0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசை ஊடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM-இன் இரவு நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இன்று August 14, 2026 வெள்ளிக்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும் என்று August 14 பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 24 °C இருக்கிறது. முகில்மூட்டம் அணிந்து காணப்படுகிறது. 28 °C உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 16 °C இருக்கும். முகில்மூட்டத்தோடு காணப்படும். நாளைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 27 °C இருக்கும். 30 °C உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியோடு நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்கங்கே முகில்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 17 °C குறைவடையும் முகில்கூட்டத்தோடு காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 25 °C முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. இரவு பொழுது 20 °C குறைவடையும். இரவு பொழுதும் தொடர்ந்து மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை சூரியோடு முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 27 °C 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 15 °C இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 27 °C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 1% குறைய இருக்கிறது. 1% குறைந்து 168.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. சாதாரண தர எரிபொருள் எனவே தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களை இதைவிட மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண எரிபொருள் எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் நீங்கள் 12 மணிக்கு முன்பதாக நிரப்பிக் கொண்டிருக்க சொன்னால் லிட்டருக்கு சில சதத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எனவே பறந்துவிடாதீர்கள். எரிபொருள் தேவை என்று நினைப்பவர்கள் நீங்கள் உடனடியாகவே நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். நேரம் 9:05.

0: ஆர் தமிழ் எஃப்எம் இரவில் ஓர் இன்ப உலா.
1: ஏப்பது முதல் 12 மணி வரை வெளிவிழா இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். 9:30 இலங்கை இந்திய செய்திகள், 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இன்று குறுங்கவி நிகழ்ச்சி இடம்பெறாது, நேர்காணல். கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய நேர்காணல் 10:30 இடம்பெறும். 11 மணிக்கு சொல்லாளர் போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 மணிக்கு வெளிமொழி இரவு நிறைவுக்கு வரும். 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கு ஆராய்ச்சியில் நிகழ்ந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை நிகழ்ச்சிகளோடு 6 மணி வரை இணைந்திருக்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:30 மீண்டும் சீமார் தமிழ் எஃப்எம் சனி காலை ஒலிபரப்பினை கேட்கலாம். 24 மணி நேரம் நீங்கள் சீமார் HT2 தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இன்றைய ஒலிபரப்பில் உங்களோடு என்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். விடுமுறை வெள்ளி வந்தாலே சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்கும். விடுமுறையாக இருக்கிறவர்களுடைய மனமெல்லாம் துள்ளிக்கொண்டே இருக்கும். எனவே அவர்களுக்காகவே இந்த பாடல். ஆனால் சனி ஞாயிறு வேலை செய்பவர் எங்களுக்காகவும் என்றால் எங்களுக்கும் நேர்களை சந்திக்கப் போகிறோம் என்ற மனதிலே ஒரு துள்ளாத ஆசை இருக்கும் அல்லவா? ஹரிகரன், சித்ரா.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 9:11. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்திலே இப்பொழுது நேர்களை சந்திப்பதற்கான நேரம். ஒரு வடமொழி சொல் தரப்போகிறோம். அந்த சொல்லுக்கு பொருத்தமாக நாங்கள் தருகின்ற 3 சொற்களுக்கிருந்து ஒரு தமிழ் சொல்லை நீங்கள் தெரிவு செய்யப்போர்கள். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4965930055 உங்களுக்கான பிரவேசம் என்னவென்று சொன்னால் இலவசமாக சரி. பிரவேசம் என்ற வடமொழி சொல்லுக்கு பொருத்தமாக அனுமதி, கட்டணம், நுழைவு. பிரவேசம் என்ற சொல்லுக்கு பொருத்தமாக அனுமதி, கட்டணம், நுழைவு. எது பொருத்தமாக இருக்கும்? 4165930055. பிரவேசம் என்றால் அனுமதி, கட்டணம், நுழைவு. எது மிக பொருத்தமாக இருக்கும்? 4165930055. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
0: 25 உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVIHD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை, கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
1: 416-240-0078. முல்லைத்தீவு வல்லிபுரம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006 இலங்கை விமானப்படையினால் நடத்தப்பட்ட விமான குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களின் நினைவாக தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் நினைவு தூவி எழுப்பப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலகுரக இந்திய வகை உந்துருளிகளில் இளைஞர்கள் அதிக வேகத்தில் செல்வதை தவிர்க்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் இவ்வாறான செயற்பாட்டினாலேயே வீதி விபத்துகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சொத்து வரி உயர்வு குறித்து உள்ளூராட்சித்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் வாய் திறக்கவில்லை என, வரி உயர்வை கைவிடாவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அடுத்த கூட்டாட்சி தேர்தல் அறிவிக்கப்படுவது பிஎஃப் ஒலிவியர் தொடர்ந்து கட்சியின் தலைவராக இருக்க மாட்டார் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சிடிவி செய்தியிடம் கூறியுள்ளனர். போரை நிறுத்துவதற்கு யுக்ரைனுக்கு வாய்ப்பளிக்கும் நடவடிக்கைகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று கூறி யுக்ரைனின் கருங்கடல் போர் நிறுத்த முன்வடிவை ரஷ்யா இன்று நிராகரித்துள்ளது. சிஎம் மாத்தம்பழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். நேரம் 9:16 மூலம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். உங்களுக்காக தரப்பட்ட கேள்வி பிரபுசம். பிரபுசம் என்றால் அனுமதி, கட்டணம் குறைவு. எது மிக பொருத்தமாக இருக்கும்? நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில்
3: இருக்கிறீர்கள்.
1: சரி, நீங்கள் பிரபுசம் அனுமதியா, கட்டணமா, நுழைவா, எது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
3: பிரவேசம் என்றால் குழப்பங்கள் ரெண்டும் சரியா தான் இருக்கு.
1: எது ரெண்டும் சரியாக இருக்கிறது?
3: அனுமதியும் சரியா இருக்கு, நுழைவு. ஆனா நுழைவைத்தான் தெரிவு செய்யலாம் போல கிடக்கு.
1: நுழைவுதான் சரியாக,
3: நுழைவு சீட்டுகள் என்று ரெண்டு கட்ட சந்தர்ப்பத்திலையும்
1: சொல்லுவார்கள்.
3: அதுக்குமேல் மன்னிக்கவும், எனது மூத்த உறுப்பினர் சிவலிங்க மையாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரி, நன்றி. அவருக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமைக்கு. சரி, நுழைவு சொல்லியிருக்கிறீர்கள், அடுத்து நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை, அடுத்து நீருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பீம்சிங் சொல்லுங்கள், எந்த விலை பொருத்தமாக இருக்கும்? சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கையும். முதல் கோணல் மற்றும் கோணல் இரண்டாவது கோணல் எல்லாமே கோணல். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
1: வெண்பா சொல்லுங்கள், எந்த வழி பொருத்தமாக இருக்கும்? பிரபுசம் நுழைவு தான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள், எந்த வழி பொருத்தமாக இருக்கும் செல்வி?
5: நுழைவு
1: தான் சரியாக. அனுமதி சரி வராதா?
5: அனுமதியும் ஏற்றுக்கொள்ளலாம், கூடுதலாக
1: நுழைவு தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், செந்திலாலுமார்.
1: குமார் சொல்லுங்கள், எந்த விட பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குமார்,
6: கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று நுழைய வேண்டும்.
1: கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று நுழைய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஓஹோ, அப்பொழுது எது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
6: நுழைவு
1: தான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக

0: செய்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பிரவேசம் இலவசம் லமினி சொல்லக்கூடாது, பிரவேசம் இல்லை நுழைவு, நுழைவு சீட்டு, நுழைவு என்று சொன்னால் நுழைவு சீட்டு, நுழைவு சீட்டு எடுத்துக்கொண்டு நீங்கள் அனுமதி பெற்று உள்ளே செல்லலாம், அனுமதி இலவசம் அப்படி சொல்வார்கள். எனவே அது நுழைந்தா போலும் நுழைய வேண்டுமா? சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம், 10 கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம், 10:30 நேர்காணல். கனடா எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய நேர்காணலை நீங்கள் 10:30 கேட்கலாம். 11 நேர்கள் சொல்லாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.
1: Everything okay? No problem, Indijanam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: வேலைக்கு ஆட்கள் தேவை, செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை, 647-924-7638,
4: 416-897-0919.
6: காசு வேணும் கேட்டேன்.
4: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை,
7: வர்த்தக துறையில் 20 முன்னோடிகள்,
4: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில், அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
8: வெளிமூடா தமிழ் FM 101.3.
0: நேரம் 9:23, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். அடுத்த மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பாடசாலைகள் எல்லாம் ஆரம்பமாகிறது. எனவே பிள்ளைகளின் கல்வியிலே நீங்கள் மீனம் வழங்குகின்ற தகவலை உங்களுக்கு தருகின்றோம். 4 முதல் 18 வயது மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக் பாட நெறிகளை 5 மேலாக கற்பித்து வருகிறது SC4KR கல்வி நிறுவனம். இது கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட நெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. ஸ்காப்ரோ, மாக்கம், பிட்பி ஆகிய இடங்களிலே நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளை பற்றி பெற்றோரும் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. எனவே கல்விக்கான சேவை நோக்குடன் ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணங்களை பெறப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி தொடர்பான மேல் விவரங்களுக்கு 416-567-4 461-0374 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். நேரம் 9:24.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
9: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
10: Ready?
11: Absolutely.
0: சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்ரீயா, ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடுகின்ற பாடல்.

0: நேரம் இரவு 9:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்லால். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப். கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும்பொழுது ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழி விடுவதில்லை என யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தமிழக முதல்வரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நடுவானில் திடீரென 300 கீழிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் தொழில்நுட்ப விவரங்களை ஆய்வு செய்த அந்த விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் 1 முன்பு செய்த பராமரிப்பு பணிகளின் விவரங்களை கோரியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
0: கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட சுமார் 800,000 ரூபாய் மதிப்புள்ள பாடநூல்கள் மற்றும் செய்முறை பாடநூல்கள் விநியோக மையங்களுக்கு முறையாக ஒப்படைக்கப்படவில்லை என தெலங்கம காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் கல்வி வெளியீடுகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 19,892 முதலாம் வகுப்பு தமிழ் செய்முறை பாடநூல்கள் மற்றும் செய்முறை பாடநூல்கள் திட்டமிட்டபடி விநியோக மையங்களுக்கு ஒப்படைக்கப்படாத சம்பவம் குறித்து 12 தெலங்கம காவல்துறைக்கு புகார் கொடுக்கப்பட்டது. மே 4 சம்பந்தப்பட்ட புத்தக இருப்பை ஒரு ஒப்பந்த நிறுவனத்துக்கு கொண்டு செல்ல கல்வி வெளியீடுகள் திணைக்களம் அனுமதி பெற்றிருந்த போதும் திட்டமிட்டபடி விநியோகப்பட வேண்டிய கிழக்கு மாகாணத்தில் உள்ள 12 மையங்களுக்கு அந்த புத்தகங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்று புகாரில் கூறப்பட்டுள்ளது. சுமார் 8,00,000 ரூபாய் மதிப்புள்ள 3வது வகுப்பின் 3வது பருவத்துக்கான புத்தக இருப்பு திட்டமிட்டபடி விநியோகிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலங்கம காவல்துறையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க வழியமைக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சனல் நாணயக்காரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் இன்று பேசிய நீதியமைச்சர் அதே நாளில் நீதித்துறை அமைப்புகள் சட்டமூல நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் முடிவு பௌத்த பீடங்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. எனினும் ஆகஸ்ட் 7 இந்த 22வது திருத்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் அரசு வெளியிட்டது. வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது சொந்த நிலங்களை உடனடியாக விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளர்களான பொதுமக்கள் போராட்டத்தை சளைக்காது முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது சொந்த நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாக பொதுமக்கள் போராட்டத்தை சளைக்க அது முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை ராணுவத்தினர் பலாலி கொமாண்டோ பங்களா முன்பதாக இன்று தினம் வெள்ளிக்கிழமை 17வது வாரமாக தொடர் கவனிப்பு போராட்டத்தை குடும்பங்கள் முன்னெடுத்திருந்தன. யுத்தம் நிறைவடைந்து 17 கடந்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாமல் பூர்வீக நிலங்களை முடக்கி வைத்திருப்பதற்கு எதிராகவே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போர் நிறைவடைந்து 17 கடந்த நிலையில் அந்த பகுதிகளை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாக பேணப்பட்டு வருவதுடன் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப ராணுவம் தடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு பல வருடங்களாக பல்வேறு மற்ற கோரிக்கைகளும் வைத்த போதும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு மக்கள் தீர்மானித்த நிலையில் இன்றைய தினம் 17வது வாரமாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனமான சியபத பினான்ஸ் பிஎல்சி தனது 21வது ஆண்டு நிறைவு மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த 2026 சிவனொளி பாதமலை சுத்திகரிப்பு திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. கடந்த June 5 மற்றும் 6 இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சியபத பினான்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மதிஷ ஹேவவித்யாரண்ய மற்றும் சிரேஷ்ட நிர்வாகக் குழுவின் தலைமையிலே 50 பணியாளர்கள் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதன்போது 1 நாளில் 1 டன் அளவிலான பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டது. அத்துடன் புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கான கழிவு முகாமத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. யுனெஸ்கோ உலக பராமரிப்பு பாரம்பரிய தலமான சிவனொளி பாதமலை சரணாலயம் நாட்டின் அபூர்வ தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் கழனி, கழுவை ஆகிய முக்கிய ஆறுகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளை கொண்டுள்ள சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். அதிகரித்து வரும் யாத்திரிகளின் வருகையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். சிவனொளி பாதமலை முதன்மை தலைமை துறவி வெங்கமுவ தம்மதின்ன தேரனின் வழிகாட்டலின் கீழ் நஸ்கலிய பிரதேச சபை, வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மற்றும் நல்லதண்ணி காவல்துறை ஆகியவற்றின் முழுமையான ஆதரவுடன் இந்த கூட்டு பாதுகாப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. செம்மணி மலர்ந்த புதகுழியின் 106வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 எண்புக்குழு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபற்றிய மேலதிக செய்தியோடு யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: செம்மணி மனித புதகுழியின் 106வது நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 7 எண்புக்கூடுகள் ஆழ்ந்து வெளியெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 56 நாட்களாக முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 52வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையாக 554 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அடையாளம் காணப்பட்டவற்றில் 547 எண்புக்கூடுகள் வெளியாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி மீண்டும் நீதியின் ஓரம் தொடர்பிலான கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக தாயக செயலணி அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஜாழ் ஊடகமியத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து நடைபெற்ற இனாளிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாண செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதகுழியிலிருந்து 544க்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதகுழி என்பது ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட மனித பேரவலத்தின் ஒரு சிறு சாட்சியம் மட்டுமே. புதைகுழியை இலங்கை அரசியல் இயந்திரங்கள் முறையாக விசாரணை செய்யாமல் மூடிமறைத்தே வந்தன. இருப்பினும் கடந்த ஆண்டு அப்பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக நடைபெற்ற அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் கண்டறியப்பட்டன. தமிழ் மக்கள் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலமே இதுவரையாக பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது வருமான தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும். இனப்படுகொலையில் ஈடுபட்ட படையதிகாரிகள் அனைத்து நாடுகளுக்கும் பயணத்தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் சாயகத்தை கையகப்படுத்த நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். பயங்கரவாத திருச்சட்டத்தை நிறுத்தவும் தமிழர் சேர்க்கைகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்து கலைப்பு விடுக்கப்பட்டுகிறது. வடகிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயநிர்ண உரிமைகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அடிப்படையிலான போலி தீர்வுகள் நிராகரிக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அதற்கு மாற்றீடான சட்டம் மூலம் நிறுத்தப்பட்டு அவை மூலப்பெறப்பட வேண்டும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கவனீர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து 11ஆம் தேதி யாழ் பொது நூலகத்தில் அருகிலிருந்து பேரணி ஆரம்பமாகி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வரை போராட்டம் சென்றடைய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும்பொழுது ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழிபடுவதில்லை என யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் துறையில் அமைந்துள்ள எரிபொருள் களஞ்சிய சாலையில் இன்று வெள்ளிக்கிழமை தீயணைப்பு தற்பாதுகாப்பு கூட்டுப் பயிற்சி நடைபெற்றது. இதன்பொழுதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தீ விபத்து ஏற்பட்டவுடன் சம்பவத்த இடத்துக்கு தீயணைப்பு படையினர் விரைந்து செல்வது அவசியமானதாகும். எனினும் தீயணைப்பு வாகனங்கள் ஒலி எழுப்பியவாறு அவசரமாக பயணிக்கும் போதிலும் வீதியில் செல்லும் ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு உரிய முறையில் வழிவிடுவதில்லை. இதனால் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியிலேயே தீயணைப்பு வாகனங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதுடன் சம்பவ இடத்தை சென்றெழுவதில் தாமதமும் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். எனவே தீயணைப்பு வாகனங்களுக்கு எவ்வாறு வழிவிட வேண்டும் என்பது தொடர்பில் வாகன சாரதிகளுக்கு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தீ விபத்து அல்லது ஏனைய அர்த்தங்கள் ஏற்படும் பொழுது பொதுமக்கள் உடனடியாக எவ்வாறு செயற்பட வேண்டும் மற்றும் முதலுதவி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் பயிற்சிகளும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். விபத்து அல்லது அனர்த்தம் ஏற்படும் பொழுது முதலில் சம்பவ இடத்தில் இருப்பவர்களே அதற்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அவர்களுக்குரிய அறிவும் பயிற்சியும் வழங்கப்பட்டிருந்தால் பாரிய அனர்த்தங்களை தடுக்க முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: இந்திய செய்திகள்.
0: மீனவர்கள் பிரச்சினைக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை இலங்கை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது. இந்த பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுது மீனவர் பிரச்சினைக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாமா என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன் எமது கட்சியை ஆட்சியை பார்த்து கூறியவர்கள் இப்போது கடமைக்கு மட்டும் கடிதம் எழுதியுள்ளனர். ஆட்சிக்கு முன்பு ஆட்சிக்கு பின்பு என ஒவ்வொரு விடயத்திலும் இரட்டை வேடம் போடுவது போன்று மீனவர்கள் பிரச்சினையிலும் இந்த அரசு ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்தார். எனவே அவர்கள் கூறிய இந்த உணர்வுபூர்வமான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென்றும், இலங்கையை சிறையில் வாடுகின்ற தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்றும் உதயநிதி கூறியுள்ளார். நடுவானில் திடீரென 300 அடி கீழிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் தொழில்நுட்ப விவரங்களை ஆய்வு செய்த அந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் ஒரு மாதத்துக்கு முன்பு பராமரிப்பு பணிகளின் விவரங்களை ஏர் இந்தியாவிடம் கோரியுள்ளது. தாய்லாந்தில் புக்கெட் டெல்லி இடையே கடந்த 4 இயக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானம் AI-2379 நடுவானில் திடீரென 300 அடி கீழிறங்கிய சம்பவம் குறித்து விமான தயாரிப்பு நிறுவனமான பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் முதற்கட்ட தொழில்நுட்ப ஆய்வை நடத்தியுள்ளது. விமானத்தின் டிஜிட்டல் தரவு பதிவு கருவி பதிவான தகவலை ஆய்வு செய்த ஏர்பஸ் விமானத்தை 3 ஹைட்ராலிக் அமைப்புகளுடன் சில நொடிகள் செயலிழந்ததை உறுதி செய்துள்ளது. இந்த அமைப்புகள் செயலிழந்ததால் விமானத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் எலிவேட்டர் எனும் எலிட்ரான் பாகங்கள் சில நொடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே ஏர் இந்தியா விமானத்தின் கட்டமைப்பையும் விரிவாக ஆய்வு செய்த ஏர்பஸ் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கு முந்தைய 1 விமானத்தை மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணிகளையும் விவரங்களையும் ஏர்பஸ் கேட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பில் கேட்கப்பட்ட 40 கேள்விகளின் விவரத்தை மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில், அதன் ஒவ்வொரு பகுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான கேள்விகள் பட்டியலை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த கணக்கெடுப்பில் 40 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்கள் குறிப்பிடும் சாதியை அப்படியே பதிவு செய்யும் வகையில் இந்த கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வழக்கமான பட்டியல் பிரிவு, பழங்குடியினர் பிரிவு, இரத பிற்பட்டப்படுத்தோர் பிரிவு என்று 3 பிரிவுகள் இந்த கேள்விகளில் சேர்க்கப்பட்டுள்ளன.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக உரி எழுப்பியவாறு பயணிக்கும் பொழுது ஏனைய வாகன சாரதியில் அவற்றுக்கு வழிவிடுவதில்லை, யாழ் மாகாண சபையின் தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தமிழக முதல்வரிடம் கேள்வி எழுப்பினார். நடுவானில் திடீரென 300 அடி கீழிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் தொழில்நுட்ப விவரங்களை ஆய்வு செய்த அந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் 1 முன்பு செய்த பராமரிப்பு பணிகளின் விவரங்களை கோரியுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: தொழிலபேர் பாகத்தில் 24 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டமாக காணப்படுகிறது. 28 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாகை செலுத்ததாக குறைபடைந்து நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 27 பாகை செல்சியஸாக இருக்கும். 30 பாகை செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரிய ஒளி இணைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 17 பாகை செலுத்ததாக குறைபடைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். எப்பொழுது திங்கட்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 15 பாகை செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியோடியில் நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 17 பாகை செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை மீண்டும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்படுகிறது. 1% குறைய இருக்கிறது. 168.9% நள்ளிரவுக்கு பின்பு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இதைவிட குறைந்த விலையிலே எரிபொருள் சாதாரண எரிபொருள் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பு இது. நிரப்பிக் கொள்ளுங்கள் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 என்று குறுங்கவி நிகழ்ச்சி இடம்பெறாது. நேர்காணல் கனடா எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் கூட 2 பாடல்களுக்காக இவர் தேசிய விருது பெற்றவர். அவருடைய நினைவு நாள் இன்று. அவர் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165939005 தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் பல பாடல்கள் எழுதியிருக்கின்றார். ஆனால் இவருடைய 2 பாடல்கள் தேசிய விருது பெற்ற பாடல்களாக அமைந்திருக்கிறது. இவருக்கு தேசிய விருது பெற்று தந்தது 2 பாடல்கள். அவர் ஜார் அவருடைய நினைவு நாள் இன்று. 4165939005
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 9:49. இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள், யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
3: நான் முத்துக்குமார். அவருக்கு தங்க மீன்களுக்கும் சைவத்துக்கும் கிடைச்சது.
0: அவர் மாமிசம் சாப்பிடுவது இல்லையோ?
3: தங்க மீன்கள் மாமிசம் சாப்பிடுறது?
0: தங்க மீன்கள் மாமிசம் தானே மீன்கள்? சொல்லுங்கள். முத்துக்குமார் தான் சொல்லிக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி. அழுது நீர் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யாராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முத்துக்குமார் தான் சொல்லிக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வைக்க. ஆமாம், நான் முத்துக்குமார் அவருடைய நினைவு நாள் என்று. அவர் ஜூலை மாதம் 12 1975 பிறந்தவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஆகஸ்ட் 14 இந்த உலகத்தை விட்டு நீத்திருக்கின்றார். தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். வள்ளி இலக்கா, என் காதல் சொல்ல, ஒரு கல், ஒரு கண்ணாடி, இப்படி பல பாடல்கள் எழுதியிருக்கின்றார். ஆனால் தங்க மீன்கள் திரைப்படத்திலும் சைவம் திரைப்படத்திலும் இடம்பெற்ற பாடலுக்காக இவருக்கு தேசிய விருது கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:51, 10 கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது கோடை காலம் முடிய போகிறது. பனிக்காலம் வரப்போகிறது, விண்டு காலம் வரப்போகிறது. எனவே உங்கள் வாகனங்கள் நல்ல வாகனமாக இருக்க வேண்டும். எனவே புதிய வாகனங்களை நீங்கள் கொள்வனவு செய்வதற்கான ஒரு திட்டம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால், இட்ஸ் டைம் டு டேடா அட் பிரிமில் டியாட்டா. இது மாக்கமன் ஷெப்பர் சந்திப்புக்கு அருகில் இருக்கிறது. அவர்கள் பல சலுகைகளை வழங்குகிறார்கள். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் கிளியரன்ஸ் சேல் என்று சொல்லி கார்லே கிளியரன்ஸ் தருகிறார்கள். ஏராளமான வாகனங்கள் அங்கே இருக்கின்றன. எனவே குறிக்கப்பட்ட நாட்கள் மட்டுமென்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடலா இருக்கிறது, கொடலா ஸ்ரீஆரை இருக்கிறது, கிரவுண்ட் சிக்னா இருக்கிறது, பிசட் இருக்கிறது, மற்றும் டகோமா மற்றும் டென்ட்ரா, இதெல்லாம் புதுசாக இருக்குது. பரவாயில்ல. ஆம், புதிய வாகனங்களை வாங்கும் பொழுது இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கும் பொழுது ஒரு $4,000 வரை உங்களுக்கு ஸ்டோர் கிரெடிட்டும் கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிகூடிய பிரபதி இன்னும் பல சலுகைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தமிழிலே உரையாட வேண்டும். பிஎஸ் சுதாகரனை நீங்கள் நாடலாம். 416-292-0033 416-292-0033 416-292-0033 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். பிரிமல் டியாடா, இது மாக்கமன் ஷெஃபர்ட் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஆகஸ்ட் கிளியரன்ஸ் செயலிலே நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான வாகனங்களை பார்த்து பார்த்து தெரிவு செய்யலாம். இப்பொழுது நிறைய புதிய வாகனங்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
5: Ready? Absolutely.
6: Vidi moda iravu dinathodu madirvu manadodu isai paadum thikkum iravu
7: ungal veettai alagaaka kurainda veergalil thalavaadangalai theedukindreergala theedalai viduthu Brampton Grand Home Furniture ku oru murai vaarangal ungal thevikkeppa manadukku pidicha thalavaadangal neengal edirpaaraatha veergalil kidaikkum ore idam Grand Home Furniture recliner gal sofa gal bedroom set gal dining room set gal ena anithum ore idathil மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதிமிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-94-94.
8: It's time to Toyota at Brimal Toyota August Clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெஃபர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 416-292-0033
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
11: இல்லை
10: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
0: நேரம் 9:55 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10 மணிக்கு கனடிய உலக வட்டி விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். SC4K அதாவது கோடிங் ரோபோட்டிக் கிளாஸஸ் நடக்கிறது. 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக் பாடநெறிகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகிறது SC4K கல்வி நிறுவனம். தரம் 10 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் நடைபெறுகின்றன. ஸ்காப்ரோ, மார்க்கம், பிட்பி ஆகிய இடங்களிலே நேரடி வகுப்புகள் நடைபெறுகின்றன. கனடா முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்காக ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறுகின்றன. இந்த கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளை பற்றி பெற்றோர்களும் அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே கல்வி சேவைக்கு நோக்குடனே ஒப்பீட்டளவில் குறைந்த கட்டணங்களை பெறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி, இது கல்வி தொடர்பான மேல் விவரங்களுக்கு நீங்கள் அவர்களை அழைக்கலாம். 416-561-0374 416-561-0374 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நான் முத்துக்குமார் எழுதிய தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடுகின்ற பாடல்

0: நேரமிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கனடிய காவல்படை தலைமை அதிகாரி 2016 மற்றும் 2018 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுந்த குறிப்பிடப்படாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பிய நிதியமைச்சர் பிராண்டா பெய்லி தனக்கு ஆரம்ப நிலையை குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் இருப்பதாக கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இந்த முக்கியமான நோக்கத்தையும் அடையவில்லை என்றும், மாறாக ஈரானில் உள்ள கடும் போக்காளரையே மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் நோர்வே வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பலுஸ்தானின் மஸ்துங் மாவட்டத்தின் காத்கொச்சே பகுதியில் பலுஸ்தான் உள்துறை அமைச்சர் ஜாவுல் லாங்கோவின் வாகன அணிவகுப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 காவலர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: கனேடிய செய்திகள்.
0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கனடிய காவல்படை தலைமை அதிகாரி 2016 மற்றும் 2018 இடைப்பட்ட காலத்தில் எழுந்த குறிப்பிடாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் சமீபத்தில் காவல்படையின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து துணை ஆணையர் டுவைன் மெக்டொனால் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கனடிய காவல்படை ஆணையர் மைக் டூரம் தெரிவித்தார். விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இப்போதைக்கு கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படாது என்றும் அவர் கூறினார். மாகாணத்தில் நடந்த முக்கிய வழக்குகளில் கனடிய காவல்படையின் பொது முகமாக மெக்டொனால் செயல்பட்டு வந்துள்ளார். பிப்ரவரி மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச் பகுதியில் 8 பேர் உயிரிழக்க காரணமான துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த விளக்கங்களை அளித்தது மற்றும் 2022 பேர்னபி ஆர்சிஎம்பி காவலர் ஷெலிங் யாங் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்தது ஆகியவை இதில் அடங்கும். பிரிட்டிஷ் கொலம்பிய நிதியமைச்சர் பிராண்டா பெய்லி தனக்கு ஆரம்ப நிலை குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் இருப்பதாக கூறியுள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு இந்த நோய் கண்டறியப்பட்டதாகவும் முழுமையாக குணமடைவதற்கான நல்ல முன்கணிப்பு தனக்கு வழங்கப்பட்டதாகவும் சமூக ஊடகத்தில் பெய்லி பதிவிட்டுள்ளார். இந்த கோடைக்காலத்து பிற்பகுதியில் தான் சிகிச்சை பெற உள்ளதாகவும் மேலும் இலையுதிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் வியாழக்கிழமை கூறினார். அமெரிக்காவில் ஏற்பட்ட சால்மோனல்லா தொற்று பரவலுடன் தொடர்புடைய பாதிப்பு அபாயம் காரணமாக ஒன்டாரியோ மற்றும் இணையவழியில் விற்பனை செய்யப்பட்ட ஹோல் ஃபுட்ஸ் மார்க் நிறுவனத்தின் பல தயாரிப்புகள் திரும்ப பெறப்படுகின்றன. ஒன்டாரியோ கடைகள் மற்றும் இணையவழியில் விநியோகிக்கப்பட்ட 22 தயாரிப்புகளுக்கு கனடிய உணவு முகமை வகை 2 திரும்ப பெறும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. வகை 2 என்பது அத்தகைய உணவை உட்கொள்வதால் குறுகிய கால அல்லது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மிதமான அபாயம் இருப்பதை குறிக்கிறது. திரும்ப பெறப்படும் ஹோல் ஃபுட்ஸ் தயாரிப்புகளில் பல்வேறு வகையான சல்சா, குவாக்மோல் மற்றும் சிக்கன் கெசல்டியாஸ் போன்ற சில சமைத்த உணவுகள் அடங்கும். இவற்றின் சிறந்த பயன்பாட்டு காலம் August 16 வரை உள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொற்று பரவலால் அமெரிக்காவில் 27 மாநிலங்களில் 345 பேர் உடல்நலக்குறைவுக்கு ஆளாகியுள்ளனர் என்றும், 36 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. உள்நாட்டிலும் இந்த பாதிப்பு இருக்கக்கூடும் என்பது குறித்து உணவு பாதுகாப்பு ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், இதன் விளைவாக வேறு சில தயாரிப்புகளும் திரும்பப்படலாம் என்றும் கனடிய உணவு ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: பலுஸ்தானின் மஸ்துங் மாவட்டத்தின் காத்கொச்சே பகுதியிலே பலுஸ்தான் உள்துறை அமைச்சர் மீர் ஜிபாவுல்லா லங்கோவின் வாகன அணிவகுப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 காவலர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காலால் நகரிலிருந்து குல்பெட்டாவுக்கு லாங்கோங் பயணம் செய்து கொண்டிருந்தபொழுது காத்கொச்சே பகுதியில் அவரது வாகன அணிவகுப்பு தாக்குதலுக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் மாகாண உள்துறை அமைச்சர் எந்தவித காயமின்றி பாதுகாப்பாக உயிர் தப்பினார் என தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டில் 6 பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் 3 காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். தாக்குதலுக்கு பிறகு காயமடைந்த 6 பேர் நவாப் நினைவு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை வைத்தியர் ஷானா உறுதிப்படுத்தினார். இதேவேளை காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மற்ற இருவர் மேல் சிகிச்சைக்காக குவட்டா அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த முக்கிய நோக்கத்தையும் அடையவில்லை என்றும் மாறாக ஈரானிலுள்ள கடும் போக்காளர்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் நோர்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பென் பாத் ஈடே தெரிவித்துள்ளார். இந்த போர் அவ்வளவு புத்திசாலித்தனமானது அல்ல, சர்வதேச சட்டத்துக்கு இணங்கியதும் அல்ல என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். மேலும் போரின் விளைவாக ஹெர்மஸ் நீரிணைக்கையில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், போரை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் உலகின் முக்கியமான கடற்படைகளில் ஒன்றான ஹெர்மஸை மீண்டும் திறப்பது அவசர தேவை என்றும் கூறினார். விண்வெளி தொலைநோக்கின் பழைய தரவுகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பால்வெளி மண்டலத்துக்கு வெளியே முதன்முறையாக குளோபரல் கிளஸ்டர் நட்சத்திர தளம் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து சுமார் 11.5 கோடி ஒளியாண்டுகள் தொலைவிலுள்ள JUIC 9050 DW 1 என்ற விண்மீன் மண்டலத்தில் இந்த தளம் கண்டறியப்பட்டுள்ளது. அடர்த்தியான நட்சத்திர கூட்டம் தனது தாய் விண்மீன் மண்டலத்தின் ஈர்ப்பு விசையால் சிதைவடையும் பொழுது நட்சத்திரங்கள் வெளியேறி நீண்ட தளத்தை உருவாக்குகின்றன. இந்த தளத்தை ஆய்வு செய்வதன் மூலம் விண்மீன்கள் மண்டலத்தில் நிறை மற்றும் ஈர்ப்பு விசையுடன் நேரடியாக காண முடியாத டார்க் மேட்டர் எனப்படும் இருண்ட பொருளின் பரவலையும் விஞ்ஞானிகள் பாதிப்புள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு பால்வெளிக்கு அப்பால் உள்ள விண்மீன்களின் மண்டலங்களின் டார்க் மேட்டரை ஆய்வு செய்வதற்கான புதிய வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதென்று ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. எதிர்காலத்தில் நாசாவின் நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி மூலம் இதுபோன்ற பல நட்சத்திர தளங்களை கண்டறிய முடியும் எனவும் விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றார்கள்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்குகிறது. 2017 பின்னர் இந்தியா மேற்கொள்ளும் முதல் இலங்கை டெஸ்ட் சுற்றுப்பயணம் இதுவாகும். இதேவேளை இரு அணிகளும் உலக டெஸ்ட் சாம்பியன்கள் போட்டிக்காக முக்கியமான புள்ளிகள் இதில் அடங்கியுள்ளன. ICC ஆடவர் டெஸ்ட் அணிகளுக்கான தரவரிசையில் 76 புள்ளிகளுடன் இலங்கை அணி தற்பொழுது 6வது இடத்தில் உள்ளது. இந்த டெஸ்ட் தொடரில் தனஞ்செடி செல்வா இலங்கை அணியை வழிநடத்துகின்றார். கமெந்து வெண்டிஸ், தினேஷ் சண்டிமால், பிரபாத் ஜெயசூரிய போன்ற வீரர்களை உள்ளடக்கிய ஒரு வலுவான அணியை அவர்கள் அறிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கனடிய காவல்படை தலைமை அதிகாரி 2016 மற்றும் 2016-18 இடைப்பட்ட காலத்தில் எழுந்த குறிப்பிடப்படாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பிய நிதியமைச்சர் பிராண்டே பெய்லி தனக்கு ஆரம்ப நிலை குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் இருப்பதாக கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த முக்கிய நோக்கத்தையும் அடையவில்லை என்றும் மாறாக ஈரானிலுள்ள கடும் போக்காளர்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் நோர்வே வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பலுஸ்தானின் மஸ்துங் மாவட்டத்தில் காத்கோச்சே பகுதியில் பலுஸ்தான் உள்துறை அமைச்சர் அவருடைய வாகன அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 காவலர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் CMR தமிழ் FM இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: தள்ள பெரும்பாகத்தில் 24 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முதல் மற்றும் 5 காலப்படுகிறது. 28 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாகை செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் நாளை சனிக்கிழமை 27 பாகை செலுத்ததாக இருக்கும். 30 பாகை செலுத்ததாக உணரப்படும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 17 பாகை செலுத்ததாக இருக்கும். முகில் கூட்டத்தில் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ். முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். லேசான மலைத்துறையிற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவும் பொழுதும் மழை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 40 வீதம் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திங்கட்கிழமை சூரியோடு இதன் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். திங்கட்கிழமையும் 40 வீதம் மழைக்குரிய வாய்ப்புகள். 27 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். செவ்வாய்க்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 1% குறைய இருக்கிறது. 168.9% நள்ளிரவுக்கு பின்பு விற்பனை செய்யப்பட இருக்கிறது சாதாரண தர எரிபொருள். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இதைவிட குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேவை ஏற்படுபவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொண்டிருந்தால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம். நேரம் 10:12 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 நேர்காணல் இன்று குறுங்கவி நிகழ்ச்சி இடம்பெறாது. நேர்காணல் கனடா எழுத்தாளர் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நீங்களும் காத்திருங்கள்.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: மருதமடு அன்னையின் பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் காலை 11:30 சிவமாலையும் 12 திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருச்சூர் பகவானியும் நடைபெறும். 6473884038 கனடா நாவாந்துறை சென்ட் மேரிஸ் கிளையின் 30th ஆண்டு நிறைவு மரியன்னையின் விண்ணப்ப பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை பிற்பகல் 5 போர்ட் பெரியில் இலக்கம் 17-10 ஸ்கூகோக் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற தேவாலயத்தில் நடைபெறும். ஒன்டாரியோ இலங்கை ஓய்வூதியர் சங்கத்தின் 16th வருடாந்த பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை காலை 9 முதல் இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-454-6360 சங்கானை மக்களொன்றிய கனடாக்களை நடாத்தும் பாபிக்யூ பார்ட்டியும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 16th ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6472844377 கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடாத்தும் நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சி 2026 ஆகஸ்ட் மாதம் 16th ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் இலக்கம் 11:20 டேப்ஸ்கோட் ரோடில் அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். எஸ் டி சிங்கம் எழுதிய என்னதான் முடிவு சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம் 16th ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30 இலக்கம் 85 எஃப் நேஷ்டின் ரோட் யூனிட் இலக்கம் 229 நடைபெறும். 416-824-8815 யாழ் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் விருந்து பிரசாரமும் ஆகஸ்ட் மாதம் 16th ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பூங்காவில் நடைபெறும். 416-953-9192
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
5: இது வெளிமூடா இரவு. இரவு
6: 10:18 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவிஏசி மாறப்போது உள்ளூர் கலைஞருடைய பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. உங்களிடம் கூட உங்களுடைய தயாரிப்புகள் இருந்தால் அவற்றை எமக்கு அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவ்வப்போது ஒளிபரப்புவோம். இதை விட சிவார் டிவிஐ அவ்வப்போது சில காணொலிகளை வெளியிட்டிருக்கிறது. அதை விட இசை தொகுப்புகளை கூட வெளியிட்டிருக்கிறது உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக. இதை விட சிறப்பாக பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:30 to 9:30 டிவிஐ எஸ்டி தொலைக்காட்சியிலே மியூசிக் கனெக்ட் இசையால் நினைவு என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேரடியாக உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்வித்து வருகிறார்கள். எனவே அந்த வழியிலே நீங்களும் இணைந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அதோடு அவர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள். கேள்விகள்னு சொல்லி திரைப்பட பாடல்கள் பற்றிய கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அதோடு நீங்கள் விரும்புகின்ற ஒரு பாடலின் ஓரிரு வரிகளை பாடச் சொல்லி சென்னீர்கள் சொன்னால் அவர்கள் பாடி உங்களை மகிழ்விப்பார்கள். இந்த நிகழ்ச்சியையும் சர்வதேசமெங்குமே பார்த்து மகிழலாம். நேரடியாக டிவிஐ எஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்த்து மகிழலாம். தாயகத்தில் இருக்கலாம், புலமைந்த நாடுகளில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் பார்த்து மகிழலாம். அதோடு வானொலியில் கேட்பதாக இருந்தால் இங்கே தொடர்ந்து பகுதியிலே வீட்டிலே இல்லை வெளியில் நிற்கிறீர்கள் வானொலியை கேட்க வேண்டுமென்றால் AC2 நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்டவாறே அந்த தொலைக்காட்சியிலும் பேச முடியும். எனவே அந்த தொலைபாசி குறிப்பிடுகின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் அவர்களை பாராட்டி கொள்ளலாம், உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே பிரதி செவ்வாய்க்கிழமைதோறும் மறந்துவிடாதீர்கள். 8:30 to 9:30 அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது டிவிஐஎஸ்டி தொலைக்காட்சியிலே. சரி, இப்பொழுது நாங்கள் தரப்போகுள்ள பாடல்
7: சீரழிச்சியில் நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: தொடக்க காலத்திலே எம்மவர்கள் குறைவாக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒரு சிலர் இசை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சிலர் தென்னிந்திய திரைப்பட பாடல்களை முதன்மைப்படுத்தி தாங்கள் இசையமைத்து அந்த பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உன்னிகிருஷ்ணன், சுஜாதா பாடிய பாடல் ஒன்று, இது கபிலேஸ்வர் இசையமைத்திருக்கின்றார். பாடல் வரிகள் எழுதியிருக்கிறார் காதல் மதி. இந்த

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இல்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
8: இது வெளிமூடா இரவு. இரவு
9: நேரம் 10:29 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது புதிய வாகனங்கள் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் It's time to tear out at the Brimmel Toyota, Markhaman Shepherd Sandhipil Amindirikiradu. August clearance sale nadaipettukodukkirathu. Kurippitta naakkal varai indha sale endru therivikkapadukku. Corolla irukkirathu, Corolla CRA irukkirathu, Crown Signa irukkirathu, BZ irukkirathu, mattum Tacoba mattum Tundra. ஆகிய புதிய வாகனங்களை வாங்கும் பொழுது 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் கேப் ப்ரொடெக்ஷன் வழங்குகின்றார்கள். அதோடு தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கும் பொழுது $4,000 வரை ஸ்டோர் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் உபயோகித்த வாகனங்கள் புதிய வாகனங்களாக உபயோகித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிகூடிய பெறுமதி மற்றும் மேலும் பல சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழிலே நீங்கள் உரையாடி இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு PS சுதாகரனை நாடலாம். 416-292-0033 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மாக்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா நிறுவனம். எனவே இந்த நிறுவனத்துக்கு செல்லுங்கள். இப்பொழுது ஆகஸ்ட் சேல் கிளியரன்ஸ் சேல் நடைபெற்றுக்கொண்டது. www.brimmel-toyota.ca என்ற இணையதளத்துக்கு கூட சென்று நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகின்றோம். நேர்கள் விளம்பரங்களைத் தொடர்ந்து நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
10: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
11: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: அப்படின்ற

0: நேரம் 10:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நேர்காணல் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய நேர்காணல் எங்களோடு முனைவர் வாசுகி நகர்ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் உங்களுக்கு.
1: வணக்கம் செந்தில்நாதன் அண்ணா. வணக்கம்.
0: வணக்கம். சரி, இந்த கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி, அதை பற்றி முதலில் பேசும் பொழுது, இந்த புத்தக கண்காட்சி எத்தனாவது தடவையாக இப்பொழுது டொரண்டோவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: இது 2வது தடவையாக நடைபெறுகிறது. 2024 முதல் தடவையாக திரு அகனி சுரேஷ் அவர்களும் எழுத்தாளர் இணையமும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து மிக அழகாக ஐயப்பன் கோவிலிலே நாங்கள் நடத்தினோம். அதிலே நிறைய புத்தகங்கள் கண்காட்சிக்கு வந்து மிகவும் வரவேற்புக்குரியதாக அது மாறியது.
0: அதாவது இது டொரண்டோவிலே இருக்கின்ற இந்த எழுத்தாளர்கள் கொண்டு இணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புத்தகங்கள் தனியாக கனடாவில் உள்ளவர்களின் புத்தகங்களா அல்லது வெளிநாடுகளிலிருந்து புத்தகங்கள் வருகின்றன இந்த கண்காட்சிக்கு?
1: போன தடவை கனடாவில் இருக்கின்றவர்களும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களினுடைய புத்தகங்களும் கண்காட்சிக்கு வந்தன. இந்த முறையும் அதே போல கனடாவில் இருக்கின்றவர்களுடைய புத்தகங்களும் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய புத்தகங்களை வைப்பதற்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள்.
0: பொதுவாக பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த புத்தக வாசிப்பு என்பது மிக மிக குறைந்து வருகிறது அல்லவா?
1: புத்தக வாசிப்பு குறைந்து கொண்டு வருகிறது என்று பார்ப்பதற்கு தெரிந்தாலும் என்வரையில் ஒரு 30%-40%க்கு மேற்பட்டோர் இன்னும் புத்தகங்களை வாசித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்றால் அந்த மரபு முறையிலே புத்தகங்களை வாசித்த பழக்கம் உள்ளவர்கள் தொடர்ந்து இங்கே வந்து புத்தகங்களை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.
0: ஆனால் இந்த இளையவர்கள், பொதுவாகவே இளையவர்களை பற்றி பேசும்பொழுது இளையவர்கள் இந்த புத்தக வாசிப்பு என்பது மிக குறைவாக இருப்பதுதான் புலம்பெய் இந்த நாடுகள் அனைத்திலுமே, இலங்கையிலும் இந்தியாவிலும் கூட மிக குறைவென்றதா என்று சொன்னால், இவ்வளவுக்கு அந்த கையடக்க தொலைபேசி வந்தபடியால் அந்த தொலைபேசியிலேயே அவர்கள் சமூக வலைத்தளங்களிலேயும் அந்த செய்திகளை அல்லது காட்சிகளை பார்ப்பதிலே நேரம் செலவிடுவதால் இந்த புத்தக வாசிப்பு என்பது குறைகிறது வருகிறது என்று சொல்லி பெற்றோர்கள் பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: அது உண்மைதான். இளையவர்கள் மத்தியிலே இந்த புத்தக வாசிப்பு என்பது மிக குறைவு என்பது உண்மையான விடயம். ஆனாலும் இருந்தாலுமே இளையவர்கள் கூடவே சிலர் வந்து பெற்றோர்களினுடைய ஊக்கத்தனாலும் அவர்களினுடைய வழிநடத்தலின் கீழ் புத்தகங்களை வாசிப்பவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். நான் அறிய பல பிள்ளைகள் தமிழ் புத்தகத்தை வாங்கி வாசிக்கிற அளவிற்கு, அதாவது ஆனந்த விகடன், குமுதம் போன்றவை முதல் ஏனைய புத்தகங்களையும் சிறுகதைகளையும் வாங்கி வாசிக்கிற ஆர்வம் உள்ள பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கிறேன்.
0: எனவே அதாவது பெற்றோருடைய தூண்டுதலின் பேரில் அல்லது பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஊக்கத்தின் பேரிலே பிள்ளைகளும் வாசிக்க பழகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதை மேலும் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்?
1: இப்பொழுதெல்லாம் இங்கே எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் பலர் சில முன்னணியிலே வந்து அவர்களுக்கு எழுத தூண்டுவதற்காக பல புத்தகங்களை, சஞ்சிகைகளை உருவாக்குகின்ற அமைப்பு குழுவிலே சேர்த்திருக்கிறார்கள். நாங்களும் இளையோர் அமைப்பு என்று வைத்திருக்கிறோம் எங்கள் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் கீழ். அதன்படியும் பிள்ளைகள் அந்த எழுதுவதற்கு, சிறுகதை எழுதுவதற்கான பயிற்சி பட்டறைகள் எங்களால் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்குமான பல கட்டுரைகளை எழுதுவது, ஆய்வு கட்டுரைகளை எப்படி எழுதுவது போன்ற எழுத்து இதுகளை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன.
0: இங்கே கூட டொரண்டோவிலும் அந்த வகுப்புகள் ஏதாவது நடைபெறுகிறது அப்படி?
1: நாங்கள் அறிய எங்களுடைய எழுத்தாளர் இணையத்தினாலே சிறுகதை எப்படி எழுதுவது என்ற ஒரு பயிற்சி பட்டறை வைத்து அதிலே திரு குரு அரவிந்தன் அவர்கள் பயிற்சி பட்டறையை நடத்தினார்கள். அவர் அதன் மூலமாக பல பிள்ளைகள் சிறுகதைகள் எழுதினார்கள். அந்த கதைகள் எல்லாம் எழுத்தாளர் இணையத்தினாலே கதை சரம் என்று நாங்கள் வெளியிட்டோம். அப்படி அதன் மூலமாக ஆக்கமும் ஊக்கமும்
0: தருகின்றோம்.
1: கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான பயிற்சிகளையும் வழங்கி இருக்கிறோம். அகனி சுரேஷ் அவர்கள் மற்றும் ரவி கனகசபை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பயிற்சி பட்டறை கதைகள் திரு பால பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களினுடைய துணையோடும் எங்களுடைய பயிற்சி பட்டறைகள் பல நடைபெற்றிருக்கின்றன.
0: இது இரண்டாவது தடவை நடைபெறுகிறார்கள். இந்த புத்தக கண்காட்சியிலே இப்பொழுது பதிவு செய்தவர்களின் புத்தகங்கள் தான் கண்காட்சியில் இடம்பெறுகிறது, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது புதிதாக நாளை ஒருவர் கொண்டு வந்து என்னுடைய புத்தகத்தை இங்கே வைக்க முடியுமா, அப்படியெல்லாம் செய்யலாமா?
1: ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் நிறையவே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இன்றும் நேற்றும் கூடவே சில பேர் இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு புதிதாக பதிவு செய்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அப்படி உடனடியாக கொண்டு வந்து வைக்கின்ற பொழுதும் கூட அவர்களை ஊக்கப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. ஆகவே அவர்கள் வந்து முறைப்படி மண்டபத்தில் கூட பதிவு செய்ததன் பின்பும் நாங்கள் வாய்ப்புகளை வழங்குவதற்கு முயற்சி செய்வோம்.
0: ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பது இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரான அந்த கனடா தமிழ் எழுத்தாளர் நிதியத்துக்கு தெரியாது. எனவே அது அதன் தராசரம் பற்றி எப்படி அறிந்து கொள்ளலாம்?
1: இல்லை, நாங்கள் தெரியாது என்று இல்லை, அவர்களை பற்றி அறிந்து அவர்கள் கொண்டு வருகிற புத்தகங்களை பற்றி அறிந்த பின்புதான் அதற்கான அனுமதியை வழங்குவோம். அதற்கு முதல் அந்த அனுமதியை வழங்க முடியாது. ஏனென்றால் ஒருவரை பற்றி தெரியாமல் ஒரு எழுத்தாளர் எந்த வகையிலே தன்னுடைய எழுத்துக்களை கொண்டு வருகிறார் என்ற அந்த தரத்தை தெரிந்து கொண்டு அவர்களை அனுமதிப்பதற்கு எங்களுடைய அங்கத்துவர்கள் அனுமதிப்பார்கள்.
0: சரி, நிறைய விதமான இந்த கட்டுரைகள் அது இந்த புத்தகங்கள் கதைகள் எல்லாம் இருக்கும். எப்படியான நூல்கள் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது, எனவே அந்த நிகழ்ச்சியிலே அந்த நூல்களை பார்வையிடலாம் அல்லது வருகின்ற சிஎம்ஆர் நேயர்கள் வாங்கிக் கொள்ளலாம்.
1: அநேகமா எல்லா வகையான புத்தகங்களும் கிடைக்க போகிறது. அதாவது கட்டுரை புத்தகங்கள், கதை புத்தகங்கள், சிறுகதைகள், கவிதைகள், சிறுவர்களுக்கான ஆக்கங்கள், சிறுவர்களுக்கான பாடல்கள், சிறுவர்களுக்கான கதைகள், இப்படி பல்வேறு விதமான அதாவது சஞ்சிகைகள் இங்கே வெளிவருகிற பல சஞ்சிகைகள் இங்கே வரப்போகின்றன. அவை பிரபலியமான எழுத்தாளர்கள் முதல் ஆரம்ப கால பயிற்சி உள்ள எழுத்தாளர்கள் வரையிலான படைப்புகள் கிடைக்க இருக்கின்றன.
0: சரி, இந்த புத்தகங்களை கண்காட்சியிலே உங்களுடைய இந்த கனடா தமிழர் எழுத்தாளர்களுடைய கண்காட்சியிலே நூல்களின் சங்கம நிகழ்ச்சியிலே நாங்கள் விற்பனை செய்வதற்கோ அல்லது இந்த கண்காட்சியில் இடம்பெற செய்வதற்கோ ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டுமா?
1: ஒரு புத்தகத்திற்கான அந்த விற்பனைக்கான ஒரு மேசையை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் அதற்கு $30 வழங்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை அறிமுகம் செய்வது, அதாவது உங்களோட புத்தகத்தை பற்றிய அறிமுகம் அல்லாட்டி ஆய்வுரை செய்து அதனை வெளியிடுவதற்கான ஒரு தளத்தையும் அங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி புதிய புத்தகங்களையும் ஏற்கனவே வெளியான ஆனால் பிரபலியமாகாத சில மற்ற தளங்களுக்கு கொண்டு செல்லாத சில புத்தகங்களையும் சிலர் அங்கே வெளியிட இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வெளியிடுகிற பொழுது அதை பற்றிய வெளியீட்டுரை, ஆய்வுரை, மதிப்புரை என்பனவோடு ஒரு அரை மணி நேரங்களுக்குள் ஒரு புத்தகத்தை வெளியிடலாம் என்று கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமாக அந்த புதிய எழுத்தாளர்களும் சரி, பழம்பெரும் எழுத்தாளர்களும் சரி, தங்களுடைய புத்தகத்தை அங்கே விளம்பரம் செய்து விற்கக்கூடியதாக இருக்கும்.
0: சரி, இது ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது.
1: தமிழிசை கலாமன்றத்தில் 10 முதல் 6 வரை நடைபெற இருக்கு.
0: காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெற இருக்கிறது. சரி, அவ்வளவு. இந்த ஒரு அதாவது இப்பொழுது இது புத்தக வாசிப்புக்காக மட்டும்தான் இந்த புத்தகங்கள் இருக்கின்றன, அல்லது இந்த புத்தகங்களில் இருக்கின்ற கருத்துக்கள், கதைகள், கட்டுரைகளை அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வெளியீடுகள் நடைபெறுகின்றதா?
1: அந்த கதைகள் கட்டுரைகள் இவைவற்றை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டும். அதே நேரத்திலே அங்கே வந்து பங்கு பெற்றுகிற பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்ச்சிகளுக்காகவும் வருகிறார்கள். அப்படி அவர்கள் வருகிற பொழுது இங்கே பெரியவர்களினுடைய இந்த செயற்பாடுகளையும் இந்த புத்தக வெளியீடுகளையும் புத்தகங்களையும் பார்த்து தாங்களும் இப்படியாக வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டி அதன் மூலமாக வாசிப்பாளர்களையும் புத்தகம் வாங்குபவர் நாங்கள் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் எழுத்தாளர்களுக்கு அந்த இலக்கியவாதிகளுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் என்னுடைய அந்த ஒரு இலக்கிய தாகம், சில வாசகர்கள் இருக்கிறார்கள், அதாவது புத்தகங்கள் தேடி வாசிப்பவர்கள், அவர்களுக்கு நாம் இந்த ஆசைக்கு வாங்கக்கூடிய ஒரு தளமாக இது இருக்க போகிறது.
0: நான் இந்த கேள்வியை ஏன் கேட்டேன் சொன்னால், சில புத்தகங்களை சிலர் ஒலி வடிவிலே வெளியிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வேலைப்பாடு காரணமாக பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஒலிவடிவிலே கேட்பது, வாசிப்பதை விட ஒலிவடிவிலே கேட்பது இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்ற சிலர் அந்த ஒலிவடிவில் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை பற்றி நீ உங்களுடைய கருத்து என்ன? அந்த ஒலிவடிவிலே கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தால் அது சிறப்பாக இருக்குமா, அல்லது வாசிப்பது தான் சிறப்பாக இருக்குமா என்று நினைக்கிறீர்கள்?
1: என்னை பொறுத்தரவையில் நான் பழைய ஸ்கூல் என்று சொல்லுவேன். அதாவது என்னுடைய மனப்பான்மை எப்பொழுதும் பழைய வகையிலே வாசிப்பை தூண்டுவது என்பது, நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு வாசிக்கின்ற பொழுது அதனுடைய அந்த விடயம் ஞானம் அப்படியே உங்களுடைய மூளையில் பதிக்கிறது. அது மிகவும் கூட பயனுள்ளதாக இருக்கும் என்பது போன்றவர்களினுடைய அபிப்பிராயம். ஆனால் இப்பொழுது தொழில்நுட்ப அதிகரித்ததனாலே இதன் மூலம் கேட்டுக்கொண்டு
0: பயணிக்கும் பொழுது கேட்பது எப்படி பலர் அதை
1: பயன்படுத்துகிறார். அப்படியான வாய்ப்புகள் வருகிற பொழுது இங்கே சில நேரங்களிலே எங்களுடைய சில இந்த புத்தக கண்காட்சியிலும் அப்படியான புத்தகங்கள் வரலாம். அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கு அதை பெற்றுக்கொண்டு பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு.
0: குறிப்பாக என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னவென்றால், இந்த கதை புத்தகங்கள் ஒரு பெரிய ஒரு கதையாக இருக்கும் பொழுது அதை நாங்கள் இப்பொழுது வானொலியிலே ஒரு நாடகத்தை கேட்கும் பொழுது அல்லது அந்த கதை புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த கதையோடு நாங்கள் பயணிப்போம். எனவே கதை அந்த எந்த தளத்தில் நடக்கிறது, எப்படியாக நடக்கிறதுன்னு சொன்னால் அதை உருவகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாசிக்கும் பொழுது இப்பொழுது ஒரு நாயகன் ஒரு பூங்காவிலே நடந்து செல்கிறார், நாயகி அங்கே இருக்கிறார் என்று ஏதோ ஒரு கதையிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு உருவகம் ஏற்படும் என்று நினைக்கிறேன். ஒரு பூங்கா இருக்கிறது, அங்கே வருவது போன்ற ஒரு
1: கற்பனையும் அதோடு சேர்த்து எழுத்து அந்த வாக்கியங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணப்படுகிறோம், எங்களுக்குள்ளே உருவாக்குகிறோம். உண்மையும் அதுதான், அந்த வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளே பதிந்து எங்களுக்கு உண்மையிலேயே அந்த எழுத்து நடையோடு பயணப்பட வைக்கிறோம்.
0: ஒரு புதிய காட்சியை எங்களுடைய மனதிலே உருவாக்கும் என்று நம்புகிறேன்.
1: நிச்சயமாக இந்த மற்றது இன்னும் சொல்வார்கள், இந்த சொற்களை வெகோபுலரி கலெக்ஷன் என்றுவார்கள், சொற்களை சேர்த்துக் கொள்ளுதல், சொற்கள் வளங்களை மூளையிலே பதிவு செய்து கொள்ளுதல் என்கின்றதும் அங்கே மறைமுகமாக நடைபெறுகிற பொழுது நாங்கள் பேசுகிற பொழுதோ எழுதுகிற பொழுதோ அந்த சொற்கள் எங்களினுடைய இதிலே வருகிறது. அது தானாகவே வந்து பேனையிலே தங்கிக் கொள்வது என்று சொல்வார்கள், ஊற்று போல வந்து விடுகிறது. நீங்கள் எல்லாம் வானொலியிலே பேசுகிற பொழுது உங்களினுடைய வாசிப்பும் உங்களை அறியாமல் உங்களினுடைய பேச்சிலே வானொலியிலே வருகிறது என்பது உண்மைதானே.
0: ஆனால் இப்பொழுது இங்கே இப்பொழுது வளர்ந்து வரும் இந்த சமுதாயம் அல்ல தமிழை சரியாக பயன்படுத்துவதில்லை போல் தெரிகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன, இது உங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன்.
1: கருத்து அதாவது தமிழ்
0: ஊடகத்துறையை பொறுத்தமல்ல
1: தமிழ் அழிவது போல் தெரியும், ஆனால் அழியவில்லை என்பதுதான் உண்மை. என்னால் அறிந்த வரையில் தமிழை விரும்பி படிக்கின்ற, தமிழை பற்றிய விடயங்களை தேடி தேடி கற்கின்ற இளைய சமுதாயம் ஒரு பக்கத்திலே வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே அதை பற்றி கவலையே படாமல் மயக்கங்களுக்கு பின்னால் போகின்ற அவர்கள் இருந்தாலும் கூடவே ஆர்வமாக படித்து ஆர்வமாக செயலாற்றுகிறார். நான் அறிய இங்கே சில சஞ்சிகைகளிலே ஆசிரியர்களோடு இளையவர்கள் இணை எழுத்தாளர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த இணை எழுத்தாளர்களாக இயங்குவது மாத்திரம் இல்லை, சிறுகதைகளை எழுதுகிறார்கள், கட்டுரைகளை எழுதுகிறார்கள், ஆய்வு கட்டுரைகளை எழுதுகிறார்கள். ஆகவே அந்த தரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் கண்கூடாக பார்க்கிறேன் என்றால் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல் 70% அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த 30% இன்னும் வளர்ந்து கொண்டுதான் வரப்போகிறார்கள். ஏனென்றால் காலத்தினாலே இப்பொழுது தமிழ் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனுடைய மதிப்பு உயர்ந்து வருகிற காலத்திலே அதை உணர்ந்து கற்பவர்களும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை என்னை வாழ வைக்கிறது.
0: ஆனால் ஊடகங்கள் சிலருக்கு பயனில்லை, ஒருமை பன்மை இல்லாமலும் பேசுவதை கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
1: அவற்றை ஊடகங்களிலே மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது.
0: ஆமாம், அதாவது குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், அதாவது போலீஸ் என்பது ஆங்கில சொல் என்று நினைக்கிறார்கள். இங்கே இல்லை, புலம்பெயர்ந்த தேசம் அல்லது இந்தியா இலங்கை போன்ற இடங்களில் போலீஸ் என்பது ஆங்கில சொல், ஆனால் போலீஸார் என்றால் அது தமிழ் சொல் என்ற ரீதியிலே தான் அங்கே செய்திகளிலே அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுற இப்படியான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் கவனித்தீர்கள் தெரியவில்லை, போலீஸ் என்றால் ஆங்கிலம்.
1: இது வந்து நான் ஒரு மொழியியல் மாணவியாக பார்க்கிற பொழுது சொற்கள், அதாவது பல மொழியில் உள்ள சொற்கள் தமிழ் மொழியிலே அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் கலந்து கொண்டேதான் இருக்கிறது. அது அந்த மொழி ஆதாரமாக அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் காலப்போக்கிலே அவை சில சந்தர்ப்பங்களிலே அது தமிழாகவே மாறிவிட்டது.
0: உண்மை, உண்மை. சரி, பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். சரி, இந்த தமிழ் எழுத்தாளர் நியத்திலே தற்செயலாக ஒரு இளைஞர்கள் ஆங்கில புத்தகம் ஒன்றை எழுதிவிட்டு அந்த புத்தகத்தை அந்த கண்காட்சியிலே காண்பிக்க வேண்டும் அல்லது விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான அனுமதிகள் எல்லாம் இருக்கின்றனவா?
1: ஆங்கில புத்தகத்தை பற்றி என்வரையிலும் எனக்கு அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை. ஏனென்றால் நான் செயலாளர் மாத்திரமே, அங்கு இருக்கிற தலைவர் மற்றும் ஏனைய இந்த இணைப்பாளர்கள் எங்களுடைய நிர்வாக அங்கத்தவர்கள் எல்லாம் அதை பற்றி யோசித்து அதற்கான அனுமதி இருக்கிறதா இல்லையா என்றுதான்.
0: இனி எதிர்வரும் காலங்களில் அப்படியான நிகழ்வுகளுக்கு அனுமதி இருக்குமா? அந்த அந்த ரீதியில் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன்.
1: தமிழ்
0: எழுத்தாளர் இணையம்,
1: அந்த தமிழ் எழுத்தாளர்கள் என்ற அந்த எல்லைக்குள் நின்றால் மிகவும் நல்லது என்பது என்னுடைய தாழ்மை.
0: சரி, அந்த இளைஞர்களுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அது இளைஞர்களை போய் சேரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
1: அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிற பொழுது தமிழிலும் எழுதுவதற்கு முயற்சித்தால் நன்றாக
0: இருக்கும் என்று சொல்கிறீர்கள். சரி, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழ் சிக்கலாம் என்றும் இது மாக்கமன் மெக்னிக்கல் சந்திப்பு அருகிலே, மெக்னிக்கல் அண்ட் டாப்ஸ் கோட் சந்திப்பு அருகிலே 11:20 டாப்ஸ் கோட்டிலே June 3 நடைபெற இருக்கிறது. சரி, இது பற்றிய மேலதிக நிறைவு நேரத்துக்கு நேர்களும் மேலதிகமாக சிஎம்ஆர் நேர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாம் குடும்பத்தோட வந்து பங்கு பெற்று சிறப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை இளையோர்களை அதிகமாக அழைத்து வாருங்கள். இளையோர்களே, இவற்றிலே பங்கு பெற்றுவதன் மூலமாக உங்களுடைய தமிழ் அறிவையும் ஆர்வத்தையும் நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்பதும், வாசிப்பு எப்பொழுதும் உங்களை புதிய உலகத்துக்கு அனுப்புவதோடு எப்பொழுதுமே உங்களை ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டாளனாக மாற்றும். வாழ்விலே உயர்வதற்கு வாசிப்பு முக்கியம். அதுவும் தமிழ் எப்பொழுதும் அறிவு இருக்கின்றவர்கள் அவர்கள் எந்த மொழியிலும் பேசுவதற்கான சிறப்பாக பேசுவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். ஆகவே தமிழில் வாசிப்பதை விட்டுவிடாதீர்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி, இந்த நிகழ்வுக்கு அனுமதி ஏதாவது செலுத்த வேண்டுமா?
1: இல்லை, சில இலவசம் இலவசம். ஆனபடியினால எல்லோரும், பெரியவர்கள் சரி சிறியவர்கள் சரி, எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பயனடைவு அடைய வேண்டுமென்று எங்களினுடைய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி. இந்த வேளையிலும் நீங்கள் இணைந்து கொண்டு சிஎம்ஆர் நேயர்களுக்காக இந்த கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற புத்தக கண்காட்சி பற்றிய பல விவரங்களையும் இந்த தமிழ் பற்றி, தமிழை எப்படி நாங்கள் பாதுகாக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்பதை பற்றியும் எமது நேயர்களுக்கு நீங்கள் நல்ல பல தகவல்களை தந்திருக்கிறீர்கள். நன்றி. இந்த வேளையிலே இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நிறைவாக நீங்கள் மேலதிகமாக சிஎம்ஆர் நேயர்களுக்கு ஏதாவது கூற விரும்பினால் கூறுங்கள்.
1: பிரியமான் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். எங்களுடைய வாசிப்பு தான் எங்களினுடைய திறவுகோள், மொழியின் அடையாளம். அந்த மொழியின் அடையாளத்தை காக்க வேண்டுமானால் நாங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அப்படி புத்தகங்களை வாசிப்பதற்கு நீங்கள் எங்களினுடைய இந்த நூல்களின் சங்கமத்திற்கு வாருங்கள், வந்து புத்தகங்களை வாங்குங்கள், வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம்.
0: நன்றி. இதுவரை நேரம் இணைந்து கொண்டதற்கு முனைவர் வாசுகி நகுலராஜா அவர்கள். நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். உங்களுடைய இந்த கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சியை 2026 பெருவெற்றியாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகம் சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறப் போகிறோம். நன்றி.
1: நன்றி செந்தில்நாதன் அவர்களே. நன்றி சிஎம்ஆர் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம் நேயர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 16 இது மாக்கமன் மக்னிகல் சந்திப்பு கருகிலே, குறிப்பாக மக்னிகலன் டாப்ஸ்கோட் சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்திலே நடைபெற இருக்கிறது. 11:20 டாப்ஸ்கோட் இலக்கம் 3 அமைந்திருக்கிறது தமிழிசை கலாமன்றம். காலை 10 முதல் மாலை 6 வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கனடா தமிழர் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற நூல்களின் சங்கமம் நிகழ்ச்சி. எனவே தவறாது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார்கள் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் கலந்து கொண்டு பல சிறப்பான தகவலை வழங்கிய முனைவர் வாசுகி நகர்ராஜா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நன்றி அனைவருக்கும்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033 பிரிமல் டொயோட்டா.com.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155
7: தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் 22nd அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் 18th நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் அவசர சுவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும் பொழுது ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழிவிடுவதில் என யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவின் அதிகாரி தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கனடிய காவல்படையை தலைமை அதிகாரி 2016 மற்றும் 2018 இடைப்பட்ட காலத்திலே எழுந்த குறிப்பிடப்படாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஈரானுக்கு எதிராக போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த முக்கிய நோக்கத்தையும் அடையவில்லை என்றும், மாறாக ஈரானில் உள்ள கடும் போக்காளர்களையே மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் நோர்வே வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். நேரம் 11:04 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் 12 உங்களுக்கு ஆலோசியிலேயே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 11:05. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். தொண்டபெரும் பக்கத்தில் 22 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில்மட்டமிருந்து காணப்படுகிறது. 26 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மாடி 7 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 16 பாகை செலுத்ததாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை பகற்பொழுது 27 பாகை செலுத்ததாக இருக்கும். 30 பாகை செலுத்ததாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முயல்கோட்டம் காணப்படும். இரவு பொழுது 18 பாகை செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செலுத்ததாக இருக்கும். முயல் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. இரவு பொழுதும் 20 பாகை செலுத்ததாக இருந்தாலும் 40% மழைக்குரிய வாய்ப்புகள் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை சூரியோடியின் முகில்குற்றம் இணைந்து காணப்படும். 27 பாகை செல்சியஸ் லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் 40%. செவ்வாய்க்கிழமை சூரியோடி இணைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். நள்ளிரவுக்கு பின்பு 1% குறைவடைய இருக்கிறது எரிபொருளின் விலையிலே. சாதாரண எரிபொருள் 168.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எரிபொருள் இதைவிட மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாக நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். நேரம் 11:07. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பதே சொல்லாளர் நிகழ்ச்சி. உங்களுக்காக ஒரு சொல்லு நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த சொல்லை கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். 4165939005 முதல் வருகின்ற 2 நேர்கள் 2வது முறை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது முறை முதலே வரும் நேர்கள் 2 கேள்விகளை கேட்டுவிட்டு விடைய கூற வேண்டும். 2வது முறை கலந்து கொள்ளும் போது 1 கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடைய கூற வேண்டும். அந்த கேள்விகள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்க வேண்டும். கேள்விகள் இப்படி ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் யாரால் எந்த நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது என்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் என்ன காரணம் என்று சொல்ல போகிறோம். அதோடு முதலெடுத்து கடத்தி எடுத்து நடுகெடுத்து வெற்றி பெறியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் நேரடியாக பதில்களை தருவோம். சில பிள்ளைகளை தரமாட்டோம். சில பிள்ளைகளை மலுப்பலான பதில்கள் தருவோம். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், கலகலப்பாக இருக்க வேண்டும். அதோடு ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்க வேண்டும். எனவே தான் இந்த மலுப்பலான கேள்விகள் பதில்கள் எல்லாம் இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் மனதில் பொருட்படுத்திக் கொள்வது. ஆனால் ஒரு நேர் முதல் 3 நேர்கள் தான் 2வது முறை கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தொடர்ந்து நேரம் இருக்கும் பொழுது 2வது முறை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அது நாங்கள் சொல்லுவோம். இனி இல்லை அனைத்து நேர்களுமே கலந்து கொள்ளலாம். விடை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது அல்லது விடை நெருங்கவில்லை, விடையை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது விடைகள் வந்துவிட்டன என்று சொல்லி சொல்லும் பொழுது அனைத்து நேர்களுமே கலந்து கொள்ளலாம். சில நேர்கள் முதல்லே கலந்து கொண்டு விட்டு 4வது 5வது 6வது நேர்களாக கலந்து விட்டு மீண்டும் அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தால் எமது நேர்களை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவர்களுடைய பெயர்களையோ அல்லது தொலைபேசி இலக்கங்களையோ நாங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு இருக்க முடியாது. எனவே அப்படியான அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செய்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எனவே நிகழ்ச்சி நிச்சயமாக நேயர்கள் உங்கள் அன்பு எங்களுக்கு என்றும் இருக்கின்றது என்ற நம்பிக்கையிலே இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கப் போகிறோம். இது சொல்லாளர் நிகழ்ச்சி. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165939005 இவர்கள் என்ன பெரிய தரவுகளை தரப்போகிறார்கள் என்று மனதுக்குள்ளே நீங்கள் நினைப்பது தெரிகிறது. ஆமாம், அதே தான். எங்கும் இருக்கும், எல்லோருக்கும் பயன்படாது. இதுதான் எங்களுடைய தொடக்கமாக நாங்கள் தருகின்ற தரவு. இனி நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். 4165939005 வலிக்கும் பல தொந்தர்களை சந்திப்போம். இது ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். இது உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்தில் இருந்து.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 11:13. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வழிபடுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ரமேஷ்.
1: ரமேஷ், சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ரமேஷ்?
2: இது பொருளா செயல்பாடா?
1: பொருளா செயற்பாடா? இரண்டுமில்லை. எனக்கே சந்தேகமாக போயிட்டது.
2: இரண்டுமே இல்லையா?
1: இல்லை.
2: பொருள் ஒரு செயல்பாடு இல்லைன்னா அப்புறம் என்னது? இரண்டுமே இல்லையா? இல்லை, இது வந்து ஒரு பெயர் சொல்லா?
1: ஆமாம், பெயர் சொல்.
2: அதுவும் செயல்பாடாங்கிறத இன்டெரக்டா கேட்டேன். இப்ப ரெண்டு கேள்வி ஆயிடுச்சா இல்ல முடியும்?
1: ரெண்டு கேள்வி ஆயிடுச்சு.
2: ஆயிட்டுதா?
1: ம்,
2: சரி, ஓகே, பார்த்துட்டு பார்க்கலாம். செயல்பாடுன்னு சொன்னீங்கன்னா இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. என்ன சொன்னீங்க?
1: ஆமாம், பொதுவாக எங்குமே இருக்கும், எல்லோருக்கும் பயன்படாது.
2: எல்லோருக்கும் அப்போ திருட்டுன்னு வச்சுட்டு
1: போயிடும். ஆ, திருட்டு முயற்சியா? உலகமே திருட்டு முயற்சியாக இருக்கிறது. எங்கே என்ன நடக்க போதோ தெரியலை. சரி, பார்ப்போம். நன்றி ரமேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளமை காடுது நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் பிரபா.
1: பிரபா, சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
3: பேச்சொல் எந்த வகை?
1: பேச்சொல் இடம் என்று வைக்கலாம். இடம்,
3: அப்படி என்ன? இந்த இடம் எதுல? இப்ப கிச்சனுக்கு இருக்கா, அல்லது தெருவிலையா, அல்லது பார்க்கலையா, அல்லது பாடசாலையிலயா, அல்லது அரசிய கூட்டங்கள்லயா, அல்லது தெருவிலையா? அங்க இருக்கு
1: தெருவில்.
3: தெருவில் பஸ் நிலையம் என்று சொல்றேன்.
1: ஓ, பேருந்து நிலையம்.
3: பேருந்து நிலையம்,
1: பேருந்து நிலையம். சரி, பேருந்து நிலையத்திலே அப்படியே நின்று கொள்ளுங்கள், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
3: நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன், சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க?
4: முதல்கண் உங்களுக்கு ஒரு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டோம். நேற்று எனக்கு நேற்று இல்லை, முந்தின நாள் எனக்கு அந்த பாட்டு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஆனால் நீங்கள் உங்களோட அந்த படம் ஒன்று பாடல்கள் பல உங்களோட மொழிநட சொல் பிரயோகம் வசனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுக்கு நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்ற முடியாம இருக்கிறதுக்காக மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்ள. மற்றாக்கட்டையும்
1: நன்றி. நன்றி. சரி, அந்த விடயத்தை நாங்கள் உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களை ஆதரவுக்கு நன்றி.
4: கேட்கப்படுறேன், இது என்ன துறை சார்ந்தது? இப்ப நீங்க தெருகண்டு சொல்லிட்டீங்க, தெருகண்டா தெருவோட கணக்கு சம்பந்தப்பட்ட, அது என்ன துறை சார்ந்தது? என்ன விடயம் சார்ந்தது?
1: பாதுகாப்பு. பாதுகாப்பு துறை.
4: இப்ப நான் வந்திருக்கிறது ரெண்டு கேள்வி கேட்கறது இல்லையா? இல்லாட்டி
1: ரெண்டு கேள்வி, நீங்க மூன்றாவது. ரெண்டு கேள்வி,
4: மூன்றாவது. ஓகே, பாதுகாப்புண்டா எந்த விடயம்? இப்ப பேகமா இல்லாட்டி உயிர் பாதுகாப்பா? பாதுகாப்புன்றது உயிர் தான். பேகமா அல்லது என்ன என்ன பிரிவு சார்ந்தது? பாதுகாப்பின்றே எந்த பிரிவு?
1: பாதுகாப்பின் சொன்னால் இது ஒரு உயிர் பாதுகாப்பு. நீங்கள் சொன்னபோது உயிர் பாதுகாப்பாக வரும். பொதுவாகவே இது ஒரு மக்களுக்கான பாதுகாப்பு. ஆமாம், ஒரு விடைய நீங்கள் சொல்.
4: ஆக்களுக்கு தொடக்கமாக இருக்கட்டும், சமிஞ்ச விடக்க அல்லது அந்த
1: அறிவித்தல் பலகையா சமிஞ்ச விளக்கா ஏதாவது உண்டு? சமிஞ்ச விளக்குன்னு சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலிருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
1: பெண்பா. கேளுங்கள், என்ன கேள்வி?
5: நீங்க மக்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்றீங்க.
1: மக்கள்னா நாங்களும் தான்.
5: ஆமா, நாங்களும் மக்கள் தான். எண்ணத்திலிருந்து பாதுகாக்கும் மக்களை,
1: எண்ணத்திலிருந்து பாதுகாக்கிறது. நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். எண்ணத்திலிருந்து பாதுகாக்கிறது, அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வேறுபட்டாலும் கூட மற்றவர்களிடமிருந்து, பொதுவாக மற்றவர்களிடமிருந்து அல்லது இயற்கையிடமிருந்து
5: முக்கியம், இயற்கையிலிருந்து வேறு, மக்களிருந்து வேறு, எல்லாம் இடம் என்று சொல்றீங்களா?
1: அப்படித்தான் முதல்ல தொடர்ந்து சொல்லியிருந்தேன், இடப்பெயருக்குள்ள அடங்கும் என்று சொல்லி. கூடுதலாக மற்றவர்களிடமிருந்து வைத்துக் கொள்வேன் அப்படின்ற நீங்கள்
5: மற்றவர்கள்
1: மற்றவர்கள் மற்றவை என்றால் அது மிருகங்களாக இருக்கும். மற்றவர்கள் என்று சொன்னால் அது மக்களைத்தான் குறிப்பிடும், மக்களோ மனிதர்களை குறிப்பிடும். இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோம், என்ன சொன்னீங்க கேட்டீர்கள்?
5: வீதியில் இருக்கு.
1: வீதி ஆமாம்.
5: இது இந்த இடம் ஒன்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் அளவு என்ன?
1: முதல் மூன்றாவது கேள்வி அது. இல்லை, அதாவது நீங்கள் யாரை பாதுகாக்கும் என்று கேட்டீர்கள். மற்றவர்களது பாதுகாக்கும், இயற்கையிலிருந்து பாதுகாக்கும், ரெண்டு கேள்விகள். பின்பு என்ன கேட்டீர்கள்?
5: சொல்றீங்க,
1: இப்ப என்ன கேட்டீர்கள்? அளவு கேட்டீர்கள். அளவு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சிறிய அளவாக ஒரு அது ஒரு சிறிய

0: அல்லது மக்களை பாதுகாக்கலாம், ஏதோ ஒன்று சொல்ல சமிஞ்சை விளக்கென்று ஒரு விடை வந்திருக்குது. மற்றவர்களிடம், அதாவது மற்றவர்களிடம் எங்கே யாரிடமிருந்து பாதுகாப்பதுன்னு மற்றவர்களிடமிருந்து அல்லது இயற்கையிடமிருந்தும் பாதுகாக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அளவை கேட்டிருந்தார்கள். அளவு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அதாவது சிறிய அளவு இல்லை என்று பொதுவாக சொல்லியிருந்தோம். எனவே நீங்களும் கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். 4169 3005 நேரம் 11:22 என்று நேர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உண்மையிலே மூன்று நேர்கள் எல்லாம் தொடர்ந்து நேர்கள் அழைத்து காத்திருக்கிறீர்கள். ஒரு சில விளம்பரங்கள் தொடர்ந்து நீங்களை சந்திக்க போகின்ற அனைவருக்குமே நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: என் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருகுதுல்லே.
5: ஓம் அண்ணா, அண்ணியும் வாரண்டவர்.
4: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
5: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
9: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 11:26. சிமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். ஒரு மக்களுக்கு பாதுகாப்புன்னு சில வேளையில் மற்ற மக்களுக்கு அது பாதுகாப்பு இல்லாத தன்மையும் உருவாகும் அல்லவா? சரி, 4165953005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். 4165953005 அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? 3128 என்று நிறைவடைகின்ற தொலைபேசி இலக்கம் அந்த இலக்கம் பேச வேண்டும். அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் மேடம்.

0: ஐங்கரன் பேசுற.
1: அங்கரன் சொல்லுங்கள்.
0: இது வந்து இந்த பாவிக்கிற ஆக்கள் யார் ஆயிடுச்சு?
1: பாவிக்கிற அவர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். பாவிக்கிறவர்கள் யாராக இருக்கும் என்று கேட்டிருக்கிறீர்கள். சரி, பொருங்கள், வாரு வருகிறேன். பாவிக்கிறவர்கள் யாராக இருக்கும்? பாவிக்கிறவர்கள் யாராக இருக்கலாம்? பாவிப்பவர்கள் ஒரு
0: உதவி பணியாளர்கள் அப்படி.
1: ஆமாம், நீங்கள் சொல்வது போன்று ஒரு ஒரு பணியாளராக இருக்கும்
0: இருக்கலாம். இது வந்து நல்லதா கெட்டதா?
1: இவ்வளவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும், எனக்கு சில வழியில் கெட்டதாக இருக்கும் அல்லவா? அப்படியும் இருக்கும்.
0: இது வந்து கூடுதலாக இது வந்து இதை வந்து குறைக்கிறது நல்லதாண்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி வருமான இல்லையில இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போனால் தான் ஒரு ஆளை காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீடாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டு ஏதாவது ஒன்று நடந்து அது பெரிய பாதுகாப்பு பிரச்சனையாயிடும். அப்படி நான் நினைக்கிறேன். அதால வந்து அதிவேகம் அதிவேகம் அந்த வாகனம் ஓட்டுறது இருக்கு தானே. இப்போ நேற்று எல்லாம் ஒரு சின்ன பிள்ளை இறந்து போச்சு பிக்கிறீங்க கிட்ட.
1: ஆமாம் ஆமாம்,
0: அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதிவேகம் என்ற அவாய்ட் பண்ணினா நல்லது என்று நான் நினைக்கிறேன்.
1: அதிவேகம் என்று சொல்லிக்கிறீர்கள், சரி, அதையும் குறித்து வைத்திருக்கின்றேன். பார்ப்போம். நன்று, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், அண்ணா
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: இது போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட
1: போக்குவரத்தோடு தொடர்பில் இல்லை.
2: போக்குவரத்தோடு தொடர்பில்
1: இல்லை.
2: இது இது ஒரு ஆள் வந்து இயக்கணுமா இந்த
1: செயற்பாட்டை? ஒருவர் ஒருவர் அல்ல, குழுவாக குழுவாக இயங்க வேண்டும்.
2: ஒரே தருணத்தில் குழுவாக தான் இயங்கணும். பாதுகாப்பு கண்டு சொன்னீங்க.
1: ஆமாம், அதனால் அந்த இது முன்னே காலங்களிலே குறிப்பாக அந்த சங்க காலங்களிலே கூட இது இருந்திருக்கிறது. இந்த காலத்திலையும் இருக்கிறதா, நான் வேறு வேறு பெயர்களில் இருக்கும் அந்த அந்த இலக்கியங்களில் கூட இது பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே அது இந்த பெயர் மாறிவிட்டது என்று சொல்லலாம். இது இந்த சொல்லை பயன்படுத்துவது இப்பொழுது மிக மிக அரிதாக இருக்கிறது. ஆனால் தொடக்க காலங்களிலே பயன்படுத்தப்பட்டது. நீங்களும் பள்ளியிலே சிறிய வயதிலே இருக்கும் பொழுது இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கலாம்.
2: பாதுகாப்பு கண்ட சொல்றீங்களே, பாதுகாப்புக்கு குழு தான் சேர்ந்து பாதுகாப்புக்கு குழு பாதுகாப்பு நான்
1: வழங்கவில்லை. ஓஹோ, காவல் அரண். ஏன் காவல் அரனுக்கும் இந்த இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
2: ஏன்னா அது சில பேருக்கு பாதுகாப்பு தரும், சில பேருக்கு
1: அந்த வகையிலே அது தொடர்பு இருக்கிறது.
2: சரி, காவலரன்ல வந்து தனி ஒரு ஆள் வந்து காவல் காக்கிறேன், அவருக்கும் ஓய்வு வேணும்
1: குழுவாக அப்படி. சரி, அதையும் நீங்கள் சொல்வது சரி என்று சொன்னால் சரி, ஒருவராக இருந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருப்பார். இன்னொருவர் வந்து அவரை வீட்டுக்கு அல்லது அவரை மாற்றி விடுவார்கள். அப்படி அதை அறிவித்துக்கொண்டு சொல்லுகிறீர்கள். காவலரன் என்று சொல்லி காவலரனை குறித்து வைத்திருக்கின்றேன். காவலரன் சரியாக இருக்குமா என்று பார்ப்போம். தொடர்ந்து வர நேரில் கேட்போம். நன்றி தேவகுமார்.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் புருஷோத்தமன் காய்க்கிறேன்.
1: புருஷோத்தமன், என்ன கேள்வி?
3: நான் வந்து நேரடியா பதில் சொல்லலாம் தானே?
1: இரண்டு கேள்விகளை கேட்டீர்கள், மற்ற நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
3: சரியா, எனக்கு கேள்வி கேட்க தெரியாது. நான் ரெண்டு நாள் இப்படிதான் நான் ஜோதிச்சேன். இது கண்ணோட தொடர்புடைய இதுதானே?
1: கண்ணோடு தொடர்புடையது இல்லை. கண்ணோடு என்று எதை எதை எதை சொல்லுகிறீர்கள்? கண்ணோடு என்று
3: இப்ப நான் இப்படி சொல்லி பார்த்தா ரெண்டு நாள் இப்ப கண் தெரியா இப்ப எல்லோரும் எங்கும் இருக்கும் எல்லோருக்கும் பயன்படாத இப்ப கண் தெரியாதவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. அதே போல இப்ப இரவு வேலை செய்யறாங்களுக்கு பகல் வேலை செய்யறாங்களுக்கு இரவு வெளிச்சம் தேவையில்லை தானே? எல்லாம் லைட் வர்றது தான் தூங்கு.
1: அப்படியான தொடர்பு இல்லை, அப்படியான தொடர்பு இல்லை.
3: நான் அப்படித்தான் ஜோதிச்சு பார்த்தேன்.
1: சரி, என்ன விடை வைத்திருக்கிறீர்கள்?
3: நான் வெளிச்சம் தான் வச்சிருக்கிறேன்.
1: ஓ, நீங்கள் வெளிச்சம் தான் வச்சிருக்கீங்க. இரவு நேரத்தில் வெளிச்சம் தேவை என்பதை வைத்திருக்கிறீர்களா? எனக்கும் வெளிச்சம் தேவைதான். சரி, பார்ப்போம். நன்றி. நன்றி. அழுத நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்புக்கு வந்தால் பேச வேண்டும். அழுத நேர் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் சாந்தி?
4: அப்ப இது வந்து அந்த கோட்டைகள் அப்படி அந்த அப்படியான அதோட தொடர்பு இருக்கும். அதில் பாதுகாக்கிறதுக்கு
1: கோட்டை போன்றவற்றை பாதுகாப்பதற்கு என்று சொல்லுகிறீர்கள்? இல்லை இல்லை. கோட்டை போன்றவற்றை
4: கோட்டையில இருந்து அந்த ஊர்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படி அந்த படைகளோட தொடர்படுமோ, இல்லாட்டி நோம் பொதுவான மக்களோட தொடர்பு வேணுமோ?
1: மக்களுக்காக, ஆனால் பொதுவான மக்களோடு தொடர்புடையதல்ல. மக்களுக்கானது, ஆனால் மக்களோடு தொடர்புடையதல்ல. மக்களுக்கானது
4: பாதுகாப்பு படையோடு தான் தொடர்பு இருக்குது. அப்ப நானும் பாதுகாப்பு அரண் அல்லது காவல் அரண் சொல்றேன்.
1: நீங்களும் பாதுகாப்பு பாதுகாப்பு அரண் அரண் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் அது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? ஆனால்
4: நீங்க சொன்னீங்க சில ஆட்களுக்கு அது குழுவாச்சு என்றுதான் செய்யணும்னு சொன்னீங்க. மற்றது பாதுகாக்கிறதுக்குன்னு சொன்னீங்க. சங்ககாலத்துல பயன்படுத்திருக்க
1: சங்க காலத்திலே சாந்தி இலக்கியம் தொடர்பாகவும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சங்க காலத்திலே இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் வேறு பெயரில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இல்லை, நீங்கள் பாதுகாப்பு விடை தந்திருக்கிறீர்கள் தானே? இனி அகழிக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய் கடத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் கோபால் கேட்கிறேன்.
1: கோபால், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் கோபால்?
5: மண்மூடைகளுக்கு சம்பந்தம் இருக்கும்.
1: மண்மூடை, மண்மூடை இருக்கலாம், ஆனால் பிரதானமாக மண்மூடை மண்மூடை தேவைப்படும் சில வழியில் தேவைப்படுமா?
5: கொங்கிரீட் கொங்கிரீட் கட்டிகள்
1: அது வந்து தேவைப்படலாம்.
5: ஓகே, எனது பதில் வந்து பங்க.
1: ஆ,
5: பதுங்குகுழி
1: என்று சொல்லி சொல்வார்களா? அப்படியா? நிலக்கில் பதுங்குகுழி என்று சொல்லுகிறீர்கள். பதுங்குகுழி, பதுங்குகுழி அந்த காலத்திலையும் இருந்திருக்குமோ?
5: அந்த காலத்துல இருக்கு, கோட்டை கோட்டையில் அரச பரம்பரையில் ஏரியாக்குள்ள இருக்கு.
1: அப்பவும் பதுங்கி இருக்கிறார்கள் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அதையும் குறித்து
5: வைத்திருக்கின்றோம். பாட்டி இருக்கு.
1: சரி, பார்ப்போம். அந்த காலத்தில் போய் சிந்தித்து இருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போய் கோபால், அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா கேளுங்கள், என்ன கேள்வி அல்லது விடியா?
6: நீங்க வந்து இலக்கியம் அபிராமி அந்த அதில வருது அந்த சொல்.
1: அபிராமி அந்தாதியில் வருகிறதா அந்த சொல்? இனி அபிராமி அந்தாதி முழுமையாக படித்திருக்க வேண்டும். அந்தாதியிலே தெளிவாக தெரியவில்லை, ஆனால் இலக்கியத்தோடு தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிறது.
6: பாதுகாப்பு நீங்க சொன்னீங்க, என்ன சொல்றது, பாதுகாப்போட தொடர்புடையதுன்னு நீங்க
1: ஆமாமாமா
6: இருக்கு. இந்த நிலையற்ற செல்வம் அப்படி இப்படியும் எதுவும் பொருள் இருக்கா இதுக்கு?
1: நிலையற்ற செல்வம் இல்லை, அப்படின்னு அந்த செல்வத்தை நாங்கள் எடுத்துடுவோமே.
6: சரி பரவாயில்ல, என்ன இது கிராமத்திலிருந்து கூட அரணம்.
1: எது?
6: அரணம்.
1: அரணம் அப்படியா?
6: ஓ அரணம்,
1: அரணம். ஆனால் டானாவா ராணாவா?
6: ராணா, ராணாவா.
1: ராணா அரணம் என்றால்
6: மரத்துக்கு வாழ ராணா, அந்த ராணா. அரணம் என்றது அரணத்தான், பாதுகாப்பு அரணத்தான் இலக்கியத்தில் அரணம்
1: அரணம் என்று சொல்லுகிறார்கள். ஓஹோ, நீங்கள் அப்படி அப்படி சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம், அதையும் குறித்து வைத்திருக்கின்றோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கு ஜூகா.
6: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: ஹலோ வணக்கம், நாதன் கேட்கிறேன்.
1: யாரு? நாதனா?
7: ஆமாம்.
1: சரி நாதன், என்ன கேள்வி கேட்க போறீர்கள், என்ன விடை சொல்ல போறீர்கள்?
7: இது நீங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கீங்க, அப்ப நீர்நிலையை தடுக்கிறதுக்கு உபயோகிக்கலாமா இதை?
1: நீர்நிலை இல்ல, இது அவசியம் என்று இல்லை, நீர்நிலையை தடுப்பதற்கு அவசியம் என்று இல்லை.
7: ஓகே, இயற்கையோடு சம்பந்தப்பட்டதா?
1: இல்லை இல்லை, இயற்கை இல்லை, இதை நாங்கள் உருவாக்க வேண்டும்.
7: நாங்கள் உருவாக்க வேண்டும். நான் நினைச்சேன் அணை என்று தான் நான்
1: நினைச்சது. உருவாக்க அணை, ஆனால் அணைன்றது இயற்கையாக வரும் என்று நினைக்கிறீர்களா? அணை நன்றிநாதன், நாங்கள் எந்த வேடிக்கைக்காக கேட்டிருந்தேன். நன்றிநாதன், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் சுந்தரி கிடைக்கிறேன்.
1: சரி, என்ன கேள்வி கேட்கப்படுறீர்கள்?
8: இவர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுதானே?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
8: காவலரன்,
1: காவல் நேரடியே சொல்லுகிறீர்களா? காவலரன் என்று சொல்லுகிறீர்கள். ஏற்கனவே நேர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காவலரன் என்று சொல்லி, நான் அது சரியா பிள்ளையா என்று சொல்லவில்லை. சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.
1: சரி, பல நேர்களும் அழைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்க போகிறோம். 4 1 9 3 0 0 5 5. எங்கும் இருக்கும் எல்லோருக்கும் பயன்படாதன் சொல்லியிருந்தோம். அதாவது பொருளும் இல்லை, இது செயற்பாடும் இல்லை என்று சொல்லியிருந்தோம். 2 இல்லை என்று பெயர் சொல்ல என்று சொல்லியிருந்தோம். இடம் இடத்தை இடத்தோடு தொடர்பு தெருவில் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். திருட்டு முயற்சி என்று வந்திருக்கிறது, பேருந்து நிலையம் வந்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை உயிர்களை பாதுகாக்கலாம், மக்களுக்கான பாதுகாப்பு சமிஞ்சை விளக்கு என்று சொல்லியிருக்கிறோம். மற்றவர்களையும் பாதுகாக்கும், இயற்கையிலிருந்தும் பாதுகாப்பதற்கு இலக்கியத்தோடும் தொடர்பு என்று சொல்லியிருந்தோம். எனவே அதிவேகம் போக்குவரத்து இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு குழுவாக இயங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். கண்ணோடு தொடர்பு இல்லை என்று சொல்லலாம். வெளிச்சம் என்று உயர்ந்திருக்கிறது. கோட்டை பாதுகாப்பு என்று சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட அதோடு தொடர்புடையதுதான், ஆனால் கோட்டையை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, பொது பாதுகாப்புக்காக இருக்கும். காவலரன், பாதுகாப்பு அரண் வந்திருக்கிறது. மண்மூடைகள் எல்லாம் தேவைப்படுமா, கான்கிரீட் தேவைப்படுமா என்று கேட்டார். சில வேளைகளில் அது தேவைப்படலாம். அபிராமி எந்த ஒரு தொடர்பு இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக தெரியவில்லை. நிலையற்ற என்ற பொருள் சொல்ல அரணம் என்றால் வந்திருக்கிறது. நீர்நிலையை தடுப்பதற்கு என்று பாவிக்கப்படுதுன்றா? இல்லை, இது உருவாக்கப்படுவதற்கு சொல்லியிருந்தோம். காவலர் அரண் என்பதுதான் விடையாக வந்திருக்கிறது. 4 1 6 5 9 3 0 0 5 5. நீங்கள் மனித கொண்டு கேள்விகளை கேட்கலாம்.
9: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட் ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் Detach homes mid 700,000 இலிருந்து phase 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
10: கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 Kennedy Road, Brampton, 905-456-8433. அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: CMR 101.3 FM.
1: நேரம் 11:44 நிமிடம். சிம்பார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த விடைகள் வந்திருக்கின்றனவா என்று கேட்டால் விடை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இது சங்க இலக்கியம் என்று பார்க்கப்படுது. புறநானூறு, அகநானூறு, நெடுநல்வாடி போன்ற சங்க இலக்கிய படைப்புகளிலே இந்த சொற்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நெடுநல்வாடை என்ற அந்த இலக்கிய இதிலே கூடுதலாக இது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பலவிதமான வகைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. காலப்போக்கிலே இதன் பெயர் இப்பொழுது மாற்றப்பட்டுவிட்டது. இப்பொழுது நாங்கள் இந்த சொல்லை மிக மிக குறைவாகத்தான் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்துவது இல்லை என்றே தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர நேர்கள், அதாவது இப்பொழுது முதலாவது முறை கலந்து கொள்ளும் நேர்களைத்தான் சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வசந்தன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகிற வசந்தன்? சரி, நன்றி வசந்தன், உங்களுக்கு பாராட்டுகள்.
11: நான் இதை சொல்றேன், நீரிணை.
1: நீரிணை என்று நேரடியாக விடைக்கு வந்திருக்கிறீர்களா? நீரிணை என்று சொல்லிக்கிறீர்கள். சரி, அதையும் குறித்திருக்கின்றோம், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள். யாரு? வரன்.
12: பவன்.
1: பவனா வரனா?
12: பவன்.
1: சரி, சொல்லுங்கள். அது
12: இந்த பேரில் ஒரு திரைப்படம் வந்ததா? இல்லை.
1: திரைப்படம் வந்ததா என்றால் இல்லை. சரி, பார்ப்போம். அதையும் குறித்திருக்கின்றோம், நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், நான் கண்ணன்.
1: கண்ணன் சொல்லுங்கள்.
13: அதாவது வந்து அந்த சொல் வந்து இன்றைக்கும் புழக்கத்துல இருக்கு, ஆனா அதிகம் புழங்கப்படாத ஒரு சொல்லா?
1: இன்று புழக்கம் குறைவு என்று சொல்ல வேண்டும்.
13: மிக அரிதாக இருக்கு.
1: மிக அரிதாகத்தான் இருக்குது. ஆமாம்,
13: இது வந்து அரசாங்கங்களுக்கு இடையில பயன்படுத்தப்படுற ஒரு சொல். அரசாங்கம் ஒரு இன்னொரு அரசுக்கும் அரசுக்கும் இடையில, அல்லாட்டி ஒரு கட்டளை மையத்துக்கு கூட வழங்கப்படுகிற
1: சொல்லா? இல்லை, கட்டளை மையம் அல்ல, அரசுக்கு அரசு பயன்படுத்தப்படுகிற சொல்ல இல்ல.
13: ஓகே, நான் ஆணை என்று சொன்னேன்.
1: ஓஹோ, ஆணை, ஏதாவது ஆணை இடுகிறது அதை சொல்லுகிறீர்களா? அரசாணை ஆணை கூட இந்த இடத்துலேருந்து பிறக்கலாம், ஆணை கூட இந்த இடத்துல இருந்து பிறக்கலாம், அல்லது இந்த இடத்துக்கு ஒரு ஆணையை வழங்கலாம், அரசாங்கம் வழங்கலாம், அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் வழங்கலாம். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நேரம் 11:47. சரி, இப்பொழுது நாங்கள் அனைத்து நேர்களும் ஏற்க வேண்டிய நேரம் என்னவென்று சொன்னால் விடை வரவில்லை. இந்த அனைவரும் அழைக்கலாம். 4165305055 இந்த சொல் இப்பொழுது வேறு சொல்லாக இருக்கிறது. ஆனால் இந்த இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற இந்த சொல் எமக்கு மிகவும் ஒரு பரிச்சயமான சொல்லாக இருக்கிறது. ஆனால் இந்த சொல்லு முன்பு பயன்படுத்தப்பட்ட தங்க இலக்கியத்தில் அல்லது முன்னைய காலங்களிலே, முன்னைய அரச காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட சொல் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பள்ளி பருவத்திலே, அதாவது ஒரு சிறு வயது கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு, அதுக்குள்ளே தான் இது தொடர்பான இந்த சொல் தொடர்பான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டிருப்போம். எனவே அந்த நேரங்களிலே இந்த சொல் எங்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஒரு குறிப்பான ஒரு செயற்பாட்டுக்காக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சொல்லை பயன்படுத்துவதற்காக நாங்கள் வீட்டிலிருந்து வெளியிலே சென்றிருப்போம், அதாவது பாடசாலைக்கு செல்லாமல் பாடசாலையிலிருந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பாடசாலை மூலமாக சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலையங்கள் 4165305055.
14: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
15: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
14: 905-417-6069.
15: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
16: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
15: 416-804-2365. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
17: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
18: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 லிருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 லிருந்து $1,200 வரை கொடுக்கணும்.
17: வட்டி வெறும் 1.5% இருந்து.
18: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
19: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
18: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
17: 416-834-2266.
20: பள்ளித்தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
1: நேரம் 11:52 நிமிடம். இது வீரர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வீரர்கள் வீரர்கள்னு பார்க்கும்பொழுது படை வீரர்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
0: ரத்னா.
1: ரத்னா சொல்லுங்கள், என்ன கேள்வி, என்ன விடை?
0: இது யாத்திரை.
1: வணக்கம். இல்லை, யாத்திரையா? யாத்திரை, யாத்திரை என்று சொன்னால் அது ஒரு சமய சம்பந்தமானது அல்லது அவற்றோடு தொடர்புடையாக இருக்கலாம். நான் அப்படி ஒருடமும் தெரிவிக்கவில்லை. சரி, இவர் வந்திருக்கிறார், என்ன கேட்க போகிறார் தெரியவில்லை. வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள்.
0: வணக்கம்.
1: ஆமாம், சும்மாவே பேச மாட்டீர்கள், இதிலே எப்படி நீங்கள் பேச போகிறீர்கள் தெரியவில்லை. சரி, என்ன விடை? வணக்கவில்லை, நீங்கள் பேசுவது தெளிவாக இல்லை. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
21: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள், என்ன விடையாக இருக்கும், இல்ல என்ன கேள்வி கேட்க போறீங்களா?
21: இந்த சொல்லுல திருப்பி வரலாம் நீங்க. இந்த சொல்லுல வந்து புலவர்கள் பேர்கள் இருக்குதா? இதோட தொடர் புலவர் பேர் இதோட வருதா?
1: இல்லை,
21: நீங்க வச்சிருக்கிற
1: இல்லை. சங்க இலக்கிய படைப்புகளில் இதை பற்றி சூழல்கள், இந்த சூழல்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலை பற்றி மலவரா மலவர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மலவர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நான் இடம் என்று இல்லவா சொல்லியிருந்தேன் தொடக்கத்திலேயே. நினைப்பது போன்று இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் இப்பொழுது மறந்துவிட்ட சொல்லாக இருக்கும். இல்லை, இந்த சொல் எங்களுக்கு தெரிந்த சொல் தான். நாங்கள் கூடுதலாக சாரணர் இயக்கத்தில் இருந்த பொழுது இந்த சொல்லை பயன்படுத்தி இருப்போம். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
22: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள். வாக்கு செலுத்தும் இடத்தோடு தொடர்பு இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, என்ன சொல்லுகிறீர்கள்?
22: பாசறை.
1: விளங்கவில்லை.
22: பாசறை,
1: பாசறை
22: அல்லது பதக்கை.
1: இல்லை, ஏதாவது ஒன்று.
22: பதுக்கை
1: சரி, பதுக்கை என்று சொல்லியிருக்கீர்கள். நன்றி, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
23: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள்.
23: நீங்க சொன்னீங்க அந்த ஸ்கூல்ல படிக்க பத்தாம் வகுப்பு முதல்
1: நான் போக இல்லை படிக்கிற பக்கம்
23: அதோட தொடர்புடைய ஒரு சொல்ல இது
1: எது
23: ஸ்கவுட்ஸுக்கு போறதுன்னு சொல்ல
1: ஸ்கவுட்ஸ்
23: பாசறை
1: பாசறைன்னு நீங்களும் சொல்லுவீர்களா? நீங்கள் இப்போ சாரணர் இயக்கத்தில் இருந்திருக்கிறீர்களோ?
23: இருந்தேன்.
1: அப்போ பாசறை கண்டு எங்கேயாவோ நீங்கள் அப்படி போகிறதோ? ஓம் என்ன ஓம் என்று சொல்லி என்ன முருகன்
23: போயிருக்கிறீர்கள்
1: அந்த அதுக்கு ஓம் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம், அதையும் குறித்திருக்கிறோம். சாந்தி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
24: வணக்கம், பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்கள்.
24: இது பாசறை.
1: ஆ, என்ன உடனே பாசறை என்றீர்கள்?
24: என்ன
1: பேர்? முகாம் என்று சொல்லுகிறார்கள். பாசறை என்று சொல்வது குறைவு. சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
25: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
25: வினோத்.
1: வினோத் சொல்லுங்கள். நீங்களும் பாசறை என்று தான் நினைக்கிறீர்கள். ஏன் பாசறை என்று சொல்லுகிறீர்கள் வினோத்?
25: நீங்க குறிப்பிட்டதின்படி படத்தலை காலத்துல நாங்க எப்படி போறது அப்படியான
1: படை வீரர்கள் தங்கி இருக்கிறது அல்லது இந்த மாணவர்கள் போய் இந்த ஸ்கவுட்ஸில் இருந்தா சாரணர் இயக்கத்தில் இருந்தா போய் பாசறை கண்டு ஒரு நாள் அழைத்து செல்வார்கள். எங்கேயாவது போய் முகாம் எல்லாம் அப்படி போட்டு என்ன கூடாரம் எல்லாம் அழைத்து அதுல ஒரு நாள் தங்க விடுவார்கள் அப்படியும்.
25: நான் இருந்தபடியா நான்
1: அப்படிதான் நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம். நன்றி வினோத். அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் தன்னளவாளர் என்று சொல்லுறீங்கள, தன்னளவாளரோ
1: பன்மளவாளரா? எல்லோருமே பாசறை என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா?
2: இல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க உண்மை ஜோசிக்கிறேன்.
1: ஓ, வித்தியாசம். சாப்பாடு வாயால் தானே? நன்றி புருஷோத்தமன், அந்த சொல்லையும் குறித்திருக்கோம். அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், வழியில்வேந்தன்.
1: வழியில்வேந்து சொல்லுங்கள்.
3: நீங்கள் இந்த கடைசி நேரத்தில் வந்து சாரணன் என்று சொன்னோடய கண்டு பிடிச்சிருந்த உடனே
1: சாரணன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் சொல்லணும். முதலே தொடக்கத்திலே சொன்னால் போட்டி விறுவிறுப்பாக இருக்காது அல்லவா?
3: ஆமாம், அப்படிதான் இருக்கணும். சரியாக தான் செய்திருக்கிறீங்க. சாரணன் நான் சாரணில் இருந்தபடியே தான் எனக்கு தெரியும். பாசறை என்று
1: பாசறைக்கு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள்.
3: ஆமாம்,
1: சரி. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போய் பார்ப்போம். பாசறை என்று தான் எல்லா நேர்களும் சொல்கிறார்கள். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
4: பாசவைதான் வந்து இந்த கோவில் திருவிழா மற்ற வந்து இந்த பொது கூட்டங்களுக்கு மாணவர் சம்பந்தப்பட்ட பொது கூட்டங்களுக்கு கூட இந்த அதை ஒழுங்குபடுத்துற மக்களை
1: பாசறதான் இப்போ
4: பாசறதான் வந்து
1: சரி மாற்றம் இல்லை காந்தி காந்தியே சொல்லிட்டாருண்டா. நாங்களும் இந்திய நோட்டு தாள் பணத்தாள் இருப்பவர். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், நான் பிரபா. வெண்பாக்கு வாழ்த்துக்கள்.
1: வெண்பாக்கு வாழ்த்துக்களுடைய பாசறதான் என்று சொல்லுகிறீர்களா? இவ்வளவு நேரம் பேசியதுக்கு பாசறைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். சரி, சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.
1: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் பாசறை தான் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், நீங்கள் சொல்லி தந்ததால் நாங்கள் பாசறை என்று
1: விளங்கவில்லை. ஆமாம், பாசறை என்பது மிக சரியான பதில்தான். பாசறை என்பது கூடுதலாக பாசறை என்பது முதன்மையான படை வீரர்கள் தங்கி ஓய்வெடுத்து போருக்கு தயாராகும் முகாம் என்பதுதான். இது பழமை அந்த காலத்திலேயே குறிக்கப்பட்ட தமிழ் சொல்லாக இருக்கிறது. சங்க இலக்கியங்களும் இது பெரும்பாலும் போர் பாசறை என்ற சூழலிலே வருகிறது. போருக்கு சென்ற அரசன் ஒரு படை குறிப்பிட்ட இடத்தில் தங்கி இருந்து எதிரிகளை எப்படி வீழ்த்துவது என்று சொல்லி ஆலோசனை செய்கின்ற இடமாக இருக்கிறது. பாசறையில் என்ன நடக்கும்? ஒரு போர் பாசறை என்பது வெறும் தங்கும் இடம் மட்டுமல்ல, அங்கு படைவீரர்கள் தங்குவார்கள், ஆயுதங்கள் பாதுகாக்கப்படும், குதிரைகள் யானைகள் போன்ற போர் விலங்குகள் பராமரிக்கப்படும், காவல் ஏற்பாடுகள் இருக்கும், போருக்கு திட்டங்கள் வகுக்கப்படும், வீரர்களுக்கு உணவு மற்றும் தேவையான பொருட்கள் வழங்கப்படும், அரசனும் படைத்தலைவர்களும் ஆலோசனை நடத்துகின்ற இடமாகவும் அந்த பாசறை இருக்கும். சங்க இலக்கியங்களே புறநானூறு அகநானூறு நெடுநல்வாழை போன்ற சங்க இலக்கிய படைப்புகளிலே பாசறை சூழல்கள் பற்றி நிறைவே குறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நெடுநெல்வாழையில் போருக்கு சென்று அரசன் தங்கியிருக்கும் பாசறையின் சூழல் அழகாக சித்தரிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுநெல்வாழை நான் படிக்கவில்லை, சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சொல் போருக்கு மட்டும் தொடர்புடையதாக இல்லை. உதாரணமாக இளைஞர் பாசறை, இளைஞர்களுக்கான அமைப்பு ஒரு குழு. தொண்டர் பாசறை, தொண்டர்களுக்காக செயல்படும் ஒரு குழு. பயிற்சி பாசறை, பயிற்சி அளிக்கின்ற முகாமையும் பயிற்சி பாசறை என்று சொல்கிறார்கள். இலக்கிய பாசறை, இலக்கிய ஆவலர்கள் மற்றும் அவர்கள் கூடுகின்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறது. அதாவது பாசறை என்பது காலப்போக்கிலே முகாம் என்ற பொருளிலே, ஏற்கனவே ஒரு நேயர் குறிப்பிட்டது, ஒரு முகாம் என்ற பொருளிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒன்று கூடும் குழு, தளம் என்று விரிவான பொருளை இது உருவாக்கியிருப்பதாக தெரிவிக்கிறது. பாசறை, போர் முகாம், தங்குமிடம், பயிற்சி முகாம், ஒரு நோக்கத்துக்காக எங்கள் குழு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாசறை என்று சொல்லின் சொற்பிறப்பு, சங்க இலக்கியங்கள் மேலும் உண்மையான பாடல் வரிகள் மற்றும் பாசறை, இப்படி சில வேளைகளை சந்தர்ப்பம் ஏற்றமாறு அவை மாறுபடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்று நாங்கள் பாசறையை கண்டுபிடித்திருக்கின்றோம். பாசறை கூடுதலாக எதிராக திட்டம் போடுபவர்கள், உறைந்து ஏதாவது பணிக்காக கூட்டாக சந்தித்து திட்டம் போடுபவர்களும் இந்த பாசறையில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்று 30 நேயர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள், அவருக்கு நன்றி. ரமேஷ், பிரபாசுதன் முதல் மூன்று நேயர்களும் சிறப்பாக தொடுத்தி வைத்தார்கள். பெண்பா, ஐங்கிரன் போன்ற 4வது 5வது நேர்கள் தொடர்ந்தும் கேள்விகளை கேட்டுகிறார்கள். எனவே இதை பெண்பா இந்த விடையை சரியாக சொல்லியிருக்கின்றார், பாசறை என்று முதல்ல. பின்பு பெண்பாவை தொடர்ந்து வந்த அனைத்து நேர்களுமே, சாந்தி, பஞ்சாச்சரம், வினோத், புருஷோத்தரம், தொழிலில்வேந்தன், காந்தி, பிரபா, சிவகுமார், ஆனந்த், எல்லோருமே பாசறை என்று சொல்லியிருக்கார்கள். பாசறை என்பது மிகச் சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் புதிய சொல்லோடு சந்திப்போம். நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4 6 9 3 0 0 5 5.
15: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
15: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
15: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
1: நேரம் 12:04.
7: CMR
1: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும் பொழுது ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழிவிடுவதில்லை என யாழ் மாகாண சபை தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையின் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நடுவானில் திடீரென 300 அடிகள் இறங்கிய ஏர் இந்தியா விமானத்தின் தொழில்நுட்ப விவரங்களை ஆய்வு செய்த அந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் 1 மாதத்துக்கு முன்பு செய்த பராமரிப்பு பணிகளின் விவரங்களை கோரியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய நிதி அமைச்சர் பிரெண்டா பெய்லி தனக்கு ஆரம்ப நிலை குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் இருப்பதாக கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த முக்கியமான நோக்கத்தையும் அடையவில்லை என்றும், மாறாக ஈரானில் உள்ள கடும் போக்காளர்களே மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக நோர்வே வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சேபார் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
11: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்பும்.

0: 见不见买单。
1: நேரம் 12:06 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். இன்று ஆகஸ்ட் 15 2026 சனிக்கிழமை புதிய நாள் ஒன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும். தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 15 பிறந்த நாள். திருமணநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்ட விரிவாகத்தில் 22 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில்மூட்டம் அடைந்து காணப்படுகிறது. 27 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 27 பாக செல்சியஸாக இருக்கும். 30 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இடையே ஆங்காங்கே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 17 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70%. இரவு பொழுதும் தொடர்ந்து மழை பெய்ய 40%, 20 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். 27 பாக செல்சியஸாக இருக்கும். லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் 40%. செவ்வாய்க்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். அதிகுடி வெப்பநிலை 27 பாக செல்சியஸ். இப்பொழுது முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4965935055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்.
2: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
1: புருஷோத்தமன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: அன்பு படத்துல இருந்து தவம் வந்து கிடைத்த வளமை என்ற பாடல்.
1: சரி, அன்புக்காக இந்த பாடலா?
2: அன்புக்காக இப்படி இந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை, தவம் வந்து கிடைத்த வாழ்க்கை மாயா கேட்டு.
1: சரி, ஹரிகரன் சாதனா சர்க்கம் பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
2: வாய்ப்பு தந்தாக்கு நன்றி.

0: குழந்தை மரடம் இனிமையான பாழ்வாண்டு 101.3
1: Everything okay, no problem. And did you know?
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: 0155 வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரசு நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
6: 416-700-2222 416-700-2222 CMR 101.3 FM.
7: கிரண் 12:14 நிமிடம் சீமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் ஜோகா.
7: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: பாசரை கொண்டு வந்த உங்களுக்கும் அதை கண்டுபிடித்த எவன்பாக்கும் நன்றியும் பாராட்டுகளும்.
7: பாசறையில் ஒளிந்திருந்தாலும் கண்டுபிடிக்கிறார்கள், அதான் பிரச்சனை.
8: அதுதான் எங்க ஆக்கள் என்ன நினைச்சுங்க, எங்களை நேயர்கள் எல்லாம் அவ்வளவு திறமசாலிகள், இது எப்படி வைச்சாலும் கண்டுபிடிப்பாங்க.
7: சரி, அதுதான் கண்டுபிடிக்க வைப்பதுதான் எங்களுடைய கடமை.
8: ஆமாமா. எனக்கு இன்னைக்கு கங்கை மறந்த வரிகள்ல இசைஞானி திசையில அண்ணனுக்கு ஜெய படத்துல இருந்து பொன்மணி பொன்மணிக்கு அந்த படத்துக்கு
7: எஸ்பி பாலசுமணியின் சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
1: 12:22 சீமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 1 வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
1: எழில்வேந்தன். சொல்லுங்கள், என்ன

இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா?

0: அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ராட், நாதா ரூல் தெரியாம காரோட்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
0: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60-49.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
6: நேரம் 12:30 நிமிடம். CMR தமிழகம் கொடுக்கிறீர்கள். சொல்ல பிற்பாகத்தில் 22 பாகை செலுத்ததாக இருக்கிறது. முகில் மீட்டு காணப்படுகிறது. 27 பாகை செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாகை செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 27 பாகை செலுத்ததாக இருக்கு. 30 பாகை செலுத்ததாக உணரப்படும். சூரியோலை இறைந்திருக்கும் இடையே அங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 17 பாகை செலுத்ததாக குறைவடையும். முகில் கூட்டத்தோடு காணப்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செலுத்தியது. முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 70% 25 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 20 பாகை செலுத்தியது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இருந்து காணப்படும். 27 பாகை செல்சியஸ் லேசான மழைத்தூரல் இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும். 27 பாகை செல்சியஸ். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் சுதன்.
6: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: செந்துரப்புவே படத்தில இருந்து செந்துரப்புவே சிந்தவா அந்த பாடல. அதுக்கிடையில ஒரு சுய விளம்பரமா விளம்பரமா என்னென்றாலும் சொல்லிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு விளம்பரமா எனக்கு விளம்பரமா இல்ல. இன்னும் உங்கள்ட ஒரு ஒரு படம்
6: படம் ஒன்று பாடல் பல
7: படம் ஒன்று பாடல்ல இன்னும் 2-3 கிழமையில உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று நினைக்கிறேன். 2 மணிக்கு புதன்கிழமை. அதுல பண்பாட்டையும் யோகாட்டையும் ஒரு மன்னிப்பு கோரிக்கொள்ளணும். என்னண்டா அதில என்னண்டா அந்த நிக எனக்கு இரவு நேரம் எப்ப வேலை எங்க நிப்பன்ன்றது எனக்கே தெரியாது. அதாவது அவன் இதுகளை ஒழுங்கா கேட்க முடியல. அதுக்கு பிறகு வந்தது என்ன, எனக்கு பிறகு அரையும் குறையுமா கேட்டது. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு கூட படப்பாட்டுக்கு இந்த பாடல் கேட்கிற நேரத்துக்கும் சரி வராத நேரம். ஆனால் யோகாவின் சிரிப்பு எனக்கு அந்த வேலையில இருக்கிற களைப்பை போக்குற அந்த சிரிப்புக்கு அவவுக்கு அதுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.
6: உங்களுக்கு இன்வாய்ஸ் வரும் என்று நினைக்கிறேன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவை எஸ்பி பாரசோனி பாடுகிட்ட பாடல்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
7: நேரம் 12:38. சிஎம்ஆர் தமிழப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
7: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: அதுக்கு முதல் பாசறைய கொண்ட உங்களுக்கும் கண்டுபிடித்த வெண்பாக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த ஊடுருவி தான் அதையும் பிடிக்க வேண்டி கிடக்குது கொண்டர்களை அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு எந்த எங்கட இதுல அந்த ஹவுட் அண்ட் ஹிட்ச் இல்ல அது மாநகர மாறிட்டு
7: எங்கட
8: அந்த அந்த பள்ளி பருவத்துல
7: சாரணர் இயக்கம் இருந்திருக்குமே.
8: ஆமா, அது பிற்காலத்துல அது அந்த கோட் அது முதல் இருந்து பிறகு அது மாறிச்சு மாணவர்.
7: ஓ, அது அப்படியா? அந்த பாசறையை தவற விட்டு
8: அது இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட.
7: சரி, என்ன பாடல்?
8: இதே முரளி படத்திலிருந்து வான் பானே.
7: சரி, இது உங்களுக்கு அவரிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும்.
8: நன்றி, நன்றி.

0: ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 FM.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: நேரம் 12:46 உங்களுக்கு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் வெண்பா.
6: வெண்பா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தான் நான் பாசறையை கண்டுபிடித்தீர்கள் சொல்லுகிறார்கள்.
7: பதினெட்டு வயதுல இருந்து
6: அப்படி ஒரு ஆசை இருக்கிறதோ?
7: இன்னும் கேள்விப்படையில.
6: 18 வயதுலேருந்து உன்னி ஒன்று வாழ்ந்து ஜோதிச்சு கொண்டே திரிகிறீர்கள்.
7: சரி,
6: அப்போ அது இன்னும் 18 சொன்னால் இன்னும் 3 வயது கூடி இருக்கிறது. நான் இன்னும் கேட்கல நீங்களும். சரி, பாடல் ஸ்ரீராம் பார்த்தசாரி குட்டி கழிச்சு பார்த்தா அதுதான் வரும் போராடு. ஸ்ரீராம் பார்த்தசாரி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661.
2: காசு வேணும் என்று சொல்லிட்டேன். கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
0: அம்மா நகை அடகுமாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேரம் 12:55 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் வலது நேர சந்திப்போம்.
1: காந்தி
0: காந்தி சொல்லுங்கள், அவசரப்பட்டு விட்டார்கள். சரி, என்ன பாடல்?
1: மணி அடிக்க அவசரப்பட்டுட்டீங்க. என்ன பாடல்? ஊமமொழிகள் படத்திலிருந்து ராத்திரி பூசி அதுக்கு முதல் வெண்பாக்கு வெண்பாக்கு பாராட்டுகளை கேட்டு பாடல கேட்போம்.
0: சரி, உங்களுக்கு பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.
0: வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வழக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

ആർ തമിഴപ്പം സേരിച്ചുരുക്കം. മുല്ലൈത്തീവ് വള്ളിപുണം സെഞ്ചോലെ വളാകത്തിൽ കടന്ന 2006 ശ്രീലങ്ക വിമാനപ്പടകളാൽ നികഴ്ത്തപ്പെട്ട വിമാനക്കൂട്ടുവീച്ച് താക്കുതലിൽ പടുകൊല ചെയ്യപ്പെട്ട പാഠശാലയിൽ മാണവികളെ നിലവാക താക്കുതൽ നടത്തപ്പെട്ട ഇടത്തിൽ നിലവുത്തൂവി എളുപ്പപ്പെടുമെന്ന് വന്നി മാവട്ട നാടാളുമന്ത്ര ഉറപ്പിനർ തുരരാസ രവിഹരൻ തെരുവിത്തുള്ളാർ. സ്വത്തുവരി ഉയർവ് കുറിത്ത് ഉള്ളൂരാക്ഷിത്തുറൈ അമച്ചറും അധികാരികളും വായ് തിറക്കവില്ലേ എന്നും ഇന്ന് വരി ഉയർവൈ കൈവിടാവിട്ടാൽ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அடுத்த கூட்டாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் போது பியர் பொலிவியே தொடர்ந்து கட்சியின் தலைவராக இருக்க மாட்டார் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் சிடிவி செய்தியிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். போரை நிறுத்துவதற்கு உக்ரைனுக்கு வாய்ப்பளிக்கும் நடவடிக்கைகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று கூறி உக்ரைனின் கருங்கடல் போர் நிறுத்த முன்மொழிவை ரஷ்யா நிராகரித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. ஆகஸ்ட் மாதம் 15 நாள் சனிக்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன். தொடர்கின்ற காட்டிலையில் நேர்கள் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை திறந்து 1:30 போட்டி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வழக்கம் போலவே 4 நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசி நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இதே காட்டிலையில் இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 22 செல்சியஸ் ஆக உணரப்படுகிறது. காற்று மனத்தியாதற்கு 13 கிலோமீட்டர் வகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது 16 பாகையாக இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 27 பாகையாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய பகல் பொழுது தென்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் 25 பாகையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதிலே மழைக்கான சாத்தியம் அதிகம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை தென்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: நேரம் 1:21 நேர்கள் கேட்டுக்கொண்டு வருது CMR தமிழகம். காற்றிலே ஒலிக்கின்ற பாடல் சாமுராய் திரைக்காக ஒலிக்கிறது. இது ஹரிஹரன் மற்றும் தீப்பு ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
3: ஒலிகின பாடலத்திற்கு நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை தேரிசு தென்றல் தேவா.

0: கூடுதலாக நீங்கள் வாகன பயணங்கள் இருக்கக்கூடும் அல்லது வேலையில் இருக்கக்கூடும் என்பதை உங்களை கருத்தில் கொண்டு மிக இலகுவான தரவுகள் கொண்டே இந்த நிகழ்ச்சி அமைக்கப்படுகிறது. ஒரு எழுதுகோல் இல்லாமலும் ஒரு தாள் இல்லாமலும் தரவுகளை உள்வாங்கி விடைகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 இங்கே தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளுக்கு பொருத்தமான சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சொற்களை சரியாக இடம்பலம் பார்த்து இணைக்கிற போது வரக்கூடிய விடைகளோடு நீங்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளலாம். உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள், இது 4 எழுத்துகளில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை 4 எழுத்துகளை கொண்டது. இந்த 4 எழுத்திலே கடைசியில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது பொழில் என்கின்ற ஒரு சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடியது. பொழில் என்கின்ற சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடியது. அல்லது இன்னொரு வகையிலே பார்ப்பதாக இருந்தால், தாவரங்கள், மரங்கள், செடிகள் பசுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை குறிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பெயர். தாவரங்கள், மரங்கள், செடிகள் பசுமையான தன்மையிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக அது கடைசியில் வரக்கூடிய ஒரு 2 எழுத்து சொல் இருக்கும். பொழில் என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சொல் 3 எழுத்தாக வரும். அது நீங்கள் பிரித்தறிய வேண்டும். அது பிரித்தறிகிற போது அந்த சொல் ஒரு நிறத்தை குறிக்கின்ற சொல்லாக வரும். அதே வேளையிலே அந்த சொல்லுக்கு வளம் மற்றும் பொலிவு, நிறைவு போன்ற பல அர்த்தங்கள் வரும். வளம், பொலிவு, நிறைவு, அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட நிறம் என்பவை அந்த சொல்லுக்குள் அடங்கி இருக்கின்ற தன்மையாக இருக்கும், அல்லது அந்த சொல் குறிக்கின்ற விடயங்களாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தை குறிக்கும். வளம் என்கின்ற அர்த்தத்தை தரும். ஒரு நிறைவுத்தன்மை என்கின்ற ஒரு அர்த்தத்தை தரும். பொலிவு என்கின்ற ஒரு அர்த்தத்தை தரும். இப்படி பல தன்மைகள் கொண்ட ஒரு அர்த்தங்கள் கொண்ட சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்தாக நீங்கள் பிரித்தறிய வேண்டும். விடை என்பது மொத்தமாக 4 எழுத்துக்களை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா
2: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com

தரவுகளை சொல்லிக் கொண்டு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக நான்கெழுத்தில் வர வேண்டும். இந்த நான்கெழுத்திலே கடைசியிலே வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல் என்பது இது பொழில் என்கின்ற சொல்லுக்கான உத்தகரத்துள்ள சொல்லாக வரும். பொழில் என்கின்ற சொல்லுக்கான உத்தகரத்துள்ள சொல்லாக வரும். இன்னொரு வகையில் பார்ப்பதாக இருந்தால் மரங்கள், செடிகள், கொடிகள் என்பவை ஒரு நிறைந்த தன்மையிலே, பசுமை நிறைந்த தன்மையிலே காணக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. மரங்கள், செடிகள், கொடிகள் அங்கே நிறைந்திருக்கும், அவை பசுமை நிறைந்தவையாக இருக்கும். இவ்வாறு ஒரு சூழலை, ஒரு இடத்தை குறிக்கின்ற சொல்லாக அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல் இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய சொல் மூன்று எழுத்து சொல்லாக நீங்கள் பிரித்தறிய வேண்டும். அந்த சொல் வளம் என்கின்ற அர்த்தத்தை தரும், அதுபோலவே பொலிவு என்கின்ற அர்த்தத்தை தரும், அதுபோலவே தூய்மை, நேர்மை இந்த மாதிரியான அர்த்தங்கள் தரும், அழகு என்கின்ற அர்த்தத்தையும் தரும். அந்த மூன்றெழுத்து அழகு என்கின்ற அர்த்தத்தை தரும். அதே வேளையில் அந்த மூன்றெழுத்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தையும் சுட்டி நிற்கின்ற சொல்லாக இருக்கும். அது மூன்றெழுத்திலே பிரித்தறைகிற போது அந்த முன்னுக்கு வரக்கூடிய மூன்றெழுத்தாக வரும். இணைக்கிற போது விடை என்பது நான்கெழுத்தில் வரும். அழைக்கலாம் 4 1 6 5 9 3 0 0 5 5. ஒலிகிற பாடல் பிரதீப் குமார் பாடியது. பாடலுக்கான இசை என் ஆர் ரகுநந்தன். பாடல் வரிகளை சாரதி எழுதியிருக்கின்றார்.

0: அழைப்பில் காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். நேரம் 1:40 அழைப்போடு வணக்கம்.
1: வணக்கம் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, நலம்
1: தானே? நன்றி. நீங்க
0: நலமாக இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்
1: ஜோலை
0: பார்க்கல. நன்றி, அழைப்போடு காத்திருக்க நடத்த நேர் வணக்கம். நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், நான் கண்ணன்.
0: கண்ணன் நலம்
2: தானே?
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
2: செஞ்சோலை.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: தேவகுமார். சொல்லுங்கள், நலம் தானே?
3: நலமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
3: செஞ்சோலை.
0: நன்றி, உங்களுக்கு. ஆமாம், செஞ்சோலை என்பது சரியான பதில். செம்மை கூட்டல் சோலை செஞ்சோலை என்று வரும். செம்மை கூட்டல் சோலை. சோலை என்பது பொழில் என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல்லாக வரும். அதேபோலே ஒரு பசுமையான ஒரு தன்மையிலே மரங்கள் செடிகள் கொடிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு கூடல் ஒரு சூழலை குறிக்கக்கூடிய இடம் ஒரு இடத்தை குறிக்கும் சோலை என்பது. செம்மை என்பது நேர்மை என்று பொருள் தரும். செம்மை என்பது தூய்மை என்று பொருள் தரும். செம்மை என்பது வளம் என்று பொருள் தரும். செம்மை என்பது நிறைவு என்று பொருள் தரும். செம்மை என்பது சிவப்பு என்கின்ற நிறத்தையும் குறிக்கும். செம்மை என்பது சிவப்பு என்கின்ற நிறத்தையும் குறிக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே செம்மை கூட்டல் சோலை செஞ்சோலை என்பது சரியான பதில். அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் நன்றியை உரித்தாகட்டும், பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இதே வேளையிலே அது ஒரு சாதாரணமான சொல் அல்ல. இதே காலப்பகுதி 2006 செஞ்சோலை படுகொலைகள் சிங்கள தேசத்தின் அரச படைகளால் வான்படைகளால் நிகழ்த்தப்பட்ட நாள் நேற்றைய நாளாக இருக்கிறது. 14 2006 August 14 அது நிகழ்த்தப்பட்டது. இந்த ஆண்டு அது அதனுடைய 20வது நினைவேந்தலுக்குரிய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இது ஒரு ஒற்றை படுகொலை அல்ல. சிங்கள தேசம் தொடர்ச்சியாக நடத்தி வந்த பல படுகொலைகளுடைய தொடர்ச்சியாகவே அது காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒரு தனிச்சம்பவமாக இல்லாமல் முன்னாள் சிறிலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதங்க ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற நவாலி தேவாலய குண்டுவீச்சுக்கள், நாகர்கோவில் மகாவித்தியாலய தாக்குதல், செம்மணி மனித படுகொலைகள் இதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம். அதைவிட ஏராளமான பல்லாயிரக்கணக்கான இனப்படுகொலை சம்பவங்கள் இருக்கிறது. ஆங்காங்கே அகப்படுகின்ற இடங்களிலெல்லாம் தமிழர்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட உயிரோடு கொளுத்தப்பட்ட மற்றும் கொலை செய்துவிட்டு நெருப்பிலே போடப்பட்ட நேரடியாகவே உயிரோடு எரிக்கப்பட்ட என்று நிறைய இனப்படுகொலை சம்பவங்கள் இருக்கிறது. இவை எங்கே வித்தியாசப்படுகிறது என்று சொன்னால் பாதுகாப்பான இடங்கள் தேவாலயங்கள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் வைத்தியசாலைகள் என்பதை பாதுகாப்பான இடங்கள் என்று தெரிந்து கொண்டும் மக்கள் அங்கே கூடியிருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டும் இருப்பது மக்கள் தான் என்பதை அறிந்து கொண்டும் தமிழர்கள் என்கின்ற காரணத்தினால் தமிழர்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த இடங்கள் மீது தேவாலயங்கள் மீதும் கோயில்கள் மீதும் பாடசாலைகள் மீதும் கல்வி நிறுவனங்கள் மீதும் சிங்கள வான்படையும் சிங்கள அரசாங்கமும் திட்டமிட்டு நடத்திய படுகொலைகளின் தொடர்ச்சியாகத்தான் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கிருசாந்தி ஒரு பாடசாலை மாணவியாக இருந்த போதும் அவர் நீதியை கேட்டார் என்கின்ற நிலையிலே நீதிக்காக கதைத்தார் என்கின்ற நிலையிலே அவர் மிக மோசமாக சிங்கள தேசத்தால் படுகொலை செய்யப்பட்டு இன்று கிருசாந்தியின் தேடலின் வெளிப்பாடாக இன்றைக்கு பல 100 எலும்புக்கூடுகள் அந்த மண்ணிலே நிமிர்ந்து நிற்கிறது, நியாயம் கேட்கிறது. ஆனாலும் இதுவரை நீதி இல்லை என்பதே உண்மை. எனவே அந்த வகையில்தான் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. சிங்கள அரசாங்கத்தினால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான இனப்படுகொலைகளின் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இடம். எனவே இந்த நினைவேந்தல் என்பது இந்த ஆண்டு 20வது நினைவேந்தல். எங்களுக்கு அது ஒரு சாதாரணமான செய்தி, ஆனால் அந்தந்த குடும்பங்களுக்கு அது ஆற்ற முடியாத ஆற முடியாத ஒரு காயத்தையும் வலியையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற சோகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த குடும்பங்களின் ஆறுதலை நினைவில் கொள்வோம். அந்த குடும்பங்கள் ஆறுதல் பட வேண்டுமென வழிபாடு செய்வோம். அந்த நினைவேந்தல் என்பது வேறு யாரோ ஒரு குடும்பத்தினுடைய நினைவேந்தல் அல்ல, எங்களுடைய தமிழ் குடும்பங்களின் பிள்ளைகளின் நினைவேந்தல் என்பதை நாங்கள் நினைவில் கொள்வோம். எங்கள் சக தமிழ் குடும்பங்களில், எங்கள் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் குடும்பங்களின் பிள்ளைகளின் நினைவேந்தல் தான் இந்த நினைவேந்தல். இது யாரோ எங்கோ நடந்தபடியுமல்ல, எங்கள் தாயகத்தில் தாய்மண்ணிலே சிங்கள வான்படையால் படித்து கொண்டிருந்த மாணவிகள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிலை என்பதை நாங்கள் அறிவோம். எனவே அந்த செஞ்சோலை படுகொலைகளின் 20வது ஆண்டு நினைவேந்தலுக்குரிய நாள் நேற்று என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அந்த சொல்லை நினைவுபடுத்தியிருந்தேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. 1:46 விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றில் உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். 1:48. இது 6 எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இது 6 எழுத்துகளில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த 6 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்து நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்து நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாக பார்க்குற போது அது ஞாபகம் என்கின்ற சொல்லினுடைய ஒத்தகரத்தில் சொல்லாக வரும், அல்லது அதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும். ஞாபகம் என்பதனுடைய ஒத்தகரத்தில் சொல். இதிலே பின்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது, அதை மன்னிக்கவும், பின்னுக்கு வரக்கூடிய சொல் ஒரு 4 எழுத்தாக நீங்கள் பிரித்தறியலாம். 2 சொற்களுமே பிரித்தறிய வேண்டும். அதிலே கடைசியில் வரக்கூடியது ஒரு 4 எழுத்தாக பிரித்தறியலாம். அது தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், அல்லது தாங்குதல் என்கின்ற சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடிய சொல். தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும். அதேவேளையிலே இன்னும் வேறு அர்த்தங்களை பார்க்குற போது அது ஒரு உயர்ச்சி உயர்வு தன்மையோடு பார்க்கின்ற சொல்லாகவும் இருக்கும். உயர்வு தன்மையோடு பார்க்கின்ற சொல்லாக இருக்கும், அல்லது பெருமையோடு பார்க்கின்ற சொல்லாக இருக்கும். உயர்வு தன்மை, பெருமை என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். இன்னொரு வகையில் தாங்குதல் என்பதோடும் சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும். அது பின்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக 6 எழுத்துகளை கொண்டிருக்கும்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
11: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காட்டிலே உங்களுக்கான கேள்விக்கான தரவுகளை மீண்டும் சொல்லிக்கொண்டிரு. பாடலுக்கு சென்றவெல்லாம் கொண்டு வரக்கூடிய விடை மொத்தமாக ஆறெழுத்தில் வரும். விடை ஆறெழுத்தாக இருக்கும். பிரிக்கிற போது ஒரு சொல் மூன்று எழுத்தாகவும் இன்னொரு சொல் நான்கு எழுத்தாகவும் மாறும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சொல் மூன்று எழுத்திலே வரும். அதாவது இந்த ஆறெழுத்து சொல்லை பிரிக்கிற போது முன்னுக்கு வரக்கூடிய சொல் மூன்று எழுத்தாக வரும். அந்த மூன்று எழுத்து என்பது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். ஞாபகம் என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரும். இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து அதுவும் நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாகவே வரும். அது தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் அல்லது தாங்குதல் என்பதற்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடிய சொல் தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும். பொதுவாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொன்னால் கைகளால் தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும். கைகளால் தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும். அது இன்னொரு வகையில் அந்த நான்கு எழுத்து கைகளால் தாங்குதல் என்பதோடு சம்பந்தப்படும். இன்னொரு வகையில் பார்க்குற போது அது ஒரு உயர்வு தன்மையோடு சொல்லப்படுகின்ற சொல்லாக இருக்கும். ஒரு உயர்ச்சியை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அதே வேளையிலே பெருமை நிலையில் சொல்லப்படுகின்ற சொல்லாகவும் இருக்கும். பெருமை நிலையில் உயர்ச்சி நிலையில் உயர்வு தன்மையோடு சொல்லப்படுகின்ற சொல்லாகவும் அதை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது சொல்லக்கூடியது. இன்னொரு வகையில் சொன்னால் சிறந்தவர் என்பதை சொல்வதற்காக சொல்லக்கூடிய சொல் ஒரு பெருமையோடு கூடிய ஒரு சிறந்தவர் என்பதை சொல்லக்கூடிய தன்மையிலும் அது பயன்படுத்தக்கூடிய சொல். அது பின்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்தாக இருக்கும். அது நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல். விடை என்பது மொத்தமாக ஆறு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இது ரமேஷ் விநாயகம் மற்றும் சாய் ஹரிப்பிரி ஆகியோர் பாடியது. பாடல் வரிகள் ஜுகபாரதி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றிலே அழைப்போடு இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வெளியில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், நலம்
1: தானே?
0: நலமா இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்?
1: நினைவேந்தல்
0: பார்க்கலாம். நன்றி தீபன். நன்றி, அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: நினைவேந்தல்.
0: நன்றி நன்றி நன்றி, அழைப்பிலே காத்திருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்போடு வணக்கம்.
3: வணக்கம்
0: சாந்தி, சொல்லுங்கள் என்ன பதில்?
4: வணக்கம்.
5: வணக்கம், நான் கண்ணன். நினைவேந்தல்.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், நினைவு கூட்டல் ஏந்தல், நினைவேந்தல் என்று வரும். நினைவு கூட்டல் ஏந்தல், நினைவேந்தல் என்று வரும். இங்கே இந்த இடத்தில் இந்த ஏந்தல் என்பது தாங்குதல் என்பது, நினைவுகளை தாங்குதல். அதான் இந்த சொல்லுக்கான அர்த்தம். இதுவே ஏந்தல் என்று தனியாக பார்க்குற போது அது உயர்வுத்தன்மையோடு பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அதான் ஏந்தல் என்பது ஒரு பெருமை மிக்க ஒருவரை, சிறந்தவரை சொல்ல. அவர் ஏந்தல், அவர் அந்த தன்மையிலே உயர்வுத்தன்மை அல்லது உயர்ச்சி நிலையிலே பார்க்கக்கூடிய சொல் ஏந்தல் என்பது. இப்போது ஏஞ்சல் என்று சொல்வார்கள் இல்லையா, ஏஞ்சல். அந்த ஏந்தலிலிருந்து தான் ஏஞ்சல் என்பது வந்தது. ஏந்தல் ஏந்தல் என்பதிலிருந்து தான் ஏஞ்சல் என்பது வந்து. அப்போ ஒரு உயர்வுத்தன்மையோடு பார்க்கக்கூடிய அல்லது பெருமைத்தன்மையோடு அல்லது ஒரு சிறப்புத்தன்மையோடு பார்க்கக்கூடிய சொல்லு அது வேறு இடத்துல வரும். ஆனால் இந்த சொல்லிலே ஏந்தல் என்பது தாங்குதல் என்று வரும். நினைவுகளை நினைவு கூட்டல் ஏந்தல், நினைவு கூட்டல் தாங்குதல், நினைவுகளை தாங்குதல் என்கின்ற நிலையிலே அந்த சொல்லை பார்க்கலாம். செஞ்சோலை படுகொலை 2006 ஆகஸ்ட் மாதம் 14 நாளிலே படித்து கொண்டிருந்த ஒரு கல்வி வளாகம், அந்த இடம் முழுக்க முழுக்க முல்லைத்தீவு மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருந்த, குறிப்பாக மாணவிகள் பெண் பிள்ளைகள் படித்து கொண்டிருந்த ஒரு இடத்திலே, அந்த இடம் படித்து கொண்டிருக்கின்ற இடம்தான் பக்கத்தில் இருப்பது, சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்கிறது, கண்காணிப்பு குழு போன்றவையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வெளிநாட்டு வெளிநாட்டு அமைப்புகளுடைய அலுவலகங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மிக துல்லியமாக தரவுகள் தெரிந்து ஒரு தலைமுறை பிள்ளைகளை அளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகவே இது சிங்கள தேசத்தால் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது நிகழ்த்தப்பட்ட 20வது ஆண்டு நினைவேந்தல் இந்த ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 ஆகஸ்ட் 14 60 மேற்பட்ட மாணவிகள் ஒரே இடத்திலே இரத்த வெள்ளத்திலே அள்ளப்பட்டார்கள். சிங்களத்தினுடைய வான்குண்டு தாக்குதலிலே அந்த நரபலி வேட்டை நிகழ்த்தப்பட்டது சிங்களத்தின் அரசினாலும் சிங்கள படைகளாலும். அந்த நினைவினுடைய நினைவேந்தல், 20வது ஆண்டு நினைவேந்தல் இந்த ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மீண்டும் மீண்டும் அவர்களை நினைவில் கொள்வதும் அந்த குடும்பங்களை நினைவில் கொள்வதும் எங்களுடைய கடமையாகிறது, அது எங்களுடைய உரிமையுமாகிறது, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புமாகிறது. அந்த வகையிலும் அதை நாங்கள் பார்க்கலாம். இன்று வரைக்கும் நீதி மறக்கப்பட்ட படுகொலை சம்பவங்களில் இதுவும் அடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி அனைவருக்கும் நன்றி. 2 ஆகியிருக்கிறது. விளம்பரங்களைத் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
6: Cross-border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. 1 மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. உங்களுக்கு அடுத்த சொல் இது நான்கெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடையின் நான்கெழுத்துகளை கொண்டதாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது ஒரு பாவனை பொருள். இது இதனுடைய வடிவங்கள் வேறாக வரும், ஆனால் இதனுடைய தேவை என்பது, பாவிக்கப்படுவதன் தேவை என்பது ஒன்றாக இருக்கும். இது அலுவலகங்களில் காணப்படும், கோயில்களிலே காணப்படும், வீடுகளிலே காணப்படும், வழிபாட்டிடங்களிலே காணப்படும், இப்படி பல இடங்களிலே காணக்கூடிய ஒன்று. அதனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கும், ஆனால் அதனுடைய தேவை, ஏன் அது பயன்படுத்தப்படுகிற அந்த தேவை என்பது ஒன்றாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய சொல் ஒரு மூன்று எழுத்தாக வரும். அது பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நிறத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு நிறத்தை குறிக்கின்ற சொல்லாக வரும். அதே வேளையிலே அது தூய்மை என்கின்ற ஒரு அர்த்தத்தையும், அதுபோலவே ஒரு அழகு என்கின்ற அர்த்தத்தையும், தூய்மை என்கின்ற அர்த்தத்தையும், நிறைவு என்கின்ற அர்த்தத்தையும் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக நீங்கள் பிரித்து அறியக்கூடிய சொல்லாக வரும். தூய்மை, நேர்த்தி மற்றும் அழகு, நிறைவு, இந்த மாதிரி அர்த்தங்கள் தரக்கூடிய சொல்லாக அந்த முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து வரும். அது பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அதில் மிக முக்கியமானது குறிப்பிட்ட ஒரு நிறம் அந்த சொல்லுக்குள் அடங்கி இருக்கும். கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்து ஏற்கனவே சொன்னது போல அதன் வடிவங்கள் வேறாக இருக்கும். அது ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற தேவை ஒன்றாக இருக்கும். அது கோயில்களிலே காணப்படும், வீடுகளிலே காணப்படும், வழிபாட்டு இடங்களிலே காணப்படும், அலுவலகங்களிலே காணப்படும், சில நேரங்களிலே மிதிவண்டிகளிலே அது பொருத்தப்படும், மிதிவண்டிகளிலும் அது பொருத்தப்படும். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே அது பல வடிவங்களிலே அது காணப்படுகின்ற ஒன்று. அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக நான்கு எழுத்துக்களை கொண்டது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: ஒலிகின பாடத்திற்கு நீங்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை நான்கெழுத்தில் வர வேண்டும். அதிலே கடைசியில் வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது இது அதனுடைய தேவை ஒன்றாக இருக்கும், ஆனால் அது அதை பாவிக்கப்படுவதற்கான தேவை ஒன்றாக இருக்கும். அதனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கும். இது அலுவலகங்களிலே காணப்படும், கோயில்களிலே பயன்படுத்தப்படும், அதுபோலவே வீடுகளிலே பயன்படுத்தப்படும், வழிபாட்டு இடங்களிலே பயன்படுத்தப்படும், அதே வேளையிலே சில நேரங்களிலே மிதிவண்டிகளிலே கூட அதை பொருத்தி பயன்படுத்துவார்கள். இப்படி தேவை, அதனுடைய ஏன் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான தேவை அநேகமாக ஒரு நிலையில் இருக்கும், ஆனால் அது அதனுடைய வடிவங்கள் வேறாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக ஒரு சொல்லை நீங்கள் பிரித்தறிய வேண்டியிருக்கும். அந்த மூன்று எழுத்து என்பது ஒரு நிறத்தை உள்ளடக்கியது. தூய்மை என்கின்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது, நேர்மை என்கின்ற அர்த்தத்தை தரக்கூடியது, அழகு என்கின்ற பொருள் தரக்கூடியது, நிறைவுத்தன்மை என்கின்ற ஒரு பொருளை தரக்கூடியதாக, இப்படி பல அர்த்தங்கள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அது ஒரு மூன்று எழுத்தாக பிரித்தறிய வேண்டிய சொல். சேர்க்கிற போது விடை என்பது நான்கு எழுத்திலே வரும். அழைக்கலாம் 4163 ஐந்து ஒலிக்கின்ற பாடலை திறந்து சந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் அருண் செல்வி.
1: வணக்கம் செல்வி, சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? செம்மணியா பார்க்கல. நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கு, நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம் தீபன், சொல்லுங்கள், என்ன பதில்
3: நலம்
1: தானே?
4: நன்றி. அழைப்பில் இருக்கு நடத்தவர் வணக்கம்.
1: வணக்கம் அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். செம்மணி என்பது சரியான பதில். செம்மணி என்பது எங்களுடைய தமிழ் உறவுகள் பலர் கொன்று சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை இடத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இப்போது நாங்கள் அறிகின்றோம். செம்மணி என்பது பொதுவாக ஒரு இடம், இடத்தின் பெயர்தான். அது இப்போது எதை அடையாளப்படுத்துகிறேன்னு சொன்னால், எங்களுடைய தமிழர் தாயகத்தின் தமிழ் சமூக உறவுகள், நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு, பெண்கள் என்றால் பாலியல் வன்கொடுமைகளுக்குள்ளாக்கப்பட்டு, மிக மோசமான ஒரு மனித புதகுழியாக காணப்படுகின்ற ஒன்று. இதிலே ஆகலும் சோகம் கொடுமை என்னவென்று சொன்னால், பிஞ்சு குழந்தைகள் கூட அங்கே அந்த புதைகுழிகளுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதுதான். பாடசாலைக்கு சென்றபடி அந்த பாடசாலை பையோடு, பாடசாலைக்கு சிறுவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பாடசாலை பையோடு, தண்ணீர் கேன், அந்த ரிங் போட்டில்னு சொல்லுவோம், தண்ணீர் கேன், தண்ணீர் கொண்டு செல்லுகின்ற அந்த போத்தல், அவற்றோடு பாடசாலை பையோடு எல்லாம் அந்த பச்சை குழந்தைகளையும் படுகொலை செய்து புதைக்கின்ற அளவுக்கு உண்மையிலேயே பலர் இப்போது தமிழ் சமூகம் சார்ந்து எழுதுவது போல அவர்கள் சம்பந்தமாக ஒரு கதை இருக்கிறது. அது உண்மை பொய் என்பதற்கு அப்பால், விலங்குகளுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லி, அவருடைய மூதாதையர்கள் விலங்குகளுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு ஒரு ஒரு ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்கிறது. உண்மையில் அந்த இனம் தானா அந்த இனம்? ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த விலங்கு கூட பசிக்குத்தான் வேட்டையாடும். அது சக விலங்குகளை அழித்து போடுவதற்காக அது வேட்டையாடுவதில்லை, தன்னுடைய பசிக்கு வேட்டையாடும், வேட்டையாடுகின்ற விலங்கை சாப்பிடும், அவ்வளவும் தான். ஆனால் இது அதைவிட மோசமாக அந்த விலங்குகளுக்கு பிறந்ததாக சொல்லக்கூடிய அந்த இனம், இது நான் சொல்லுகின்ற கதையல்ல, அவருடைய வம்சத்திலே அந்த வரலாற்றிலே ஒரு கதை இருக்கிறது. அவர்கள் விலங்கு, அவருடைய மூதாதையர்கள் விலங்குக்கு பிறந்ததாக. அப்போ அப்படியான ஒரு ஒரு இனத்தால் தான் இது செய்யப்படக்கூடிய ஒன்று. அந்த பச்சை குழந்தை என்ன கேட்டிருக்கும்? கெஞ்சி இருக்கும், அழுது இருக்கும், இல்லை ஒன்றும் செய்யாமல் வானத்தை பார்த்து ஏன்னா தாயோடு போயிருக்கும், இல்லை தந்தையோடு போயிருக்கும், தகப்பனுடையோ தாயோடையோ அந்த பக்கத்து அந்த வீதியால் போயிருக்கும், இல்லைன்னு சொன்னால் தமக்கியோடு போயிருக்கும். அப்போ அந்த தமக்கியை வன்கொடுமை செய்வதற்காக, அல்லது தாயை வன்கொடுமை செய்வதற்காக, அல்லது அந்த தந்தையை சித்திரவதை செய்வதற்காக கூடவே போன இந்த பள்ளி சிறுவனும் கொண்டு போய்பட்டு பிடிக்கப்பட்டு புதைகுழிக்குள் கொண்டு போய் கொட்டப்படுகின்ற நிலைமை என்பது, புதைக்கப்படுகின்ற நிலைமை என்பது எந்த மனோ பாவத்தில் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லக்கூடிய நிலைதான். இப்போது வந்திருக்கின்ற செய்தி, நான் இன்றைக்கு இந்த சொல்லை கொண்டுவதற்கான காரணம், இதுவரை இருந்ததிலிருந்து இன்னும் அதிகமாக தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியில் பார்ப்போரின் நெஞ்சை நடுங்க வைக்கும் வகையிலே இரட்டை குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், இரட்டை குழந்தைகள். அப்போ இது ஒரு தாயை அந்த பிள்ளைகளை கொண்டு போயிருக்க வேண்டுமதால், அதில் இன்னொரு தந்தை வைத்தியசாலைக்கோ அல்லது எங்கேயோ போகின்ற பயணத்திலே அந்த தாயோ தந்தையோ பிடித்து சித்திரவதை செய்வதற்காக அந்த இந்த பிஞ்சு குழந்தைகளும் புதைக்கப்பட்ட நிலை. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியிலே இப்போது அங்கு அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாள்தோறுமே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற அகழ்வு பணியிலே பார்ப்போரின் நெஞ்சை நடுங்க வைக்கும் வகையில் இரட்டை குழந்தைகளின் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒரே இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதிர்ச்சிகரமான தகவலாக வந்திருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3rd 51st நாள் கட்டங்கட்டமாக அகழ்வு செய்யப்படுகிறது. அதிலே 51st நாள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சட்டத்தரணி VS நிரஞ்சன் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த செய்தியினுடைய முக்கிய விடயம் என்று பார்க்கிற போது, இரட்டை குழந்தைகள் அடையாளப்படுத்தப்பட்டது. அகழ்வாராய்ச்சியின் போது அகழ்வு ஆராய்ச்சியின் போது 540 மற்றும் 540A என்று இலக்கமிடப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து கிடந்த இரட்டை குழந்தைகளுடையது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கும் பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த பிஞ்சு குழந்தைகளின் எலும்பு கூடுகளை முழுமையாக அகழ்ந்தெடுக்கும் பணிகள் எதிர்வரும் நாட்களிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போது பிஞ்சு மனங்களையும் ஒலுக்குகின்ற வகையில் இந்த இரட்டை குழந்தைகளின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுவது இது முதல் முறை அல்ல என்பதும், ஏற்கனவே இதேபோன்று இரட்டை குழந்தைகளின் எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது இதே மனித புதைகுழியில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் கொடூரங்களின் உச்சமாக அதன் எச்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது செம்மணி மனித எலும்புக்கூடுகள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்துகின்ற செய்தியாக இது அமைந்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பு வெளிப்பட்டிருக்கிறது. செம்மணி என்று ஒற்றை வார்த்தையிலே கடந்து போய்விட முடியாத ஒரு சோகம், கிருசாந்தி என்கின்ற ஒற்றை பெண்ணின் அலறல், ஒரு உணர்வுள்ள தாய்மையுள்ள இரக்கமுள்ள மனிதர்கள் எவரையும் தொடுகின்ற ஒரு அலறலாக இருக்கும். ஒன்றுக்கு பின் ஒன்றாக மீண்டும் மீண்டும் அந்த குறிப்பிட்ட இனத்தின் விலங்குகள் என்று சொல்லக்கூடிய சீருடை சிப்பாய்கள் மீண்டும் மீண்டும் அந்த கிருசாந்தி என்கின்ற பெண்ணை வன்கொடுமை செய்து, அந்த பெண் இறந்துவிட்ட பிறகும் வன்கொடுமை செய்து அதை புதைத்ததும், அந்த பெண்ணை தேடிய நிலையில் அந்த பெண்ணின் தவிர்க்க முடியாமல் சர்வதேச அளவிலே அழுத்தங்கள் எழுந்த நிலையிலே அந்த பெண் மீட்கப்பட்டதிலிருந்து அந்த பெண்ணின் தொடர்ச்சியாக பல எலும்புக்கூடுகள் அப்போதே மீட்கப்பட்டது. பிறகு அந்த விடயங்கள் கிடப்பிலே போடப்பட்டு மீண்டும் இப்போது அங்கே தோண்டப்பட்ட புதைகுழிகள் தோண்டப்பட்ட நிலையிலே இப்போது தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலே ஒன்றுதான் இந்த இரட்டை குழந்தைகளின் எலும்புக்கூடுகள். மனச்சாட்சி அல்லது இரக்கம் அல்லது தாய்மை உணர்வு இருக்கக்கூடிய எல்லோரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். வெறுமனே இதை கேட்டுவிட்டு கடந்து போகாமல் இந்த இனத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த சம்பவங்களுக்கு, இந்த கொடூரங்களுக்கு, இந்த இனப்படுகொலைகளுக்கு, இந்த மனித புதைகுழிகளுக்கு, அந்த உறவுகளை இழந்து போன அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை இந்த செம்மணி புதைகுழிகளும் செஞ்சோலை நினைவேந்தல்களும் எங்களுக்கு தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கட்டும் என்பது இந்த தகவலிலே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பும் காற்றலை. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சி தினவருக்கும் நன்றி. விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
3: Can Smile Dentam, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற Dr. Bobby Chandy, Dixie and Dundas, இலக்கம் 3033 Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775. 5221775.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 9054176069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காட்டிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது எட்டு எழுத்தில் வரக்கூடிய ஒரு விடையாக வரும். இந்த விடை எட்டு எழுத்துக்களை கொண்டதாக வரும். இந்த எட்டு எழுத்திலேயே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல் குழந்தை என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். குழந்தை என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக வரும். இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல் இது தனம் என்கின்ற ஒரு சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடிய சொல். தனம் என்கின்ற சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரக்கூடிய சொல். ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது இணைப்பு எழுத்தாக வரும்.

0: ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில் தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோலிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டிலே தரப்பட தரப்புகளை மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்ப பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய விடையை எட்டு எழுத்தில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து என்பது குழந்தை என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. குழந்தை என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக வரும். இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து என்பது தனம் என்கின்ற சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரும். பொதுவாக பணம் பொருள் எல்லாம் அதற்குள் அடங்கும். தனம் என்கின்ற சொல்லுக்கான ஒத்தகரத்துள்ள சொல்லாக வரும். பணம் பொருள் போன்றவையெல்லாம் அதற்குள் அடங்கும். அது கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல். இதிலே நான்காம் எழுத்தாக வரக்கூடிய ஒரு எழுத்து இணைப்பு எழுத்தாக வரும். அந்த இணைப்பு எழுத்து நீங்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக எட்டு எழுத்துக்களை கொண்டது. கல்பனா மற்றும் எஸ்பிபி சரண் ஆகியோர் பாடிய பாடல். இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: நேர்கள் புதுசியம்மார் தமிழப்பம் காற்றலையே செம்மணி குறித்த சொல்லியிருந்தேன். அந்த செம்மணியிலே ஒரே நாளில், இப்போது பிந்திய செய்திகளிலே ஒரே நாளில் மட்டுமே 10 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்ற செய்திகளும் வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்த செய்தி என்பது பலரையும் பலவிதமான ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழலுக்குள் உள்ளாக்கியிருக்கிறது. மீண்டும் முதலிலுமே இந்த குழந்தைகளுடைய படங்கள், அதாவது குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் முதலிலேயும் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது தமிழ் சமூகத்தை ஒரு உலுப்பியிருந்த செய்தியாக இருந்தது. மீண்டும் அந்த இரட்டை குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது பல தரப்பிலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் தொடர்ச்சியாக இதில் என்ன சோகம் என்று சொல்கிற போது, இத்தனை எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் இந்த தடயவியல் பரிசோதனைக்காக இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்பதுதான். சர்வதேச தடயவியல் அனுமதிக்கான அந்த அனுமதியை சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னும் வழங்கவில்லை என்பதுதான். இது வெறுமனே அகழ்வு பணிகள் உள்ளக மட்டத்தில் தான் இருக்கிறது. உள்ளக மட்டத்தில் என்ன சொன்னால் அவர்கள் எந்த எதையும் அழிக்கலாம், இதனுடைய தடயங்களை இல்லாமல் செய்யலாம், என்னவும் செய்யலாம். எனவே சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய உயர்தர தடயவியல் பரிசோதனைகள் தான் இங்கே தேவைப்படுவது. ஆனால் அதற்கு இன்னும் சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் அனுமதி வழங்கவில்லை என்பதும், அதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை என்பது தான் இங்கே சோகத்திலும் சோகமான விடயம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. சரி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளும் நேர்களை சந்திக்கலாம். இப்போது 8 ஒரு விடை கேட்டிருக்கிறேன், அந்த விடையோடு இணைந்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதிலாம்?
1: மலலை செல்வம்
0: பகல, நன்றி. உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள்.
2: மலலை செல்வம்.
0: நன்றி தீபன். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த
3: வணக்கம். வணக்கம் வரும் செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள்.
3: மலலை செல்வம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் லலித் காய்க்கலாம்.
0: லலித் சொல்லுங்கள்.
4: மலலை செல்வம்.
0: நன்றி. நன்றி லலித்.
4: நன்றி.
0: அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம்,
0: மதன் சொல்லுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த வணக்கம்.
6: வணக்கம் சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
6: மலலை செல்வம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
7: மலலை
0: செல்வம். நன்றி. அழைப்பில் இருக்க நடத்த வணக்கம்.
8: கண்ணன். மலலை செல்வம்.
0: நன்றி கண்ணன். அழைப்பில் இருக்க நடத்த வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்,
0: தியாராஜ்
9: பேசுறேன்.
0: வணக்கம் தியாராஜ், சொல்லுங்கள், என்ன பதில்?
9: மழலை செல்வம்.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், மழலை செல்வம் என்பது சரியானது. மழலை என்பது குழந்தைகள் அல்லது குழந்தை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். குழந்தை என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது மழலை என்று வரும். செல்வம் என்பது தனம் என்கின்ற சொல்லுக்கான உத்தகரத்தில் சொல். அதுபோலவே பணம் பொருள் என்பவையெல்லாம் அந்த செல்வம் என்கின்ற ஒன்றுக்குள் அடங்கும். அதுபோலவே இச்சென்னா என்பது இணைப்பெழுத்தாக வரும். மழலை ஹூட்டல் செல்வம், மழலை செல்வம் என்று வரும். அது இணைப்பெழுத்தாக வரும். செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தொடர்பாக அந்த நினைவிலே அந்த சொல்லை தந்திருந்தேன். இது மீண்டும் சொல்வது போல, இது எங்களுக்கு ஒரு செய்தி மட்டும்தான். இதை கேட்போருக்கு இது ஒரு செய்தி. இதன் பின்னால் நாங்கள் 1000 கதைகள் எங்கள் வாய்களுக்கு எங்கள் சிந்தனைகளுக்கு வந்த மாதிரி நாங்கள் கதைகளை சொல்லிக்கொள்வோம். ஆனால் அந்த குழந்தைகளை இழந்த குடும்பத்துக்கு அதனுடைய வலியும் அதனுடைய ரணம் அதனுடைய தாங்க முடியாத ஒரு நிலை என்பது காலங்காலத்துக்கும் இருக்கின்ற வழியாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கின்ற எல்லோருக்கும் இது ஒரு செய்தி மட்டும்தான். செம்மணியில் இரட்டை குழந்தைகளில் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாம், அவ்வளோதான். ஆனால் அதை இழந்த குடும்பங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். எனவே அந்த இழந்த குடும்பங்கள் வேறு யாருமில்லை, எங்களுடைய தாய் மண்ணின் உறவுகள். அதுதான் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி. எங்களுடைய தாயகத்தில் எங்கள் தாய் மண்ணின் உறவுகள் தான் இந்த குழந்தைகளை இழந்த உறவுகள். எனவே அந்த தாய் மண் என்பது எங்களுடைய மண், அந்த தாய் மண்ணின் உறவுகள் எங்களுடைய உறவுகள். எனவே அவர்களை நேசிக்கின்ற ஒரு பண்பை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்குள் கொண்டிருக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு வந்துவிட்டோம், சுகமாக வாழ்ந்து விடலாம் அல்லது எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து விடலாம் என்று ஒரு சுயநிலைமைகளாக இல்லாமல் தாயகத்தில் இருக்கின்ற இப்படியான பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நினைவில் கொள்கின்ற, அதே வழியிலே முடிந்தளவிலே அந்த குடும்பங்கள் உயர்வு பெற உதவக்கூடிய நல்ல உள்ளங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் உயர்வதற்கு நாங்கள் உதவ வேண்டும். அது மாவீரர் குடும்பமாக இருக்கலாம், இப்படி பாதிப்பை இனப்படுகொலைகளின் பாதிப்பை சந்தித்த குடும்பங்களாக இருக்கலாம், மாவீரர்களாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கும் தாயகத்துக்கான விடுதலை போரிலே தங்கள் உடம்புகளிலே காயங்களை சந்தித்து அந்த தழும்புகளோடு அந்த காயங்களோடு காலில்லாமல் கையில்லாமல் உடல் உறுப்புகளை இழந்து வாழக்கூடிய போராளிகள் அவருடைய குடும்பங்களாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் போராட வந்ததனால்தான் அந்த குடும்பங்களே ஏழ்மையை சந்தித்திருக்கும். உழைக்கின்ற பிள்ளைகள் போராட வந்தபோது அந்த குடும்பங்கள் ஏழ்மை நிலைக்கு சென்றிருக்கலாம். எனவே அந்த குடும்பங்கள் நிலை நிமிர உயர்த்துவது என்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எப்போதும் செய்யாவிட்டாலும் கூட உங்கள் வீடுகளிலே சில சிறப்பு நாட்கள் வரும். உங்களுடைய திருமண நாட்கள் வரும், உங்களுடைய பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் வரும், உங்கள் வீட்டிலே யாருடையாவது நினைவு நாட்கள் வரும். அப்போ இந்த கிரியை என்கின்ற பெயரிலே கோயில்களை கொண்டு போய் கொட்டுவீங்கள், அல்லது உங்களுடைய கொண்டாட்டங்களை செய்வதற்கு மண்டபங்களை எடுத்து செலவழிப்பீர்கள், அல்லது ஏதோ வகையிலே வெளி குடும்பங்களுக்கு அல்லது வெளி சொந்தங்களுக்கு ஆடம்பரம் காட்டுவதற்காக, உங்கள் தகுதியை காட்டுவதற்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். இப்படியெல்லாம் செலவழிக்கிற போதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுவர் இல்லங்கள், இப்போ தாய் தந்தை போரிலே தாய் தந்தை இழந்த அநாதை சிறுவர் இல்லங்கள், அல்லது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் வாழக்கூடிய மூதாளர் பேணும் இல்லங்கள், போராளிகளை தாங்கி நிற்கின்ற அதாவது காயப்பட்ட போராளிகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள், இப்படி கூட இருக்கிறது. அதாவது போரிலே காயங்களை சந்தித்து அந்த காயங்கள் மாறுவதற்கு ஊசி போடுவதற்கு, அந்த ஊசி போடுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே பல குடும்பங்கள் போராளிகள் இருக்கிறார்கள். எனவே சரியான இடத்தில் பிள்ளையான இடத்திலே உங்கள் உதவிகள் போய்விடக்கூடாது, நீங்கள் எங்கேயுமே ஏமாந்து விடக்கூடாது. அதே வேளையிலே சரியான குடும்பங்களை கண்டறிந்து அந்த குடும்பங்களுக்கு உங்களுடைய உதவிகள் சென்றடைவது, இத்தகைய சிறப்பு நாட்களிலே அந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுங்கள், நான் அதை வேண்டாம் என்று சொல்வது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் இவ்வாறு மண்டபங்களுக்கு செலவழித்து அல்லது உங்கள் சொந்தங்களுக்கு உங்களுடைய பகட்டை காட்டுவதற்காக, உங்களுடைய தகுதியை காட்டுவதற்காக, அல்லது நாலு பேரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, அல்லது நாலு பேருக்கு உங்களுடைய ஏதோ ஒரு நிலைமையை காட்டுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிறப்பு விடயங்கள் வருகிற போது ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குடும்பங்களையும் கொஞ்சம் நினைவில் கொள்வது, அந்த மனங்களின் உண்மையான உளப்பூர்வமான வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அதேவேளையிலே நீங்கள் செய்கின்ற அந்த சிறப்பு நாட்களுடைய உள்ளார்ந்தமான ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு மிஞ்சி பார்க்குற போது உங்களுக்கு அந்த நீங்கள் செய்த நன்கொடை உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த நன்கொடை சார்ந்த ஞாபகம் எப்பொழுதும் உங்களை நல்ல ஒரு தாலாட்டாக இருக்கும். நீங்கள் செலவழித்த பணமோ உங்களுடைய கொண்டாட்டங்களோ அல்ல, நீங்கள் செய்த நன்கொடைகள் தான் உங்களை ஒரு மனரீதியிலே உங்களை அமைதிப்படுத்துகின்ற, உங்களை மகிழ்வடைகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். காலத்துக்கும் அது நிம்மதியாக உங்களை வாழ வைக்கும். எனவே அந்த செய்தியையும் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்கின்ற போது அந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களால் முடிந்த நேரங்களில் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தவருக்கு நன்றி. இன்னும் ஒரு கேள்வியோடு இன்றைய நாளின் போட்டி நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
11: Everything okay? No problem, Dijinam.
12: Bar kalamu closing da, tadikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirikala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
15: என்ன கார் லோனும் கிடைக்கல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
16: பொன்னான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
17: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கொண்டு வரக்கூடிய இந்த சொல் இது மூன்று எழுத்தில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். இந்த சொல் மூன்று எழுத்தில் வரும். இந்த மூன்று எழுத்து சொல்லில் உங்களுக்கான தரவண்டு பார்க்குற போது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது, முதலிலே வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது இது பேரன்பின் ஒரு வடிவமாக தமிழ் சமூகம் அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. பேரன்பின் ஒரு வடிவமாக அல்லது கருணையின் வடிவமாக பேரன்பின் வடிவமாக தமிழ் சமூகம் உருவகப்படுத்துகின்ற ஒரு ஒன்று இங்கே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக வரும். பேரன்பின் வடிவமாக கருணையின் வடிவமாக எங்கள் தமிழ் சமூகம் உருவகப்படுத்துகின்ற ஒன்று. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்தாக வரும். ஒரு வகையிலே ஒரு உறவு நிலையாகவும் இருக்கும். ஒரு வகையிலே அது ஒரு உறவு நிலையாகவும் இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய ஒரு எழுத்து ஒற்றை எழுத்து, அது இருள் என்று அர்த்தம் தரக்கூடிய சொல். இருள் என்று அர்த்தம் தரக்கூடிய ஒற்றை எழுத்தாக கடைசியில் வரக்கூடிய ஒரு எழுத்து வரும். அதற்கு வேறு அர்த்தங்களும் இருக்கிறது. ஆனால் தனியே பார்க்குற போது இருள் என்று அர்த்தம் தருகின்ற ஒற்றை எழுத்தாக அந்த கடைசி எழுத்து வரும். தமிழிலே 53 எழுத்துக்கள் தனி எழுத்து சொற்களாக இருக்கிறது. இப்பொழுது ஆவண்ணா இல்லை, இப்போ கோவண்ணா என்று எழுத்து, கோவண்ணா எடுத்து அது பசுவை அடையாளப்படுத்தும். அதுபோலவே மன்னனை அடையாளப்படுத்தும், அரசன் என்று பொருள் தரும், தலைவன் என்று பொருள் தரும். கோ என்பது இப்படி அந்த கோவண்ணா என்கின்ற ஒரு எழுத்து அப்படி நிறைய வரும். அதுபோலவே ஆவண்ணா என்கின்ற ஒரு எழுத்து தனி எழுத்தாக பார்க்குற போது பசு என்கின்ற ஒரு அர்த்தத்தை தரும். அப்படி தனி ஒற்றை எழுத்து சொற்கள் நிறைய இருக்கிறது, பல அர்த்தங்கள் தரக்கூடியது. அதிலே ஒரு எழுத்து தான் இந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கும். அது இருள் என்று அர்த்தம் தருகின்ற ஒரு எழுத்தாக வரும். கடைசியில் வரக்கூடிய ஒரு எழுத்து இருள் என்று அர்த்தம் தரும். முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது பேரன்பின் வடிவமாக, பெருங்கருணையின் வடிவமாக எங்கள் தமிழ் சமூகம் உருவகப்படுத்துகின்ற ஒன்று. அது ஒரு உறவு நிலையாகவும் இருக்கிறது. விடை என்பது மூன்று எழுத்துக்களில் வரும். இந்த விடை மூன்று எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி என்பது குறிப்பிடத்தக்கது.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-94-94.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

நேரம் 2:45 நிமிடம் ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். தரப்பட்ட தரவை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய விடை 3 எழுத்தில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது ஒரு உறவு சார்ந்த சொல்லாக இருக்கும். ஒரு உறவு சார்ந்த சொல், அதேவெளியிலே பேரன்பின் வடிவமாக, பெருங்கருணையின் வடிவமாக, பேரன்பின் வடிவமாக, பெருங்கருணையின் வடிவமாக தமிழ் சமூகம் உருவகப்படுத்துகின்ற ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. அது ஒரு உறவு சார்ந்த சொல்லாகவும் இருக்கிறது. அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 2 எழுத்துச் சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய 1 எழுத்து என்பது இது ஓரெழுத்துச்சொல்னு சொல்வார்கள். அதாவது 1 எழுத்து பல பொருள் தரம்னு சொன்னால் அதை ஓரெழுத்துச்சொல். பொதுவாக நாங்கள் ஒரு எழுத்துன்னு தான் சொல்வோம், சொல் என்று சொல்வதில்லை. ஆனால் தமிழிலே 53 எழுத்துக்கள் ஓரெழுத்துச்சொல்லாக இருக்கிறது. அதிலே ஒன்று தான் இது. இந்த ஓரெழுத்து என்பது இது இருள் என்று பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும். அதே வேளையிலே கருப்பு என்கின்ற நிறத்தையும் இது அர்த்தப்படுத்துகிறது. கருப்பு என்கின்ற நிறத்தையும் இது அர்த்தப்படுத்துகிறது. இருள் என்று பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கிறது. அதுவழியே இன்னொரு வகையிலே சில இடங்களிலே ஒரு சாயம், அதாவது சில தேவைகளுக்காக தீட்டப்படுகின்ற சாயம் என்பதோடும் சம்பந்தப்படுகிறது. எழுத்துக்களின் தேவைக்கும் இது பயன்படுகிறது. எழுத்துக்களின் தேவைக்கும் அது பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் அந்த கடைசியில் வரக்கூடிய 1 எழுத்து ஓரெழுத்துச்சொல்லாக பார்க்கலாம். விடை என்பது மொத்தமாக 3 எழுத்துக்கள். ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். இது திப்பு மற்றும் ரவி ஆகியோர் பாடியது. பாடலுக்கான இசை ஜி.வி. பிரகாஷ், பாடல் வரிகள் ஜுகபாரதி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பி வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: தாய்மை.
0: தாய்மையா? பகல. நன்றி தீபன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: தாய்மை.
0: பகல. நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், நான் செல்வி.
0: செல்வி சொல்லுங்கள். நன்றி செல்வி. அழைப்போடு காத்திருக்கு அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். தேவமார் சொல்லுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம், இது சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள். நன்றி. அழைப்பில் இருக்கு அடுத்த ஒரு வணக்கம். நன்றி கண்ணன். ஆமாம், தாய்மை என்கின்ற சொல் சரியானது. தாய்மை முன்னுக்கு வரக்கூடிய சொல் தாய் என்று வரும். அது பெருங்கருணை மற்றும் பேரன்பு என்பதற்கு தமிழ் சமூகம் அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. உண்மையிலே இது ஒரு வகையான சதிதான். என்ன சொன்னால், அதே பாசம், அதே பெருங்கருணை, அதே பேரன்பு தந்தைக்கும் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு ஓர வஞ்சகமாக ஏன் தமிழ் சமூகம் அப்படி அடையாளப்படுத்தி என்பது தெரியாது. என்ன பொதுவாக சொல்வார்களே, அன்னை காட்டுகின்ற உலகம் தன்னை சுற்றியது, ஆனால் தந்தை காட்டுகின்ற உலகம் தன்னை தாண்டியது. இந்த உலகத்தை பாரண்டு தன்னுடைய ஒரு தந்தை ஒரு பிள்ளையை தோளிலே தூக்கி வைத்து உலகத்தை காட்டுவார். உனக்கு என்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அதை பாரண்டு தோளிலே தூக்கி வைத்திருப்பார். ஆனால் தாயை பொறுத்தவரையிலே எப்பொழுதும் தன்னுடைய கைகளுக்குள் அணைத்து வைத்துக் கொள்வார். நான் தான் உன்னுடைய உலகம் என்று சொல்லிக்கொண்டு. இது ஒரு வகையில் பார்த்தால் சிக்கலான விஷயம்தான். பாசத்திலே கருணையிலே குறையில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கண்ணீராலேயே சாதிக்கிற என்று சொல்வார்கள். அதை பொதுவாக தாய்மார்கள் சாதித்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த கண்ணீர் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அதை அடக்கி கொண்டு, இந்த கண்ணீரை கண்ட இந்த பிள்ளை கஷ்டப்பட்டுரும், இந்த பிள்ளை சாப்பிடாது, இந்த பிள்ளை வேலைக்கு போகாது, இந்த பிள்ளை ஒழுங்காக படிக்காதுன்ற ஏதோ ஒரு காரணத்தால் தந்தைமார் கண்ணீரை காட்டிக்கொள்வதில்லை. அழுக வந்தாலும் தனியாக அழுவார்கள் தவிர பிள்ளைகளுக்கு முன்னால் தந்தையர்கள் அழுவதில்லை. ஆனால் எப்படா புள்ளவரும் ஒருக்கா உடைஞ்சு தன்னை சாதிக்கணுமென்றக்காக அம்மா காத்திருப்பாள். அது உடைஞ்சால் அங்கே நீங்கள் அங்கே இறக்க முடியாது, அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பட்டு நிற்பீங்க. இது ஒரு குறை சொல்கின்ற விடயம் இல்லை. ஆனால் ஏன் தந்தியர், இப்போ நாங்கள் அந்நியர்களுக்கு நிறைய பாடல் இருக்கிறது, நிறைய பாடல் இருக்கிறது அன்னை. ஆனால் தந்தியர்கள் பாடல் தேடித்தான் பிடிக்கணும். அப்பாக்களை கொண்டாடுற பாடல் தேடித்தான் பிடிக்கணும். தந்தை காட்டுற பாசம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னால் பிள்ளை சாப்பிட்டாலும் ஒன்று கேட்காமல் சாப்பிட்ருக்க மாட்டார். தம்பி வந்துட்டான் ஒன்று கேட்காமல் சாப்பாடுருக்க மாட்டார். பிள்ளை போன பிள்ளை என்னவாம் என்ன சொன்னவள், அப்போ பிள்ளை அந்த இடத்துல இல்லையென்னா அந்த கேள்வி வந்து தான் சாப்பிடவே இருப்பார்கள். அதே வழியிலே படக்க போன பிறகு கடைசியாக படக்க போவினும் ஒருக்கா அறையை திறந்து பார்த்து எட்டி பார்த்துட்டு பிள்ளை படுத்துட்டுதோ நித்திரி ஒன்று உறுதிப்படுத்திவிட்டு போவார்கள். நித்திரி ஆகிட்டால் வந்து பெட்ஷீட்டை எழுத்து விட்டுட்டு கால் மாடில் கொஞ்சம் விருந்துட்டு போவார்கள். இல்லைன்னு சொன்னால் தலையை தடவி விட்டு போவினும், இல்லைன்னு சொன்னால் அந்த சிரஞ்சி அந்த கொஞ்சம் அங்கே இஞ்சியாண்டு கலைஞ்சி போயிருக்கிற அந்த பெட்ஷீட்டை வந்து இழுத்து போத்து விட்டுட்டு நின்று பார்த்துட்டு போவார்கள். அதுவும் இந்த காய்ச்சல் அப்படின்றது வருத்தம் வந்தால் தந்தியர்கள் படுகின்ற பாடு இன்னும் இதாக இருக்கும். ஆனால் அம்மாக்கள் அது வேறு மாதிரி கையாளணும். அப்பாவுடைய அந்த பாசம் வேறு இருக்கும். எனவே அந்த ஒரு விடயம்தான், ஏன் தந்தியர்களை நாங்கள் கொண்டாட தவறுகிறோம் என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது. சிலர் சொல்லலாம் நான் கொண்டாடுகிறேன், அது வேறு, நான் விதிவிலக்குகளை சொல்லவில்லை, பொதுவான என்ற பார்வையிலே அப்படி இருக்கிறது. எனவே தாய்மை என்பது தாய்க்கு மட்டுமானதல்ல, தந்தைக்கும் உரியது. அதுதான் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி. தாய்மை என்பது தாய்க்கு மட்டுமானதல்ல, தந்தைக்கும் உரியது, அங்கேயும் அது நிறைவாக இருக்கிறது என்பதுதான் அந்த விடயம். தாய்மை என்கின்ற சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கு நன்றி. தாய் என்பது பெருங்கருணையின் பேரன்பின் வடிவமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. மை என்பது இருள், மை என்பது கருப்பு, மை என்பது கருமை, மை என்பது கண்ணுக்கு பூசுகின்ற மை, கண்மை, அந்த மை எழுதுகோலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு திரவம் என்கின்ற வகையிலே பல அர்த்தங்கள் கொண்டது மை. எனவே இணைக்கிற போது தாய்மை என்பது அந்த சொல்லாக வருகிறது, ஒரு பெருமைக்குரிய சொல்லாகவும் இருக்கிறது. எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும், தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும், நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளிலே புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA credit.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
10: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
11: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
12: வந்ததே

3:02. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். முல்லைத்தீவு வள்ளிபுணம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006 ஸ்ரீலங்காவின் விமானப்படைகளால் நிகழ்த்தப்பட்ட விமான குண்டுவீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவிகளின் நினைவாக தாக்குதல் நடத்தப்பட்ட அதே இடத்தில் நினைவு தூபி எழுப்பப்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக ஸ்ரீலங்கா செய்திகள் தெரிவிக்கின்றன. தீயணைப்பு வாகனங்கள் அவசர சேவைக்காக ஒலி எழுப்பியவாறு பயணிக்கும் போதும் ஏனைய வாகன சாரதிகள் அவற்றுக்கு வழிவிடுவதில்லை என யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். மீனவர்களுடைய பிரச்சினைகளுக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தமிழக முதல்வரிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கெனடிய காவல் படை தலைமை அதிகாரி 2016 மற்றும் 2018 இடைப்பட்ட காலத்தில் எழுந்த குறிப்பிடப்படாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பிய நிதியமைச்சர் பிராண்டோ பெய்லி தனக்கு ஆரம்ப நிலை குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போர் தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த முக்கிய நோக்கத்தையும் அடையவில்லை என்றும் மாறாக ஈரானில் உள்ள கடும் போக்காளர்களையே மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் நோர்வேயின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
6: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
8: நேரம் 3:08 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றலை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலையை கவனிக்கலாம். இந்த வேளையிலே 21°C தற்போதைய வெப்பநிலை அறக்கிறது. காற்று மடத்தியாத்திற்கு 5 km வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 16°C இருக்கும். சனிக்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 27°C இருக்கும். இன்று இரவு 17°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரியன் நிறைந்ததாக தென்படும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 25°C இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் மழைக்கான சாத்தியம் 70% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவிலும் மழைக்கான சாத்தியம் இருக்கலாம் என்பது எதிர்வு கூறப்படுகிறது. எதிர்வருகின்ற திங்கட்கிழமையின் பகல் பொழுது 27°C ஆக வெப்பநிலை உணரப்படும்.
9: Everything okay? No problem and dinam.
10: Bar kalam closing da adikira nadik.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
10: Chillam illa da, Selvam.
9: Chari, chari.
13: Hi darling, kaasu anuppinaan vandada?
14: Illa da.
13: Hello, kaasu vandadada?
14: Innum varalla kaasu.
13: காசு வந்துச்சா?
14: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
15: What's happening? So sad.
16: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
17: Sheridan Eastil, Vaughan மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
18: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
8: ஜிடிஓ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை தொடர்பான தகவலை பார்க்கலாம். இன்றைய நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15 நாள், இன்றைய நாளிலே ஜிடிஓ பெரும்பாகத்தில் ஒரு லிட்டருக்கான எரிபொருள் விலை என்பது 168.9% இருக்கும். இன்று ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை ஜிடிஓ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை ஒரு லிட்டருக்கு 168.9% பல இடங்களிலும் விலை காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
19: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். ஜிடிஏயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
20: ஆலோசனைகளும் இலவசம்.
19: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
21: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 4-9.

மூன்று மணி 12 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே தொடர்கின்ற காற்றிலையில் 4 வரையான பொழுதில் தமிழர் தாயகத்தின் நினைவு பகிர்வுகளை இயக்கக்கூடிய காற்றிலே பொழுதாக நிகழ்கிறது. தமிழர் தாயகமாம் தமிழ தாயக விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் மாவீரர்கள் விடுதலை பயணத்தின் களங்களிலே தங்கள் உயிர்களை விதியாக்கிய எல்லைப்படை வீரர்கள் துணைப்படை வீரர்கள் தாயகத்துக்குள்ளேயும் தாயகத்துக்கு வெளியேயும் எங்கள் மண்ணுக்கான உழைப்பிற்காகவும் எங்கள் விடுதலைக்கான உழைப்புக்காகவும் எங்கள் மொழிக்கான பெருமைக்காகவும் பாடுபட்ட நாட்டுப்பற்றாளர்கள் மற்றும் மாமனிதர்கள் என்று எங்கள் தாயகத்தினால் மதிப்பளிக்கப்பட்டவர்கள் அவருடைய வரலாறுகள் மற்றும் ஈழ விடுதலைக்கான பயணத்திலே சிறிலங்காவின் அரசு தரப்பின் ஏவலாலும் சிறிலங்காவின் படை கட்டமைப்பாலும் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களையும் இந்திய ஆதிக்க வல்லாக்கத்தில் வல்லாதிக்க காலத்தில் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைகளுக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் மக்களையும் அந்த வரலாறுகளையும் நினைவேந்தல்களையும் பகிரக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை இணைகிறது. இது தமிழர் தாயகத்தின் நினைவுகளை பகிரக்கூடிய ஒரு காற்றலை பொழுது.

அது யார் அழுகையோ.

0: 2006 ஆகஸ்ட் மாதம் 14 நாள் இவ்வாறுதான் எங்கள் தமிழ் ஈழத்தின்
1: இந்த நாடு எதிர்
0: செல்லங்களின் அழுகுரல்கள், அலறல்கள், அலறல் ஓலம். புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியிலே பேரொலியாக எங்கள் தேசத்தின் கதறலாக எழுந்தது. தமிழ் மக்களுடைய நீண்ட சோக வரலாற்றில் 2006 ஆண்டு

அகதிகளாய் அலைகின்ற தமிழினத்துக்கு அந்த ஆகஸ்ட் 14, 2006 ஒரு பேரிடியாக வீழ்ந்த நாளாக இருந்தது. முல்லைத்தீவு மாவட்டம் வள்ளிவுனத்திலே செஞ்சோலை சிறுமிகள் இல்லத்தின் வளாகம் ஒன்று இருந்தது. இந்த வளாகமே 2006 ஆகஸ்ட் 14 நாளிலே ஒரு திங்கட்கிழமை பொழுதிலே காலை 7 மணியளவிலே சிங்கள வான்படைகளால் கண்மூடித்தனமான வான்குண்டு தாக்குதல்களுக்கு இலக்காக்கப்பட்டது. அங்கே இருப்பது பாடசாலை பிள்ளைகள் என்பது தெரிந்தும் அதன் அருகிலே சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் அலுவலகங்கள் இருப்பது தெரிந்தும் அந்த பிரதேசத்திலே கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகள் இருப்பது தெரிந்தும் எல்லாவற்றையும் தெரிந்தும் மிக துல்லியமாக அது படிக்கின்ற மாணவிகள் இருக்கின்ற இடம் என்பது தெரிந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அழிக்கின்ற ஒரு இன அழிப்பு நோக்கோடு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை நிகழ்வாக இது அமைந்தது. ஒன்றல்ல இரண்டல்ல சிங்களத்தின் வான்படைகள் 4 அதிவேக யுத்த விமானங்கள் மூலமாக மிலேச்சித்தனமாக வீசிய 16 குண்டுகளும் 61 பாடசாலை மாணவிகளின் உயிர்களை பறித்ததோடு 155 மேற்பட்ட மாணவிகள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்களில் சிலரது உடல்கள் சிதறியபடி காணப்பட்டன. காயமடைந்தவர்களில் 25 மாணவிகளது நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. காயமடைந்தவர்களில் பலர் உடல் உறுப்புகளை இழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டது. சிலர் கைகள் சிலர் கால்கள் இரண்டையும் இழந்திருப்பதாகவும் கூறப்பட்டது. காயமடைந்தவர்கள் உடனடியாக முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, தர்மபுரம், கிளிநொச்சி ஆகிய பொது வைத்தியசாலைகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார்கள். தமது பிள்ளைகள் தங்கியிருந்த பகுதி மீது குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றதை அறிந்த பெற்றோர்கள் அலறி அடித்தவாறு செஞ்சோலை வளாகத்துக்கு ஓடி வந்தார்கள். கொல்லப்பட்டவர்களில் தமது பிள்ளைகளும் உள்ளார்களா என்ற ஏக்கத்தோடு இறந்து கிடந்த மாணவிகளை தேடியபடி குடும்பத்தினர் கொல்லப்பட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் அடையாளம் கண்டு பதறி துடித்து அழுது கொண்டிருந்தார்கள். இது தன் பிள்ளைதான் என்று அறிந்த ஒவ்வொரு தாய்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் கதறிய அலறல் என்றைக்கும் தமிழ்ச் சமூகம் மறக்காது. 10 நாளும் என்னாலே என்ற பிள்ளையை விட்டுட்டு இருக்க இயலாதென்று முதலில் நான் மாட்டேன் என்றுதான் சொன்னனான். ஆனாலும் நல்ல விஷயம் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து படிக்குது நல்ல விஷயம் என்று சொன்னதால்தான் என்ற பிள்ளையே இங்கே படிக்கிறதுக்கு அனுப்பினேன் என்று ஒரு தாய் அழுத அழுகை இன்னும் அந்த பாவித்த வார்த்தைகள் தமிழ் சமூகம் என்றைக்கும் மறக்காது. ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து படிக்க இந்த பிள்ளையும் சேர்ந்து படிக்கட்டும் என்றுதான் அனுப்பினார் என்று அந்த தாய் கதறி அழுதாள். அப்படியே கதறியபடியே தன் மகளை தூக்கி கொண்டு வாங்க வீட்டை போவோம் என்று அவள் சொல்லிய அந்த வார்த்தைகள் ஒரு தாய்மையின் இடத்திலிருந்து பார்க்கின்ற மனங்களுக்கே புரியக்கூடியது. செஞ்சோலை வளாகத்தில் அப்பாவி மாணவிகளை தரிகட்ட சிங்களப்படை கொன்றது மாத்திரமல்ல வேதனை, அது கொன்றதோடு சொல்லிய செய்திகளும் செய்த பரப்புரைகளும் மிக மோசமானவை. பிள்ளைகளை மாணவிகளை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே கொல்லப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் உள்ள சிறுவர் போராளிகள் என்று கூறி உலகுக்கு அது வேறு கதையொன்று சொல்ல முற்பட்டது. தான் செய்த அந்த இனப்படுகொலையை அது அந்த இனப்படுகொலை அம்பலமானால் உலகரங்கிலே தான் கேவலப்படுத்தப்படுவேன் என்பது தெரிந்து சிங்கள ஆட்சியாளர்கள் அதனுடைய குழலூதும் ஊடகங்கள் மூலமாக மிக மோசமான பொய்யான பரப்புரைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். தங்கள் பிள்ளைகள் இறந்த வேதனை மட்டுமல்லாமல் இவ்வாறு தங்கள் பிள்ளைகளை படுகொலைக்குள்ளாக்கிவிட்டு பொய்யான பரப்புரைகளை சொல்லுகிற போது இன்னும் அந்த பெற்ற வயிறுகள் பற்றி எறிகின்ற கோபத்தை கொண்டன. செஞ்சோலை மாணவிகள் வளாகத்தை புலிகளின் பயிற்சி முகாம் என்றும் அங்கு சிறுவயது போராளிகளை இருந்ததாகவும் கூறி 2004 தமது விமானம் ஒன்று எடுத்த படம் ஒன்றையும் காட்டியிருப்பதாக சிங்கள காட்டுமிராண்டி படைகள் பொய்யான பரப்புரைகளை தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விட்டன. இதைவிட ஒருபடி மேலே சென்ற சிங்கள பேரினவாத அரசின் அமைச்சராக இருந்த ஹெகெலிய ரம்புக்வெல என்கின்ற

சிங்கள பேரினவாத அமைச்சர் ஒருவர் சொல்லிய வார்த்தைகள் இன்னும் கொடூரமானவை. அதாவது, சிறுவயது போராளிகள் என்றால் என்ன, யாராக இருந்தால் என்ன, அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற எவராயினும், அதாவது வயது பால் வேறுபாடில்லாமல் நாங்கள் கொல்வோம் என்று சிங்கள இனவாத அமைச்சர் அந்த வேளையிலே தன் வன்மத்தை கக்கியிருந்தார். ஆனால் சம்பவ இடத்துக்கும் வைத்தியசாலைகளுக்கும் நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்ட அப்போது தாயகத்திலே தங்கியிருந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவும் யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய சர்வதேச தொண்டு நிறுவனமும் அங்கே இருந்தது. கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி தமிழ் மாணவிகள் என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இவ்வாறு சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் அங்கே தங்கியிருந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவும் அங்கே இருந்தது படிக்கின்ற பிள்ளைகள்தான் அன்றி வேறு யாரும் அல்ல என்பதை உறுதிப்படுத்திய பின்னரும் சிங்கள ஊடக ஊதுகுழல்களும் சிங்கள அமைச்சர்களும் சிங்கள படைத்தரப்பும் தொடர்ச்சியான பொய்களையே கட்டவிழ்த்து விட்டன. அப்போதைய சிங்கள ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ச இந்த பொய்களை பல ஊடகங்களிலும் தானே நேரில் தோன்றியும் பல முறை சொல்லியிருந்தார். அதேவேளையில் இத்தகைய முறையில் அப்பாவியான பாடசாலை பிள்ளைகள் கொல்லப்பட்டமைக்கு தமிழ்ச் சமூகத்தின் போராளிகள் பழிக்கு பழி வாங்குவார்கள் என்கின்ற தாங்கள் சந்தேகம் கொள்கின்ற அச்சத்தின் பேரிலே தெற்கில் உள்ள பாடசாலைகளை மூடினார்கள். இதன் மூலமாக மறைமுகமான ஒரு செய்தியொன்றை அங்கே சிங்கள படைத்தரப்பு ஏற்றுக்கொண்டது. அதாவது, தமிழர் தாயகத்திலே கொல்லப்பட்டது அப்பாவி மாணவிகள்தான் என்பதை தங்கள் பக்கத்தில் உள்ள பாடசாலைகளை மூடியதன் வாயிலாக அப்பாவிகளாக இருக்கக்கூடிய மாணவிகளை படுகொலை செய்ததன் அடிப்படையிலே தங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மீது பதில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்று தாங்களாகவே கற்பனை செய்து அந்த பாடசாலைகளை மூடியதன் அடிப்படையிலே சிங்கள தேசத்தின் வான்படை படுகொலைக்குள்ளாக்கியது அப்பாவி தமிழ் மாணவிகளைத்தான் என்பதை இந்த செயல் மூலம் சிங்கள தேசம் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் தமிழர் தரப்பின் போராளிகள் எப்பொழுதும் பொதுமக்களையோ அல்லது பொது இலக்குகளையோ அப்பாவியான சிங்கள மக்களையோ தங்கள் இலக்காக கொண்டதில்லை என்பதை வரலாறு தெளிவாகவே பதிவாக்கியிருக்கிறது. கட்டுநாயக்கா என்கின்ற விமானப்படை தளத்தின் மீது தமிழர் தேசத்தினுடைய போராளிகள் சிறப்பு நடவடிக்கை ஒன்றை செய்த போதிலும் கூட அங்கே சொல்லிவிடப்பட்ட கட்டளை, நீங்கள் செல்வது இராணுவ இலக்குகளை அழிப்பதற்குத்தான். எனவே அங்கே இராணுவ அதிகாரிகளின் இராணுவ சிப்பாய்களின் உறவுகள் குடும்பத்தினர் அங்கே தங்கியிருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறு காயங்கூட ஏற்படாமல் தான் நீங்கள் அந்த நடவடிக்கையை செய்ய வேண்டும். பொதுமக்கள் யாராவது அங்கே இருந்தால் அவர்கள் வெளியேறும் வரை காத்திருந்துதான் நீங்கள் உங்கள் நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்பது தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களால் அந்த சிறப்பு நடவடிக்கைக்காக சென்ற போராளிகளுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. இவ்வாறு என்றைக்குமே சிங்கள பொதுமக்களையோ அல்லது பொதுமக்கள் சார்ந்த இடங்களையோ தமிழர் தேசம் எப்பொழுதுமே இலக்காக வைத்ததில்லை என்பதே வரலாறு. ஆனாலும் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையிலே தமிழர் தேசத்தினுடைய பாடசாலைகள், தமிழர் தேசத்தினுடைய தேவாலயங்கள், தமிழர் தேசத்தினுடைய கோயில்கள், தமிழர் தாயகத்தினுடைய பள்ளிக்கூடங்களும் படிப்பகங்களும் கல்வி நிறுவனங்களும் தான் சிங்கள ஆட்சியாளர்களின் இலக்காக இருந்தது. ஏனென்றால் ஒரு குண்டிலே பல தமிழர்களை கொல்லுகின்ற வாய்ப்பாக அதை அது பயன்படுத்தியது.

முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வள்ளிபுணம் மக்கள் குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. குடா நாட்டிலிருந்து 1995 இடம்பெயர்ந்து வன்னிக்கு சென்றவர்களுக்கு இந்த இடம் நன்கு அறிந்த இடமாகவே இருக்கும். அங்குதான் செஞ்சோலை வளாகம் என்கின்ற இடம் அமைந்திருந்தது. செஞ்சோலை என்றதும் தாயகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த வளாகத்தில் உள்ள அருகில் பல நலன்புரி நிலையங்கள், வேறு பல சிறுவர் இல்லங்கள் என பல அங்கே இருந்தன. மனிதநேய நடவடிக்கைகள் நிறைந்த ஒரு பகுதியாகவே வள்ளிபுணம் பகுதி அமைந்திருந்தது. இந்த செஞ்சோலை வளாகத்தில் தற்போது செஞ்சோலை சிறுமியர் இல்லத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. இந்த வருடம் ஜனவரியிலே கிளிநொச்சியிலே அமைக்கப்பட்ட புதிய வளாகத்துக்கு அந்த சிறுமியர்கள் மாற்றப்பட்டார்கள். ஆனால் வள்ளிபுணம் செஞ்சோலை வளாகம் தொடர்ந்தும் செஞ்சோலை வளாகமாகவே அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த இடத்திலே வதிவிட பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படுவதென்பது பாடசாலை சமூகத்தில் வழக்கமான ஒன்றாக இருந்தது. காரணம், ஏற்கனவே சிறுமியர்கள் இல்லமாக அது செயல்பட்டமையால் மாணவிகள் தங்கியிருந்து பயிற்சி பட்டறைகளை மேற்கொள்வதற்கு அது வசதியான வளாகமாக இருந்தது. அத்துடன் அந்த வளாகம் ஐநா அமைப்புகள் ஊடாக பயிற்சி பட்டறைக்கான இடமென்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் பதிவு செய்யப்பட்ட இடமாக இருந்தது. எனவே அங்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொண்டு நிறுவனங்களால் ஸ்ரீலங்கா என்கின்ற அரசாங்கத்துக்கு அந்த இடம் முழுக்க முழுக்க மாணவ மாணவிகள் படிக்கின்ற இடம் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட இடமாகவே இருந்தது. அதே போன்றதொரு பயிற்சி பட்டறை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் ஸ்ரீலங்காவின் விமானப்படை கோர தாண்டவமாடி தமிழ் மக்களை துன்பத்தில் தள்ளிய நாளாக அந்த நாள் இருந்தது. குறிப்பிட்ட அந்த 2006 ஆகஸ்ட் மாதம் 11 நாள் தொடக்கம் செஞ்சோலை, இந்த குறிப்பிட்ட செஞ்சோலை வளாகத்தில் காப்போத்த உயர்தர மாணவிகளுக்கான 10 வதிவிட பயிற்சி நிறை வகுப்புகள் நடத்துவதற்கு அங்கே ஏற்பாடாகி 11 அந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த பயிற்சி நெறியின் 3 போதுதான் இந்த பெரிய அனர்த்தத்தை சிங்கள தேசம் மேற்கொண்டது. சமூக தலைமைத்துவ திறன்கள், முதலுதவிகள் மற்றும் பால் சமத்துவம், தன்னம்பிக்கையை கட்டெழுப்புதல் போன்ற வினைத்திறனோடு கூடிய நேர முகாமை மற்றும் குழு வேலை போன்றவற்றில் மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதனை நோக்கமாக கொண்டுதான் அந்த பயிற்சி பட்டறை அப்போது நடைபெற்றது. இதன்போது கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த 500 வரையிலான காப்போத்த உயர்தர மாணவிகள் அங்கே கலந்து கொண்டார்கள். படிப்பதற்கு தயாராகிக் கொண்டு இருந்த வேளையில் காலை 7 காலை நேர செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த மாணவிகளே இந்த இனப்படுகொலை சம்பவத்திலே தங்கள் உயிர்களை இழந்தார்கள். அந்த 14 2006 ஆகஸ்ட் மாதம் 14 காலை பொழுது 7 ஸ்ரீலங்கா வான்படைக்கு சொந்தமான விமானங்கள் அந்த பகுதியை திடீரென்று வட்டமிட்டுக் கொண்டது. வட்டமிட்டவாறே 16 குண்டுகளை அடுத்தடுத்து அந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது அது வீசி சென்றது. காலை 7 பயிற்சி நெறிக்காக தயாராகிக் கொண்டே செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த காலை நேர தாயக செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மாணவிகள்தான் இத்தகைய இந்த 16 குண்டுவீச்சுகளின் போது அங்கே கொட்டப்பட்ட 16 குண்டுகளால் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்குள்ளாகி அந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வேறு வேறு வேலைகளிலே மாணவிகள் அருகே இருந்த காட்டுப்பகுதிகளுக்குள், அதாவது குறிப்பிட்ட அந்த காலை நேர செய்திகளை கேட்பவர்களை தவிர்த்து வேறு வேறு வேலைகளிலே இருந்த அந்த மாணவிகள் விமானங்கள் வட்டமிட்டதை தொடர்ந்து அருகிலே இருந்த காட்டுப்பகுதிகளுக்குள் ஓடியிருந்தார்கள். தீயிலிருந்தும் மின்னலிலிருந்தும் எவ்வாறு தப்புவது, அதேபோல இரசாயன பதார்த்தங்களிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது, விமான தாக்குதல்களிலிருந்து எவ்வாறு தப்புவது
நாடகங்கள், இசை, நகைச்சுவை மூலமான தனிநபர் வெளிப்பாடுகள் போன்ற பயிற்சிகள் ஆசிரியர்களாலும் துறைசார் நிபுணர்களாலும் கற்பிக்கப்பட்டதாக அந்த படுகொலை தொடர்பாக தாயகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலே அது தெரிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சி பட்டறை குறித்து தமிழ் ஈழத்தினுடைய கல்விக்கழக பொறுப்பாளர் இளங்குமரன் அவர்கள் கூறுகையில், இது ஒரு வருடாந்த பயிற்சி பட்டறை என்றும், கிளிநொச்சி கல்வி வலயத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பயிற்சி நெறிக்கு பெண்கள் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி நிலையம் நிதி உதவியையும் ஆதரவையும் வழங்கி இருந்ததென்று குறிப்பிட்டிருக்கிறார். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ஒட்டிசுட்டான் ஆகிய கல்வி வலயங்களுக்குட்பட்ட 18 பாடசாலைகளைச் சேர்ந்த உயர்தர மாணவிகளும் வேறு கல்வி நிலையங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட பெண்களும் அந்த பயிற்சியிலே அங்கே ஈடுபட்டுக் கொண்டார்கள். சிங்கள அரசு தமிழ் சமூகத்தின் கல்வி உரிமையை மறுத்திருக்கிறது. வரலாற்றில் சிங்கள தீவிரவாதிகள் எப்போதும் கல்வியை தாக்கியே வந்திருக்கிறார்கள். கல்வி நிலையங்களையும் நூலகங்களையும் பாடசாலைகளையும் தாக்குவது என்பது சிங்கள மனோபாவத்தின் ஒரு வெளிப்பாடு. தமிழ் மாணவர்கள் திட்டமிட்ட முறையிலே சிங்கள தேசத்தால் அழிக்கப்படுவதென்பது முதல் தடவை அல்ல. சிங்கள அரசாங்கத்தின் முப்படைகளாலும் அதன் வெறியாட்டங்களாலும் அப்பாவி தமிழ் மாணவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல தசாப்தங்களுக்கு மேலாக தொடர்கின்ற போரில் பேரினவாத சிங்கள படைகள் பாவித்த மிக பயங்கரமான விமானங்கள் பல, அவை தமிழ் ஈழத்தின் போராளிகளை தாக்கியதை விட பொதுமக்களை தாக்கி கொன்றொழித்ததே பல பல வரலாறுகளை கொண்டதாக அமைகிறது. இன்றைக்கு வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, அல்லது தாயகத்தை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழர்களும் சரி, சிங்கள தேசத்தின் வான்படையின் கொடுமைகளை யாரும் அவ்வளவு எளிதிலே மறந்திருக்க மாட்டார்கள். பொது சந்தைகள், பொது பாடசாலைகள், தேவாலயங்கள், கோயில்கள், பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் என்று அவைதான் சிங்கள வான்படையின் நாளாந்த இலக்குகளாக இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் உலங்கு வானூர்திகள், பிறகு சீப்ளேன், சியாமா செட்டி, அண்டனோவ், சகடை, புக்காரா என்று தொடங்கிய இந்த வான்படையின் கொடூரங்கள், அதன் தொடர்பிலே கிபிர் என்றும் சூப்பர்சோனிக் என்றும் தமிழர்களின் உயிர்களை பல வடிவங்களிலே சிங்கள வான்படையால் குடிக்கப்பட்டது. சிங்கள வான்படை தமிழர் தாயகத்திலே மேற்கொண்ட இனப்படுகொலைகள் ஏராளம். இதிலே பள்ளி மாணவர்கள், பச்சிளங்குழந்தைகள் வகை தொகையின்றி பலியெடுத்த வரலாறு மிக கொடியது. நாகர்கோவில் மத்திய பாடசாலை சிறார் படுகொலை 95 செப்டம்பர் மாதம் 22 சின்னஞ்சிறுசுகளின் கலகலப்பான பேச்சுக்களோடு நாகர்கோவில் மத்திய பாடசாலை பூஞ்சோலையாக காணப்பட்டது. பகல் 12:30 மணியளவில் இடைவேளை பொழுதுக்கு மணியடித்த போது பிள்ளைகள் வெளியிலே வந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். மதியம் 12:50 சிங்கள ஆக்கிரமிப்பு படைகளின் புக்காரா விமானங்கள் குண்டுகளை மாறி மாறி கண்மூடித்தனமான வீசின. எதுவும் அறியாத பிஞ்சுகள் மரமொன்றின் கீழே பதுங்கிக் கொண்டார்கள். இந்த கொலை வரி பிடித்தவர்களின் தாக்குதல்களினால் மரத்தின் கீழே நின்ற 25 சிறுவர்கள் உடல் சிதறி அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இந்த படுகொலை தாக்குதலின் போது 40 அப்பாவி சிறுவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள். 200 பேர் வரையிலே படுகாயம் அடைந்தார்கள். இதில் கொல்லப்பட்டவர்களில் 6 குழந்தை முதல் 16 சிறுவன் வரை அடங்குவார்கள். இது பாடசாலை மாணவர்கள் சிங்கள படைகளால் கூண்டோடு அழிக்கப்பட்ட மற்றொரு சம்பவமாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. இதைவிடவும் மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என்று எதுவித வேறுபாடுமில்லாமல் கொல்லப்பட்ட சம்பவங்கள் ஏராளம். குமுதினி படகில் கொல்லப்பட்டவர்களின் வரலாறு இன்றைக்கும் தமிழ் சமூகம் மறக்காது.

சிங்களத்தின் முப்படைகளாலும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு இனப்படுகொலை நடவடிக்கைகளிலே அப்பாவி தமிழ் மக்கள் தங்கள் உயிர்களை உடைமைகளை இழந்த வரலாறுகள் ஏராளம். ஆனால் தமது கண்மூடித்தனமான இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அதற்கு முற்றிலும் முரணான பொய்யான தகவல்களையே சிங்களப்படைகள் எப்போதும் வெளியிட்டு வந்திருக்கிறது.

ஆகஸ்ட் மாதம் 14 நாள் முல்லைத்தீவு வள்ளிவனம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய செஞ்சோலை சிறுவர் வளாகத்தில் பாடசாலை கல்விக்காக கூடியிருந்த அதாவது பயிற்சி பட்டறை கல்வி செயற்பாடுகளுக்காக பல்வேறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவிகள் ஏறத்தாழ 500 மேற்பட்ட மாணவிகள் கூடியிருந்த ஒரு வளாகத்தில்தான் அந்த இடம் ஏற்கனவே சர்வதேச தொண்டு நிறுவனங்களால் அது பாடசாலை மாணவிகள் பயிற்சி பட்டறைக்காக கூடுகின்ற ஒரு படிப்பு சார்ந்த இடம் என்பது தெரிவிக்கப்பட்ட போதிலும் துல்லியமான இலக்காக தெரிவு செய்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அழித்துழிக்கும் வாய்ப்போடுதான் இந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது சிங்கள அரக்கர்கள் குண்டுகளை வீசி அந்த மக்களை படுகொலைக்கு உள்ளாக்கியிருந்தார்கள். அந்த மாணவிகளை படுகொலைக்கு உள்ளாக்கியிருந்தார்கள்.

0: அது யார் அழுகையோ, அவையே நடுதது. இந்த நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறி.
1: இந்த குறிப்பிட்ட செஞ்சோலை சிறுவர் இல்லை, இந்த மாணவிகள் படுகொலை தொடர்பாக சிங்கள தேசம் பொய்யான பரப்புரைகளை வெளியிட்டு கொண்டிருந்த அதே வேளையில், அங்கே கொல்லப்பட்டது அப்பாவி தமிழ் மாணவிகள் தான் என்பதை பல தரப்பினரும் உடனடியாகவே உறுதிப்படுத்தியிருந்தார்கள். செஞ்சோலை சிறுவர் இல்லை குண்டுவீச்சு தாக்குதல் என்பது நாகரிகமற்ற, காட்டுமிராண்டித்தனமான, மனிதாபிமானமற்ற, கொடூரமான செயல் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் அந்த வேளையிலே தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மனித உரிமைகள் அமைப்பு தமது அறிக்கையில், விடுதலை புலிகள் இந்த முதலுதவி வகுப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எனவும், இந்த குழந்தைகள் சிறுவர் போராளிகள் அல்ல என்றும், அங்கே கற்றுக்கொண்டவர்கள், அங்கே கல்வி கற்க வந்தவர்கள், அந்த பயிற்சி பட்டறைக்கு வந்தவர்கள் சிறுவர் போராளிகள் அல்ல என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு தெளிவாக பதிவு செய்தது. இந்த அந்த குறிப்பிட்ட வளாகத்தை புலிகள் தங்கள் பயிற்சி முகாமாக பயன்படுத்தவில்லை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு மிக தெளிவான சான்றாக அந்த வளாகத்துக்கான சான்றை கொடுத்திருந்தது. அதேவேளையில் ஐக்கிய நாடுகள் செய்தி தொடர்பாடல் ஓர்லா கிளின்டன் என்பவர் குறிப்பிடுகிற போது, இந்த தாக்குதலில் மாணவிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளைச் சேர்ந்த 16 to 18 உடையவர்கள் என்றும், 2 பயிற்சி வகுப்பிலே இருந்தபோதுதான் அவர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் செய்தி தொடர்பாளர் ஓர்லா கிளின்டன் அந்த சம்பவம் குறித்து தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இது தொடர்பாக அந்த வேளையில் விடுத்த அறிக்கையில், இந்த தாக்குதல் வெறுமனே கொடூரமானதும் மனிதாபிமானம் அற்றதும் மாத்திரமல்ல, இது தெளிவாக ஒரு இனப்படுகொலை நோக்கத்தை கொண்டது என்பதோடு, இது வெறித்தனமான அரச பயங்கரவாதத்தின் மற்றொரு எடுத்துக்காட்டு என்று கண்டனத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அந்த வேளையிலே விடுத்திருந்தது. யுனிசெஃப் அமைப்பு இது தொடர்பாக விடுத்த செய்தியில், சம்பவ இடத்துக்கு அருகில் இருந்த யுனிசெஃப் அலுவலக ஊழியர்கள் உடனடியாக அந்த தாக்குதல் நடந்த இடத்தை பார்வையிட்டு நிலைமையை மதிப்பீடு செய்யவும், மருத்துவமனைகளுக்கு எரிபொருள் மற்றும் பொருட்களை வழங்கவும், காயம் அடைந்த மாணவிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் உதவிகளை யுனிசெஃப் அமைப்பு செய்திருந்தது. அந்த யுனிசெஃப் நிர்வாக இயக்குநர் ஆர் எம் பெனிமேன் என்பவர் சொல்லுகின்ற ஒரு தகவலில், இந்த குழந்தைகள் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் என்று கூறியிருக்கின்றார். அதே வேளையில் யுனிசெஃப் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜோன் வான் என்பவர், அந்த நேரத்தில் அவர்கள் விடுதலை புலிகள் என்று சிறிலங்கா அரசாங்கம் சொல்வதற்கு எந்த சான்றுகளும் இல்லை என்பதை, அதற்கான ஆதாரங்களையும் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். போர் நிறுத்த கண்காணிப்பு குழு இது தொடர்பாக விடுத்த அறிக்கை ஒன்றில், சுவீடனின் இராணுவத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரியும் இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவின் தலைவருமாக இருந்த உல்ஃப் ஹென்ரிக்சன் தமது அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். தனது ஊழியர்கள் இறந்தவர்களை எண்ணி முடிக்கவில்லை என்றும், சம்பவ இடத்தில் போராளிகளின் முகாம்கள் அல்லது ஆயுதங்கள் என எவையும் இருந்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லை என்பதையும், அங்கே இருந்தவர்கள் மாணவர்கள் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். சரி, அப்போது கொல்லப்பட்டவர்கள் யார் என்கின்ற ஒரு செய்தியை தேடுகிற போது, கிளிநொச்சி மாவட்ட கல்வி பணிப்பாளராக அந்த வேளையில் இருந்த டி குருகுலராஜா சொல்லுகிற போது, முல்லைத்தீவு மாவட்ட கல்வி பணிப்பாளர் பி அரியரத்தினம் ஆகியோர் இந்த பாடசாலை மாணவிகளின் பெயர்களை உறுதிப்படுத்தி, அவர்கள் புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயம், விசுவமடு மகாவித்தியாலயம், உடையார்கட்டு மகாவித்தியாலயம், முல்லைத்தீவு மகாவித்தியாலயம், குமுழுமுனை மகாவித்தியாலயம், முள்ளியவளை வித்யானந்த கல்லூரி, செம்மலை மகாவித்தியாலயம், ஒட்டிசுட்டான் மகாவித்தியாலயம், முருகானந்தா மகாவித்தியாலயம், தர்மபுரம் மகாவித்தியாலயம், பிரமநந்தனாறு மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் பயிலும் மாணவிகள் என்பதை அந்த வேளையில் கிளி மாவட்ட கல்வி பணிப்பாளராக இருந்த டி குருகுலராஜா, முல்லைத்தீவு மாவட்ட கல்வி பணிப்பாளராக இருந்த பி அரிரத்னம் ஆகியோர் அந்த வேளையிலே இதை திட்டத் தெளிவாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள்.

சர்வதேச தொண்டு நிறுவனங்கள், யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் போர் நிறுத்த கண்காணிப்பு குழு, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, இப்படி பலரும் இது குறித்த பல்வேறு சான்றுகளை வெளியிட்ட போதிலும் தொடர்ச்சியாக சிங்கள தேசத்தினுடைய பேரினவாத அமைச்சர்களும் சிங்கள பேரினவாத அரசாங்கமும் சிங்கள பேரினவாத படைகளும் பொய்யான பரப்புரைகளையே தொடர்ச்சியாக தங்கள் ஊடக ஊதுகுழல்கள் மூலம் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டே இருந்தது என்பதுதான் வரலாற்றின் சோகம்.

0: அங்கே கொல்லப்பட்ட மாணவிகளில் பெரும்பாலானவர்கள் காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி நெறிக்காக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய் கல்வி வலய பாடசாலைகளிலிருந்து தலைமைத்துவ தகமைக்கு தெரிவு செய்யப்பட்டு செஞ்சோலையில் கூடியிருந்த மாணவர்களில் ஒரு பகுதியினர்தான் இவ்வாறு சிங்கள வான்படையின் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டார்கள். சின்ன சின்ன இந்த பயிற்சி நெறி என்பது ஆகஸ்ட் 11 தொடக்கம் ஆகஸ்ட் 20 வரையாக நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் ஆகஸ்ட் 14 நாளிலே இந்த இனப்படுகொலை தாக்குதலை சிங்கள தேசத்தின் வான்படை நிகழ்த்தியதன் அடிப்படையிலே முற்றுமுழுதாக அந்த பயிற்சி அந்த
1: மீண்டும் வந்து சேர்ந்திடுமே
0: பயிற்சி பட்டறை வகுப்புகள் குழம்பி போயிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது.

0: ஸ்ரீலங்காவின் வான்படை திட்டமிட்டு துல்லியமாக சிறுவர் இல்லம் மீது தாக்குதல் நடத்தியதை அனுமதித்தது மட்டுமல்ல, அவ்வாறு ஒரு படுகொலையை மாணவிகள் மீது ஒரு படுகொலையை செய்துவிட்டு தொடர்ந்தும் அந்த படுகொலைக்கு தங்கள் தரப்பிலே பொறுப்பற்ற வகையில் பொய்யான பரப்புரைகளை சொல்லிக்கொண்டே இருந்தது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் சினத்துக்குள்ளாக்கிய ஒரு விடயமாக மாறியிருந்தது.
1: மீண்டும் வந்து
0: அதாவது எந்த வகையிலும் மனித உரிமைகளை மதிக்காத ஒரு அரசாங்கமாக சிங்கள அரசாங்கங்கள் எத்தனை மாறி வந்தாலும் அத்தனையின் மனதிலும் தமிழ் மக்களை அழித்தொழிக்கின்ற அந்த நோக்கம் மட்டும் மாறவே மாறாதென்பதை செஞ்சோலை வளாக இனப்படுகொலையும் ஒரு சான்றாக பகிர்ந்து நிற்கிறது.

0: அது யார் அழுகையோ, அவையே நடுதது. இந்த நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறி.
1: செஞ்சோலை வளாக படுகொலைக்கான விசாரணைகள் மற்றும் நீதி கோரும் மனுவுக்கான கையெழுத்து செயற்பாடுகள் இப்போது தமிழ் பெண்கள் அமைப்பு பிரான்ஸை சேர்ந்த தமிழ் பெண்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கையெழுத்து சேகரிப்பு தொடர்பாக பிரான்ஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு சொல்லியிருக்கின்ற தகவலை பார்க்கிற போது, இது செஞ்சோலை வளாக படுகொலைக்கான விசாரணை மற்றும் நீதி கோரும் மனுவுக்கான இணையவழி மற்றும் QR கோட் இணைப்பின் மூலமாக முடிந்தளவு இதனை இந்த கையெழுத்திலேயே எல்லோருமே பங்கு கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செஞ்சோலை வளாக படுகொலைகள் 20வது ஆண்டு நினைவேந்தலிலே அந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டி பிரான்ஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு இந்த கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வெளியாக இருக்கிறது. அதேவேளையில் குறிப்பிட்ட இந்த பிரான்சை சேர்ந்த தமிழ் பெண்கள் அமைப்பு இந்த செஞ்சோலை வளாக படுகொலைகள் 20வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு ஒரு அறிக்கை ஒன்றையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நினைவிலிருந்து நீதிக்காக நீதியிலிருந்து மனிதகுலத்தின் பொறுப்பு கூறலுக்காக என்கின்ற தலைப்போடு அந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தையின் உயிர் எந்த போரின் விலையாகவும் இருக்க முடியாது. பாடசாலைகள் நம்பிக்கையை உருவாக்கும் இடங்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் போரின் இலக்குகளாக அல்ல என்பதையும் அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2006 August 14 நாளன்று தமிழர் தாயகமான வன்னியின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகளின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நாளில் பிரான்ஸ் தமிழர் பெண்கள் அமைப்பாகிய நாம் அந்த இளம் உயிர்களின் நினைவுக்கு எமது ஆழ்ந்த வணக்கத்தை செலுத்துகின்றோம். அதே வேளையில் அவர்களின் குடும்பங்களோடும் உயிர் தப்பியோருடனும் இந்த துயரத்தின் பாரத்தை 20 ஆண்டுகளாக சுமந்து வாழுகின்ற எமது மக்களோடும் எமது ஒற்றுமையை மீள் உறுதிப்படுத்துகிறோம் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். செஞ்சோலை வளாக படுகொலை என்பது ஒரு தனிச் சம்பவம் அல்ல. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற நவாலி தேவாலய குண்டுவீச்சு, நாகர்கோவில் மகாவித்தியாலய தாக்குதல் மற்றும் செம்மணி படுகொலைகளின் தொடர்ச்சி என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக் காலம் வரை அதன் பிறகும் தொடர்ந்த இனப்படுகொலைகளின் வகையிலே வரக்கூடிய ஒன்றுதான். செஞ்சோலை வளாக படுகொலை சிறிலங்காவில் தமிழ் மக்கள் மீது நீண்டகாலமாக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளின் மேலும் ஒரு அத்தியாயமாக பதிவாகியிருக்கிறது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பொதுமக்கள் வாழ்விடங்கள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் என்றுமே ஆறாத காயங்களாக தமிழ் மக்கள் மனங்களிலே இருக்கும் என்பதையும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த மாணவிகள் கல்வி கற்று தமது எதிர்காலத்தையும் தமது சமூகத்தின் எதிர்காலத்தையும் உருவாக்க கனவு கண்ட இளம் உயிர்களாக இருந்தார்கள். அவர்களின் கனவுகள் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்கால நம்பிக்கையும் அந்த தாக்குதலால் சிதைக்கப்பட்டது. குழந்தைகளையும் கல்வி நிலையங்களையும் குறிவைக்கும் எந்த ஒரு தாக்குதலும் சர்வதேச மனிதாயமான சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கும் மனிதகுலத்தின் மனச்சாட்சிகளுக்கும் எதிரானது என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். 20 ஆண்டுகள் கடந்தும் இந்த இனப்படுகொலையின் உண்மை முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. நீதி நிலைநாட்டப்படவில்லை. பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படவில்லை. உண்மை மறைக்கப்படும் இடத்தில் நல்லிணக்கமும் நிலையான அமைதியும் உருவாக முடியாது என்பதை நாம் தெரிவிக்கின்றோம். இந்த நினைவு நாளில் ரஷ்யாவின் பெஸ்லான், பாகிஸ்தானின் பொஷாவர், நைஜீரியாவின் சிபோக், பலஸ்தீனத்தின் காசா, ஈரான் மற்றும் உலகின் பல பகுதிகளில் போரினாலும் போர்களாலும் வன்முறைகளாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளையும் தம் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எந்த நாட்டைச் சேர்ந்த குழந்தையாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் உயிரும் சமமான பெருமதி உடையது என்பதை நாங்கள் மீள் உறுதிப்படுத்துவதோடு குழந்தைகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படுகின்ற அனைத்து தாக்குதல்களையும் நாம் உறுதியாக கண்டிக்கின்றோம். இந்த நினைவு நாளில் சர்வதேச சமூகத்திடம் நாம் வலியுறுத்துவது, செஞ்சோலை வளாக படுகொலையின் உண்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதற்கு சுயாதீனமான மற்றும் நம்பகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மை, நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் உரிய நிவாரணம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குழந்தைகள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களை பாதுகாக்கும் சர்வதேச மனிதாயமான சட்டங்கள் முழுமையாக மதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உலகின் எந்த குழந்தையும் பள்ளிக்கு சென்றதற்காக உயிர் இழக்காத எதிர்காலத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அனைத்துலக சமூகம் உறுதியான நடவடிக்கைகள் மூலமாக மேற்கொள்ள வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் மனித உரிமைகள் மற்றும் நீதியை மதிக்கும் அனைத்து மக்களையும் செஞ்சோலை வளாக படுகொலைகள் 20வது ஆண்டு நினைவேந்தல் 20வது ஆண்டு சர்வதேச கையெழுத்து மனுவிலே இணைந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். உண்மை மற்றும் நீதிக்கான எங்கள் கோரிக்கை மௌனம் அடையாது. உங்கள் நினைவுகளோடு பொறுப்பு கூறலுக்கான எங்கள் குரல் தொடரும் என்பதை பிரான்ஸ் தமிழ்ப் பெண்கள் அமைப்பு ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இந்த செய்திகளை பதிவாக்கியிருக்கிறது.

செஞ்சோலை வளாகத்தில் சிங்கள அரச வான்படையால் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட அனைத்து மாணவிகளையும், இதே காலப்பகுதியில் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தாயகத்தின் மாணவ மாணவிகளையும் குழந்தைகளையும் பொதுமக்களையும் நினைவேந்திக் கொள்வதோடு, தாயக விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதியாக்கிய அத்தனை மாவீரர்களையும் இந்த பொழுதிலே நினைவேந்தி அவர்கள் அனைவருக்குமான அகவணக்கத்தை இந்த வேளையிலேயே தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இதுவரை தமிழர் தாயகம் சார்ந்த நினைவு பகிர்வை கேட்டீர்கள். இன்றைய நாளில் செஞ்சோலை வளாக படுகொலைகள் தொடர்பான விடயங்களை உங்களோடு நினைவு பகிர்வாக வழங்கியிருந்தேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம்.

துபாயிலிருந்து சிறிலங்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜிரான் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னமும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்கார்ப்ரோ, மோர்னிங்சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002, மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: நேரம் 4:07. நேர்களை பொது முதல் 5 வரை உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-513-0055, 416-513-0055. அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: முதல்ல மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும், குறிப்பாக செஞ்சோலை சிறுவர்களுக்கும் என்னுடைய அவவணக்கம். கேட்க விரும்பும் பாடல் சீக்கிர சோழர்களை, அந்த பாடல்
3: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: மிக்க நன்றி. வணக்கம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
1: 416-897-0919.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: நேரம் 4:14. இது உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கின்ற நேரம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 416-593-0055 நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரம். வணக்கம்.
5: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
4: வணக்கம் கண்ணன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: கடும்பாலம் சின்ன சின்ன கண்ணு என்ற பாட்டை கேட்போம். அதுக்கு முன் வந்து தமிழ் இழத்து போராட்டம் போடு தன் வீரச்சாவை கல்வி கொண்ட மாவீரர்களுக்கு அனைவருக்கும் எனக்கு அகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செஞ்சோடை சிங்கங்க ராணுவத்தால் இன்னும் படுகொலை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்திய ராணுவம்
4: நன்றி, வணக்கம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: Head to head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே நேரம் 4:23 நிமிடம். நிகழ்ச்சியிலே அடுத்து வணக்கம்.
9: வணக்கம். காசுநாதன்.
8: காசுநாதன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
9: முதலாவது இந்த செஞ்சோர சிறார்களுக்கு அகவணக்கத்தை சொல்லிக் கொண்டு எங்களோட ஊர்லான தேப்பநாடுல இந்த ஃப்ரெண்டு அப்ப ஒன்றே குலம் என்று அந்த பாட கேட்போம்.
8: ஒலிக்கிறது பாடல், மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி. நன்றி ஐயா.
10: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்,

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
8: உங்கள் தெருவில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பிலே காத்திருக்க நடத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், நான் சுந்தர் லேண்டர். எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
9: நலமா இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல், நான் ஏன் பிறந்த நாட்டுக்கு என்ன செய்தேன்
8: ஒலிக்கிறது அந்த பாடல். உங்கள் தெரிவாக நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி, வணக்கம்.
8: டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ்.

நான் நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன

0: குடிச்சு உடம்ப கழுத்திட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடு
2: என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால்

மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயா ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயா ஃபேஷன், 905-306-7052.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: நேரம் 4:35. உங்கள் திருவிழைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அழைப்பிலே இருக்க நடத்தவர் வணக்கம்.
6: வணக்கம், நான் குழந்தைவேல்.
5: வணக்கம் குழந்தைவேல், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: ஆறாத்துயராக எமது சிறார்கள் மாண்டு தினத்தை நினைக்கும் பொழுது கண்ணீர் தாரையாக வழியாத ஆட்கள் இருக்க முடியாத ஒரு தமிழன் என்று கூறிக்கொண்டு நான் விரும்பும் பாடல், அம்மா நான் சுமந்த பிள்ளை சிறகுடி.
5: ஒலிக்கிறது நீங்கள் கேட்ட பாடல், கேளுங்கள். முன்னொரு காட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது TM சௌந்தரராஜன் பாடிய பாடலாக ஒலிக்கின்றது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னையூர் ஆலயம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் 4:41. உங்கள் தெரிவில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அலைபேசியிற்கு நடத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். நான் சீலந்தானே.
2: நலம், சொல்லுங்கள் சீலன், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
3: முதற்கண் செஞ்சோல ஏற்பட செய்யப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கும், அனைத்து மாவீரர்களுக்கும், இலங்கை தற்பாடு செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கும் எனது அகவானத்தை செலுத்தி கொண்டு லிங்கா படத்திலிருந்து உண்மையொரு நாள் வெல்லும் பாடலே
2: வருகிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. நன்றி வணக்கம்.
2: இது ஹரிச்சரன் பாடிய பாடல். பாடலுக்கான இசை A.R. ரகுமான். பாடல் வரிகள் வைரமுத்து. 5 மணிக்கு நேர்கள் பிரதான செய்திகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
2: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
3: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
4: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
6: உங்கள் திருவிழை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பிலே காத்திருக்கும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: யார் பேசுறீங்க?
7: நான் சிவானந்தம் கேட்கின்றேன்.
6: சொல்லுங்கள் சிவானந்தம், என்ன பாடல் உங்கள் திருவாக்கு போறீங்க?
7: நாளை நமது எம்ஜிஆர் பாட்டை கேட்கின்றேன்.
6: ஒலிக்கிறது உங்கள் திருவாக்கு அந்த பாடல். நன்றி, நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு.
7: நன்றி.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: அதிகாலை பொழுது உங்கள் விருப்ப நிகழ்ச்சியின் நிறைவு நேர். யாரோடு பேசலாம்? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சுதர்சனி அழைக்கிறேன்.
3: சொல்லுங்கள் சுதர்சனி, என்ன பாடல் உங்கள் எதிர்பார்க்க போறீங்க?
4: அனைத்து மாவீரர்களுக்கும் எனது அழக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆட்டோ கிராஃப்ட்ல இருந்து ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறது என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன்.
3: ஒலிக்கின்றது உங்கள் எதிர்பார்க்க அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி. நன்றி. வணக்கம்.

சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். இசை பரத்வாஜ். ஒலிக்கின்ற பாடலோடு அதிகாலை பொழுதின் உங்கள் விருப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திகள் வாசிப்பவர் அருண்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜிரான் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை சிறிலங்காவின் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளோடு தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்ற ஜிரான் பசிபிக் துபாயில் கைது செய்யப்பட்ட பின்னர் சிறிலங்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக சிறிலங்கா போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 48 வயதான இவர் திகுவளை பகுதியை சேர்ந்தவர் என்றும் வெளிநாட்டிலேயே கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14 தேதி சிறிலங்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் சிறிலங்காவின் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, திகுவளை மற்றும் மிரிகான போலீஸ் நிலையங்கள் முன்னெடுத்து வருகின்றன. மேலும் துப்பாக்கிகள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், சட்டவிரோத குழுவில் உறுப்பினராக இருந்தமை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மூலம் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சந்தேகிக்கப்படுகின்ற சொத்துக்கள் குறித்தும் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறிலங்காவின் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் பழைய கச்சேரி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள வரலாற்று பகுதிகளை பழமையான சுவடுகள் அழியாத வகையிலே பாதுகாத்து தமிழர்களின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார மையமாக மாற்ற வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார். பழைய கச்சேரி வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், கூத்து, பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நிரந்தர செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வரலாற்று வளாகத்தில் தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் உள்ளூர் மக்களோடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் முக்கியமான கலாச்சார மையமாக இதனை உருவாக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், கலைஞர்கள் மற்றும் சமூக அமைப்புகளோடு கலந்துரையாடி அடுத்தகட்ட நடவடிக்கைகள் விரைவிலேயே முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர்ச்சூழல் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைந்துள்ளதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் சுற்றுலா வருவாய் 11.8% வீழ்ச்சியடைந்திருப்பதாக சிறிலங்காவின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துக்கான பணவியல் கொள்கை அறிக்கையை வெளியிட்டுள்ள சிறிலங்காவின் மத்திய வங்கி இந்த ஆண்டின் ஜூன் மாதமளவில் வெளிநாட்டு ஊழியர்களின் பண அனுப்புதல்கள் 23.2% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்து 4.6 பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்திருப்பதாக அது குறிப்பிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய பணி ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் மரணமானதோடு 140க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சிபிஐ மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மரணமானோரின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் தமிழக அரசு வேலை வழங்கியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அந்த பணி நியமனங்களை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே பி பிரித்வாலா மற்றும் வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. எதிர் மனுதாரர்கள் பதில் அளிப்பதற்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல்களில் முறைகேடுகளை முற்றிலுமாக பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுத்து தேர்வு முறையை இளைஞர்களுக்கு வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பகரமானதாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் சீர்திருத்தங்களின் முக்கியமான நோக்கம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசின் பல்வேறு முன்முயற்சிகள் மற்றும் வளர்ந்து வருகின்ற பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2047 இந்தியா சுதந்திரம் பெற்று 100 நிறைவு செய்யும் போது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் நாடு முன்னேறி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் பங்களிப்பையும் பாராட்டிய அவர், ஏழை மக்களின் முன்னேற்றத்தை மையமாக கொண்ட வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். மேலும் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தையும் சுதந்திரப் போராட்டத்தின் லட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டு நவீன வளர்ச்சிப் பாதையில் நாடு தொடர்ந்தும் பயணிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டிருக்கின்றார்.

0: ಧನೇಡಿಯ ಚೇರಿಗ
1: கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கு இரண்டு நாடுகளும் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருப்பதாக பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் ஒவ்வொரு பொருளுக்கும் விதிக்கப்பட்டுள்ள வரிகளை தனித்தனியாக ஆய்வு செய்து தீர்வு காணும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் கனடாவின் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு புதிய 50% வரிகளை விதிக்கக்கூடும் என்பதனால் அதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கனடா முயற்சித்து வருகின்றது. கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் மற்றும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் ஷாரட் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். எனினும் உருக்கு, அலுமினியம், வாகனங்கள் மற்றும் மரப்பொருட்களுக்கு சில வகையிலான வரிகளை அமெரிக்கா தொடர விரும்புவதாகவும், அதேவேளை அமெரிக்க வரிகளில் கணிசமான குறைப்பு இல்லாத எந்தவொரு ஒப்பந்தத்தையும் கனடா ஏற்பதற்கு தயாராக இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிராம்டனில் உள்ள ஸ்டெலாண்டிஸ் வாகன தொழிற்சாலையை மூடி வேறு நிறுவனத்துக்கு விற்பனை செய்வது குறித்து நிறுவனம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தொழிற்சங்கமான யூனிஃபோர் தெரிவித்துள்ளது. ஸ்டெட்லாண்டிலிருந்து இந்த வாரம் ஆலை மூடப்படுவதற்கான சாத்தியம் குறித்து தகவல் கிடைத்திருப்பதாக யூனிஃபோர் தேசிய தலைவர் லானா பெயின் தெரிவித்துள்ளார். எனினும் ஆலையை மூடுவது அல்லது விற்பனை செய்வது தொடர்பாக தொழிற்சங்கத்துக்கு இதுவரை அதிகாரப்பூர்வமான அல்லது எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கூட்டு ஒப்பந்தத்தின்படி ஆலையை மூடவோ அல்லது விற்பனை செய்யவோ நிறுவனம் முடிவு செய்தால் குறைந்தது 1 ஆண்டுக்கு முன்பாக தொழிற்சங்கத்துக்கு அறிவிக்க வேண்டுமென்று யூனிஃபோர் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆலையின் எதிர்காலத்துக்கு நிலையான உற்பத்தி தீர்வை கண்டறிவதே தங்களின் தற்போதைய நோக்கம் என்றும் ஸ்டெட்லாண்டிஸ் தெரிவித்துள்ளது. மேலும் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: இந்தோனேசியாவின் வடக்கு கடற்கரை பகுதியில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 5.9, 5.6 மற்றும் 6.1 ரிக்டர் அளவில் 3 பின் அதிர்வுகளும் பதிவாகியிருக்கின்றன. இதையடுத்து இந்தோனேசியா வானிலை மற்றும் புவியியல் அமைப்பு சுனாமி ஏற்படுவதற்கான ஆரம்ப எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கம் குறித்து ஆரம்பகட்ட மதிப்பீடுகளை மேற்கொண்டுள்ள அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உயிரிழப்புகள் மற்றும் கட்டிட சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனினும் இந்தோனேசிய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் சுமார் 5 லட்சம் பேர் மிகவும் வலுவான அல்லது கடுமையான நில அதிர்வை எதிர்கொண்டிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தரமான கட்டிடங்களில் சிறிய அளவிலான சேதங்களும் பலவீனமான கட்டிடங்களில் கடுமையான சேதங்களும் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கைக்காக ஒருபொழுதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை சரியானது என்றும் அதற்காக அமெரிக்க மக்கள் அதிக எரிபொருள் விலையை எதிர்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அந்த பகுதியில் அமெரிக்க படைகளை நீண்டகாலம் நிலைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துபாயிலிருந்து சிறிலங்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜிரான் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பிலான தகவல்களை சிறிலங்காவின் போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். கரூர் நெரிசலில் மரணமானோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரச வேலை நியமனங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பாரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்று காலை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
5: நேரம் 5:17. அடுத்து இணைகிறது இறையோசை நிகழ்ச்சி.

0: நேர்கள் இதுவரை இறையோசி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
7: CMR Tamil FM 101.3.
8: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு

நம் தவறுகளை பிறர் பெருமைப்படுத்தாமல் இருக்க என்ன வழி? செய்தது எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என எல்லோருமே எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு நியாயமான மனித உணர்வுதான். ஆனால் தவறு எத்தகையது? சாதாரணமானதா, கடுமையானதா, வேண்டுமென்று உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா, அல்லது தெரியாமல் நடந்த தவறா என்பதை பொறுத்தே பிறர் அதை பெரிதுபடுத்துவதும் பெரிதுபடுத்தாததும் அடங்கியிருக்கிறது. இமாலய தவறு என்றால் அது தெரிந்து செய்யப்பட்டாலும் தெரியாமல் செய்யப்பட்டாலும் மன்னிக்கப்பட முடியாது. அதற்குரிய விளைவுகளை அல்லது தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். சிறு சிறு தவறுகள் என்று சொல்லப்படுவதற்கும் இமாலய தவறுகளுக்கும் இடைப்பட்ட தவறுகளை பொறுத்தவரை செய்யப்பட்ட சூழ்நிலை, அதன் பின்னணி ஆகியவற்றோடு நம்முடைய இயல்பு என்ன, தவறு செய்வதே நம் தொழிலா என்றெல்லாம் பார்த்து இதை பெரிதுபடுத்துவதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது மிக வேண்டியவர்கள் நம் மீது கொண்டிருக்கும் பிரியத்தின் காரணமாக நம் தவறுகளை வேறு வழியின்றி பெரிதுபடுத்தாமல் இருக்கலாம். ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடத்தில் இத்தகைய ஒரு சலுகையை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே முன்பின் தெரியாதவர்கள் விஷயத்தில் நாம் சற்று கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒருவேளை இத்தகைய விழிப்பை மீறி தவறு நடந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் நான் செய்தது பெரிய தவறு, தவறு செய்வது மனித இயல்புதானே, நீங்கள் என்ன என் தவற்றை பெரிதுபடுத்துவது, உங்களால் ஆனதை பார் என்ற விரோத போக்கை கையாளாமல் நடந்துவிட்டது தவறுதான், இதை தயவு செய்து பெரிதுபடுத்தாதீர்கள் என்பதை பேச்சாலும் முக வெளிப்பாடுகளாலும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். தவறு நடந்ததை பற்றி வருத்தப்படுகின்றோம், தவறுதான் என்பதை நன்கு உணர்கின்றோம், அவர்களுடைய கருணை பார்வையை எதிர்பார்க்கின்றோம் என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்தி விட்டோமே. ஆனால் நம்முடைய தவறுகளை புதியவர்கள் கூட பெரிதுபடுத்த மாட்டார்கள். மாறாக நேர் விரோத போக்கை கடைபிடித்து என்னவோ கொலை செய்த மாதிரி அல்லவா என்னை நடத்துகிறீர்கள் என்கின்ற பாணியில் போனால் நம்முடைய ஒரு சாதாரண தவறு கூட கொலை குற்றத்துக்கு இணையாக பெரிதுபடுத்தப்படும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இறுதியாக ஒன்று, இது நமக்கு மிக வேண்டியவர்கள் வட்டத்துக்கே அதிகம் பொருந்தும். வங்கியில் ஒரு கணிசமான தொகையை சேர்த்து வைத்திருந்து ஒரு சிறு தொகையை இறக்கினால் எப்படி அது ஒரு பொருட்டில்லையோ, அதுபோல் நாம் பல வழியாலும் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருந்தோமானால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. பாவம், ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது, அவர் அப்படிப்பட்டவரே இல்லை என நமக்காக பரந்து பேசும் சூழ்நிலை நிச்சயம் உருவாகும். நம் தவறுகளை பிறர் பெரிதுபடுத்தாமல் இருக்க என்ன வழி? நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
7: வானொலி CMR 101.3 FM.

நேரம் 5:41 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. அடுத்து இணைகிறது வைகரை வசந்தம். இன்று ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை. இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்றவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழகம் காற்றல நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வாழ்த்துகள் பகிர்ந்து கொள்கின்ற வேளை. இன்றைய நாளிலேயே பிறந்த நாள் காணுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் உங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற இவ்வேளையில், எப்போதும் போலவே உங்கள் வீடுகளிலே இந்த பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது எடுத்துக்கொண்டால் நல்லது என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வீடுகளிலே பிறந்தநாள் விழாக்களை செய்கிற போது தீபங்களை ஊதி அணைப்பதை தவிர்த்து மங்கள விளக்கேற்றி வழக்கம்போல் தமிழர் பண்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிறந்தநாள் விழாக்களை செய்வதை நாங்கள் அழகாக்கலாம். பொதுவாக தமிழ்ச் சமூகத்தினுடைய பண்பாட்டு வழக்கிலே மங்கள விழாவிலே விளக்கேற்றி ஒரு விழாவை ஒரு நிகழ்வை தொடங்குவோம். ஆனால் அப்படி தொடங்கக்கூடிய அந்த மங்கள விழாக்களிலே ஒரு தீபம் அணைந்துவிடக்கூடாது என்பதற்காக கூடுதல் கவனம் செலுத்துவோம். எண்ணெய் விட்டெறிகின்ற தீபங்களை ஏற்றி அது அணைந்துவிடக்கூடாது என்பதற்காக அடிக்கடி பார்த்து பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எண்ணெய் விட்டுக் கொள்வார்கள். காற்றுக்கு அணைந்து விடாதபடி அந்த தீபத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். கூடு பற்றி அடைந்து விடாதபடி என்று இப்படி அந்த தீபம் அணையாமல் இருப்பதிலே வலு கவனம் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ ஒரு மங்கள விழாவிலே தீபம் அணைந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகம் எப்படி பிறந்தநாள் விழாவிலே ஒரு தீபத்தை ஊதி அணைக்கிறது என்று கேள்வி எழுப்புகிற போது, பிறந்தநாள் விழா என்பது தொன்மையான காலத்தில் தமிழ் சமூகம் கொண்டாடியதற்கான சான்றுகள் இல்லை. இது இடையில் இன்னொரு சமூகத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து திணிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எப்படி இன்றைக்கு மெகந்தி என்கின்ற ஒன்று எங்களுக்குள் புகுந்து பலரையும் மாட்டிப்படைக்கின்ற ஒன்றாக, அது இல்லாமல் விழாயில் என்கின்ற நிலைமைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறதோ, அதுபோல இந்த பிறந்த நாள் என்கின்ற விழா அப்படி வந்து இடைச்சர்கள் தான். சரி, அவ்வாறு தானே பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று பார்த்தால் கூட அது ஏன் இன்னொரு பண்பாட்டு வழக்கிலே தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு இல்லாத இன்னொரு வழக்கிலே கொண்டாட வேண்டும் என்கிற கேள்வி எழுப்பலாம். எனவே உங்கள் வீடுகளிலே பிறந்த நாள் விழாவை செய்கிற போது உங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்த நாளோ அவர்களை கொண்டு தீபத்தை ஏற்றுங்கள். அது எண்ணெய் விட்டு எரிகின்ற தீபமாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் புதிதாக ஒன்றும் தேட வேண்டிய தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுட்டி விளக்கோ ஒரு சிறிய குத்து விளக்கோ ஏதோ ஒன்றை எடுத்து யாருக்கு பிறந்த நாளோ அவர்களை கொண்டு அந்த விளக்கை ஏற்றுங்கள். ஆனால் அதை ஊதி அணைக்காதீர்கள். விளக்கேற்றிய பிறகு அந்த விளக்கை பத்திரமாக கொண்டு போய் படத்தட்டிலே வைத்துவிட்டு வழக்கம் போல உங்கள் விழாவை நீங்கள் செய்து கொள்ளலாம். மிக முக்கியமாக இந்த கேக் என்கின்ற உணவை அள்ளி முகத்திலே பூசுகின்ற பண்பாடு எங்களுக்கானதில்லை. தமிழ் சமூகம் உணவை பெரிதும் மதிக்கின்ற, உணவை பெரிதும் கொண்டாடுகின்ற ஒரு சமூகம். ஒரு பருக்கை சோறு கீழே விழுந்து விடாமல் உண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற சமூகம் நாங்கள். நெல் அறுவடையின் போது ஒவ்வொரு நெல்மணிகளிலும் கவனம் எடுத்து அதை சேகரிக்கின்ற சமூகம் நாங்கள். எனவே அந்த அன்னம் என்று சொல்லக்கூடிய சோற்றுக்கு நாங்கள் கொடுக்கின்ற மகிமை, உணவுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த மதிப்பு என்பது பெரியது. அவ்வாறு இருக்கக்கூடிய சமூகம் எவ்வாறு உணவை அள்ளி முகத்திலே பூசி களியாட்டம் ஆடுகிறது என்பது கேள்வி. எனவே எங்களுக்கு இல்லாத ஒன்றை, எங்கள் அடையாளமாக இல்லாத ஒன்றை நாங்கள் செய்கிற போது அதைத்தான் எங்கள் பிள்ளைகள் பார்த்து வளர்கின்றார்கள். அதை தங்கள் காலத்துக்கு அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். எனவே வாழுகின்ற காலத்தில் நல்ல பண்பாடுகளை, தமிழ் அடையாளங்களை, தமிழ் பண்பாட்டு அழகை நாங்கள் எங்கள் காலத்திலே செய்கிற போது அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் தங்கள் காலத்துக்கு அதை எடுத்துச் செல்வார்கள். அதே வேளையில் இங்கே நாங்கள் விழாக்களை செய்கிற போது எவ்வளவோ பணம் செலவழித்து ஒரு விழாவை செய்கிறோம், அந்த நாட்களிலே ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் தாயகத்தின் பிள்ளைகளை ஒரு முறை நினைத்து பார்க்கலாம். அதாவது பெற்றோரை இழந்த உறவுகளாக, தாய் தந்தை இழந்த உறவுகளாக, சொந்தங்கள் இழந்த உறவுகளாக, இன்றைக்கு சிறுவர் இல்லங்களிலே, அனாதை இல்லங்களிலே, பராமரிப்பு இல்லங்களிலே வாழக்கூடிய பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் உங்கள் வீடுகளிலே விழாக்களை செய்கிற போது அங்கே உள்ள அந்த ஏழை சிறுவர்கள், அனாதை சிறுவர்களுடைய அந்த இல்லங்கள் மீது ஒரு கவனத்தை செலுத்தினால், ஒரு நாளுக்கான சாப்பாட்டு பொறுப்போ அல்லது ஒரு மாதத்துக்கான சாப்பாட்டு பொறுப்போ அல்லது அந்த பிள்ளைகளுக்கான கல்வி உதவிகளையோ உங்களுடைய விழாக்களின் பெயர்களிலே நீங்கள் அங்கே ஒரு சிறு உதவியாக செய்கிற போது அது அங்கே ஒரு பெரிய உதவியாக மாறும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வொன்றை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பை தரும். ஆனால் உதவி செய்கிற போது பிரதிபலன்களை எதிர்பாராமல் உதவி செய்யுங்கள் என்பதுதான் எப்போதுமே எங்கள் வேண்டுதலாக இருக்கிறது.

குழந்தைகள் பற்றி பேசுகிற போது என்னொரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் வீடுகளிலே, உங்கள் சொந்தங்களுக்களே, நட்புகளுக்களே குழந்தைகள் பிறக்கிற போது அவர்களுக்கு தூய தமிழிலே பேர் சூட்டுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள். ஒரு பேர் என்பது ஒரு குழந்தையின் வாழ்வோடு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல, அது பல தலைமுறைகள் தாண்டி நிலைக்கின்ற ஒன்று. எனவேதான் உங்கள் சுற்றங்களுக்குள், உங்கள் சொந்தங்களுக்குள் பிள்ளைகள் பிறக்கிற போது தூய தமிழிலே பேர் சூட்டுவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். சொல்லுகிற போது சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை புறந்தள்வார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் செய்வது இந்த மொழிக்கான, இந்த மொழியின் நிலைத்தன்மைக்கான ஒரு விதைப்பு. அது நல்ல மனங்களிலே அது விளையும். நல்ல மனங்களில் உங்கள் கருத்துக்கள் பதிவாகும். அந்த குடும்பங்களில் தூய தமிழ்கள், தூய தமிழ் பேர்கள் சூட்டப்படும். வாழுகின்ற காலத்தில் எங்கள் மொழிக்கு செய்யக்கூடிய ஆகச் சிறந்த கடமைகளில் குழந்தைகளுக்கு தூய தமிழிலே பேர் வைப்பது என்பது ஒரு சிறந்த வடிவமாக, சிறந்த கடமையாக இது அமையும் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளலாம். நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதையே எங்கள் குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வார்கள். இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்கள் இனிய நல் வாழ்த்துக்களை மீண்டும் பதிவாக்கிக் கொள்கின்றோம்.

0: நேர்கள் இதுவரை வாழ்த்துகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: Nissan Head to Head Event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ். 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர். 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: திருநெல்வேலி மாவட்டத்தின் தற்போதைய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். காற்று மணித்தியாதற்கு 8 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது பொதுவாக 26 பாகை செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த நாளாக தென்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸ் பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். நாளைய பகல் பொழுதில் மழைக்கான சாத்தியம் இருக்கும் என்பது எதிர்வு கூறப்படுகின்றது.

0: இது உங்கள் வானொலி CMR
1: 101.3. ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. இன்றைய காற்றிலே நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாளும் இந்த வார இறுதி நாட்களும் உங்கள் எல்லோருக்குமே சிறந்தவையாக, நலமானதாக, பாதுகாப்பானதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்னொரு புதிய நாளில் புதிய காற்றலை பொழுதில் காற்றலை வழியை அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். இதேவேளையில் செய்திப் பிரிவில் கடமையாற்றிய ராம்பிரசனுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். 6 மணி தொடக்கம் நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் இதே காற்றலையில் 10:30 நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

உரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவரிசூழலாக இப்பொழுது முதல் நாளை காலை 6 மணி வரை CMR தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 15 2026 ஆண்டு சனிக்கிழமை மலம் திறக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 15 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR நேர்கள் கலைஞர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பின்பாகத்தில் 22 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியோடு நிறைந்திருக்கிறது. இன்றைய பகல் பொழுது இடையிடையே முகில்குற்றம் காணப்படும். 28 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 19 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதி கூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்ததாக இருக்கும். 31 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியோடு இணைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 26 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 40% 20 பாக செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 27 பாக செல்சியஸ். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இருந்தாலும் இடையிடையே அங்காகவே மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 15 பாக செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 27 பாக செல்சியஸ். சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் மாற்றம் ஏற்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2% அதிகரித்து 170.9% விற்பனை செய்யப்பட இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். சேமா தமிழர் 12 மணிக்கு நேயர்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சி எதுப்பிள்ளை. சரியத்தான் சொல்வார்கள் இங்கே எதுப்பிள்ளை. 12 மணிக்கு எதுப்பிள்ளை நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 1 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். மாலை 5:30 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். மாலை செய்தி அறிக்கையினை தொடர்ந்து CMR தமிழைப்பொழுது நாளை அதிகாலை 6 மணி வரை இணைந்திருக்கலாம். அதோடு இன்று வணிக தகவலாக செல்கேபிஆர் நிறுவனத்திலிருந்து அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் தகவலை தரப்போகிறோம். CMR தமிழ் FM-ஓடு இணைந்திருங்கள்.
1: The vibration reaches everywhere. CMR தமிழ் FM 101.3.
0: பரமசிவனை காலை பொழுதிலே நாங்கள் வேண்டுவது நல்லவென்று சொல்வார்கள் அல்லவா? எனவே பரமசிவன் அவரை வேண்டிக் கொண்டு மது பாலகிருஷ்ணன் சுஜாதாவை அழைப்போம்.

0: பரமசிவன் திரைப்படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 10:40.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
0: நேரம் 10:42.
6: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சினம்.
7: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
8: The customer you're trying to reach is not available.
5: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
9: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TVயை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TVயை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
11: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
12: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
13: நோ நோ நோ.
14: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: நேரம் 10:45
15: CMR
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். துபாயிலிருந்து இலங்கை அழைத்து செல்லப்பட்ட சிரான் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து தங்களது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜ விதானகே தெரிவித்துள்ளார். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹெர்மஸ் நீரிணையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் சுனிவாஸ் மகாலட்சுமி பாடுகின்ற பாடல் வசீகரா.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. Caledon East Hill, Vaughan மற்றும் Brampton இல்லைக்கரையில் Go and Mayfield இன் prime location, Highway 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். Wildfield Village, Master Plan Community, Freehold Townhomes, Semis and Detached Homes, Mid 700,000 இலிருந்து Phase 1 இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். எட்ட முடியா இல்லை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
1: நேரம் 10:53 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கோடை காலம் எனவே பண்டிகை காலம் விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விழாக்களுக்கு தேவையான ஆடைவர்களை எங்கே கொள்வனவு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அதுதான் சில்க் எஃப்ஐஆர் நிறுவனம். இப்பொழுது அவர்கள் தருகின்ற இந்த மளிகை விற்பனை பற்றிய விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அருண்குமார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருண்குமார்.
2: இனிய காலை வணக்கம் சுனிலாதன். காலை வணக்கம் நேர்களே, நலம் தானே?
1: ஆமாம், மகிழ்ச்சியாக நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
2: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சுனிலாதன். ஆமாம், உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுதில் ஒரு நல்ல விடயத்தை தெரிவிக்கலாம். என்று சொன்னால், சில்க் எஃப்ஐஆர் நிறுவனம் அண்மை காலங்களிலே பல்வேறு இடங்களிலே ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒரு சிறப்பு மலிவை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வார இறுதி நாட்களிலே குயின் பிளேஸ் பேங்க்வெட் கோல், ஸ்காப்ரோவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்கு தெரிந்த ஒரு பேங்க்வெட் கோலாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்லே ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கிறது இந்த குயின் பிளேஸ் பேங்க்வெட் கோல். இந்த இடத்திலே நேற்று நாள் தொடங்கி ஒரு மாபெரும் மலிவு விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சில்க் எஃப்ஐஆர் வழங்கக்கூடிய மலிவு விற்பனையிலே ஒரு சிறப்பான விடயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் புதிய புதிய விடயங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கடந்த வார இறுதி நாட்களிலே வழங்கப்பட்ட சேலை விட இந்த வார இறுதி நாட்களிலே வழங்கப்படுகின்ற சேலிலே புத்தம் புதிய ஆடைகள் பலவும் வந்து குவிந்திருக்கிறது என்பதுதான் இங்கே ஒரு மகிழ்ச்சியான விடயம். எனவே ஒவ்வொரு சேல் வென்றும் சிறப்பான ஒரு வாய்ப்பை வாடிக்கையாளர்களுக்கு தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சொன்னால், இது ஒரு ஒரு கடை அல்ல, இது பல இடங்களிலும் பல முகவரிகளிலும் ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் சேல் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், ஒரு சேல் இவென்ட் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே சில்க் எஃப்ஐஆர் தரக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏகப்பட்ட தெரிவுகளை கொண்டதாக இது அமைகிறது. அதாவது நிறைய தெரிவுகளை வைத்திருக்க அன்பீட்டபிள் பிரைஸ் என்பது. ஏன் இந்த அன்பீட்டபிள் பிரைஸ் என்று சொன்னால், இப்படியான தரமான ஆடைகளுக்கு, இப்படியான ஒரு குவாலிட்டியான ஆடைகளுக்கு இந்த விலையில் வாங்க முடியாது. நீங்க மலிவாக எங்கேயும் வாங்கலாம், அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த தரமான ஆடைகளை, இவ்வளவு குவாலிட்டியான ஆடைகளை, இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு நீட்டான செலெக்ஷனை நீங்கள் எங்கேயுமே இந்த விலைக்கு வாங்க முடியாது என்பதைத்தான் அவர்கள் அன்பீட்டபிள் பிரைஸ் என்று சிறப்போடு சொல்கின்றார்கள். எனவே ஏகப்பட்ட தெரிவுகள் இருக்கிறது. சாரிகள் $10 இருந்தே ஆரம்பிக்கிறது. குறிப்பாக குர்தி டாப்ஸ் வந்து $10 வரக்கூடிய முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். இலக்கம் 11:73 பிரிம்லி லோட் ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற குயின் பிளேஸ் பேங்குவெட் கோலிலே தான் இந்த சேல் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சில குறிப்பிட்ட விடயங்களை மட்டுமே சொன்னாலும், சின்னஞ்சிறிய குழந்தைகள் தொடக்கம் வயதில் எல்லா வயதுக்குரிய எல்லோருக்குமான ஆடைகளும் இங்கே மிக மிக மலிவாக கிடைக்கிறது. தரத்தில் உயர்ந்த ஆடைகளை வாங்குகிற சந்தர்ப்பம் இதை நீங்கள் கேட்கிற போது உங்கள் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சந்திலா.
1: நன்றி. இந்த விலையில் இணைந்து கொண்டு அந்த தகவலை வழங்கியமைக்க நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். நன்றி அருண்குமார்.
2: நன்றி.
0: உலகம் முழுவதும்
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

பார்க்கலாம் படிக்கலாம் ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் உற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். மொரட்டுவை அங்குலானை பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான லோரா படகொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையிலே தமிழக முதல்வர் விஜய் இன்று முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹெர்மஸ் நீரினை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
0: மொரட்டுவை அங்குலானை பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான ரூரா ரக படகொன்று விபத்துக்குள்ளானதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் சிக்கியுள்ளவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களில் 8 பேர் சிகிச்சைக்காக கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த படகை கண்காணிப்பதற்காக வான்படைக்கு சொந்தமான MI-17 ரக உலங்கு வானூர்தி மற்றும் Bell 412 ரக உலங்கு வானூர்தியொன்றும் குறித்த கடற்பரப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் சிரான் பாசிக் டுபாயில் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 48 வயதான இவர் தெய்வளை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று August 14 இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, தேகிவிளை மற்றும் மிரிகானா போலீஸ் நிலையங்கள் முன்னெடுத்து வருகின்றன. மேலும் துப்பாக்கிகள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள், சட்டவிரோத குழுவில் உறுப்பினராக இருந்தமை மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், செயல்கள் மூலம் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சந்தேகிக்கப்படும் சொத்துக்கள் குறித்தும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் பழைய கச்சேரி மற்றும் அதனை சூழவுள்ள வரலாற்று பகுதிகளை பழமையான சுவர்கள் அழியாத வகையில் பாதுகாத்து தமிழர்களின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார மையமாக மாற்ற வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். பழைய கச்சேரி வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், கூத்து, பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரும் கொண்டு செல்ல நிரந்தர செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் இந்த வரலாற்று வளாகத்தில் தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமும் உள்ளூர் மக்களுடனும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய கலாச்சார மையமாக இதனை உருவாக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், கலைஞர்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த ஆண்டில் இலங்கை முழுவதும் உள்ள உள்ளாட்சி மன்றங்களின் கீழ் 100க்கும் மேற்பட்ட வருமானம் வீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் மாகாண சபைகள் உள்ளாட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தொடக்க நிகழ்வுகள் இன்று நாடு முழுவதும் நடைபெற்றன. இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக வளாகங்கள், உடற்பயிற்சி மையங்கள், குடிநீர் மற்றும் விவசாய திட்டங்கள், நெல் உலர்த்தும் மையங்கள், சுற்றுலா வசதிகள், சூரிய மின்சக்தி அமைப்புகள், சிறுவர் பூங்காக்கள், உணவு உற்பத்தி மையங்கள், உணவகங்கள், மின் மயானங்கள், சுற்றுலா விடுதிகள், வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் மின்சார வாகன மின்னேற்றும் மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. உள்ளூராட்சி மன்றங்களை மத்திய அரசின் நிதியில் முழுமையாக தங்கிடாத பொருளாதார ரீதியாக வலுவான நிறுவனங்களாக மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதற்காக 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் 2500 மில்லியன் ரூபாய் செயல்திறன் அடிப்படையிலான மூலதன மானியமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. திட்டங்களை தெரிவு செய்வதற்கு முன் அவற்றின் வருமான திறன் மற்றும் 5 ஆண்டுகளுக்குள் முதலீட்டை மீட்டெடுக்கும் சாத்தியம் உள்ளிட்ட அம்சங்கள் சிறப்பு குழுவினால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் சுற்றுலா வருவாய் 11.8% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்துக்கான பணவியல் கொள்கை அறிக்கையில் வெளியிட்ட மத்திய வங்கி இந்த ஆண்டின் ஜூன் மாதம் அளவில் வெளிநாட்டு ஊழியர்களின் பண அலுப்பல்கள் 23.2% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்து 4.6 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கச்சேரியடியில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் காலை 9 மணியளவில் துணை தூதரர் சாய் முரளி இந்திய தேசிய கொடியை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியை துணை தூதர் சாய் முரளி வாசித்தார். இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.
2: இந்திய செய்திகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு பணி ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததுடன் 140 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் தமிழக அரசு வேலை வழங்கியது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அந்த பணி நியமனங்கள் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். வழக்கு விசாரித்த நீதிபதிகள் ஜேபி பதில்வாலா மற்றும் வினோத் சந்திரன் ஆகிய அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுத்து தேர்வு முறையை இளைஞர்களுக்கு வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பகத்தனமானதாகவும் மாற்றுவதிலே மத்திய அரசின் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்தார். அரசின் பல்வேறு முன்முயற்சிகள் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார நடவடிக்கைகள் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் நாடு முன்னேறி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் பங்களிப்பையும் பாராட்டிய அவர் ஏழை மக்களின் முன்னேற்றத்தை மையமாகக் கொண்டு வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்தியாவின் பலமான பாரம்பரியத்தையும் சுதந்திர போராட்டத்தின் இலட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டு நவீன வளர்ச்சிப் பாதையில் நாடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். இந்திய இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச இணையவழி பயிற்சி வழங்கப்படும் என்றும் அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் நிதிச்சுமையாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சுமையை குறைக்கும் வகையில் டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் திறமையான ஆசிரியர்களின் வளங்களை ஒருங்கிணைத்து இளைஞர்களுக்கு இலவச இணையவழி பயிற்சி வழங்குவதற்கான முழுமையான கட்டமைப்பு உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகை வழிநடத்தும் திறனை இந்திய இளைஞர்கள் பெறும் வகையில் அடுத்த ஆண்டில் 1 கோடி பேருக்கு AI திறன் பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் பயணத்தில் இளைஞர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர்களுக்கு அரசு மிக உயர்ந்த முன்னுரிமை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சென்னை கோட்டையிலே தமிழக முதல்வர் விஜய் இன்று முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கோட்டைக்கு சென்ற முதல்வரை தமிழக தலைமைச் செயலக செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். விழாவில் முதல்வர் விஜயின் தாய் சோபனா மற்றும் தந்தை சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்பு பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயற்பட்டவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, கல்பனா சொல்வா விருது, முதல்வரின் நல்லாளுமை விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222.
0: கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கு இரு நாடுகளும் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஒவ்வொரு பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள வரிகளை தனித்தனியாக ஆய்வு செய்து தீர்வு காணும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் கனடாவின் சுமார் $20 மில்லியன் பெறுமதியான பொருட்களுக்கு புதிய 50% வரிகளை விதிக்கக்கூடும் என்பதால் அதுக்கு முன்னதாக ஒப்பந்தத்தை எட்ட கனடா முயற்சித்து வருகிறது. கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்ளாங்க் மற்றும் தலைமையான வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜானிஸ் ஷாரட் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் உருக்கு, அலுமினியம், வாகனங்கள் மற்றும் மரப்பொருட்களுக்கு சில வகையான வரிகளை அமெரிக்கா தொடர விரும்புவதாகவும், அதேவேளை அமெரிக்க வரிகளில் கணிசமான குறைப்பு இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கனடா ஏற்க தயாராக இல்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிராம்டனில் உள்ள ஸ்டெஸ்லேண்டில் வாகன தொழிற்சாலையை மூடி வேறு நிறுவனத்துக்கு விற்பனை செய்வது குறித்து நிறுவனம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தொழிலாளர் சங்கமான ஜுனிஃபோர் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்திடமிருந்து இந்த வாரம் ஆலை மூடப்படுவதற்கான சாத்தியம் குறித்து தகவல்கள் கிடைத்ததாக ஜுனிஃபோர் தேசிய தலைவர் லானா பெயின் தெரிவித்துள்ளார். எனினும் ஆலையை மூடுவது அல்லது விற்பனை செய்வது தொடர்பாக தொழிற்சங்கத்துக்கு இதுவரை அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கூட்டு ஒப்பந்தத்தின்படி ஆலையை மூடவோ அல்லது விற்பனை செய்வோ நிறுவனம் முடிவு செய்தால் குறைந்தது ஒரு வருடத்துக்கு முன்பாக தொழிற்சங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் நியூன்ஃபோர் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆலையின் எதிர்காலத்துக்கு நிலையான உற்பத்தி தீர்வை கண்டறிவதே தங்களது தற்போதைய நோக்கம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்படும் எனவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடிய குடியுரிமையை உறுதிப்படும் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் விண்ணப்பங்களின் செயலாக்க காலம் தற்பொழுது 25 மாதங்களாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளுக்கு பிறகு விண்ணப்பங்கள் அதிகரித்து பில் C3 மூலம் குடியுரிமை விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டதும் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விண்ணப்பங்கள் தொடர்ந்து அதிகரித்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் காத்திருப்பு காலம் 3 ஆண்டுகளை எட்டலாம் என குடிவரவு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அவசர தேவையுள்ள சில விண்ணப்பங்களை IRCC முன்னுரிமை வழங்குகிறது.
3: உலகச் செய்திகள்.
0: இந்தோனேஷியாவின் வடக்கு கடற்கரை பகுதியில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 5.9, 5.6 மற்றும் 6.1 ரிக்டர் அளவிலான 3 பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து இந்தோனேஷிய வானிலை மற்றும் புவியியல் அமைப்பு சுனாமி ஏற்படுவதற்கான ஆரம்ப எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கம் குறித்து ஆரம்பகட்ட மதிப்பீடுகளை மேற்கொண்டுள்ள அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உயிரிழப்புகள் மற்றும் கட்டிட சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் இந்தோனேசிய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் சுமார் 500,000 பேர் மேலும் வலுவான அல்லது கடுமையான நில அதிர்வை எதிர்கொண்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தரமான கட்டிடங்களில் சிறிய அளவிலான சேதங்களும் பலவீனமான கட்டிடங்களில் கடுமையான சேதங்களும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கைக்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை சரியானது என்றும், அதற்காக அமெரிக்க மக்கள் அதிக எரிபொருள் விலையை எதிர்கொள்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்றும் அவர் கூறினார். மேலும் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹெர்மஸ் நிர்ணயை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அந்த பகுதியில் அமெரிக்க படைகளை நீண்டகாலம் நிலைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே USS ஆபிரகாம் விமான தாங்கி கப்பல் குழுவில் பணியாற்றிய மேலும் ஒரு கடற்படை வீரர் கடலில் தவறி விழுந்த சம்பவம் தொடர்பான தகவலும் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமான தாங்கி கப்பல் குழுவை மாற்றுவதற்காக மற்றொரு கப்பல் குழு அனுப்பப்படுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ட்ரம்பின் இந்த கருத்துக்கு பதிலளித்த ஈரான் ஹெர்மஸ் நிர்ணயை ஒரு சமூக வலைதள பதிவாலோ அல்லது விமானம் தாங்கி கப்பலாலோ கைப்பற்ற முடியாதென கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் நீரிணையை ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே தொடர்ந்து செயற்படும் என்றும் ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உலகில் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு கடற்படிகளில் ஒன்றான ஹெர்மஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த மோதல் சர்வதேச எரிசக்தி சந்தையில் தொடர்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலத்தில் பல்கலைக்கழகத்தில் இன்று அதிகாலை பல சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் பலர் காயமடைந்ததாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உடனடியாக முடக்க நிலை அறிவிக்கப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த பலர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எனினும் காயங்கள் எதுவும் உயிர் ஆபத்தான நிலை இல்லை என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
3: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலே 5000வது ஆட்டம் நடைபெற்றுள்ளது. 1971 ஆண்டு தொடங்கிய ஒருநாள் கிரிக்கெட் 55 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முக்கியமான மைல்கல்லை எட்டியுள்ளது. 5000வது போட்டி August 7 ஸ்காட்லாந்து மற்றும் கனடா அணிகளுக்கிடையே நடைபெற்றது. இதில் ஸ்காட்லாந்து 9 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட்டின் முதல் போட்டி 1971 ஆண்டு ஜனவரி 5 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே மெல்போர்னில் நடைபெற்றது. 20-5000 ஆட்டங்களில் 400,000 அதிகமான ஓவர்கள் வீசப்பட்டு 2,700,000 அதிகமான ஓட்டங்கள் பதிவாகியுள்ளன. இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் அதிக ஒருநாள் ஓட்டங்களை எடுத்த வீரராகவும் முத்தையா முரளிதரன் அதிக விக்கெட்டுகளில் வீழ்த்திய வீரராகவும் தொடர்ந்து சாதனை பட்டியலில் முன்னிலையில் உள்ளனர்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொரட்டுவை அங்குலானை பகுதியிலேயே அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான லூரா படகொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையிலே தமிழக முதல்வர் விஜய் இன்று முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹெர்மஸ் நிர்ணயை அமெரிக்க பிரதிநிதி அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை 5:30 நீங்கள் கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: தண்டபிர் பாகத்தில் 22 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியோளி நிறைந்திருக்கிறது. இடையிடையே ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் கூட்டம் தென்படுகிறது. 22 பாக செலுத்ததாக இருந்தாலும் 27 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசைநோக்கி மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். 31 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் சூரியோளி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குறைபடைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செலுத்ததாக இருந்தாலும் முகில் கூட்டத்தோடு இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் அந்த மழை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 பாக செலுத்ததாக இருக்கும். 40 வீதம் மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமையும் சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். இடையிடையே முகில் கூட்டம் தென்படும் வேளையிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள். 30 வீதம் 29 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 16 பாக செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 2% அதிகரித்து 170.9% விற்பனை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 12 மணிக்கு சரியா பிள்ளையா விளையது நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 416-593-0055.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு
1: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிபிஎஸ்சி மாறப்போது உள்ளூர் கலைஞர்களின் பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. எனவே உங்களுக்குள்ள தயாரிப்புகள் இருந்தால் அவற்றை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அவையை நாங்கள் அவ்வப்போது ஒளிபரப்பு செய்வோம். இதைவிட உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முன்பாக இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. டிபிஎஸ்சி தொலைக்காட்சியிலே பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த இசை நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி மகிழ்விக்கிறார்கள் நேரடியாகவே. என இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் சர்வதேசமெங்கும் பார்த்து மகளெல்லாம். எனவே உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் வெளி நாடுகளிலே தாயகத்திலே இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். டிவிஎஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் காணலாம். அத்தோடு தொடர்ந்த பிற்பகுதியிலே இருப்பவர்கள் வீடுகளிலே இருக்க மாட்டீர்கள். சில வழிகளில் செவ்வாய்க்கிழமையிலே வெளியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு சொன்னால் இல்லை என்ன செய்யலாம் என்று தொலைக்காட்சியிலே பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க முடியும். சிஎம்ஆர் எஸ்டி 2 இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 8:00 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நீங்களும் பாடக்கூடிய வல்லவராக இருந்தால் நீங்களும் பதிவு செய்து பாடுவதற்கு முயற்சி செய்யலாம். சரி, உங்களிடம் ஆக்கங்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒருவரால் அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று இருந்தால், கவிதையாக இருக்கலாம், பாடலுக்கு சேமித்திருக்கலாம், அல்லது அந்த பாடலுக்கு நடித்திருக்கலாம், அல்லது அந்த பாடலை தயாரித்திருக்கலாம், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தில் இயக்குநராக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த பாடலோடு உங்களுக்கும் தொடர்பு இருந்தால் அந்த பாடலை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவ்வப்போது நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். என் செல்லமே என்ற ஒரு திரைப்படம் தயார் என்பது பல முறை கூறியிருக்கோம். அது சில நடைமுறை சிக்கல்களால் அந்த திரைப்படம் முழுமையாக அடையவில்லை, எனவே வெளியே வரவில்லை. ஆனால் அந்த பாடல்கள் வெளிவந்தது. செந்தூரன் அழகையா அந்த திரைப்படத்திற்காக சீமைத்திருந்தார் பாடல்களுக்காக. நாவன் இளங்கோ அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார். அவர்தான் இந்த பாடலையும் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பாடலை பாடுகின்றார் இசையமைத்து செந்தூரன் அழகையா. இப்பொழுது கேட்போம்.

0: 11 பிரிம்லி ரோட்லே அமைந்திருக்கிறது இந்த பேங்குவெட் ஹால். இங்கே வருகிற போது சில்கேப்பர் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு தள்ளுபடியிலே உங்களுக்கான பல்வேறு ஆடைகளை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. சில்கேப்பரிலே என்ன விசேடம், என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒவ்வொரு வார இறுதியிலும் சேல் இவெண்டை நடத்துவதனால் புத்தம் புதிய வரவுகளை நீங்கள் ஒவ்வொரு சேல் இவெண்டிலும் பார்க்கலாம். ஒன்றிலே இருக்கின்றது, இன்னொன்றிலே இருக்காததற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடந்த வார சேல்ஸில் இருந்த பல விடயங்கள் இப்போது இல்லை, இப்போது புதிதாக பல விடயங்கள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த சாரிகள் ஏகப்பட்ட தெரிவுகள் வந்து குவிந்திருக்கிறது. சிந்தடிக் சில்க் சாரிகளை டெண்டரருக்கு வாங்கலாம். லேடிஸ் குருதி டொப்பை வந்து நீங்கள் டெண்டரருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுபோலவே உங்களுக்கான அதாவது லேடிஸ் லெஹங்காஸ் இப்போது பிப்டரருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. லேடிஸ் சல்வார் உங்களுக்கு அதாவது வித் பிளாசோ பேன்ஸோடு கூடியது லேடிஸ் சல்வார் இப்போது $39 கிடைக்கிறது. ஆண்களுக்கான ஃபேன்சி குருதி செட் வந்து உங்களுக்கு $69 வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் வந்து இப்போது 40% சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கான ரோஸ் சில்க் செட்ஸ் வந்து $10. ஆண்களுக்கான வெள்ளை நிறத்தில் வரக்கூடிய ஒயிட் கலர் செட் அரைக்கை செட் வந்து $5. ஆண்களுக்கான சோலிஸ் வந்து $39 மன்னிக்கவும், பெண்களுக்கான சிறுமிகளுக்கான லெஹங்கா சோலி வந்து $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஏகப்பட்ட தெரிவுகள் கிடைக்கிறது. குறிப்பாக சாரிகள் வகையிலே காஞ்சிபுரங்கள் சிறப்பு தள்ளுபடியாக 50% சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையும். எனவே பொதுவாக காஞ்சிபுரங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும், எல்லா குடும்ப பெண்களுக்கும். ஆனால் விலையை கருதி சில நேரங்களிலே பார்த்து விட்டு வாங்காமல் செல்வார்கள். ஆனால் இங்கே வருகிற போது மிக தரமான, மிகச்சிறந்த ஒரு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான செலெக்ஷன்லேயே, அதாவது பாரம்பரிய ஒரு ஒரு கலைநயத்தோடு கூடிய பல்வேறு நல்ல டிசைன் போர்டர்லே அமைந்த பல்வேறு சிறப்பான காஞ்சிபுரங்கள் இங்கே கிடைக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கிற போது அந்த சிறப்பை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும், நான் சொல்வதை விட. எனவே உங்களுக்கான உங்கள் வீட்டினுடைய சிறிய பெண் பிள்ளைகளோ அல்லது இளவயதில் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோ, அதை தாண்டி இப்போது அண்மையில் திருமணமானவர்களோ அல்லது அதை தாண்டி அடுத்த வயதில் இருக்கக்கூடிய எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கான அனைத்து வகையான ஆடைகள், நாளாந்த வீட்டு பாவனைக்குரிய ஆடைகள் மற்றும் உங்களுக்கான சிறப்பு தினங்களுக்கான ஆடைகள், கோயில் திருவிழாக்கள், சமூக விழாக்கள், ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கான கிராண்ட் வெட்டிங்குக்கான ஆடைகள் என்று எல்லாவற்றையான ஆடைகளையும் இங்கே மிக மிக மலிவான விலைகளிலே வாங்குவது என்பதை தாண்டி மிகவும் தரமான ஆடைகளை, நல்ல குவாலிட்டியான ஆடைகளை மிக மிக குறைந்த விலைகளிலே வாங்குற வாய்ப்பை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறது சில்க் ஃபேர் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான ஒரு மாபெரும் சேமிப்பை நீங்கள் பெறலாம். அதிவெளியிலே மிக முக்கியமாக ஒரு சிறந்த கொள்வனவு செய்ய பொருள்கள், ஆடைகள் எல்லோருக்குமே பிடிக்கும். அது தரமாக கிடைத்தால் இன்னும் பிடிக்கும், அதுவே மலிவாக கிடைத்தால் அதை விட இன்னும் பிடிக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். எனவே இதை நீங்கள் கேட்கிற போது உங்கள் சொந்தங்கள், நண்பர்கள், உறவுகள் எல்லோருக்குமே இந்த தகவலை பகிர்ந்து கொண்டால் இந்த மனமகிழ்ச்சியை அவர்களும் பெறக்கூடும் என்பதனால் அந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறோம். மீண்டும் முகவரியை சொல்லிக் கொண்டு இந்த பொழுதில் விடைபெறலாம். 11 பிரிம்லி ரோட்லே ஸ்காபரோவில் அமைந்திருக்கிறது குயின் பிளேஸ் பேங்குவெட் ஹால். இது பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
1: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம்.
2: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை
4: ஏற்படுத்துகின்றது.
5: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதைப் போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
6: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நேரம் 11:36 சரியா தவறா இது பிழைதான். பிழையை பற்றி சொல்ல போறீர்கள், நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4169300055 12 அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒலிக்கும் இந்த பாடல் மதுபாலகிருஷ்ணன் ஆசா பூஸ்ரீ பாடுகின்ற பாடல் இது.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 4162 4662.
0: அம்மா நகை அடகுமாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகுமாடம். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

நேரம் 11:43 நிமிடம் செய்வார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிழக்கு இந்தோனேசியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்ததாக ஊர்ஜிதமற்ற செய்திகள் தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்தோனேசியாவை தாக்கிய இந்த சக்தி வாய்ந்த 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் 38 பேர் இதுவரை உயிரிழந்ததாக ஊர்ஜிதமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழப்புகள் இருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கருங்கடலிலே ரஷ்ய தாக்குதல் காரணமாக யுக்ரைனிலிருந்து எகிப்து உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் இந்த தானிய ஏற்றுமதிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையிலே யுக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை தாக்கி வருகிறது. யுக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பை தாக்கி வருவதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. சரி, இயற்கை அனர்த்தம் ஒரு புறம் இருக்குது. இந்த போர் சூழலால் கூட மக்கள் அவதியுற்ற நிலைதான் இப்பொழுது காணப்படுகிறது. எல்லாரும் இங்கு பார்த்தால் அடுத்த நாட்டுக்கு எங்களுக்கும் வரி பிரச்சனையாக இருக்கிறது. அங்கு பார்த்தால் கப்பல் போக்குவரத்தை தடை செய்தது என்னுடையது, இது என்னுடையதான் என்று இரு நாடுகள் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றன. எனவே உலகம் பூராவுமே பிரச்சனைகள் தான், இதை விட இயற்கை அனர்த்தங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் என்ன செய்யலாம்? இயற்கை அனர்த்தத்தை குறைப்பதற்கு இந்த நெகிழி பொருட்களை பாவிப்பதை அவற்றையெல்லாம் குறைத்து கொள்ளலாம். இது குறைத்தால் கூட இன்னும் பல இடங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கத்தான் போகிறது. சரி, பார்ப்போம். ஹரிகரன் சாதனா சங்கம் பாடுகின்ற பாடல் சொர்க்க தங்கத்திலிருந்து வருகிறது. தங்கப்பாடல்

0: ஆர் தமிழ் எஃப்எம் இனிக்கும் இனிய பாடல்களும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 எஃப்எம்.
1: Another Don Clean with the Don Ducks.
2: Oh, he's doing dishes with Dawn Platinum.
3: The only soap trusted to save wildlife affected by oil.
2: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
3: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
2: Organize the fridge, the spice rack, the junk drawer.
3: What are you quacking on about? He's gonna make enchiladas.
2: More dishes? That's giving this duck goosebumps.
1: Dawn Platinum, the better grease getter.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: நிச்சயம் பார்த்தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். தயாராக இருங்கள். 4965930005 சரியா பிள்ளையா பிள்ளை பிள்ளையை பற்றி சொல்லப்பார்கள். சரி, இப்பொழுது வணிக தகவலை பெறப்போகின்றோம். இன்றைய வணிக தகவல் சில்க் பேர் நிறுவனத்திலிருந்து அருண்குமார் வழங்கிக் கொண்டிருக்கிறார். பண்டிகை காலம், விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெறப் போகிறது. எனவே அதற்கு தேவையான ஆளுவைகளை மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எங்கே, எப்படியெல்லாம் மலிவு விலையில் நீங்கள் வாங்கலாம் ஆடைகளை என்பது பற்றிய விவரங்களை இப்பொழுது தர இணைந்து கொள்கிறார் அருண்குமார். வணக்கம் அருண்குமார்.
1: மீண்டும் வணக்கம் சந்தில்லாத வணக்க நேர்களே. ஆமாம், இது குயின் பலஸ் பேங்குவெட் கோலே, குறிப்பாக 1173 பிரிம்லி ரோட்லே ஸ்காபரோலே அமைந்திருக்கிறது குயின் பலஸ் பேங்குவெட் கோல். குறிப்பாக இது பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அநேகமாக தமிழ் சமூகத்தில் எல்லோருக்குமே தெரிந்த இடமாக இருக்கும் என்றால், இது நீண்ட காலமாகவே இந்த பேங்குவெட் கோல் பல்வேறு விழாக்கள் நடந்த இடம், நடந்து கொண்டிருக்கின்ற இடம். எனவே இங்கே வருகிற போது உங்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடியிலே உங்களுக்கான பல்வேறு வகையான ஆடைகளை வாங்க. அண்மை காலங்களிலே இந்த சில்க் அஃபேர் நிறுவனம் நிறையவே சிஎம்ஆர் காட்டிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்ற இடமாக இருக்கும். என்ன சொன்னால், பிராம்டன், இங்கே ஸ்காபரோவிலே பல இடங்கள் என்று ஏகப்பட்ட மலிவிலே மிக தரமான ஆடைகளை சிறந்த ஒரு செலக்ஷனாக, ஒரு வேர்ஹவுஸ் சேலாக ஒவ்வொரு முகவரியிலே அதை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு இடங்களிலே சேல் என்கின்ற வகையிலே இந்த வார இறுதி நாட்களிலே உங்களுக்கு 1173 பிரிம்லி ரோட், குறிப்பாக குயின் பலஸ் பேங்குவெட் கோல்ல இந்த சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன சிறப்பு என்று கேட்டால், இது கடை அல்ல, சேல்ஸ் இவெண்ட் என்பதனால் இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்துக்காகவே கொண்டுவரப்படுகின்ற புத்தம் புதிய ஆடை தெரிவுகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதேவேளையிலே தரத்தில் உயர்வான ஆடைகளை மட்டுமே நாங்கள் விற்பனை செய்கிறோம் என்பதை சில்க் அஃபேர் மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறது. விலை குறைவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைவான ஆடைகளை தாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றார்கள். எனவே நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் அந்த மினக்கடுகிற நேரத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமதியான கொள்வனவு உங்களுக்கு காத்திருக்கிறது. மகிழ்ச்சிகரமான ஒரு கொள்வனவாக அது அமையும். விலைகள் சிலவற்றை பார்க்கிற போது, சிந்தட்டிக் சாரிகள் $10 கிடைக்கிறது, லீடிஸ் குருதி டோப் $10 கிடைக்கிறது, அதுபோலவே சொப் டிஷ்யூ சாரிகள் $29 கிடைக்கிறது, லீடிஸ்க்கான சல்வார் வித் பிளாசோ பேண்ட்ஸ் கூடியது $39 கிடைக்கிறது, லேடிஸ் லெஹங்காஸ் $55 கிடைக்கிறது, ஆண்களுக்கான ஃபேன்சி குர்தா செட் வந்து $69 கிடைக்கிறது, அதுபோலவே ஆண்களுக்கான ஃபேன்சி சல்வார் சர்வாணிகள் 40 வித தள்ளுபடியிலே கிடைக்கிறது, அதுபோலவே பெண் பிள்ளைகளுக்கான லெஹங்கா சோலிஸ் வந்து $39 கிடைக்கிறது. இப்படி நிறைய ஏகப்பட்ட தெரிவுகள் கிடைக்கிறது. ஆண்களுக்கான வேட்டிகள் மற்றும் சேட்ஸ் வகை கிடைக்கிறது. மிக முக்கியமாக சாரிகளிலே இங்கே ஏகப்பட்ட தெரிவுகளும் வெரைட்டியும் கிடைக்கிறது. நீங்கள் வந்து பார்க்கிற போது அசந்து போகக்கூடிய வகையிலே கிடைக்கிறது. குறிப்பாக இந்த குர்தி டோப்ஸ் மற்றும் சல்வார்கள் என்பவை மிக மிக மலிவாக கிடைக்கிறது. யூனிக்கான தெரிவுகளும் கலர்ஃபுல்லான செலெக்ஷனும் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உங்களுடைய இளம், அதாவது சிறுமிகளாக இருக்கின்ற பிள்ளைகளும் சரி, இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளும் சரி, அல்லது திருமணமாக இருக்கின்ற இளம் தம்பதிகளும் சரி, எல்லோருமே விரும்பிக் கொள்ளக்கூடிய அற்புதமான செலெக்ஷன் கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். அதிலிருந்துதான் உங்களுக்கான சிறப்பு தள்ளுபடியும் கிடைக்கிறது. அதைவிட குறிப்பிட்ட தொகைகளுக்கு, ஏற்கனவே தரப்படுகின்ற தள்ளுபடியை தாண்டி குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வாங்குகிற போதும் சிறப்பு, மேலதிக சிறப்பு தள்ளுபடியையும் தருகின்றார்கள். எனவே நீங்கள் இதை கேட்கிற போது நீங்கள் வந்து பயன்பெறுவதோடு உங்களுக்கு தெரிந்த சொந்தங்கள், அன்பர்கள், நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொள்வது அவர்களும் இந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். இது குயின் பலஸ் பேங்குவெட் கோல், இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டில் அமைந்திருக்கிறது. இது பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கின்ற பேங்குவெட் கோல் என்பது குறிப்பிடத்தக்கது. வாரங்கள் பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த தகவலிலே சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
0: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திப்போம். நேரம் 11:56.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489
5: 2000 416 489 2000 GTA Credit. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? Suzanne.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
10: CMR, CMR, CMR, CMR, Tamil FM, 101.3.

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: நேரம் 12:03 மேடம்.
2: CMR தமிழ் FM.
1: CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம். இலங்கையானது மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதன் ஒரு கட்டமாக அதற்கு உத்தியோகபூர்வ தடை விதித்தல், பயங்கரவாத தள்ளச்சட்டத்தை நீக்கி சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல யோசனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முதன்மை யோசனைகளாக முன்வைத்துள்ளது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுத்து தேர்வு முறையை இளைஞர்களுக்கு வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பகத்தனமானதாகவும் மாற்றுவதே மத்திய அரசின் தீர்த்தங்களில் முக்கிய நோக்கம் என குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். கனடிய குடியுரிமையை உறுதிப்படுத்தும் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் விண்ணப்பங்களின் செயலாக்க காலம் தற்பொழுது 25 மாதங்களாக அதிகரித்துள்ளது. புரோலாவின் 19 லட்சம் கீப அமெரிக்க வாக்காளர்கள் வரும் அமெரிக்க இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியின் முக்கிய ஆதரவு தளமாக தொடர்வார்கள் என நிபுணர்கள் கூறுகின்றார்கள். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

அதை நானும் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 101.3 CMR தமிழ் FM. திரண்ட பெரும்பாக்கத்தில் 23 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்திருக்கிறது. சில இடங்களிலே முகில் கூட்டம் காணப்படுகிறது. 28 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய அதிகுடிய வெப்பநிலை 26 பாக செலுத்ததாக இருக்கும். 31 பாக செலுத்ததாக உணரப்படும். நாள் முழுவதுமே சூரிய ஒளி நிறைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குறைபடியும். சில இடங்களிலே முகில் கூட்டத்தோடு காணப்படும். நாளை ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டமாக இருக்கப் போகிறது. சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகுடிய வெப்பநிலை 26 பாக செல்சியஸாக இருந்தாலும் நாளையும் 31 பாக செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40 வீதம் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை தொடரும். 20 பாக செல்சியஸாக இருந்தாலும் இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 40 வீதம் என்று தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸ். சில இடங்களிலே லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30 வீதம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 16 பாக செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செல்சியஸ். புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு காணப்படும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் சூரியோடி தென்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வாரம் அதாவது புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் 25 பாக செல்சியஸாக தொடர்ந்தும் வெப்பநிலை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் நேர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கான கேள்வி, அதற்கு முதல் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் முக்கியமான கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 19 வர இருக்கின்ற அமெரிக்காவின் புதிய 50% வரி அச்சுறுத்தலை தவிர்க்க கனடா முயற்சி செய்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க டாலர் 20 பில்லியன் மதிப்பிலான கனடிய ஏற்றுமதிகள் பாதிக்கப்படக்கூடும் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. எனவே கனடா இது இந்த அந்த வரியை அறமுழுவதை தவிர்ப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே கனடாவும் அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய தூரம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இவர்களுடைய தீர்வு வரப்போகிறது என்று சொல்லி. சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுக்கான கேள்வியை தரப்போகிறோம். 3 கேள்வி பதில் தருவோம். 3 விடயங்களை தரப்போகிறோம். எது பிள்ளையான விடயம் என்பதை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள். மிக இலகுவாக இருக்க போகிறதா, இப்படி ஒரு கேள்வியா அப்படி என்று நீங்கள் என்ன தோன்றும். பின்பு போக போக சில வழியில் கடினமாக இருக்கலாம். முதலாவதாக, மின்சாரம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மின்சாரத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும், அதாவது சேமிக்க வேண்டும். மின்சாரத்தை கூடுதலாக தேவையில்லாமல் நீங்கள் மின் விளக்குகளை ஒளிரவிட வேண்டும். சில வழிகளில் குறிக்கப்பட்ட நேரங்களில் தான் இன்ன இன்ன இயந்திரங்களை மின் உபகரணங்களை பாவிக்கலாம் என்று சொல்லியிருந்தால் அந்தந்த நேரத்தில் நாங்கள் பாவிக்க வேண்டும். அதைத்தான் மின்சாரத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும், அளவாக பயன்படுத்த வேண்டும். ஈரமான கையால் மின் சாதனங்களை தொடக்கூடாது. மின்சாரம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடக்கூடாது. மின் கம்பியை கையால் பிடிப்பது பாதுகாப்பானது, மிகச் சிறப்பானது. இதில் எது தவறான பதில் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-599-3005 ஸோ சிம்பிளா. அனுஸ் ஜுனிதா காந்தி பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 12:14 மணி. மின்சாரத்தை சேமிக்க வேண்டும், கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஈரமான கையால் மின்சாரத்தை தொடக்கூடாது. மின் கம்பியை கையால் பிடிப்பது பாதுகாப்பானது. இதில் எது தவறானது என்பதுதான் உங்களுக்கான இலகுவான கேள்வி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், ஜோதன்நாதன்.
2: சொல்லுங்கள், எது பிள்ளையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்?
3: மின்சார கம்பியை கையால் துடைப்பது பாதுகாப்பானது.
2: அது பாதுகாப்பானது சொல்லுகிறீர்களா? சொன்னது பிழை என்று சொல்லுகிறீர்கள். சரி, அது அந்த பாதுகாப்பால் அதை அப்படி நாங்கள் பயன்படுத்தினாலும் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்?
3: இது செய்வான
2: விளங்கவில்லை. ஆமாம், அது அது அதாவது அது வலுவை பொறுத்து என்ன நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி.
2: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: ஹலோ, வணக்கம், நான் வித்யாக வைக்கிறேன்.
2: என்ன பேர்? வித்யாவா? நித்யாவா? வித்யா, சொல்லுங்கள், எது பிழையான பதில்? தொடக்கூடாதுன்றது சரியான பதில் என்று சொல்கிறீர்கள். அந்த முதலாவது விடயத்தை நீங்கள் பேணி பாதுகாப்பீர்களா? அதாவது மின்சாரத்தை கவனமாக சேமிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம், அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்துவீர்களா அல்லது? சரி வித்யா, இப்பொழுது வீட்டை வடிவாக நிர்வகிக்கிறார் என்று இதிலிருந்து தெரிகிறது. என்ன சொன்னால், அந்தந்த நேரத்திலே மிக குறைந்த கட்டணம் என்று சொல்லி அந்த நேரத்திலே நீங்கள் அந்த வாஷிங் மிஷின், ட்ரையர், அவைட் எல்லாம் பாவிக்கிறீர்கள். அப்போ இந்த நேரத்திலே உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்தால் நல்ல அதாவது மனமாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொன்னால், ட்ரையர் எல்லாம் போட்டு இந்த நேரத்திலே உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்த்தோம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே வித்யா போன பணத்தையும் சேமிக்கிறார். சரி, சொல்லுங்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: மூன்றாவது.
2: சரி, அப்படி நாங்கள் கைகளால் பாவித்தால் என்ன நடக்கும்? இனியன்
5: என்ன நடக்கும்? பாடுத்த வண்டி வரும். பாடுத்த வண்டி வரும்.
2: ஆனால் இங்கே கனடாவிலேயும் அப்படியான பாதிப்புகள் ஏற்படுமா வீடுகளில் பாவிக்கிற மின்சார விநியோகத்திலே?
6: நீங்கள்
2: எப்படி மின்சாரத்தை சேமிப்பீர்களா? அதாவது மின் விநியோகத்தை குறைத்து உங்களுடைய பில்லுகளை எல்லாம் குறைவாக வரப்படுங்களா, இல்ல எந்த நேரம் நீங்கள் உபயோகிப்பீர்களா?
6: எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அந்த ஒன் வீக்
4: பில் வந்த
2: உடனே கவனிப்பீர்கள், பிறகு கவனிக்க மாட்டீர்களோ? சரி சரி, மாதாந்த கட்டணம் குறைந்தது எவ்வளவு வரும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாமா? வானிலையில் சும்மா ஒரு கேள்விக்கா,
4: ஸ்டார்டிங் டைமில் 135, 165
2: கூடுதலாகத்தான் வருகிறது. சரி, அவ்வளவு எதுவும் மின்சாரத்தை சேமித்துப்படக்கொள்ளும், கட்டணத்துக்காக மட்டுமின்றி இல்லை மின்சார தேவைக்காகவும். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேக் நிஷா,
4: நன்றி.
2: அடுத்த நேரத்தில் இப்போ வழக்கு வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார் சொல்லுங்கள். எந்த விடை பிழையானது? கையால் பிடிக்கிறார். என்ன நடக்குமோ சொல்லுங்கள்.
6: வேற என்ன?
2: சரி, அடுத்த முறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நன்றி குமார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
2: சுட்டி சொல்லுங்கள். சமையல் எல்லாம் முடித்து விட்டதா? இன்று மின்சாரம் பாவனித்தீர்கள் சொன்னால் குறைய கட்டணம் தானே வெறும், அதுக்காகத்தான் கேட்டேன். இல்லை, அதுக்காக வானொலியில் சமையலை பற்றியெல்லாம் வலிமையாக நான் கேட்பதில்லை. இன்று இந்த மின்சார கட்டணம் குறைந்த நேரத்தில் சமைத்திருக்கிறீர்களா என்பதற்காக கேட்டிருந்தேன். சரி, எந்த படை பிள்ளை?
7: மூன்றாவது
2: பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள். சரி, நீங்கள் மின் விநியோகத்தை எல்லாம் கட்டுப்பாட்டு கொண்டு வைத்திருக்கிறீர்களா? தேவை என்றால் கூடுதல் கட்டணம் இருக்கின்ற நேரத்திலும் பாவிப்பீர்கள்.
7: கூடுதல் கட்டணம் இருக்கீங்களா? பாவிக்கிறீங்களே. ஏசி வேணுமெண்டா? ஏசி போடத்தானே வேணாம்.
2: ஏசி போட்டா வீட்டில் ஒருவரும் ஏச மாட்டார்களா? ஏசி போட்டால் வீட்டிலே ஒருவரும் ஏச மாட்டார்களா என்று பேசுவதை ஏசுவது என்று சொல்வார்கள் அல்லவா? அதை
7: சொன்னேன்,
2: போடாட்டி தான் ஏசுவார்கள், என்ன பேசுவார்கள். சரி, நன்றி சூட்டியை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான் கோபால்
2: கேட்கிறேன். கோபால், எந்த படை பிழை?
8: மூன்றாவது கேள்விதான் இதுக்கு சரியான பதில். முதலாவது கேள்வி, சிக்கனமா பாவிப்பது நல்லம். கூடுதலாக என்ன பொறுத்தாலும் எனது வீட்டில் மேல சோலர் பூட்டிக்கிறபடியால் மின்சாரம் கொஞ்சம்
2: நீங்கள் மாதம் மாதம் சேமிக்கிறீர்கள் ஒரு ஒரு கணக்குக்காக, மற்ற நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
8: 69 ரூபா மாசம் கழிவுல வரையுது, இயருக்கு 480 ரூபா செக் கொண்டு வரும்
2: உங்களுக்கு. ஆமாம், வரும். அதை விட வீட்டிலே உங்களுடைய பில் குறைகிறதா அல்லது
8: அந்த பில்லில் கழிச்சுதான்?
2: சரி, ஒரு வருடத்துக்கு 480 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீர்கள் அந்த பனல் போட்டுவது மூலம். ஆனால்
8: குறிப்பிட்ட இயருக்கு அப்படி அந்த 30 வருஷத்துக்கு பிறகு
2: கூடுதலாக வரும். ஆனால் அந்த பனலுக்கு நீங்கள் செலவு செய்ததுக்கு ரீபீட் ஏதாவது வந்ததா?
8: இல்ல, நாங்கள் அந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஃப்ரீயா போட்டுவாங்க.
2: இப்பொழுதுதான் நீங்கள் பணம் கொடுத்து போட வேண்டும், அதுக்கு ரீபீட் அரசாங்கம் வழங்கும் என்ன?
8: 3 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு கிளை புறா இருந்தபடியால் திரும்ப அடிச்சு சொல்லி வந்து எல்லாம் கலட்டி நெட்டு அடிச்சு திரும்ப போட்டிருக்காங்க. எல்லாம் புரியும்,
2: இலவசமாக செய்திருக்கார்கள். நீங்கள் நல்ல நல்ல திட்டத்தின் கீழ் அதை பொருத்தியிருக்கீர்கள். பாராட்டுகள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பையை. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: மதிய வணக்கம், ரமேஷ்.
2: ரமேஷ் சொல்லுங்கள்.
9: அது இந்த மூன்றாவது மின்சார தம்பியை கையால் பிடிப்பது ஆபத்தான சரியானதுன்னு சொன்னி அதுதான் தவறு. அதே நேரத்தில் சம்சாரத்தை கையை பிடிச்சா கூட சில நேரத்தில் ஆபத்தா முடியுது இந்த காலங்களில். அது என்னன்னு பாத்துக்கலாம்.
2: சொக்கடிப்பதை விட கையில இருப்பது அடிக்கும் சில வழியில், அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அனுபவப்பட்டவர் சொல்லிக்கலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ரமேஷ். நன்றி ரமேஷ். சரி, நீங்களும் மின்சாரத்தை சேமிக்கிறீர்களா?
9: ஆமாம், நிச்சயமாக. அந்த அவங்க வந்து ஒரு டைம் டேபிள் அனுப்புவாங்களே,
2: அதை
9: வந்து கட்டி அந்த மிஷின் ஒட்டிடுறாரு.
2: அதை பார்த்து பார்த்து தான் பயன்படுத்துவீர்கள்?
9: பயன்படுத்துவோம். ரெண்டாவது, நாங்கள் ட்ரையரை யூஸ் பண்ண மாட்டோம். வருடத்துக்கு ஒரு தடவை இல்ல இரண்டு தடவை தான் ட்ரையர் யூஸ் பண்ணாங்க. வின்டர் வரும்போது அந்த பிளாங்கெட் எல்லாம் துவைச்சு அதுக்கு மட்டும்தான் ட்ரையர்.
2: மறுபடியும் வீட்டிலேயே எல்லாத்தையும் உலர்த்திக் கொள்வீர்கள், கூடை காலத்தில் வெளியிலே போட்டுக் கொள்வீர்கள்.
9: ஆமா, அரை இந்த ரூம் டெம்பரேச்சர்லயே அந்த ட்ரையர்ல போட்டு அதுவே காய்ஞ்சிரும்.
2: நான் நேரத்தையும் சில விட ஈரோடு போய் நீங்க போட்டுக்கொண்டு உடம்பு சூழ்நிலை சில விட காய்ஞ்சு விடும் என்று பார்த்தேன்.
9: அது ரொம்ப டூ மச்.
2: ஆக சிக்கனமாக இருக்கக்கூடாது. சரி, நன்றி ரமேஷ். ஆமாம், வனத்தினர்களுமே சரியாக சொல்லிடுறார்கள். அது மூன்றாவது விடை. ஆனால் அது வேடிக்கைக்காக பேசியிருந்தோம். ஆனால் சில விடயங்களை நாங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்தந்த நேரங்களிலே எவ்வளவு நேரத்திலே எந்தெந்த நேரங்களிலே நீங்கள் மின்சாரத்தை பாவிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் இருக்கும். எனவே குறைந்த நேரத்திலே குறைந்த கட்டணத்திலே பாவிக்கக்கூடிய நேரங்கள் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் மின்சார சபையால். அதை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே மின்சாரம் கவனமாக அது சேமிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஈரமான கைகளால் மின்சாரத்தை தொடக்கூடாது என்பதும் சரியான பதிலாக இருக்கின்றது. ஈரமான கையால் மின்சாரத்தை தொடக்காது, ஏனெனில் மின்சாரம் தண்ணீர் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஈரமான கைகள் மின்சார ஓட்டம் உடலுக்கு செல்லும் பாதையை எளிதாக்குகிறது. இதனால் மின்சாரம் தாக்குறது. இதில் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படலாம். அதிக மின்னோட்டம் சென்றால் தீ காயங்கள், தசை பாதிப்பு, இதய துடிப்பு, சீர்குலைவு போன்ற ஆபத்துகள் ஏற்படலாம். கூடுதலான மின் வலு இருப்பவர்களிடம் சில உடல் உயிர் இழப்புக்கும் ஏற்படலாம். குறிப்பாக சாதனம் வளர்ந்ததன் கம்பியில் சிறிது பழுதுபாப்பதாக இருந்தாலும் இது கைகளால் தொட்டால் ஆபத்து அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. விளம்பரம் வணிக தகவலை தொடர்ந்து அடுத்த கேள்வி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. நீங்கள் தயாரகங்கள் 4 6 9 3 0 0 5 5
10: நான்கு வயது முதல் 18 வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
11: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
13: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
14: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
13: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
14: ஏசியா கோல்ட் இங்க்
13: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
14: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
13: இட்டோபிகோ
14: 416-746-2742
13: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
15: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 905-949-5656
16: Can Smile Dental.

0: நேரம் 12:27 சீமால் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சனிக்கிழமை மதிய பொழுது, எனவே சமையல் எல்லாம் முடித்திருப்பீர்கள் அல்லது வீட்டிலே அலுவலர்கள் எல்லாம் முடிந்திருக்கும், இல்லை வெளியில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர்கள் ஒருமுறை இந்த பிரிமிலியன் பிரம்மோஸ்டன் சந்திப்புக்கு அருகிலே சென்றீர்கள் சொன்னால், அங்கே குயின் பேலஸ் பேங்கட் ஹால் இருக்கிறது, அங்கே சில்க் ஃபேர் நடக்கின்ற மலிவு விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களோடு இப்பொழுது அங்கிருந்து அருண்குமார் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அருண்குமார்.
1: வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. ஆமாம், இது குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹால், அமைந்திருப்பது 1173 இது பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் இங்கே வருகிற போது உங்களுக்கான ஒரு சிறப்பு சேல்ஸ் இவெண்டிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த சேல்ஸ் இவெண்டை நடத்துவது சில்க் எஃப்ஏஆர் நிறுவனம். கடந்த மாதங்களிலே பல்வேறு இடங்களிலே, பிராம்டன், ஸ்காபரோ என்று பல்வேறு இடங்களிலே சேல்ஸ் இவெண்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு கடை அல்ல. எனவே இங்கே என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒவ்வொரு வார இறுதியிலும் புத்தம் புதிய செலக்சனை பார்க்கலாம். கடந்த வாரத்தில் இருந்தது இந்த வாரத்தில் இருக்காது, புதிய புதிய வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். சேல்ஸ் இவெண்ட் என்பதால் சுழற்சி முறையிலே பல இடங்களில் இந்த சேல்ஸ் இவெண்ட் நடப்பதனால் ஒவ்வொரு இவெண்ட்டுக்குமாக வார வாரம் புதிய வரவுகள் வரும். அதை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதேவெளியிலே மிக குறைந்த விலைகளிலே தருகிறார்கள். அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம், சேல்ஸ் இவெண்ட் என்பதற்காகவோ அல்லது மலிவிலே ஆடைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ தரத்தில் குறைந்த ஆடைகளை தாங்கள் எப்போதுமே விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவிக்கின்றார்கள். எனவே நீங்கள் அந்த மலிவு என்பது தரமான ஆடைகளுக்கும் அதே வழியிலே புத்தம் புதிய வரவுகளுக்கும் என்பதுதான் மிக முக்கியமானது. இருக்கின்றதை விற்று தீர்ப்பதற்கோ அல்லது மலிவில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைவான ஆடைகளோ இங்கே விற்பனைக்கு கிடையாது என்பதை சில்க் எஃப்ஏஆர் மிக தெளிவாக தெரிவிக்கிறது. எனவே ஒரு மகிழ்ச்சிகரமான கொள்வரமும் மனநிறைவான கொள்வரமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. 1173 பிரிம்லி ரோட்டிலே குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹால்ல இந்த சேல்ஸ் இவன் நடந்து கொண்டிருக்கிறது. விலைகள் என்று பார்க்கிற போது சிந்தட்டிக் சில்க் சாரியில் $10 இருந்து ஆரம்பிக்கிறது. லேடிஸுக்கான குருதி டோப் $10 இருந்து ஆரம்பிக்கிறது. டிஷ்யூ சாரிகள் அதிலே பல வகை இருக்கிறது. கல்யாணி கொட்டன் சாரிகள், நயன்தாரா கொட்டன் சாரிகள், பீகோக் சாரிகள் மற்றும் டிஷ்யூ சாரி என்று ஏகப்பட்ட வெரைட்டி அதிலே இருக்கிறது. அது $29 அதனுடைய ஆரம்ப விலையாக இருக்கிறது. லேடிஸ் லெஹங்காஸ் $55 ஆரம்ப விலை. லேடிஸுக்கான சல்வார் வித் பிளாசோ பேன்ஸோடு கூடியது $39 ஆரம்ப விலை. மென்ஸுக்கான ஃபேன்சி குர்தா செட் $69 ஆரம்ப விலை. ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வானிஸ் வந்து 40 வித சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது. ஆண்களுக்கான சர்ட் வகைகள் $5 மற்றும் $10 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான லெஹெங்கா சோலிஸ் வந்து $39 கிடைக்கிறது. அதில் பேண்ட்ஸோடு கூடியது, வித்தவுட் பேண்ட்ஸ் என்று பல தெரிவுகள் இருக்கிறது. கேர்ள்ஸுக்கான சாரி சூட்ஸ் வந்து உங்களுக்கு $39 கிடைக்கிறது. இவை எல்லாம் தாண்டி காஞ்சிபுரங்கள் 50 வீத சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரங்கள் அற்புதமான யுனிக் அந்த தெரிவுகள் கிடைக்கிறது. நீங்கள் அந்த வந்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு காஞ்சிபுரம் வாங்காமல் போக மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது. இதிலே செமிசில்க் சாரிகள் என்று ஏகப்பட்ட வரவுகள் கிடைக்கிறது. நீங்கள் வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய பெண் பிள்ளைகள் தொடக்கம், இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகம் காலேஜிலே படித்துக் கொண்டிருக்கிற உங்கள் இளைய பிள்ளைகள் தொடக்கம், திருமணமான இளைய தம்பதிகள் மற்றும் முதியவர் என்று சொல்லி எல்லோருக்குமான ஆடைகள், கூடுதலாக இது பெண்களுக்கான ஆடைகள் தான் இங்கே அதிகம் இருக்கிறது. ஆண்களுக்காக வேட்டிகள், ஷர்ட்ஸ், சர்வாணிகள் போன்றவை கிடைக்கிறது. இதைவிட வீட்டு பாவனை பொருட்களுக்கான வாய்ப்பும் இந்த மலிவிலே வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நீங்கள் வரக்கூடிய முகவரி இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்புகளே உங்களை வரவேற்கிறது. குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹாலிலே சில்க் அஃபேர் நிறுவனம் இந்த சிறப்பு சேல்ஸ் இவெண்டோடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதை நீங்கள் கேட்கிற போது உங்களுக்கு தெரிந்த உறவுகளுக்கு சொல்லிக்கலாம் என்றால், எல்லோருமே சமநேரத்தில் வானொலி கேட்பார்கள் இல்லை, நீங்கள் தெரிந்தோருக்கு சொல்கிற போது அவர்களும் இந்த மகிழ்ச்சிகரமான கொள்வனவை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
0: அப்படி சொன்னால் காஞ்சிபுரத்தை கனடாவில் பார்க்கலாம் சொல்லுகிறீர்களோ?
1: காஞ்சிபுரத்தை கனடாவில் பார்க்கலாம், அதை வாங்குகிற அவர்களையும் பார்க்கலாம்.
0: வாங்குறவர்களையும் பார்க்கலாம். சரி, நன்றி.

கோட்டையில் தமிழக முதல்வர் விஜய் இன்று முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கடல் பாப் அல் மண்டப் நீர்நிலை மற்றும் ஏடன் வளைகுடா கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய சவுதி அரேபியா தலைமையிலான 14 நாடுகள் கொண்ட கடற்சார் பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: 90.9 எஃப்எம் அலைவுகளாக சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சனிக்கிழமை பகல் ஒலிபரப்பு தொடர்ந்து பிரபாகத்திலே 23 பாக செலுத்துவதாக இருக்கிறது. சூரிய ஒளி நிறைந்திருக்கிறது. சில இடங்களிலே முகில்கூட்டம் காணப்படுகிறது. 28 பாக செலுத்துவதாக உணரப்படுகிறது. காற்று கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 23 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செல்சியஸ், 31 பாக செலுத்துவதாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்துவதாக குறைவடைந்து நாளை 26 பாக செலுத்துவதாக இருக்கும். நாளையும் 31 பாக செலுத்துவதாக உணரப்படும். ஆனால் நாளை முகில்கூட்டத்தோடு காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதும் அந்த மழை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 20 பாக செலுத்துவதாக இருக்கிறது. திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில்கூட்டம் நிறைந்தாலும் இடையிடையே அங்காங்கே 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செலுத்துவதாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும், 16 பாக செலுத்துவதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும், 28 பாக செலுத்துவதாக இருக்கும். இரவு பொழுது லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. புதன்கிழமையும் முகில்கூட்டத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியோடி நிறைந்திருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் 2% வித்தியாசம் இருக்க போகிறது, அதாவது அதிகரிக்க இருக்கிறது. எனவே இப்பொழுது 168.9 விற்பனை செய்யப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு 170.9 விற்பனை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாலை பொழுதிலே அல்லது இரவு பொழுதிலே 12 மணிக்கு முன்பாக நீங்கள் எரிபொருளை நிரப்பும் பொழுது மிக குறைந்த விலையிலே பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே எரிபொருளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தேவை இருந்தால் நிரப்ப வேண்டும் என்று அவசியம் இருந்தால் ஒரு வாரம் சமாளித்துவிட்டு மாலை பொழுதிலே அல்லது இரவு பொழுதிலே நிரப்பினால் லிட்டருக்கு சில சதத்தை நீங்கள் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். சரி, விளம்பரங்களுக்கான கேள்வி தயாராகி வருகிறது. ஒரு கால் கூடுதலாக வந்துவிட்டது.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: நேரம் 12:37 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். அடுத்த கேள்வி தவறான பதில், பிழையான பதில். இது மிக ஒரு முக்கியமான விடயம். இது முயல்

கடலிலும் நீரிலும் வாழும் குதிரை வேகமாக ஓடும், கழுதை சுமை சுமக்கும். முயல் கடலிலும் நிலத்திலும் வாழும், குதிரை வேகமாக ஓடும், கழுதை சுமை சுமக்கும். இது எதில் தவறான பதில் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. 4165930055 அதில் குறுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும், அதையும் சொல்லி வைப்போம். 4165930055 பேட்டை திரைப்படத்திலிருந்து அனுருத் ராவிச்சந்திரன்.

0: CMR தமிழ் FM 101.3 FM 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: உங்கள்
4: வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
5: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
6: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 101.3 FM அலைவரிசையூடாக. சரி, நேர்களும் கேட்கப்பட்ட கேள்வி மிக இலகுவான கேள்விதான். அதாவது, முயல் கடலிலும் தரையிலும் வாழும், குதிரையின் வேகம் குதிரை வேகமாக ஓடும், கழுதை சுமை சுமக்கும். சரி, இந்த கேள்விகளில் எது பிழையானது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி, அது பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச போகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? முதலாவது தவறான பதில். ஏன் தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
7: முயலுக்கு நீந்த தெரியாது, சிமி தெரியாது,
6: தரையில் தான் வாழும் என்று சொல்வீர்கள். சரி, வேறு என்ன முயலை பற்றி உங்களுக்கு தெரியும்? மிக முக்கியமான ஒரு விடயம் அது, வெஜிடேரியன் என்பது. சரி, நாங்கள் தான் வெள்ளிக்கிழமை சிவ்வாக்கிழமை மாமிசம் சாப்பிட மாட்டோம். அது ஒரு நாளுமே சாப்பிடும்னு சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போய்க்கு அழுத நேரம் சந்திப்போம். வணக்கம், அழுப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
6: சொல்லுங்கள். நீங்கள்
8: முதலாவது பதில் தான் தவறான பதில். ஏனென்றால் முயல் தண்ணீர்ல குழி தோண்ட முடியாது. மனிதன் எப்பவுமே கழுதையாக இருந்து பிறகு சீனியர் ஆன பிறகு கொதியாக மாறி
6: விடுகிறான். அதாவது, மனிதன் தொடக்க காலத்திலே சற்று கழுத்து நீளமாக இருந்தபடியால் தான் அவன் பொதியை சுமக்க பழகினான்னு தெரியும். என்ன சொன்னால், கழுத்து நீளமான விலங்குகள் பொதி சுமக்கும் என்று தெரிவிக்கிறார்கள்.
8: சுமந்து முடிந்து இப்போ நாங்கள் பொதியாகி இருக்கிறோம்.
6: ஓ, இப்பொழுது சுமந்து முடிந்து அப்படி பொதியோடு பொதியாகி விட்டீர்கள் சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் சூட்டி கிடைக்கிறேன்.
6: சூட்டி சொல்லுங்கள்.
9: முதலாவது தான் நீங்க தந்த மூன்று ஆன்சர்லயே அது பிள்ளையானது.
6: அது பிள்ளையானது என்று சொல்லுகிறேன். சரி, உங்களுக்கு குதிரையை பற்றி என்ன தெரியும் அல்லது கழுதையை பற்றி என்ன தெரியும்?
9: குதிரை உங்களை மாதிரி வேகமா ஓடும்.
6: விட்டா தெரியும், நான் வேகமா ஓடுகிறேன்னு இல்லையோடு. சரி, அதை விடுங்கள். ஏன்னா குதிரை வேகமாக ஓடுகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? வலிமையான தசைகள் அதுதான் அந்த வேகத்தை உருவாக்குவதற்கு உதவுகிறது. நீளமான கால்களும் வேகமாக வலிமையான தசைகளும் தான் அது வேகமாக ஓடுவதற்கு காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, அப்பொழுது நீங்கள் சொன்னது போல முதலாவது விடை தவறு என்று சொல்லுகிறீர்கள் சுட்டி. சரி, நன்றி சுட்டி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் ரமேஷ். இது வந்து முதலாவது தான் தவறு. மூன்றாவது பதில் சொன்னீங்க கழுதை பொதி சுமக்கணும் இல்லையா. சமயத்துல வீட்லயும் அது சுவிக்கி வாங்க கழுதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுறமே.
6: நான் கழுதை அனுப்பியேன், இதுல புதுசாக இது சொல்லுகிறீர்கள். பாலன் சுமப்பதில் கழுதை சிறந்தது, வேகத்திலே குதிரை சிறந்தது, தாவி வேகமாக தப்புவதில் முயல் சிறந்தது. சரி, இதிலே நீங்கள் இது சமயத்துக்கு குதிரையாகவும் இருப்பீர்கள், கழுதையாகவும் இருப்பீர்கள், முயல் போல தாகம் வேகமாக தாவி பறந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளபிக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், நான் குமார்.
6: குமாரின் அமைதியாக பேசுகிறீர்கள், பொதி சுமக்குறீர்களோ?
11: முயல் மாடி
6: ஓடித்து விழுந்து படுத்து விடுவீர்கள் சொல்லுகிறீர்கள். சரி, அப்பொழுது முயல் முயல் கதை தான் பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களா? முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லுவார்கள். சரி, அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கருத்து கொண்ட போய்க்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம் செந்தில், நான் நிர்மலா வைக்கிறேன்.
6: நிர்மலா சொல்லுங்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு வானிலையில் சந்திக்கிறோமோ? சரி, சொல்லுங்கள், எது பிழையான விடை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலாவது, முயல் கடலிலும் சரையிலும் வாழும் என்பது. முயலின்
12: வாழும்
6: விலங்கவில்லை,
12: வாழாது.
6: ஆஹா, மற்றது குதிரை வேகமாக ஓடும், கழுதை சுமக்கும் என்று சொல்கிறீர்களா? பாரம் சுமக்கும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கு
12: நன்றி.
6: சரி, அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், ஜார் பேசுகிறீர்கள்? குமார் சொல்லுங்கள். விளங்கவில்லை, விளங்கவில்லை, என்ன
13: சொல்லுங்கள்?
6: ஓ, கொள்ளு சாப்பிடுவோடு குதிரை நன்றாக ஓடும் என்று சொல்லுகிறீர்களா? குதிரை கொள்ளு வேறும் வேறு விலங்குகளும் சாப்பிடும் அல்லவா? விளங்கவில்லை.
13: குதிரை நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து முதலாவது வந்து முயல், அது வந்து தண்ணி கடல் நல்லா ஓடும். அண்ணா முயல் ஓடி போட்டு வந்து படுத்துருவார், படுத்தோடனே ஆமா வந்து வந்துடும்.
6: ஆனால் இந்த குதிரையின் வேகத்தை வைத்து தான் இந்த சில இயந்திரங்களின் அளவை சொல்லுகிறார்கள், ஹோஸ் பவர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா?
13: அதுக்கு தான் சொல்றேன், நல்ல கொழுப்பறி கொள்ளு சாப்பிட இந்த கொள்ளத்தான் கொடுக்கறது குதிரை ஓட்டத்துக்கு.
6: ஆஹா, சரி. எனவே முதலாவது விளை பிழையாக இருக்கிறது. ஆனால் ஏன் எங்களை பற்றி கேட்பான்னு தவித்துக் கொண்டேன். சரியா, சரி சொல்லுங்கள், ஆசைப்படுகிறீர்கள் சொல்லுங்கள்.
13: இல்ல, கழுதை வந்து சண்டை சொன்ன மாதிரி அதே விளையாடுதான் நல்லா பொதி சுமக்கம். இப்ப அவர் சொந்தமாயிட்டான், களைச்சு போச்சு,
6: பொதி சுமந்து களைத்து விட்டது. என்ன சொல்ல, 50-60 ஆகிவிட்டது இல்ல எல்லாருக்கும், அதான் பிரச்சனையே. சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பேக்கி நன்றி. குதிரையின் வேகம் மற்றும் வலிமையை குறிக்கும் விலங்காக குறிப்பிடுவது அதன் உடலமைப்பு தசை வலிமையின் தான் காரணம். குதிரை நீண்ட வலிமையான கால்கள் இருப்பதனால் வேகமாக ஓட முடிகிறது. வலிமை, குதிரையின் கால்கள், மார்பு மற்றும் முதுகு தசைகள் வலிமையானவை. அது சவாரி செய்யவும் வண்டிகளை இழுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. சகிப்புத்தன்மை, தொடர்ந்து ஓடுவதற்கு தேவையான இதயம், நுரையீரல் மற்றும் தசை திறன் குதிரைக்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விரைவான இயக்கம், அதாவது ஆபத்து அல்லது கற்றலை ஏற்பட்டால் உடனடியாக வேகத்தை அதிகரிக்க முடியும் குதிரையால். எனவே குதிரை வேகம் வலிமை என்று பொதுவாக குதிரையை கொண்டிருவார்கள். அந்த ஒரு இயந்திரத்தின் சக்தியை, பவரை அளக்கின்ற அலகு குதிரையின் வலிமையை நேரடியாக அளப்பதல்ல. ஹோஸ் பவர், ஒரு ஹோஸ் பவர் என்பது கிட்டத்தட்ட 746 வேட்ஸ் ஹெச்பி என்று சொல்கிறார்கள். உதாரணமாக 100 ஹெச்பி மோட்டார் என்பது சுமார் 74,600 வேட்ஸ், 74.5 kW சக்தி கொண்டது. கார்கள், மோட்டார்கள், இயந்திரங்கள் போன்றவற்றின் திறனை ஒப்பிடுவதற்காக இந்த ஹோஸ் பவர் என்பது பயன்படுத்தப்படுது. ஏன் ஹோஸ் பவர் என்ற பெயர் என்று சொன்னால், பழைய காலத்தில் இயந்திரங்களின் சக்தியை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த காலத்திலே ஹோஸ் பவர் என்று வைக்கப்பட்டது. இயந்திரங்களின் சக்தியை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள அவற்றை குதிரை செய்யக்கூடிய வேலையுடன் ஒப்பிட்டு இந்த அளவு உருவாக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவேதான் ஹோஸ் பவர் என்று தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 1 மணி முதல் சிறப்பு உங்களுக்காக நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சியிலே சனிக்கிழமை. எனவே நீங்கள் விரும்புகின்ற பாடல்கள் எப்படியான பாடல்களாக இருக்கின்ற உற்சாகம் தரக்கூடிய பாடல்களாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நன்றி. 1 மணிக்கு நீங்கள் அழைக்கலாம். 4165309005 நேர்கள் குறிப்பிட்டது போன்று முயல் கடலிலும் நிலத்திலும் வாழும் என்பது தவறான பதில், அது சரியான பதில். தவறானது ஆனால் சரியாக இருக்கின்றது. முயல் கரட் சாப்பிடும், எனவே தான் முறையில் கண்ணாடி போடுவதில்லை. எனவே நாங்களும் சிறுவயது முதல் கரட் சாப்பிடுவோம் சொன்னால் முகத்துக்கு அணிகின்ற அந்த மூக்கு கண்ணாடி அணிய தேவையில்லை என்ற கருத்தையும் இந்த வேளையில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு சார் நன்றி.
14: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
15: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
14: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
15: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
14: சுகந்தன் 416-540-6269.
15: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
16: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
17: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
15: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. 1 மைலுக்கு 60% முதல் 70 சென்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
18: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
6: நேரம் 12:55. சில்க் பியார் வழங்குகின்ற மளிகை விற்பனை பற்றிய தகவலோடு அருண்குமார் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அருண்குமார், மீண்டும் சந்திக்கிறோம்.
19: மீண்டும் வணக்கம் செந்தில்நாதன், வணக்கம் நேர்களே. ஆமாம், ஒரு சிறந்த வாய்ப்பு ஒன்றை உங்களுக்கு வழங்குகிறது சில்க் அஃபேர் நிறுவனம். எனவே இந்த வாய்ப்பிலே உங்களுக்கான எங்கே என்று முதலில் சொல்லிவிடலாம். இது 1173 பிரில்லி ரோட்லே அமைந்திருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கக்கூடிய குயின் பேலஸ் பேங்குவெட் ஹாலிலே தான் இந்த சிறப்பு செயல் இவெண்டை நடத்தி கொண்டிருக்கிறது சில்க் அஃபேர். இது பிரதான சந்தி என்று பார்க்கிற போது பிரிமோட்டன் மற்றும் பிரில்லி சந்திப்பு அருகிலே வரும். எனவே நீங்கள் வருகிற போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடைகளை மிக மிக குறைந்த விலையில் கடைகளில் வாங்கலாம். மலிவு என்பதை தாண்டி இங்கு கிடைக்கின்ற யூனிக்கான செலெக்ஷன் தான் மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னால் இது ஒரு கடை அல்ல, இருப்பதை விற்று தீர்ப்பதற்கான ஒரு தேவையாக இல்லாமல் சேல்ஸ் இவெண்டாக பல இடங்களிலே இந்த வாய்ப்பை தருகின்றார்கள். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு முகவரியிலே இந்த சேல்ஸ் இவெண்டை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்துகின்றார்கள். அந்த வகையிலே இந்த வார இறுதி நிலை இது குயின் பேலஸ் பேங்க்வெட் கோர்லே 1173 பிரிம்லி ரோட்லே அமைந்திருக்கிற இங்கே இந்த சேல் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கிற போது உங்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளும் மிக மிக குறைந்த விலைகளிலே கிடைக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதிலும் மிக முக்கியமாக இங்கே சல்வார்கள், லெஹங்காஸ் மற்றும் சாரிகள் என்று ஏகப்பட்ட தெரிவுகள் இங்கே மிக மிக மலிவாக கிடைக்கிறது. சிந்தட்டிக் சாரிகளை பொறுத்தவரையிலே $10 வாங்கக்கூடிய வாய்ப்பை தருகின்றார்கள். அதே வேளையிலே குருதி டாப்ஸ் உங்களுக்கு $10 வாங்கக்கூடிய வாய்ப்பை தருகின்றார்கள். அதே வேளையிலே காஞ்சிபுர சாரிகள் 50 சிறப்பு தள்ளுபடி. சாதாரணமாக ஒரு காஞ்சிபுரத்தை நீங்கள் பல இடங்களிலே பார்த்து போட்டு விட்டுட்டு போயிருப்பீங்கன்னு சொன்னா அந்த நீங்க எதிர்பார்க்கிற விலைக்குள்ள அது வந்திருக்காது. ஆனா இங்கே வருகிற போது நீங்க எந்த ஒரு காஞ்சிபுரத்தை எடுத்தாலும் அது நீங்கள் எதிர்பார்க்கிற விலையை விட மிக குறைந்த விலையிலே கிடைக்கும் என்பதுதான் இங்கே மகிழ்ச்சியானது. அதிலும் யூனிக்கான தெரிவுகள் கிடைக்கிறது, நல்ல ஒரு போர்டர் செலெக்ஷன், இப்படி பலரும் வியந்து போகிற செலெக்ஷன் இங்கே கிடைக்கிறது காஞ்சிபுரங்களிலே. அதுபோலவே ஏகப்பட்ட செமிசில்க் சாரிகள், சில்க் சாரிகள், டிசு சாரிகள், டிசு சாரிகளிலே கூட கல்யாணி ஹோட்டன் சாரிகள், நயன்தாரா ஹோட்டன் சாரிகள், பீகாக் சாரிகள் மற்றும் டிசு சாரி என்று ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிறது. அது எல்லாமே $29 விலைக்கு கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே பெண்களுக்கான லேடிஸுக்கான லெஹங்காஸ் $55, லேடிஸ்க்கான சல்வார் வித் பிளாசோ பேண்ட்ஸோடு கூடியது $39, ஆண்களுக்கான ஃபேன்சி குர்தா செட் வந்து $69 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் இங்கே 40 சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. ஆண்களுக்கான வேட்டிகள் மற்றும் சீட் வகைகள் கிடைக்கிறது. பெண்களை பொறுத்தவரையிலே நாளாந்தம் வீட்டில் அணியக்கூடிய ஆடைகள் தொடக்கம் ஒரு ஒரு சாதாரணமான சமூக விழாக்கள், கோயில் திருவிழாக்கள் மற்றும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், இப்படி எல்லாவற்றுக்குமான ஆடைகள் கிடைக்கிறது. குறிப்பாக உங்கள் வீட்டினுடைய பெண் பிள்ளைகள் பட்டுப்பாவாடைகள் தொடக்கம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் மற்றும் திருமணமானவர்கள், முதியவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வயது பிரிவினருக்கும் உரிய அனைத்து வகையான ஆடைகளையும் வாங்கலாம். அதிலே மிக மிக முக்கியமானது, இதிலே ஏகப்பட்ட செலெக்ஷன் புத்தம் புதியவையாக ஒவ்வொரு வார இறுதியிலும் உங்களுக்காக சில்க பேர் கொண்டு வருகிறது. எனவே நீங்கள் வாங்குவது எல்லாமே புத்தம் புதிய வரவுகள். அதே வேளையிலே நிறைய செலெக்ஷன் இருக்கிறது, அதிலும் மிக முக்கியமாக யூனிக்கான தெரிவுகள் இருக்கிறது. அதற்குத்தான் இந்த சிறப்பு தள்ளுபடியும் கிடைக்கிறது. எனவே என்டிய சேல் என்று பார்க்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும், நிறைய சேமிப்பும் கிடைக்கும். எனவே நீங்கள் வரக்கூடிய முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்லே அமைந்திருக்கக்கூடிய குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹாலுக்கு வர வேண்டும். இது பிரதான சந்தி என்று பார்க்கிற போது இது பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகில் இருக்கிறது குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹால். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவதோடு உங்களுக்கு தெரிந்த சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லி கொண்டால் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த மனமகிழ்ச்சியான கொள்வனவை அவர்களும் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொன்னால் எல்லோருமே சமநேரத்திலே வானொலி கேட்பார்கள் இல்லை, கேட்கின்ற நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு இதை சொல்லிக் கொண்டால் அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலை சந்திக்கலாம். நன்றி செந்தில்நாதன்.
6: நன்றி அருண்குமார், மீண்டும் சந்திப்போம். நன்றி.
19: லஞ்ச் பிரேக்.
6: ஓ உங்களுக்கா எனக்கா உங்களுக்கு தச்சா. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. எங்களுக்கு எப்பொழுதுமே பிரேக் தானே, சரியா? பரவாயில்ல.
20: சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
21: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: நேரம் 1 மணி.
22: CMR
6: CMR தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கையில் அக்னானாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான லூரா படகில் இருந்த 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள முக்கிய பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களின் சர்வதேச சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள 73 பேரை விரைவில் இலங்கை அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி வரிகள் மீதான அரசாங்கம் விதித்திருந்த 50% மேலதிக வரி December 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் சுதந்திர தின நிகழ்ச்சியில் முழு வந்தே மாதரம் பாடப்பட்ட பொழுது சோனியா காந்தி அதை நிறுத்த முயன்றதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித் மாலவியா குற்றம் சாட்டியுள்ளார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெற்கு லெபனானின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 11 பேர் உயிரிழந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் ஒரு மணி மூன்று மணி இப்பொழுது முதல் இரண்டு மணி வரை உங்களுக்கு காலத்திலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165939055 தொண்டபெரும் பாகத்தில் 23 பாக செலுத்ததாக இருக்கிறது. சில இடங்களிலே முகில் கூட்டம் காணப்படுகிறது. சில இடங்களிலே சூரியோலை நிறைந்திருக்கின்றது. 28 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 18 முதல் 30 கிலோமீட்டர் வரையிலான வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது என்று அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செல்சியஸ், 31 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குணமடைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். முகில் மூட்டத்தோடு இடிமுழக்கத்தோடு மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளையும் 26 பாக செலுத்ததாக இருந்தாலும் 31 பாக செலுத்ததாக உணரப்படும். இரவுப்படுதும் அந்த மழை தொடரலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. 40% மழைக்கு தொடர்பு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை மறுதினம் திங்கட்கிழமை 29 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடியின் முகில் கூட்டம் இது காலப்பட 30% லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள். இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 16 பாக செலுத்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடியை நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது மீண்டும் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியோடி தென்படும் என்று இப்பொழுது வானிலை தான் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது முதல் 2 மணி வரை உங்களுக்கு ஆனந்தத்தில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அட்டகாசமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் ஜோதிலாதன்,
0: கோகதாஸ் சொல்லுங்கள். அந்த மூன்று கேள்விகள் என்ன, இலகுவாக இருந்ததா அல்லது விவரங்களை பெற்றுக் கொண்டீர்கள்?
1: இலகுவாக இருந்தது, கொஞ்சம்
0: விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதோடு சில விடயங்களையும் நாங்கள் நேரோடு பயந்து கொண்டிருக்கின்றோம், சில உண்மைகளையும். சரி, என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள் என்று?
1: 100 horsepower
0: பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: நேரம் 1:09.
2: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் சூட்டி கேட்கிறேன்.
1: சூட்டி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: நீங்க நல்ல பாட்டா சார் சொன்னீங்க. அந்த படம் வந்து ரோமியோ படத்துல கிளு கிளு என்றாலும் அந்த பாட்டு
1: கபில் கபிலன் மற்றும் அவருடைய குழுவினர்கள் இணைந்து பாடுகின்ற பாடல் உங்களுக்காக இருக்கிறது. சரி, அவ்வளவுதான். சரி, பாடல் இருக்கிறது.
3: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: அனைத்தும் புது பாட்டுகளை அள்ளி வழங்குவது
1: உங்களுக்கு அனர்ஜினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-593-0055 நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 2 மணி வரை என்று தெரிவிக்கின்றோம். கனடாவில் வரி சீர்திருத்தம் இது குறித்து விவாதம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வரிச்சுமையை குறைப்பது உள்ளிட்ட வரி சீர்திருத்தங்களை கனடாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடும் என்ற விவாதம் தற்பொழுது தீவிரமாக உள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அத்தோடு கனடா மேற்கு பகுதியாக பிரிட்டிஷ் கொலம்பியா விலே வேகமாக இந்த பரவி வருகின்ற காட்டுத்தீ காரணமாக கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அளவு வேகமாக தீ பரவுவது எதிர்காலத்தில் புதிய இயல்பாகவே மாறக்கூடும் என்று பிரிட்டிஷ் கொலம்பியா அரசு எச்சரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆனர்ஜியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைபிரே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் சுந்தரன், ஜெய் பேசுகிறேன்.
1: ஜெய் சொல்லுங்கள், இந்த பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஜெய்,
2: நீங்கள் கேட்ட
1: நான் கேட்கல, நீங்க கேட்கணும். ஒளிபரப்பு செய்ய போறேன். பாடல் அளிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.

0: பாடல்களை கேட்க 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: இந்தோனேசியாவிலே கிழக்கு பக்கத்திலே தாக்கிய சக்தி வாய்ந்த 7.7 ரிக்டர் அளவிலான நெல் குறைந்தது. 38 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுவதாக செய்தி காணப்படுகிறது. உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? புருஷோத்தமன் சொல்லுங்கள். இந்த பாடல்
2: உன்னிடத்திலிருந்து யார் இந்த தேவதை என்ற பாடல். அதுக்கு முதல் நான் ஆனா பிறந்துட்டேன் கவலா போடுறேன். இந்த பிடியரு பொண்ணா பிறந்தா எனக்காக ஒரு ஆரம்பம் இப்படி கேட்டிருப்போம் இல்ல, யார் இந்த தேவதை என்று.
0: யார் இந்த தேவதை என்று கேட்டிருப்பார்கள் நினைக்கிறீர்கள். அப்ப அழகா கல்லழகா பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பு செய்கிறேன் வேறு ஒரு நிகழ்ச்சியில். இப்பொழுது உங்கள் விருப்பமாக ஒலிக்கிறது. உங்களுடைய ஆசையை தீர்ப்பதற்காக வேறு ஒரு ஒலிபரப்பிலே உங்களுக்காக பேரை சொல்லியே புருஷோத்தமன் விருப்பமாக ஒலிக்கிறது. அழகா கல்லழகா பாடல் என்று சொல்லி ஒலிபரப்பு செய்கிறேன். சரி, நன்றி. இது ஹரிகரன் பாடுகின்ற பாடல். நன்றி புருஷோத்தமன்.
2: நன்றி.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 1:28 நிமிடம்.
2: The vibration reaches everywhere. CMR தமிழ் FM 101.3.
1: செலுத்ததாக இருக்கிறது. சில இடங்களிலே முகில் கூட்டம் காணப்படுகிறது. சில இடங்களிலே சூரியொளி நிறைந்து காணப்படுகிறது. 28 செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 18 முதல் 30 கிலோமீட்டர் வரையிலான பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 செல்சியஸாக இருக்கும். ஆனால் 31 செல்சியஸாக உணரப்படும். இரவு பொழுது 19 செல்சியஸாக உணரப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளை 26 செல்சியஸாக இருக்கும். நாளையும் 31 செல்சியஸாக உணரப்படும். ஆனால் நாளை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள், அதுவும் இடி முழக்கத்தோடு மதிய பொழுதிலே மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுதும் இந்த மழை லீசாக தொடரும். 40% 20 செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 29 செல்சியஸாக இருக்கும். சில இடங்களில் லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள். 30%. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 16 செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை சூரியோடு இணைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 28 செல்சியஸ். மீண்டும் புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள். அதிகூடிய வெப்பநிலை 25 செல்சியஸ். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியோடு தென்படும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: ரமேஷ்,
1: மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நம்பிக்கையோடு. என்ன பாடல்?
3: பாடல் வந்து குதிரை வேகத்துல அந்த நீங்கள் கேட்ட அடிய மனம் எடுத்து வச்சிருந்தேன். சரி, அவர் கேட்டாரு. இருந்தாலும் நம்மளுக்கு டபுள் லக் போல் இருக்கு. அதை விட குதிரை வேகத்துல போற பாடல் வந்து மன்மதராசா மன்மதராசங்க பாடல போடுங்க பாக்கலாம்.
1: ஓ, அது கட்டுப்படுத்தமே முடியாமல் தனுஷ் தவித்தது போல் தெரிந்தது. அந்த குதிரையை கட்டுப்படி அந்த பாடல் வேகத்தை சொல்றேன்னா வேற ஒன்றுமில்லை.
3: வேகத்தை
1: நீங்களும் வேகத்தை தான் சொல்லுவீர்கள், நானும் வேகத்தை தான் சொல்லுவேன்.
3: ஆனா உண்மையில அது இருக்க முடியுமான்னு தெரியாது.
1: சரி, சங்கர் மகாதேவன் மாலதி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியை கலந்து கொள்வேன் ரமேஷ்.
3: நன்றி, வணக்கம். நன்றி.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
2: You are listening to CMR தமிழ் FM 101.3.
3: நேரம் 1:35 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு மணி வரை உங்களுக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: ஓ வணக்கம். நான் இதே எல்லாரும் குதிரையை பாட்டு கேட்டா நான் எந்த வீட்டு கலந்தைக்காக வானே வானே விசுவாசம் படத்துல இருந்து கேட்கலாமா?
3: இது உங்களுக்காக நீங்கள் கேட்கிற பாடலா?
4: நன்றி.

விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் ஸ்ரேயா குஷல் பாடிய பாடலை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் கலந்து கொள்ள வரும் அழுது நீர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம், நன்றி. என்ன பாடல் குமார்? பாடல் ஒழிக்கிறது உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடல்கள் பாடல் மதுரா திரைப்படத்திலிருந்து, நன்றி.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: நேரம் 1:46 உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சொன்னேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல்? ஜியா,
2: நான் படித்த பிள்ளை படத்திலிருந்து பூங்காட்டு இது போதுமான
1: நான் நிஜன். நீங்கள் அந்த கல்யாண அந்த விடயங்களுக்கு அழைத்து விட்டு நான் படித்த பிள்ளை பார்க்குறேன்னு சொல்ல பொருள் பார்த்தேன் சார். படித்த உள்ள திரைப்படம் அதெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முடிந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துருக்கீர்கள் என்ன? அது இங்கே இருக்கிறது இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதில் எல்லாம் பிரச்சனை. சரி, இதை பாடல் அளிக்கிறது கேளுங்க. நன்றி. மனோ சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர சந்திப்பு வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல்?
2: நன்றி.
3: மதியம் சாப்பிடறதுக்கு உடனே சமைக்க கூடியதா நிகழ்ச்சி நடத்தினீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
3: இன்னைக்கு நான் பாடல் பாட்டு படிக்கப்படுத்துல இன்னும் தொட்டாளி கொள்ள வந்த பாடல்
1: உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. எஸ்பி பாஸ்மணியும் சொல்லதா பாடுகின்ற பாடல்?

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாழ்வாண்டு 101.3
1: உங்களுக்கான அர்ச்சனை நிறைவு செய்யப்படும் நேர சந்திப்பு. வணக்கம், வழிபடுகிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: அலோசியஸ்.
1: என்ன பாடல் அலோசியஸ்?
2: அலோசியஸ் இருக்கும் பாடல் அருணாச்சலத்திலிருந்து. அதுதான்டா இதான்டா அருணாச்சலம் தான்.
1: மரியாதையாக பேச வேண்டும் பாடல். சரி, ஆமாம். இதை பாடல் அளிக்கிறது எஸ்பி பாலசுமணியம் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கும். வணக்கம். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக நன்றி. நிறைய நேயர்கள் காத்திருப்பில் இருக்கிறீர்கள். 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சியிலே மீண்டும் நீங்கள் கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். நன்றி.

0: நானும் அப்படித்தான். நேரம் 2:03 விடம்
1: CMR
2: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். துபாயிலிருந்து இலங்கை அழைத்துச் செல்லப்பட்ட சிரான் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து தங்களது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசே விதானகே குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹெர்மஸ் நீர்நிலையை அமெரிக்க பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

CMR தமிழ் FM என்றும் உங்களுடன். நேரம் 2:05 சீமான் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பின்பாகத்தில் 24 பாக செலுத்ததாக இருக்கிறது. சூரியோலை நிறைந்து காணப்படுகிறது. 29 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 11 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செல்சியஸ், 31 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 19 பாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை 26 பாக செலுத்ததாக இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமையும் 31 பாக செலுத்ததாக உணரப்படும். ஆனால் முகில் மூட்டத்தோடு மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமை சூரியோடியுடன் மகிழ்கொள்ளம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸ். லேசான மழைத்துறலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். 16 பாக செல்சியஸாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காசா அமைதி திட்டத்தில் புதிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கும் திட்டம் குறித்து சர்வதேச அளவில் புதிய பேச்சுவார்த்தைகள் உருவாகியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து விலகாது என்று வலியுறுத்தியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்துக்கு புதிய தடைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து விலகாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்ததாக அந்த செய்தியிலே காணப்படுகிறது. சரி, அந்த சூடான செய்தியோடு இந்த சூடான பாடலை திறவுகின்றோம். மண்ணுக்குள் வைரம் தோண்டி எடுப்பார்கள். சரி, பாடல் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். இதை பற்றி நிறைய கூட கூறக்கூடாது.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: Another Don Clean with the Don Ducks.
3: Oh, he's doing dishes with Don Platinum.
4: The only soap trusted to save wildlife affected by oil.
3: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
4: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
3: Organize the fridge, the spice rack, the junk drawer.
4: What are you quacking on about? He's gonna make enchiladas.
3: More dishes? That's giving this duck goosebumps.
2: Don Platinum, the better grease getter.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பலர் பூ புனித நீராட்டு விழா, திருமண விபவங்கள் இவற்றுக்கெல்லாம் சென்று விட்டு வீட்டை செல்வார்கள். மதிய உணவெல்லாம் வந்துவிட்டு சென்று கொண்டிருப்பார்கள். மதிய உணவு முக்கியமில்லை. இப்போ இன்னும் விழாக்கள் வரும்பொழுது அதுக்கு தேவையான ஆளுவைகளை எங்கேயும் வேண்டலாம் என்று யோசிப்பார்கள். என்ன சொன்னால் ஒருமுறை அணிந்து விட்டார்கள், இனி புதிதாக அணிய வேண்டும். அதற்கான வாய்ப்பு தான் தருகிறார்கள் அந்த செல்க் எஃப்ஐஆர் நிறுவனம். இப்பொழுது காஞ்சிபுரம் சீர்களை கனடாவில் பார்க்கலாம் என்று ஏற்கனவே அருண்குமார் சொல்லியிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை கனடாவில் காட்டுகிறார்களா என்று மீண்டும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் அருண்குமார்.
6: இல்லை, வணக்கம் வணக்கம் சென்னிலாதன், வணக்கம் நேர்களே. மைசூரையும் பார்க்கலாம்.
5: ஓ, மைசூரையும் பார்க்கலாம், பருப்பையும் பார்க்கலாம், மைசூர் செயலிகளையும் பார்க்கலாம்னு சொல்லி சார்.
6: ஆமாம், மைசூர் சில்க் சாரிகள், காஞ்சிபுரம் சாரிகள் மற்றும் பனாரசி சாரிகள், டிசு சாரிகள் மற்றும் செமி சில்க் சாரிகள் என்று ஏகப்பட்ட வரவுகளோடு உங்களை வரவேற்கிறது. இது சில்க் பேர் நிறுவனம். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு முகவரிகளிலே உங்களுக்கான சேல்ஸ் இவெண்டை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார இறுதியிலே எங்கே என்று கேட்டால், நேற்று தொடங்கியிருந்த செயல் இது. 1173 பிரிம்லி ரோட்லே குறிப்பாக குயின் பேலஸ் பேங்க்வெட் கோலிலே இந்த சேல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே நாளை செலவில் இந்த சேல் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதுவரை இன்று மட்டும் என்று சொல்லாமல் இருந்தோம். ஆனால் நாளைக்கான வாய்ப்பு இல்லை என்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே இன்று 10 மணி வரை தான் இந்த சேல் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இன்று 10 மணி வரை இந்த சேல், இன்று மட்டும்தான் சில வளர நாளைக்கு வரலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்திருந்தால் அதை தவிர்த்து இன்று 10 மணி வரைக்குள் வந்து உங்களுக்கான இந்த சேல்ஸ் இவெண்டிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறது. இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்லே குயின் பேலஸ் பேங்க்வெட் கோலிலே சிறப்பு சேல் இவெண்டோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது சில்க் எஃப்ஐஆர். விலைகளை பார்க்கிற போது சிந்தட்டிக் சாரிகள் $10 வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே லேடிஸ் குர்தி டாப் வந்து $10 வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொப்ஸ் சில்க் சாரிகளிலே கல்யாணி கொட்டன் சாரிகள், நயன்தாரா கொட்டன் சாரிகள், பீகாக் சாரிகள் மற்றும் திசு சாரிகள் என்று ஏகப்பட்ட வரையறை சாரிகள் இந்த சில்க் சாரிகளிலே திசு சாரிகளிலே கிடைக்கிறது. எனவே அந்த சாரிகள் வந்து $29 விலையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லெஹங்காஸ், லேடிஸ் லெஹங்காஸ் $55, லேடிஸ் சல்வார் வித் பிளாசோ பேண்ட்ஸோடு கூடியது இது $39 கிடைக்கிறது. ஆண்களுக்கான ஃபேன்சி குர்தா செட் வந்து $69 கிடைக்கிறது. அதுபோலவே ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் வந்து 40% சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான லெஹங்கா சோலி வந்து $39 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான பிளாசோ பேண்ட் செட் வந்து உங்களுக்கு $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கான பெண் பிள்ளைகளுக்கான சாரி ஸ்வீட் வந்து $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவை எல்லாம் தாண்டி காஞ்சிபுர தெரிவுகள் அனைத்துக்கும் 50% சிறப்பு தள்ளுபடி கிடைக்கிறது. காஞ்சிபுர தெரிவுகளிலே ஜூனிக்கான கலர்ஃபுல்லான நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல நல்ல போர்டர் டிசைனில் அமையக்கூடிய காஞ்சிபுர தெரிவுகள் இருக்கிறது. பல இடங்களிலும் நீங்கள் சந்தர்ப்பங்களிலே காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு விலையை யோசித்து விட்டு போயிருப்பீர்கள். ஆனால் இங்கே வருகிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய விரும்புகின்ற எந்த ஒரு காஞ்சிபுரத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குறைந்த விலைகளிலே வாங்குற வாய்ப்பை இவர்கள் தருகின்றார்கள். எனவே இந்த சேல்ஸ் இவெண்டின் முக்கியத்துவம் ஏனென்று கேட்டால் இது புத்தம் புதிய வரவுகளை ஒவ்வொரு வார இறுதியிலும் தெரிவித்து தருகிறது. என்றால் இது ஒவ்வொரு இடங்களிலும் சேல்ஸ் இவெண்டை நடத்துகின்ற நிறுவனம், இது கடை அல்ல. சேல்ஸ் இவெண்டுக்காகவே ஒவ்வொரு வார இறுதியிலும் புத்தம் புதிய ஆடைகள் வருகிறது. அதே வேளையிலே இங்கே மலிவாக வழங்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைவான ஆடைகளை தாங்கள் எப்போதுமே வழங்குவதில்லை, வழங்கவும் மாட்டோம் என்பதை அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். எனவே நீங்கள் வருகின்ற போது புத்தம் புதிய ஆடைகளை பார்க்க போகின்றீர்கள். அதிலே யூனிக்கான கலர்ஃபுல்லான செலக்ஷன் இருக்க போகிறது. அதற்கு அன்பீட்டபிள் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வேறெங்கும் கிடைக்க முடியாத குறைந்த விலைகளிலே உங்களுக்கான ஆடைகளை வாங்குற வாய்ப்பாக கிடைக்கிறது. ஆண்களை பொறுத்தவரை வேட்டிகள் மற்றும் சீட்ஸ் கிடைக்கிறது, சர்வாணிகள் கிடைக்கிறது, வீட்டு பாவனை பொருட்களையும் இந்த இடத்திலே நீங்கள் மலிவாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நீங்கள் வரக்கூடிய முகவரியை மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். இன்று இரவு 10 மணிக்குள் இந்த சேல்ஸ் இவெண்டில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்ல அமைந்திருக்கிறது குயின் பேலஸ் பேங்க்வெட் ஹால். இது பிரதான இன்டர்செக்ஷன் என்று பார்க்கிற போது பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகிலே இந்த பேங்க்வெட் ஹால் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேவேளையிலே கேட்கின்ற நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கும் சொல்லிக்கொண்டால் அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு செந்தில்நாதர் உங்களுக்கு இந்த பொழுதிலே நன்றி கூறி விடைபெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.
5: நல்ல ஆளா, நீங்கள் மறந்து இருந்தே இருப்பீர். ஐயோ, நன்றி. உங்களுக்கு சந்திப்போம்.
6: பசி பசி என்றோண்டு இருக்கத்தானே செய்யும்.
5: சரி பார்வோ, இங்கே குளிர்சாதன பட்டியல தேடி பார்க்கறதானே ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா. சரி பார்ப்போம். நன்றி உங்களுக்கு சந்திப்போம்.
6: நன்றி நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவமார் தமிழ் FM.
7: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 9056677200 9056677200
9: Dr. Sabhavathi Ravindran Braces, Implant and Wisdom Tooth Extraction பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா Highway 10 and Dundas 905-270-7844 Scarborough Morningside and Shepherd 416-283-9000 Brampton Orb Dental Airport and Queen Street East 905-790-8002 மூன்று இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
10: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
10: 905-417-6069
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
11: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
10: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
12: திருமதி பழனிசாமி திருப்பதியிலிருந்து SP பாலசுமணி ஜானகி பாடுகின்ற பாடல்

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாடலாண்டு 101.3
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com
2: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permit Udan Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: ஜானகி பாடல்கள் பாடல் அளிக்கும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் ஆராதனை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்னும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன் வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

நேரம் 2:30. சுயமார் தமிழ் FM செய்தி சுருக்கம். துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்ட சீரன் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலான அரசியல் அமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷவிதானிக்கை குற்றம் சாட்டியுள்ளார். கருநெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் ஈரானையே அமெரிக்கா பிரதேசமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

கோடை விடுமுறையின் இறுதி மாதத்தில் நாம் இருக்கின்றோம். இன்னும் சில இனிய கோடை நாட்களை ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மதிய நேரத்தை இசையுடன் இன்னும் சிறப்பாக மாற்ற

0: நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம். பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை கானமம் காரணமம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஒரே கருத்தை மையமாக கொண்ட 2 பாடல்கள் உங்களுக்காக ஒளிபரப்பாகும். அந்த 2 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடலை தேர்ந்தெடுத்து அது ஏன் உங்களுக்கு பிடிக்கும் என்பதையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களே, இது உங்கள் 101.3 CMR தமிழ் FM. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60-49.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
9: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, VKRH.com.

நேரம் இப்பொழுது 2:42 ஒளிபரப்பாகின்ற பாடல் கணிதன் திரைப்படத்திலிருந்து அனிருத் கல்பனாவின் குரலில், சிவமணியன் இசையில்.

0: www.cmr.fm.
1: தற்போது அசல் கஃபேர் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ஆராதனி, வணக்கம் நேர்களே. அமாம், சில்க் கஃபேர் நிறுவனம் ஒரு சிறப்பு தள்ளுபடி சேல்ஸ் வென்றோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் எங்கே இந்த செயல் நடக்கிறது என்று கேட்டால், இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக ஸ்காபுருவிலே அமைந்திருக்கிறது குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால். இங்கேதான் இந்த செயல் நடக்கிறது. இது இன்று மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதை கவனித்துக் கொள்ளலாம். நேற்று இந்த செயல் தொடங்கியிருந்தார்கள். இன்றைய தினம் இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறோம். வழக்கமாக ஞாயிறும் இருக்கும் தானே, நீங்கள் ஞாயிறு வரலாம் என்று நினைத்தால் அது தவறானதாக இருக்கும். நாளை இந்த செயல் நடக்காது. இன்று இரவு 10 மணி வரைக்கும் உங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த செயல் சிவன்றை பொறுத்தவரை இது ஏன் அவ்வளவுக்கு பயனுள்ளது, ஏன் இதை நீங்கள் தவறாமல் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், இங்கே கிடைப்பது எல்லாமே புத்தம் புதிய வரவுகள். இது ஒரு கடை அல்ல, இது ஒரு செயல் சிவன்றை நடத்துகின்ற நிறுவனம். ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு முகவரியிலும் இந்த செயல் சிவன்றை நடத்துகின்றார்கள். எனவே இந்த ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதத்துக்கான புத்தம் புதிய வரவுகள் இங்கே கொண்டுவரப்பட்டு ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு புதிய புதிய வரவுகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த புத்தம் புதிய வரவுகளுக்கு யூனிக்கான செலெக்ஷன், கலர்ஃபுல்லான செலெக்ஷன், அதே வழியில் மிக முக்கியமாக குவாலிட்டியான தெரிவுகள். இந்த சில்க் அஃபேர் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், மலிவிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைவான ஆடைகளை தாங்கள் எப்பொழுதுமே விற்பனை செய்வதில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே வழியிலே புத்தம் புதிய வரவுகளுக்கே இந்த சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. அதனால் தான் இந்த அன்பீட்டபிள் பிரைஸ் என்பது அவர்கள் அழுத்தமாக சொல்கிற போது, மலிவிலே நீங்கள் எங்கேயும் வாங்கலாம், ஆனால் இதே மாதிரி புத்தம் புதிய ஆடைகளை, தரமான ஆடைகளை இந்த மாதிரி குறைவான விலைகளிலே எங்கேயுமே வாங்க முடியாது என்பதை சில்க் அஃபேர் தெரிவித்துக் கொள்கிறது. எனவே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குமான புத்தம் புதிய ஆடைகளை வாங்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு. குறைந்த விலைகளிலே வாங்கலாம், நிறைய பணத்தை சேமிக்கலாம், அதே வழியிலே வேறெங்கும் கிடைக்காத நல்ல நல்ல செலெக்ஷனை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. சில விலைகளை கவனிக்கிற போது உங்களுக்கான லேடிஸ் குர்தி டாப் வந்து $10 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் லேடிஸ் குர்தி வந்து $10 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லேடிஸுக்கான அதாவது சிந்தடிக் சில்க் சாரிகள் $10 கிடைக்கிறது. டிசு சாரிகள், கல்யாணி கொட்டன் மற்றும் நயன்தரா கொட்டன் மற்றும் பீகாக் சாரிகள், டிசு சாரிகள் என்று ஏகப்பட்ட வெரைட்டி அதில் கிடைக்கிறது. அது $29 அந்த வகையான சாரிகள் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லேடிஸ் லெஹங்காஸ் உங்களுக்கு $55, லேடிஸ் சல்வாஸ் வித் பிளாசோ பேண்ட்ஸோடு கூடியது $39, ஆண்களுக்கான ஃபேன்சி குருதி செட் $69, ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் 40% தள்ளுபடியிலும் கிடைக்கிறது. ஆண்களுக்கான செட்ஸ் $10 கிடைக்கிறது. ஆண்களுக்கான ஒயிட் ஷோர்ட் ஸ்லீவ் ஷர்ட் $5 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான லெஹங்கா சோலி $39 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான சாரி ஷூட்ஸ் வந்து உங்களுக்கு சாரி ஷூட் $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் தாண்டி காஞ்சிபுரங்களை பொறுத்தவரையிலே அவை 50% சிறப்பு தள்ளுபடியிலே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்கே கிடைக்கின்ற காஞ்சிபுரங்கள் எல்லாமே ஒரிஜினல் காஞ்சிபுரங்கள் என்பது மட்டுமல்ல, வேறெங்குமே நீங்கள் இலகுவிலே பார்த்துவிட முடியாத நல்ல யூனிக்கான செலெக்ஷன், நல்ல போர்டர் செலெக்ஷனோடு கூடிய பொடி பீஸ் செலெக்ஷனோடு கூடிய அற்புதமான காஞ்சிபுரங்களை பார்க்கலாம். நீங்கள் நினைப்பதை விடவும் குறைந்த விலைகளிலே காஞ்சிபுரங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே நீங்கள் வந்து பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் வீட்டிலே உள்ள சிறிய பெண் பிள்ளைகள், அதாவது பட்டுப்பாவாடை அணியக்கூடிய சிறிய பெண் பிள்ளைகள் தொடக்கம், இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், நடுத்தர வயது பெண்கள் மற்றும் முதியவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே அனைத்து விதமான ஆடைகளும், நாளாந்து வீட்டு பாவனையிலிருந்து ஒரு சிறிய ஒன்றுகூடல்கள், சமூக விழாக்கள், கோயில் திருவிழாக்கள் மற்றும் கிராண்ட் ஃபங்க்ஷன் என்று சொல்லக்கூடிய வெட்டிங் ஃபங்க்ஷன் போன்ற அனைத்து தேவைகளுக்கான ஆடைகளையும் இங்கே நீங்கள் மிக மிக மலிவிலே வாங்கலாம். அனைத்துமே புத்தம் புதிய வரவுகள், யூனிக் செலெக்ஷன், அன்பீட்டபிள் பிரைஸ் என்கின்ற டைட்டிலோடு உங்களை வரவேற்கிறது சில்க் கஃபேர் நிறுவனம். மீண்டும் அந்த முகவரியை சொல்லிவிடுகின்றேன். இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டிலே ஸ்காபுரோவிலே அமைந்திருக்கிறது குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால். இது அமைந்திருக்கின்ற பிரதான இன்டர்செக்ஷன் என்று பார்க்கிற போது இது பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கிறது. குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
1: நன்றி அருங்குமார், மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 2:51.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா Jewelers.
0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: Everything okay, no problem and jinam.
7: Bar kalamu closing da, tadikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirikala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers, Chellathukku thanks.
7: Chellam illa da, Selvam.
6: Sari, sari.
0: 25 aandugal ulagathamargalin ulargalaiyum varalathaiyum

0: கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: ஒலிபரப்பாகின்ற பாடல் காஞ்சனா திரைப்படத்திலிருந்து சுஜித் தர்ஷனாவின் குரலில், தமனின் இசையில்.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் 3 மணி. செய்தி சுருக்கம்

0: இலங்கையானது மரண தண்டனையை முற்றாக ஒழிப்பதன் ஒரு கட்டமாக அதற்கு உத்தியோகபூர்வ தடையை விதித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சர்வதேச தரநிலைகளுக்கு அமைவான புதிய சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது திரும்பி பெறுதல் உள்ளிட்ட பல யோசனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முதன்மை யோசனைகளாக முன்வைத்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுத்து தேர்வு முறையை இளைஞர்களுக்கு வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் மாற்றுவதை மத்திய அரசின் சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கனேடிய குடியுரிமையை உறுதிப்படுத்தும் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் விண்ணப்பங்களின் செயலகட்ட காலம் தற்போது 25 மாதங்களாக அதிகரித்துள்ளது. புளோரிடாவின் 19 லட்சம் கியூபா அமெரிக்க வாக்காளர்கள் வரும் அமெரிக்க இடைத்தேர்தலிலும் குடியரசுக் கட்சியின் முக்கிய ஆதரவு தளமாக தொடர்வார்கள் என நிபுணர்கள் கூறுகின்றனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
5: 416-700-2222 J.CA. நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. Ajindan Tavaraja.
6: Another Don Clean with the Don Ducks.
7: Oh, he's doing dishes with Dawn Platinum.
8: The only soap trusted to save wildlife affected by oil.
7: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
8: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
7: Organize the fridge, the spice rack, the junk drawer.
8: What are you quacking on about? He's gonna make enchiladas.
7: More dishes? That's giving this duck goosebumps.
6: Dawn Platinum, the better grease getter.
9: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9053022-94-94.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும். இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
11: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது உங்கள் கானமும் காரணமும் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அழகான உறவுகளில் ஒன்றுதான் நட்பு. பிறப்பால் உருவாக்கும் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு நம் வாழ்க்கையில் நமக்காகவே தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒரு அழகான பந்தம்தான் நட்பு. உண்மையான நண்பன் என்பவன் நம் மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டும் நம்முடன் இருப்பவன் அல்ல. நாம் சிரமத்தில் இருக்கும்போது, நமக்கு ஒரு உதவிகரம் தேவைப்படும் போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடன் நிற்பவன் தான் உண்மையான நண்பன். நட்பின் இந்த அழகை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தனது திருக்குறளில் அழகாக எடுத்துரைக்கின்றார். நட்பிற்கு வீற்றிருக்கே யாதனின் கொட்பின்றி ஒழும்வாய் ஊன்றும் நிலை. அதாவது, மன வேறுபாடு இல்லாமல் தன்னால் இயன்ற வழிகளில் எல்லாம் நண்பனுக்கு துணையாக நின்று அவனை தாங்குவதுதான் உண்மையான நட்பின் சிறப்பு. காலங்கள் மாறினாலும் தூரங்கள் அதிகரித்தாலும் உண்மையான நட்பில் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் மாறுவதில்லை. அதனால்தான் நட்பு என்பது ஒரு சாதாரணமான உறவல்ல, வாழ்க்கையின் பல தருணங்களில் நமக்கு துணையாக இருக்கும் ஒரு அற்புதமான பந்தம். அத்தகைய நீண்ட கால நட்பையும் நண்பர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பையும் அழகான நினைவுகளையும் கொண்டாடும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இரண்டு சிறப்பான பாடல்களை உங்களுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். முதலில் பல ஆண்டுகளாக நம் நினைவுகளில் இடம் பிரித்திருக்கும் ஒரு மறக்க முடியாத நட்பு பாடல், முஸ்தபா முஸ்தபா. இந்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமானின் இசையில் மற்றும் குரலில்.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: முதல் பாடலாக நண்பர்களுடன் நாம் பகிர்ந்து கொண்ட பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களின் நினைவுகளை மீண்டும் நம் மனதில் கொண்டு வந்தோம். அதே நட்பின் இன்னொரு பரிமாணத்தை இப்போது நாம் பார்க்கலாம். சில நண்பர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திற்கு மட்டும் வருவதில்லை, அவர்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறார்கள். நம் மகிழ்ச்சியிலும் சிரமங்களிலும் நம்முடன் துணையாக நிற்கும் அந்த நண்பர்களை நினைவுபடுத்தும் பாடல்தான் நண்பனே என் உயிர். இந்த பாடல் சட்டம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசுதேவனின் குரலில்.

0: le le. அது சீயம் மாதியப்பம் 101 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.
1: இப்பொழுது உங்கள் முடிவை தெரிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய 2 பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது, அதற்கான காரணம் என்ன, உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழையுங்கள். 416-593-0055 இது உங்கள் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: பெண் மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருது இல்லே?
4: ஓமண்ணா, அண்ணியும் வரணுண்டவர்.
3: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
4: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
1: ஒளிபரப்பாகின்ற பாடல் சாய் அபியங்கரின் மற்றும் சாய் ஸ்மிருதியின் குரலில் சாய் அபியங்கரின் இசையல்.

0: தற்போது சில்க் அஃபேர் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஆராதனை. வணக்கம் நேர்களே. ஆமாம், இது ஒரு சேல்ஸ் இவெண்டோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது சில்க் எஃப்ஐஆர் நிறுவனம். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு வெவ்வேறு முகவரிகளிலே உங்களுக்கான சேல்ஸ் இவெண்டை தந்து உங்கள் எல்லோரையுமே அண்மை காலங்களிலே மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கிறது சில்க் எஃப்ஐஆர் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு சிறப்பும் இருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு கடை அல்ல. எனவே சேல்ஸ் இவெண்டுக்காகவே புத்தம் புதிதாய் தெரிவிக்கப்படுகின்ற புதிய புதிய ஆடைகளைத்தான் நீங்கள் இங்கே பார்க்க போறீர்கள். எனவே இருக்கிறதை விற்று தீர்ப்பதற்கான சேலோ அல்லது சேலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக மலிவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைந்த ஆடைகளையோ இவர்கள் விற்பனை செய்வதில்லை. நீங்கள் இங்கே வந்து பார்க்கின்ற எல்லாமே ட்ரெண்டிங்கான ஆடைகளாக இருக்கும், அதாவது புத்தம் புதிய ஆடைகளாக இருக்கும். இன்னொன்று, காஞ்சிபுரங்களை பொறுத்தவரை பாரம்பரிய டிசைன்ஸ் ஓடு கூடிய எல்லோருமே எதிர்பார்க்கின்ற அற்புதமான காஞ்சிபுர தெரிவுகளும் இங்கே இருக்கிறது. எனவே சாரிகள் என்று பார்க்கிற போது $10 சாரிகளின் விலைகள் தொடங்குகிறது. $29 சோப் டிசு சாரிகள், அது கல்யாணி கொட்டன் சாரிகளாக, நயன்தாரா கொட்டன் சாரிகளாக, பீகாக் சாரிகளாக, டிசு சாரிகளாக தொடங்குகிறது. முதலே இந்த சேல் எங்கே என்று சொல்லிவிடுவது சிறப்பு. ஆமா, இந்த வாரத்துக்கான சேல் சிவந்தை இது இன்றுதான், அதாவது இன்று மட்டும்தான் இந்த வாய்ப்பு, நாளை இந்த சேல் நடக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 11/73 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக ஸ்காப்ரோவிலே பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்புகளிலே அமைந்திருக்கிறது குயின் பேலஸ் பேங்க்வெட் கோல். அந்த குயின் பேலஸ் பேங்க்வெட் கோல்ல தான் இந்த சேல்ஸ் இவன் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே 11/73 பிரிம்லி ரோட், பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்புக்கு வருகிற போது இந்த பேங்க்வெட் கோலுக்கு நீங்கள் வரலாம். இன்று 10:00 வரை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை கேட்கின்ற நீங்கள் உங்கள் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்கிற போது அவர்களுக்கும் இந்த சேலிலே நல்ல நல்ல ஆடைகளை, புத்தம் புதிய ஆடைகளை மிக குறைந்த விலையிலே வாங்குற வாய்ப்பு ஒன்று நீங்களும் அவர்களுக்கான அறிமுகமாக செய்து வைக்கலாம். விலைகள் என்று பார்க்கிற போது ஏற்கனவே சொன்னது போல $10 சாரிகள் இருக்கிறது, $29 டிசு சாரிகள் இருக்கிறது. டிசு சில்க்லே பல தெரிவுகள், பல வெரைட்டிஸ் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லேடிஸ் லெஹங்காஸ் $55 கிடைக்கிறது. லேடிஸ் சல்வாஸ் வித் பிளாசா பான்ஸோடு கூடியது $39 கிடைக்கிறது. அதுபோலவே ஆண்களுக்கான ஃபேன்சி குர்தா செட் $69 கிடைக்கிறது. அதுபோலவே ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் 40% சிறப்பு தள்ளுபடியிலே கிடைக்கிறது. பெண்களுக்கான குர்தி டாப்ஸ் வந்து $10 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே ஆண்களுக்கான ஒயிட் ஷர்ட் அரைக்கையோடு கூடியது $5, ஆண்களுக்கான ரோஸ் சில்க் ஷோர்ட் ஸ்லீவ் ஷர்ட் வந்து $10 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான லெஹங்கா சோலிஸ் வந்து உங்களுக்கு $39 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான சாரி சூட்ஸ் வந்து $39 கிடைக்கிறது. இப்படி ஏகப்பட்ட தெரிவுகளும் வரவுகளும் இங்கே காத்திருக்கிறது. சல்வார்களை பொறுத்தவரையிலே நிறைய தெரிவுகள் குறைந்த குறைந்த விலைகளிலே கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இங்கே கிடைக்கின்ற எல்லாமே புத்தம் புதிய வரவுகள் என்பது ஹைலைட் ஆன விடயம். அதேவேளையிலே நிறைய செலக்சன், அதிலிருந்து தான் உங்களுக்கான ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்ய போறீங்கள். எனவே புத்தம் புதிய வரவுகள், ஏராளமான செலக்சன், அதிலிருந்து கிடைக்கின்ற ஆடைகள் ஒவ்வொன்றுமே குவாலிட்டியானது, தரத்தில் உயர்வானவை. இப்படியான சிறப்போடு தான் உங்களுக்கான மலிவு விலைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது சில்க் எஃப்ஐஆர் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வரக்கூடிய முகவரி மீண்டும் சொல்லிவிடுகின்றேன். அது மிக முக்கியமாக காஞ்சிபுர சாரிகளுக்கு 50% தள்ளுபடி என்பது மறக்காமல் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது. காஞ்சிபுர தெரிவுகள் யாவுமே புத்தம் புதிய வரவுகள். அதேவேளையிலே நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல நல்ல டிசைன்ல, நல்ல நல்ல இந்த போர்டர் மற்றும் பொடி பீஸோடு கூடிய நல்ல டிசைன் ஒர்க்கோடு கூடிய காஞ்சிபுரங்கள் இங்கே கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்ற விலையை விட குறைந்த விலைகளுக்கு இங்கே காஞ்சிபுரங்கள் உங்கள் கைகளிலே கிடைக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே உங்கள் வீட்டில் உள்ள சிறிய பெண் பிள்ளைகள் தொடக்கம் எந்த வயதுக்கும் உரிய அனைத்து வகையான ஆடைகளையும் இந்த சேல்ஸ் இவெண்டிலே நீங்கள் சில்க் எஃபருடைய இந்த மலிவு பணியிலே வாங்கிக் கொள்ளலாம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வரக்கூடிய முகவரி 11/73 பிரிம்லி ரோட் ஸ்காப்ரோ, குறிப்பாக குயின் பேலஸ் பேங்க்வெட் கோல்லே இது சேல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகிலே இந்த பிரதான இன்டர்செக்ஷன் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது வருவதற்கு இலகுவாக இருக்கும். இதை நீங்கள் கேட்கிற போது உங்கள் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்களுக்கும் சொன்னால் இந்த வாய்ப்பை அவர்களும் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் ஒரு வசதியை ஏற்படுத்திக் கொடுக்கலாம். மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சேல் இவன் இன்று 10:00 வரை மட்டுமே, நாளை இந்த சேல் இவன் இருக்காது, இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். இது குயின் பேலஸ் பேங்க்வெட் கோல்லே சில்க் எஃப்ஐஆர் வழங்கக்கூடிய மாபெரும் சிறப்பு தள்ளுபடிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை.
0: நன்றி அருண்குமார். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை. நேர்மை பொழுது 3:29.

0: நேரம் 3:30. சேமார் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது. மொரட்டோவா அங்குலான பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான டோடா படகு ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையில் தமிழக முதல்வர் விஜய் இன்று முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கடல் பாபல் மண்டம் நீரணை மற்றும் எய்டன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய சவுதி அரேபியா தலைமையில் 14 நாடுகள் கொண்ட கடல்சார பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. சீமா தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால்.

0: செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷினால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: Everything okay? No problem.
2: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
1: 416-268-0155.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
1: சரி சரி.

0: கானமும் காரணமும் நிகழ்ச்சியின் முதல் நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அழைப்பில் ஒரு சிறிய இடையூறு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் எங்களுடைய அடுத்த நேயருடன் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களுடைய பாடல்களோட பயந்து கொண்டோம்.
0: சந்தோஷம். சரி சொல்லுங்கள், இன்றைய இரண்டு பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது?
1: பட்ட வெங்கடேஷ் படத்துல இருந்து நண்பரே, எனது உயிர் நண்பரே, நீண்ட நாள் உறவிடு, இந்து போல் எந்துமே தொடருது. அந்த பாடல் நண்பனுக்காக நான் ஒரு மழை பாடின பாடல் வந்து.
0: அதற்காக உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருக்கின்றது?
1: ஆமா, அருமையான ஒரு பாடல்.
0: சரி, மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கருத்து உங்களுடன் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார்? சொல்லுங்கள், இன்றைய இரண்டு பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது?
2: முதலாவது முஸ்தபா. முஸ்தபா என்ன, அவர் ஒரு நாளும் என்ற கடன் கேட்டதே இல்லை முஸ்தபா.
0: சரி, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்க இன்னொரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேர்களை நிரம்பி பொழுது 3:38 ஒளிபரப்பாகின்ற பாடல் வேட்டைக்காரன் தடுப்படத்திலிருந்து சுசித்ரா சங்கீதாவின் குரலில் இது உங்களுக்காக.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: Another Don clean with the Don Ducks.
3: Oh, he's doing dishes with Dawn Platinum.
4: The only soap trusted to save wildlife affected by oil.
3: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
4: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
3: Organize the fridge, the spice rack, the junk drawer.
4: What are you quacking on about? He's gonna make enchiladas.
3: More dishes? That's giving this duck goosebumps.
2: Dawn Platinum, the better grease getter.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23, சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
9: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
10: www.cmr.fm.
11: ஆமாம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம்
12: வணக்கம்.
11: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சரி. ஓ, ஹலோ, கேக்குதா? ஓ, கேக்குதா? சரி, இன்றைய இரண்டு பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது? எதுக்காக அந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது? என்னது? உங்களுடைய தொலைபேசியில் கொஞ்சம் கட் பண்ணி தான் வருது. சரி, திருப்பி சொல்ல முடியுமா இதற்காக உங்களுக்கு முஸ்தபா அந்த பாடல் பிடித்து இருக்கின்றது?
12: பாட்டு கொஞ்சம் கருத்தா இருக்குமா? அது என்ன நல்லது, இதான குத்து பாட்டு மாதிரி இருக்கு, அது நல்ல புத்தியாகமா இருக்கு,
11: அதற்காக பிடித்து இருக்கின்றது.
12: ஆமா.
11: சரி, நன்றி எங்களுடைய கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட மேற்கு இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி.
12: நன்றி, வாய்ப்பு.
11: வணக்கம்.
12: வணக்கம்.
11: மீண்டும் சந்திப்போம். நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் இளையராஜாவின் இசையில்.

0: CMR 101.3. More music, more fun. Yeah.
1: எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். அழைப்பில் யார்? சொல்லுங்கள். இன்றைய இரண்டு பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது? சரி, எதற்காக அந்த பாடல் பிடித்து இருக்கின்றது?
2: நல்ல இசை, சில கருத்துகள் இருக்கு. பழைய கல்லூரியில் படித்த காலங்கள்ல அந்த கருத்துகள் இருக்கு, அதால பிடிச்சிருக்கோம்.
1: சரி, நன்றி. உங்கள் நட்பை பற்றி உங்களுடைய கருத்தை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
3: ஓ வணக்கம். நான் இதே வந்து நான் வாக்களித்து விட்டு நான் பாடல் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணினேன்.
1: திருப்பி சொல்லுங்கள், நீங்கள்
3: வாக்களித்து விட்டேன் முஸ்தபாக்கு.
1: சரி, எந்த பாட்டுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வாக்களித்து இருக்கின்றீர்கள்? அந்த பாடலுக்கு. சரி, எதற்காக உங்களுக்கு அந்த பாடல் பிடித்திருக்கின்றது?
3: அது நல்ல பாடல், நல்ல படமும் இசை நல்லது. ஆனபடியா அந்த பாடலுக்கு.
1: சரி, எங்களுடைய கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
3: பாடல் கேட்க வெயிட் பண்ணலாமா?
1: மறுபடியுமா முஸ்தபா பாடல்?
3: இல்ல இல்ல, நீங்கள் கேட்ட நாலு மணிக்கு அந்த இதுக்கு.
1: ஓ, உங்களுக்காக நிகழ்ச்சியா? ஓ, அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கதைப்போம் அந்த நிகழ்ச்சியை பற்றி. சரியா? ஓகே, இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். நேர்களை நேர்மை இப்பொழுது 3:54 ஒளிபரப்பாகின்ற பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அனிருத், மன்னிக்கவும், யுவன் சங்கர் ராஜாவின் குரலில் அனிருத்தன் இசையில்.

0: தமிழ் எஃப்எம் 101.3. மீண்டும் சில்கஃபேர் தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஆராதனை, வணக்கம் நேர்களே. ஆமாம், இது சில்க் ஃபேர் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு சேல்ஸ் இவெண்ட் பற்றிய தகவலை வழங்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு முகவரிகளிலே உங்களுக்கான சேல்ஸ் இவெண்டை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது சில்க் ஃபேர். இது ஒரு கடை அல்ல, பல இடங்களிலும் சேல்ஸ் வழங்கக்கூடிய ஒரு இவெண்டை அது நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இதிலே வாடிக்கையாளர்கள் அல்லது பொதுமக்களுக்கான நல்ல வாய்ப்பு என்னன்னு சொன்னால், இது ஒரு இருப்பதை விற்று தீர்ப்பதற்கான சேலோ அல்லது மலிவிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைந்த ஆடைகளை விற்கின்ற ஒரு நிறுவனமும் அல்ல. இது முழுக்க முழுக்க புத்தம் புதிய ஆடைகளை தெரிவித்து, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் ஆகிய இந்த மாதங்களுக்கான புத்தம் புதிய ஆடைகளை தெரிவித்து, அந்த புத்தம் புதிய ஆடைகளுக்கு ஒரு சிறப்பான தள்ளுபடியையும் தந்து உங்களுக்கான ஒரு சேல்ஸ் இவெண்ட்டை சிறப்பாக பல இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், சேல்ஸ் வழங்க வேண்டும், மலிவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலத்திலும் தாங்கள் தரத்தில் குறைவான ஆடைகளை விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை தெரிவிக்கின்றார்கள். எனவே இது புத்தம் புதிய வரவுகள், ஜூனிக்கான கலெக்ஷன், அன்பீட்டபிள் பிரைஸ். இந்த அன்பீட்டபிள் பிரைஸ் என்பது எதற்காக என்று சொன்னால், இப்படியான புத்தம் புதிய ஆடைகளை, இவ்வளவு தரமான ஆடைகள், நீங்கள் இவ்வளவு குறைந்த விலைகளிலே வாங்க முடியாது என்பது அதற்கு விளக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் வருகிற

எப்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான பல்வேறு வகையான ஆடைகளை வாங்கலாம். வீட்டுப்பாவை பொருட்களை வாங்கலாம். வழிபாட்டு அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். யாவுமே மிக மிக

0: ஆண்டுகள் வரை இளைய தம்பதிகள், கொஞ்சம் முதியவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வயது தரப்பினருக்குமான அனைத்து வகையான ஆடைகளையும் இங்கே மலிவாக கிடைக்கிறது. மிக மிக முக்கியமானது, எல்லாமே புத்தம் புதிய வரவுகள். ட்ரெண்டிங்கான ஆடைகளையும் வாங்கலாம், பாரம்பரிய ஆடைகளையும் வாங்கலாம், எல்லாமே தரத்தில் சிறந்தவை. அதேவேளையிலே யூனிக்கான செலக்ஷன் கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வாய்ப்பு என்பது நாளைக்கு உங்களுக்கு அமையாது. பொதுவாக சனியாறு சேல் என்று நினைப்பீர்கள், ஆனால் சனியாறு அல்ல, சனி மட்டும்தான். எனவே இன்று இரவு 10 மணி வரைக்குள் இங்கே வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தகவலை நீங்கள் கேட்கிற போது உங்களுடைய சொந்தங்கள், உறவினர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தினால் அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் உதவி செய்யலாம். என்னென்னு சொன்னால் எல்லோருமே சமநேரத்தில் வானொலி கேட்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கின்ற நீங்கள் உங்களுடைய சொந்தங்கள், உறவுகளுக்கு இதை சொல்லிக் கொண்டால் அவர்களுக்கு இந்த ஒரு நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மீண்டும் உங்களுக்கான அந்த முகவரியை சொல்லிவிடுகின்றேன். இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக ஸ்காப்ரோவிலே குயின் பேலஸ் பேங்குவெட் கோலே உங்களை வரவேற்கிறது. சில்க் அஃபேர், காஞ்சிபுர சாரிகள் யாவுமே 50% சிறப்பு தள்ளுபடி என்பதும் மறக்காமல் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது. எனவே சில்க் அஃபேர் வழங்கக்கூடிய இந்த மாபெரும் சிறப்பு மலிவு இடத்துக்கு நீங்கள் வர வேண்டிய முகவரி குயின் பேலஸ் பேங்குவெட் கோல், 1173 பிரிம்லி ரோட், ஸ்காப்ரோவிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்பு கருகிலே இந்த இடம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தகவலோடு இந்த பொழுதிலே விடைபெற்று நாங்கள் மீண்டும் அடுத்த தகவலில் சந்திக்கலாம். நன்றி ஆராதனை. நன்றி நேர்களே.
1: நன்றி, எனக்கு மேலும் மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 4 மணி.

சேமார் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்ட சீரன் பாசிக் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் போலீசார் வெளியிட்டுள்ளனர். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா விதானுக்கே குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் நெரிசலில் உயிர் இழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய அரசு வேலை நியமனங்களை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா பிரதேச அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களையே உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியின் உங்களுடைய முதல் நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், அப்படியே
0: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு விஸ்வநாதன் தன் படத்துல இருந்து பட்டாம்பூஜி அந்த பாடல்
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இந்த கடமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: நேர்களை, இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் தோமாரா. நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியோட நாங்களும் தான் இருக்கோம்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: ஏஓடி பாடத்துல இருந்து முத்தாமலையார் புது பாடல் கேட்போம்.
0: உங்களுக்கா அந்த பாடல் வருகின்றது. நன்றி. இந்த குடமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. வணக்கம்.

0: ஆமாம் நேயர்களே, நிகழ்வில் முதலில் கலந்து கொண்ட நேயரின் பாடலை ஒளிபரப்ப முடியாமைக்கு வருந்துகின்றோம். சரி, எங்களுடைய நிகழ்ச்சியை அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு சிலம்பாட்டம் படத்துல மச்சான் மச்சான் அந்த பாடல்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: மேலும் இப்பொழுது 4:21 நிமிடம் உங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், மதன் கலைக்கின்ற
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓம் ஓம் நல்ல மனுஷன் இருக்கிறோம். இந்த பாடு கேட்போம், அடியே அடி அந்த சில பாட்டு. அந்த பாடு
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. பாடல் மிகவும் நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:27. உங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார்?
1: நான் சின்னதுரை அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்க.
0: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: எனக்கு ஜேசுதாஸ் படிச்ச பாடல் 800 மதுரை பக்கம் என் பாடல் மனதில் இருக்கும். அந்த பாடல்
0: வாசலிலே ஒரு வெண்ணிலா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த குணமேக்கு.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். நான் இதே நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன்.
1: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு? உங்களுக்காக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4 1 5 3 0 0 5 5.

0: நேர்களே, ஒளிபரப்பாகிய பாடல் கத்தை திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், ஸ்வேதா மோகனின் குரலில் அனிருத்தன் இசையில். ஆமாம், எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மடா, நான் சிலை எம்பத்ராஜா பேசுறேன். மதிய வணக்கம். எங்கள் மழலை தமிழில் பேசும் அரசி தேவிக்கு எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கிறேன். நிகழ்ச்சியில நான் சம்பந்தப்பட்ட எனக்கு பெரிய சந்தோஷம். லாஸ்ட் வீக் ரெண்டு நாளும் சம்பந்தப்படவில்லை. அது சமர் வந்தா கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகள் வர்றது வழக்கம். அதுல தப்பிட்டோம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு எனக்கு பாட்டு வந்து செம்மாங்கு பாட்டு காலம் படத்துல நம்ம மனசு போல வாழ்மைதான் வாழ்க்கை என்ற பாடல். அதனால சிஎம் மருமக்களும் அதோட இன்னொன்னு சிலவங்களும் சிஎம் மருமக நேர்களை நல்ல பாடல்களோடும் நேர்த்தியலோடும் வருகிறோம். அவைகளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு
0: நன்றி. நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:48 5 மணி வரையிலும் உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 4:06 5:03 0:05. சரி, எங்களுடைய அடுத்த நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார்?
1: சொல்லுங்கள்,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: அமரன்
0: திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இந்த பாடல் வருகின்றது. நன்றி.
1: என்ன படம்?
0: அமரன்.
1: அமரன்.
0: நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.

0: நான்கு மணி 54 நிமிடம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேயருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் எஜ்மன் பைக்கர். எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலச்சுவமாக இருக்கின்றேன்.
0: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: நன்றி,
0: வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கம் விதித்திருந்த 50% மேலதிக வரி டிசம்பர் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது. மொரட்டுவா அங்குலான பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான டோரா படகு ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்தியாவின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டையில் தமிழக முதல்வர் விஜய் இன்று முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கனடா மற்றும் அமெரிக்க இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கடல் பாப் அல் மண்டப் நீரணை மற்றும் எய்டன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய சவுதி அரேபியா தலைமையில் 14 நாடுகள் கொண்ட கடல்சார் பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. சீமார் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 25 உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6,000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444.
3: Leaf Truck Driving School. எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: www.cmr.fm.
1: நேரம் இப்பொழுது 5:07 ஒளிபரப்பாகின்ற பாடல் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து, சுபலட்சுமியின் குரலில் ஜி வி பிரகாஷின் இசையில்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: www.cmr.fm.
2: ஒளிபரப்பாகின்ற பாடல் டூர் திரைப்படத்திலிருந்து சாயபியங்கர் பூமிகா தீப்தியின் குரலில் சாயபியங்கரின் இசையில்

0: தற்போது சில்க் அஃபேர் நிறைவு தகவல்களை வழங்குவதற்கு அருண்குமாரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனி, வணக்கம் நேர்களே. ஆமாம், இது சில்க் அஃபேர் நிறுவனம். ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு முகவரியிலே உங்களுக்கான சேல்ஸ் இவெண்டை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வார இறுதி, குறிப்பாக நாளை இந்த சந்தர்ப்பம் இல்லை, இன்று மட்டும்தான். நேற்று ஆரம்பித்தார்கள் அந்த சேல்ஸ் இவெண்ட். எனவே இன்று இரவு 10 மணிக்கு முன்னராக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கான சேல்ஸ் இவெண்டிலே கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்குரிய அத்தனை பேருக்குமான புத்தம் புதிய ஆடைகளை மிக மிக குறைந்த விலைகளிலே, அதுவும் மிக தரமான தெரிவுகளாக, அதேபோலே ஒரு ஜூனிக்கான கலெக்ஷனோடு கூடிய தெரிவுகளாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அன்பீட்டபிள் பிரைஸ் என்பது இந்த சேல்ஸ் இவெண்டினுடைய டைட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சேல் எங்கே நடக்கிறது என்று கேட்கிற போது, இது குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால், இது இலக்கம் 1173 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக ஸ்காப்ரோவிலே பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்பு கருகிலே அமைந்திருக்கிறது இந்த குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால். இங்கே வருகிற போது உங்களுக்கான குடும்பத்தின் அனைவருக்குமான ஆடைகளை புத்தம் புதிய தெளிவாக வாங்கலாம். ஏன் இந்த சேல் முக்கியமானது, அல்லது நீங்கள் ஏன் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், இது ஒரு கடை அல்ல, இது ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் சேல்ஸ் இவெண்ட் நடத்துகின்ற நிறுவனம். எனவே இங்கு இருப்பதெல்லாம் புத்தம் புதிய ஆடைகள், இருப்பதை விற்று தீர்ப்பதற்கான சேல்ஸ் அல்ல. அதேவேளையிலே மலிவாக வழங்க வேண்டும் என்பதற்காக தரத்தில் குறைவான ஆடைகளை தாங்கள் எப்போதுமே விற்பனை செய்ய மாட்டோம் என்பதையும் சில்க் அஃபேர் தெளிவாகவே தெரிவிக்கிறது. எனவே நீங்கள் வருகிற போது புத்தம் புதிய ஆடைகளை தான் பார்க்க போறீங்கள். அதுல உங்களுக்கான ஒரு நல்ல யூனிக்கான செலக்ஷன் கிடைக்கும். அதே வேளையிலே அந்த செலக்ஷனு கிடைக்கின்ற மலிவு உங்களுடைய மனதை பெரிதும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு மலிவாக இருக்கும். குறிப்பாக காஞ்சிபுரங்களை பார்க்கிற போது 50 வித சிறப்பு தள்ளுபடிகளை காஞ்சிபுரம் கிடைக்கிறது. காஞ்சிபுரங்கள் இங்கே வந்து பார்த்தால் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் குறைந்தது ஒரு காஞ்சிபுரமாவது வாங்காமல் இங்கிருந்து யாரும் செல்ல மாட்டீர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த மலிவு அமைகிறது. ஏனென்றால் பல நேரங்களில் நீங்கள் கடைகளுக்கு போய் காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு விரும்பினாலும் விலை சில நேரம் அமையல் என்று சொன்னா விட்டுட்டு வருவீங்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை. இங்கே சேல்ஸ் இங்கே இந்த சில்க் அஃபேர் தரக்கூடிய இந்த சேல்ஸ் வந்து வரக்கூடாது. நீங்களே எதிர்பார்க்காத குறைந்த விலைகளிலே உங்களுக்கான காஞ்சிபுரங்கள் கிடைக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே காஞ்சிபுரங்கள் மட்டுமல்ல, ஏகப்பட்ட சாரிகளின் புத்தம் புதிய வரவுகள் கிடைக்கிறது. அதிலே சொப் டிசு சாரிகளாக கல்யாணி கொட்டன் சாரிகள் மற்றும் நயன்தாரா கொட்டன் சாரிகள், பீகாக் சாரிகள் மற்றும் டிசு சாரிகள் என்று பல வெரைட்டி கிடைக்கிறது. அது $29 அந்த சாரிகள் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்தடிக் சில்க் சாரிகளை $10 வாங்கலாம். ஏற்கனவே சொன்னது போல காஞ்சிபுரங்கள் 50% ஆஃபில் கிடைக்கிறது. லேடிஸ் குர்தி டாப் வந்து $10 வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுபோலவே ஆண்களுக்கான ஃபேன்சி சர்வாணிகள் 40 வீத தள்ளுபடியில் கிடைக்கிறது. ஆண்களுக்கான ஃபேன்சி குருதி செட், குர்தா செட் வந்து $69 கிடைக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. லேடிஸுக்கான லெஹங்காஸ் $59, லேடிஸுக்கான சல்வார் வித் பிளாசோ ஃபேன்ஸோடு கூடியது சல்வார்கள் $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போலவே பெண் பிள்ளைகளுக்கான கேர்ள்ஸ் லெஹங்கா சோலி உங்களுக்கு $39 கிடைக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கான சாரி சூட்ஸ் வந்து உங்களுக்கு $39 கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஏகப்பட்ட வரவுகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண் குழந்தைகளாக இருக்கின்ற குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள் தொடக்கம், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு வயதுக்கும் உரிய பிள்ளைகளுக்கான இந்த விதவிதமான ஆடைகள், சல்வார்களாக சுடிதார்களாக இந்த மாதிரி லெஹங்கா சோலிஸாக, இப்படி ஏகப்பட்ட தெரிவுகள் பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. சாரிகள் பல வகையிலே கிடைக்கிறது, பல விலைகளிலே கிடைக்கிறது. எல்லாமே உங்கள் மனதை பெரிதும் குளிர்விக்கக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய மலிவிலே கிடைக்கிறது என்பதை தாண்டி உண்மையிலேயே செலக்ஷன் அபூர்வமானது. நீங்கள் வந்து பார்த்தால் வேறெங்குமே பார்க்க முடியாத புத்தம் புதிய வரவுகளாக அமையும். ஏன் என்று சொன்னால், இது சேல்ஸ் இவெண்டுக்காக பிரத்யேகமாக கொண்டுவரப்பட்ட புத்தம் புதிய வரவுகள். இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய புத்தம் புதிய வரவுகள் இங்கு கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த சேல்ஸை வழங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு சேல்ஸ் இவெண்டாக நடத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம், காஞ்சிபுரங்கள் நீங்களே எதிர்பார்க்காத மிக குறைந்த விலைகளிலே நல்ல நல்ல டிசைனிலே காஞ்சிபுரங்கள் கிடைக்கிறது. ஆண்களுக்கான சேட்ஸ் மற்றும் வேட்டிகள் போன்றவை எல்லாம் கிடைக்கிறது. வீட்டு பாவனை பொருட்கள் மற்றும் உங்கள் வீட்டினுடைய வழிபாட்டு அறைக்கு தேவையான பொருட்கள் என்று எல்லாமே மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் பிரைஸிலே கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகள் சொந்தங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டால் அவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் எல்லோருமே சமநேரத்திலே வானொலி கேட்பார்கள் என்று இல்லை. நீங்கள் கேட்கக்கூடிய நேர்கள் இதை உங்கள் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு தொலைபேசி மூலமாக தெரிவிக்கிற போது அவர்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் நிறைய ஒரு சேமிப்பு கிடைக்கிறது, ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியான கொள்வனமாக புத்தம்புதிய ஆடைகள் கிடைக்கிறது, தரமான குவாலிட்டியான ஆடைகளாக அவை இருக்கிறது, அவற்றுக்கு கிடைக்கின்ற மலிவு நிச்சயம் உங்களை மகிழ்விக்கின்ற மலிவாக அமையும். எனவே வரக்கூடிய முகவரியும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை நிறைவு செய்யலாம். முகவரி இது 1173 பிரிம்லி ரோட்டிலே, குறிப்பாக பிரிம்லி மற்றும் பிரிமோட்டன் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது இந்த குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால். குயின் பேலஸ் பேங்குவெட் ஹால் 1173 பிரிம்லி ரோட்டிலே, ஸ்காபுரோவிலே பிரிமோட்டன் மற்றும் பிரிம்லி சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த சேல், நாளைக்கு இந்த சேல் நடக்காது. இன்று இரவு 10 மணிக்குள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் வந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் வர இருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆராதனை உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி அனைவருக்கும். நன்றி நேர்களே. அதே வழியிலே சில்க் கஃபேர் நிறுவனத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டு
0: நன்றி. வணக்கம். நன்றி. இந்த தகவலை வழங்கியமைக்கு இன்னொரு பொழுதில் நாம் சந்திப்போம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18-ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
5: www.cmr.fm.
0: ஒளிபரப்பாகின்ற பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியமின் குரலில் இளையராஜாவின் இசையல்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நிதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட அரசாங்கம் முயல்வது வரலாற்று தவறு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவமண்டார தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளை விட தற்போது போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்திருக்கின்ற வரி எச்சரிக்கை, கனடா சில மாற்றங்களை செய்ய வேண்டியதற்கான விழிப்பூட்டும் அழைப்பென அமெரிக்க செனேட்டர் சக் கிராஸ்லி தெரிவித்திருக்கிறார். இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் கடந்த 6 ஆண்டுகளில் சிறைச்சாலைகளில் இருந்து தப்பிய 1181 கைதிகளில் 709 பேர் இதுவரை மீண்டும் கைது செய்யப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. தப்பிய கைதிகளை கைது செய்யாமல் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவது பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்றும் கணக்காய்வு அறிக்கை எச்சரித்திருக்கிறது. மேலும் 2025 சிறைச்சாலைகளிலிருந்து 5,083 கைபேசிகள், 4,149 சிம் அட்டைகள் மற்றும் 100 கணக்கான மின்கலங்கள், மின்னேற்றிகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவுடனான August 12 கலந்துரையாடலின் முழுமையான திருத்தப்படாத காணொலியை வெளியிடுமாறு இலங்கை சட்டத்தறிஞர்கள் சங்கம் ஜனாதிபதி ஊடகப்பிரிவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுவரை வெளியிடப்பட்ட காணொலியில் கலந்துரையாடலின் ஆரம்ப பகுதி மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும் சில இடங்களில் ஒளி தெளிவு இல்லை என்றும் அது தெரிவித்திருக்கிறது. தங்கள் பிரதிநிதிகளின் அனைத்து கருத்துக்கள், பதில்கள் மற்றும் இறுதி உரைகள் அடங்கிய தெளிவான முழுமையான காணொலியை வழங்குமாறும் சங்கம் கோரியிருக்கிறது. இலங்கையின் GSP பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து பேணுவதற்காக மரண தண்டனைக்கு உத்தியோகபூர்வ தடை விதித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டத்தை திருத்துதல் அல்லது நீக்குதல் உள்ளிட்ட பரிந்துரைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்திருக்கிறது. மேலும் சிறுபான்மையினர் மற்றும் பால் புதுமையினருக்கான பாதுகாப்பு, சித்திரவதை மற்றும் காவல் மரணங்களை தடுப்பது, கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்தல், பாலின சமத்துவம் மற்றும் சிறுவர் உரிமைகளை பாதுகாத்தல் ஆகியவற்றிலும் முன்னேற்றம் தேவை என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 2024 GSP பிளஸ் மூலம் இலங்கைக்கு 139 மில்லியன் யூரோ சுங்க வரிச்சலுகை கொடுத்துள்ள நிலையில் இந்த பரிந்துரைகள் தொடர்பான இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய பேச்சுவார்த்தைகள் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட அரசாங்கம் முயல்வது வரலாற்று தவறு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க முயற்சிக்கு எதிராக மகாநாயக்க தேரர்கள், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு தைரியம் இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்திருக்கிறார்.

0: விழாவில் வந்தே மாதரம் பாடலை சோனியா காந்தி நிறுத்தச் சொன்னதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. இதனை காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி செய்தித் தொடர்பாளர் கோபால் கிருஷ்ணா அகர்வால் வந்தே மாதரத்தை அவமதிக்கும் வகையில் சோனியா காந்தி செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், நீண்ட நேரம் நின்றிருந்த கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு நாட்காலி வழங்குமாறு சோனியா காந்தி கேட்டுக்கொண்டிருந்தார் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கூட்டங்களில் வந்தே மாதரத்தின் ஆரம்ப பகுதிகளை பாடும் நடைமுறை 1937 முதல் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: பிக்கரிங் பகுதியில் ஹைவே 401 கட்டுமானப் பணிக்காக மூடப்பட்டிருந்த பகுதியில் மின்னணு அறிவிப்பு பலகை மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் 22 வயதான ஸ்காப்ரோ பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அதிகாலை 2:30 அளவில் புரோக் ரோட் மற்றும் வெஸ்னி ரோடு இடையே மேற்கு திசை வழித்தடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றதாக ஓபிபி தெரிவித்திருக்கிறது. அதிவேக வேகத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுமான பகுதிக்குள் நுழைந்து மின்னணு பலகையில் மோதியதில் ஓட்டுநர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பவத்தைத் தொடர்ந்து ஹைவே 401 ஒரு பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது. கனேடிய அரசாங்கம் நாட்டின் வரிச்சட்டத்தை படிப்படியாக சீர்திருத்த திட்டமிட்டுள்ளதாக கனடா வருமான வரி திணைக்களம் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு பிரதிநிதி வெயின் லாங் தெரிவித்திருக்கிறார். சிறு தொழில்களுக்கான வரி விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது உள்ளிட்ட மாற்றங்கள் முதற்கட்ட முன்னுரிமையாக இருக்கும் என அவர் கூறினார். பிரதமர் மாக்காணி தலைமையிலான அரசாங்கத்தின் அடுத்த வரவு செலவு திட்டம் முதலீடுகளை ஈர்த்து பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கனடாவின் வரிச்சட்டம் மற்றும் முதலீட்டு விதிமுறைகள் மாற்றப்பட்டால் அதிக முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கனேடிய பொருட்களுக்கு புதிய வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை கனடா சில மாற்றங்களை செய்ய வேண்டியதற்கான விழிப்பூட்டும் அழைப்பென அமெரிக்க செனட்டர் சக் கிராஸ்லே தெரிவித்திருக்கிறார். கனடா அமெரிக்கா இடையே கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்றாலும் அவை குஸ்மா வர்த்தக ஒப்பந்தத்தை பாதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். August 19 முதல் சில கனடிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கின்றன.
1: உலகச் செய்திகள்.
0: இந்தோனேசியாவின் ஃப்ளோரஸ் தீவு அருகே ஏற்பட்ட 7.7 richter சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 உயிரிழந்திருக்கிறார்கள். பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததுடன் பரவலான சேதமும் ஏற்பட்டிருக்கிறது. நிலநடுக்கத்தைத் தொடர்ந்து பல அதிர்வுகள் ஏற்பட்டன. சுமார் 2000 வீடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். நிலச்சரிவு காரணமாக சில பகுதிகளை சென்றடைவதில் மீட்புக் குழுக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ரா தீவிலும் 6.9 richter நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் இடிந்த 2 இடிபாடுகளுக்குள்ளிருந்து 21 பலஸ்தீனர்கள் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காசா சிவில் பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். காசா நகரின் மற்றொரு இடிந்த வீட்டின் கீழ் மேலும் 40 உடல்கள் சிக்கியிருக்கலாம் என கருதப்பட்டு தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மீட்பு பணிகளுக்கு தேவையான கனரக இயந்திரங்கள், எரிபொருள் மற்றும் உபகரணங்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் பகுதிகளில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியிருக்கிறது. இதில் ஒரு இராணுவ விமான தளமும் ரஷ்யாவின் செயற்கைக்கோள் இணைய வலையமைப்பு ஆதரவளிக்கும் ராக்கெட் மையமும் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் துருக்கியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் பெருமளவிலான கையிருப்பை உக்ரைனுக்கு அனுப்பும் திட்டம் குறித்து அமெரிக்கா மற்றும் துருக்கியிடம் ரஷ்யா விளக்கம் கோரியிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 22 அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிட அரசாங்கம் முயல்வது வரலாற்று தவறு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 5 விட தற்போது போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி

ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற வரி எச்சரிக்கை கனடா சில மாற்றங்களை செய்ய வேண்டியதற்கான விழிப்பூட்டும் அழைப்பென அமெரிக்க செனட்டர் சக் கிராஸ்லி தெரிவித்திருக்கிறார். இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800. கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை டொரோ குரூப் கிராஸ் போர்டர் ஏசட் டிரைவர்ஸுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. கால் 905-507-1800.

0: CMR 101.3. More music, more fun.
1: நேர்களே, ஒளிபரப்பாகிய பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து உத்தரா உன்னிகிருஷ்ணன் குரலில் ஜிவி பிரகாஷ் நிகழ்ச்சியில். இந்த வாரத்தின் வானிலையை பார்க்கலாம். டொரண்டோவில் தற்போதைய வானிலை 24°C உள்ளது. சூரிய ஒளி நிறைந்த பிரகாசமான நாளாக இன்றைய நாள் அமையப்போ என்றது. இரவு பொழுது 19°C, நாளை 26°C. மழைக்கான சாத்தியக்கூறுகள் 60% உள்ளது. இரவு பொழுது 20°C, மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் 60% உள்ளது. திங்கட்கிழமை 29°C, மழைக்கான சாத்தியக்கூறுகள் 30% உள்ளது. செவ்வாய்க்கிழமை 28°C, சூரிய ஒளியை நிறைந்த ஒரு பிரகாசமான நாளாக செவ்வாய்க்கிழமை அமையப்போகின்றது. காற்று கிழக்கு தென்கிழக்கு திசையில் மணிக்கு 22 km வேகத்தில் வீசுகிறது.
2: என்ன, கார் லோனும் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
7: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
8: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிண்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
9: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078, info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000, 416-489-2000. GTA Credit.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இறுதியே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து வாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளார். என்னுடன் இணைந்து அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.

நன்றி ஆராதனி. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில். இப்பொழுது முதல் நேர்கள் 12 மணி வரை நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 12 மணி தொடக்கம் தொடர்ந்து 6 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் வளமை போல் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி இன்று முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி 7 மணி தொடக்கம் 8 மணி வரை ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இன்றைய நட்சத்திரம் ஒளிபரப்பாகும். இன்றைய நட்சத்திரத்தை தொடர்ந்து நேர்களை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 10 மணி தொடக்கம் 11 மணி வரை பல்வேறு சுவையான தகவல்கள் மற்றும் பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 11 மணிக்கு இன்றைய இரவு பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களது அன்பறிவிப்பாளர் செந்தில்நாதன் தொகுத்து வழங்குவார். நான் உங்களுடன் எஸ்எஸ் வாசன். தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சியுடன் பயணிக்கலாம். அலையுங்கள் 416-6444-6222 என்ற மணிக்கவும் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் எங்களது கேள்விகள் மற்றும் விடைகள் போன்றவற்றுடன் இணைந்திருக்கலாம். காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது.

0: தமிழ் எஃப்எம் 101.3
1: நேர்களை காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று கொண்டு வருகின்ற காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இதில் தமிழகத்தின் ஒரு மிக பிரபலமான பறவைகள் விலங்குகள் தொடர்பான காப்பகத்தின் பேர் சொல்லப்படும், அந்த பேர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த காட்சியிலே தமிழகத்தில் மிக பிரபலமான விலங்குகள் மற்றும் பறவைகள் தொடர்பான காப்பகம் ஒன்றின் பேர் ஒன்று சொல்லப்படும். அந்த காப்பகம் அல்லது விலங்குகள் காப்பகத்தின் பெயர் குறிப்பிடப்படுகின்ற போது அந்த பெயர் என்ன என்பதை நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் புரியும், அதை கண்டறிய வேண்டும். மூன்றாவது வினா, இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை இன்றைய தினம் கொண்டாடுகின்றது? இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை இன்று 2026 August 15 கொண்டாடுகின்றது என்பது கேள்விகள். அலையுங்கள், பார்க்கலாம். 4165930055 நேர்களை அழைப்பதற்கு முதல் இந்த காட்சியை நீங்கள் வடிவகுக்க வேண்டும்.
2: ஓ, பழனி படிக்கட்டு. எஸ் சார். இவங்க எல்லாம் யாரு?
3: 4-5 நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே டெமிக்கு கொடுத்துட்டு இருந்த தீவிரவாதிகள் சார். இவங்க இவங்களை நேத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எஸ்ஐ பிடிச்சிட்டு வந்தார்.
2: எங்க எஸ்ஐ?
3: அவரும் மாமூலா வெளியே போயிருக்கார் சார்.
2: சே, நாம இந்த ஸ்டேஷனுக்கு வரலன்னா யாருமே டியூட்டியை கரெக்டா பண்றது இல்லையா? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா?
3: தாங்குவேன்.
2: அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போயா, போய் 2 மசால் தோசை வாங்கிட்டோம்.
3: எஸ் சார்.
2: கோயில்சாமி. எஸ் சார். ஒரு கான்ஸ்டேபிள் டேவிட் போன் அந்தோனி ரிச்சர்ட் இப்படி பேர் வச்சுக்க வேண்டாம். கோவிந்த்சாமி, குப்சாமி, முன்சாமி, கன்சாமி, வில்லேஜ் லெவல்லயே வச்சிட்டீங்களா? போயா, போய் என் சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டி போயா.
3: எஸ் சார்.
2: சே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், அடடடடடா, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா?
4: நான் அஸ்ரானி.
2: உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டு பாட யோக்கியது இல்ல. வந்தது ராங்கு, இதுல சாங்க. எதுக்கு ட்ரிபிள்ஸ் வந்தீங்க?
4: இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு?
2: நான் யாரா? டிரஸ் பார்த்தா தெரியல. உங்களை மாதிரி புறம்போக்கில புடிக்க தாண்டா முச்சந்தி இல்லிக்கிறேன்.
4: நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது.
2: பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேஷ் நாய, என்ன என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சாடா.
4: இது எங்க ஸ்டைல்?
2: ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசன்ஸ் வச்சிருக்கியா?
4: லைசன்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது.
2: சரி, அப்ப மாமூல குடுத்துட்டு கிளப்பு.
4: நாங்க குடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம்.
2: வாங்கித்தான் பழக்கமா? அப்போ
4: வாங்க. ஒவ்வொரு அடிக்கு எங்க அண்ணன் சொல்லி ஆகணும்.
2: என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? யார் உங்க அண்ணன்?
4: அவர் பேர் பூனைக்குட்டி.
2: என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு
4: புலிக்குட்டி.
2: புலிக்குட்டி? அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா?
4: விட முடியுமா?
2: முடியாதா? படுக்க வச்சு முதுகு மேல நடத்துருவோம். பயில ஒன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான்
4: பாத்திருக்கேன்.
2: உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகி இந்த கோழி இறங்குங்க, இதெல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலின்னு தெரியுதுங்க. இல்லீங்க, எஜுகேட்டட் ஃபேமிலின்னு தெரியுதுங்க. தப்பு தாங்க, உங்க பேரை தம்பி சொல்லிருந்தா நான் விட்டுருப்பேங்க.
4: அண்ணே, அவரை நம்பாதீங்க. உங்க பேரை சொன்ன உடனே அடிச்சாரு.
2: கேட்டங்க.
1: நீங்கள் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் காட்சியும் கேள்வியும் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு காட்சி கொண்டு வந்தோம். இந்த காட்சியிலே 3 தொடுத்திருந்தோம். முதலாவது, இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது. இரண்டாவது, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள உலக புகழ்பெற்ற ஒரு உயிரியல் பூங்கா, அதன் பெயர் சொல்லப்படும் இந்த காட்சியில், அது என்ன பெயர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது, இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகின்றது. இன்னொரு மேலதிக கேள்வி, ஏட்டையா என்ற ஒரு பதம் போலீஸ் துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும். இந்த ஏட்டையா என்ற பதம் எந்த பதவியை குறிக்கின்றது? அதையும் சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அந்த கேள்வி மேலதிகமாக கேட்டபடியால் மீண்டும் ஒரு காட்சி.
3: நேத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எஸ்ஐ பிடிச்சிட்டு வந்தார்.
2: எங்க எஸ்ஐ?
3: அவர் மாமூலா வெளியே போயிருக்கார் சார்.
2: சே, நாம இந்த ஸ்டேஷனுக்கு வரலன்னா யாருமே டியூட்டியை கரெக்டா பண்றது இல்லையா? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா?
3: தாங்குவா சார்.
2: அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போயா, போய் ரெண்டு மசால் தோசை வாங்கிட்டோம்.
3: எஸ் சார்.
2: கோயில்சாமி. எஸ் சார். ஒரு கான்ஸ்டேபிள் டேவிட் பூன் அந்தோனி ரிச்சர்ட் இப்படி பேர் வச்சுக்கோண்டா. கோவிந்த்சாமி, குப்சாமி, முன்சாமி, கன்சாமின்னு வில்லேஜ் லெவல்லே வச்சிட்டீங்களா? போயா, போயா, சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டிக்கு வாயா.
3: எஸ் சார்.
2: சே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், அடடடடடா, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன்.
5: அங்க பாருங்க.
2: ஏண்டா நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா?
3: நான் அஸ்ரானி.
2: உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டை பாட யோக்கியது இல்ல. வந்தது ராங்கு, இதுல சாங்க. எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க?
4: இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு?
2: நான் யாரா? டிரஸ் பார்த்தா தெரியல. உங்களை மாதிரி புறம்போக்களை புடிக்க தாண்டா முச்சந்தி இல்லிக்கிறேன்.
4: நாங்க எல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது.
2: பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேஷ் நாயே, என்ன என்ன வைக்க கூடாது, கையை கிழிச்சிருச்சாடா.
4: இது எங்க ஸ்டைல்?
2: ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசன்ஸ் வச்சிருக்கியா?
4: லைசன்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது.
2: சரி, அப்ப மாமூல குடுத்துட்டு கிளப்பு.
4: நாங்க குடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம்.
2: வாங்கித்தான் பழக்கமா? அப்போ
4: போலீஸ் என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கு எங்க அண்ணன் நீங்க பதில் சொல்லி ஆகணும்.
2: என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? யார் உங்க அண்ணன்?
4: அவர் பேர் பூனைக்குட்டி.
2: என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு?
4: புலிக்குட்டி.
2: புலிக்குட்டி? அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா?
4: விட முடியுமா? முடியாதா?
2: உப்புற படுக்க வச்சு முதுகு மேல நடத்துருவோம். பயில உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான்
4: பாத்திருக்கேன்.
3: படிச்சீங்கல்ல புலிக்குட்டி, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி.
2: எங்க வேலை பாக்குறாரு?
3: சிஎம் கிட்ட பூனைப்பட தலைவரா
2: இருக்கா? சிஎம் கிட்டே இருக்காரா?
4: அண்ணா,
2: நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க.
1: ஆமாம் நீர்களே, அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த காட்சியிலே ஒரு தமிழகத்தின் பிரபலமான ஒரு உயிரியல் பூங்காவின் பெயர் சொல்லப்படும், அந்த பெயர் என்ன? மூன்றாவது, இந்தியா இத்தனையாவது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகின்றது. இந்த மூன்று வினாக்களுக்கும் விடை சொல்லுங்கள். அடுத்த வினாவை அடுத்த காட்சியுடன் இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் குமார்.
1: குமார் சொல்லுங்கள். எப்படி குமார் இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க?
1: ஓ, நலம் குமார். குமார் தான் இந்த முதல் மாணவனே. அவர் வேற முடியாது.
6: நினைக்கிறேன்
7: நான் வந்து வண்டலூர் தான் இதுல வந்திருக்குது. நான் வேடந்தாங்கல் தான் வரப்போதுன்னு நீங்கள் காட்சி ஒளிபரப்பே வேடந்தாங்கலை நினைச்சு கொண்டு வந்தேன். வண்டலூர் படம் தெரியாது. மற்றது ஹெட் கான்ஸ்டபிள் என்றது ஹெட் கான்ஸ்டபிளை தான் ஹெட் என்றது.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
1: கரண் சொல்லுங்கள்.
8: எப்படி இருக்கீங்க?
1: நலம் கரண். நீங்கள் எப்படி?
8: நலம். நலம்.
1: நீண்ட இடைவெளி போறேன்.
8: படம் ஜென்டில் தான் வண்டலூர்
9: என்ன
1: கதையிலேயே தெரியுது செல்லம்
9: வண்டலூர் ஒரு 80வது இந்தியாவுடைய குடியரசு தினம் சொல்ல வேண்டாம் பேசுறீங்கல்ல
1: சொல்லுங்க சொல்லுங்க என்ன எல்லாரும் சொல்லி இந்த திரும்ப வச்சு கொண்டிருந்த என்ன அந்த கேள்விய நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
10: வணக்கம் தேவகுமார்
1: தேவகுமார் சொல்லுங்க
10: ஆமா இது வண்டலூர் ஜெயஹிந்த் படம் மற்றது பூனையும் புலியும் வந்தது மற்றது 79வது பிறந்த அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நினைக்கிறேன் என்றால் 47ஆம் ஆண்டு அல்லோ
1: சரி அடுத்தது
10: இந்த பார்க்கல 79
1: சரி
10: மற்றது கான்ஸ்டபிள் அண்டு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஐயாண்டு சொல்றது போலீஸ் கான்ஸ்டபிள் சரி
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
11: என்ன
1: பதவி போலீஸ் பதவி
11: ஒரு தளத்துக்கு ஒரு இதுக்கு பெரியவன் என்று சொல்றதுதான் ஏட்டையா நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
12: வணக்கம் வாசன் எஸ் டி குமார்
1: எஸ் டி குமார் சொல்லுங்கள்
12: அந்த சூர் அந்த ஊர் வந்து வண்டலூர் அடுத்தது படம் வந்து
1: ஜெயஹிந்த்
12: அடுத்தது வேற என்ன கேட்டீங்க
1: என்னடா கேள்விய மறந்து
12: மற்ற இல்ல இல்ல இல்ல மற்ற என்னன்னா படம் வந்து ஜெயஹிந்த் சொல்லிட்டேன் சுதந்திரா தினம் 79 வேட்டையா தான் சொன்ன கான்ஸ்டபிள் தான்
1: கான்ஸ்டபிள் தானே ஆமாம் நன்றி எஸ் டி குமார் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
13: வணக்கம் வாசன் பவான் எப்படி இருக்கீங்க
1: ஓ நிலம் பவான் நன்றி நீங்கள் எப்படி நிலமா
13: சொன்னாயிருக்கோம் இது வந்து படம் வந்து ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் வண்டலூர் மற்றது 80வது மற்றது கான்ஸ்டபிள்
1: கான்ஸ்டபிள் சரி நன்றி
13: நன்றி வாசன்
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் பேசுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
14: வணக்கம் வணக்கம் சார் சிவலிங்க எப்படி நலமா இருக்கீங்களா
1: ஓ நலம் நலம் சிவலிங்க ஐயா நன்றி நீங்கள் எப்படி நலமா
14: நான் நலமா உற்சாகமா உங்களோட நேர்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேங்க வண்டலூர் சார்
1: ஆமாம் இந்த வினாக்களுக்கான விடைகள் நேர்கள் குமார் சுதன் ஹரன் நீதன் தேவகுமார் திலகவதி அமிர்தராஜா எஸ் டி குமார் மற்றும் பவான் வெண்குவர் பவான் சிவலிங்கம் ஆகியோர் இணைந்து தந்திருந்தார்கள் முதலாவது வினாக்கான விடை திரைப்படம் ஜெயிக்கின் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் அர்ஜுன் இயக்கத்தில் அர்ஜுன் தயாரிப்பு அர்ஜுன் எழுதி அவரது நடிப்பில் வெளிவந்த அவரே எழுதி அவரே இயக்கி அவரே நடித்த அவரும் ரஞ்சிதாவும் இணைந்து நடித்த திரைப்படம் வித்யாசாகர் இசையில் வெளிவந்த திரைப்படம் 1994 ஆண்டு வந்த இந்திய சுதந்திரம் தொடர்பான ஒரு திரைப்படம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இந்திய சுதந்திரம் இந்தியா சுதந்திர இந்தியா தொடர்பான ஒரு திரைப்படம் தான் அந்த ஜெய்கின் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தான் அந்த காட்சி இடம்பெற்றிருந்தது அது சரியாக சொன்னீர்கள் இரண்டாவது வினா கேட்டிருந்தோம், ஒரு உயிரியல் பூங்கா பற்றி ஒரு பெயர் சொல்லப்படும், கவுண்டமணி அந்த பெயரை பூனை புடிப்படை என்றெல்லாம் சொல்லியிருக்க என்னையா வண்டலூர் ஊர் வண்டலூரான்னு கேட்டிருப்பார். அந்த வண்டலூர் என்பது தான் மிகச்சரியான விடை. சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள வண்டலூர், அது அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா என்று சொல்லப்படுகின்றது. வண்டலூரில் அமைந்துள்ளது ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாக விளங்குகின்றது. 1855 தொடங்கப்பட்டது, அது மிக முக்கியம். 1260 ஏக்கர் பரப்பளவில் பருந்து விரிந்த இந்த பூங்காவில் பல வகையான விலங்குகள், பறவைகள் மற்றும் ஊர்வன பரப்பென போன்றன காணப்படுகின்றன. அதனால்தான் அந்த வண்டலூர் பெயர்கள் எல்லாம் மிருகங்களின் பெயர்கள். அப்போ தான் வண்டலூரா ஊர்வனுக்கு பெயர் கவுண்டமணி. அது நல்ல ஒரு திரைப்படங்களிலும் சில செய்திகளை தருவார்கள் அப்படி அமைந்திருந்தது. மூன்றாவது வினா கேட்டிருந்தோம், இந்தியாவின் எத்தனையாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது என்று. இன்று 80வது சுதந்திர தினம், 2026 August 15 இன்றைய நாளில் கொண்டாடப்படுகின்றது. அந்த சுதந்திர 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தாலும் அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என்று வருகின்ற போது 47 முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டம் இடம்பெற்றதுமையினால் இன்று 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் இடம்பெறுகின்றது. நியூடெல்லியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி அம்மையார் அவரது தலைமையில் இந்த கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன. பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழகத்தில் கூட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இந்த ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் இணைந்து கொண்டு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள் என்ற வகையில் இந்த விடை 80வது என்பது மிகச்சரியான விடை. மூன்றாவது ஒரு கேள்வி, நான்காவதாக மேலதிகமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஏட்டையா என்பது என்ன என்று. பொதுவாக ஏட்டையா என்பது ஹெட் கான்ஸ்டபிளை கருது, ஹெட் கான்ஸ்டபிள், ஹெட் என்பது ஏடு என்ற வகையில் தான் அந்த ஏட்டையா என்று அவர்களை அழைப்பார்கள். ஏட்டையா என்பது காவல்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, இந்திய தமிழக காவல்துறையில் பணியாற்றிய தலைமை காவலர், ஹெட் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான வழக்கமான ஒரு பேச்சு வழக்கு பேர் தான் அந்த ஏட்டையா என்ற பெயர். அது பல திரைப்படங்களில் காவல்துறையுடன் இணைந்து பேசப்படும், அதனால் தான் அந்த கேள்வியையும் கேட்டிருந்தேன். அதை அன்பாக மரியாதையாகவும் அப்படி ஏட்டையா என்று அழைப்பதாக சொல்கின்றார்கள். பொதுவாக பல்வேறு விதமான பதவிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. மிக உயர்ந்த பகுதி தலைமை உயர்ந்த மட்டமான பதவி டிஜிபி. டிஜிபி என்பது தான் மிக உயர்ந்த பதவி என்று சொல்லப்படும், அவர் தான் மிகப்பெரிய அதிகாரி. இரண்டாவதாக இருக்கக்கூடியது அவர் மாநிலத்தின் மிகப்பெரிய அதிகாரி. இரண்டாவது ஏடிஜிபி என்றால் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படும் இரண்டாவது. மூன்றாவது ஐஜிபி என்பது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படும். மூன்றாவதாக இருக்கக்கூடியது டிஐஜி, டிப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். நான்காவதாக இருக்கக்கூடியது எஸ்பி என்றால் சூப்ரிண்டன் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படும். ஐந்தாவது ஏடிஎஸ்பி என்ற பெயர், ஏடி அடிஷனல் சூப்ரிண்டன் ஆஃப் போலீஸ் என்று சொல்லப்படும். டிஎஸ்பி என்பது ஆறாவதாக டிப்யூட்டி சூப்ரிண்டன் ஆஃப் போலீஸ். ஏழாவது அதைவிட கீழ்நிலையில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருப்பார், அவருக்கு கீழ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருப்பார், அவருக்கு கீழ் எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அடுத்து தலைமை காவலர், அவருக்கு கீழே இருப்பவர் தான் தலைமை காவலர் என்று அழைக்கப்படுகின்ற ஹெட் கான்ஸ்டபிள் என்று நாங்கள் இன்று பேசுகின்ற ஏட்டையா இருப்பார். ஏட்டையாவுக்கு கீழ் கான்ஸ்டபிள் இருப்பார், முதல் நிலை காவலர் இருப்பார், கான்ஸ்டபிள் டூ இரண்டாம் நிலை காவலர்கள் என்று இருப்பார்கள். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் என்பவரை தான் ஏட்டையா என்று அழைப்பார்கள். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
15: மாஜா சூப்பர் பாடி மாஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை கார் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
16: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
17: If we know it's wrong, why do we still do it?
18: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
19: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
20: Everything okay? No problem, Dijinam.
21: Bar kalamu closing da. Tadikira nadi.
22: The customer you're trying to reach is not available.
19: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155. 416-268-0155.
20: வரலாற்றையும்
19: கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
23: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
24: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
19: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
25: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
19: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
26: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
27: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
19: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
28: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
19: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
28: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
19: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
29: Cypher.
0: SC4K Coding and Robotics 4 முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
5: Working for you.

இயக்குனர் யார்? முதல்வன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்பது முதலாவது வினா. இரண்டாவது வினா, இந்திய சுதந்திர தினம் எந்த இடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது? இந்தியாவிலேயே எந்த இடத்தில் கொடியேற்றி அந்த சுதந்திர தின நிகழ்வுகள் சம்பிரதாயபூர்வமாக சிறப்பான முறையில் இடம்பெறுகின்றன? எந்த இடம் என்பதை நீங்கள் சொன்னால் போதும். நகரமோ அல்லது ஊரோ அல்ல, ஒரு குறித்த ஒரு பகுதியை சொல்வார்கள். அந்த இடம் எது என்பதை நீங்கள் சொல்லலாம். எங்கு இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என்பது இரண்டாவது வினா. மூன்றாவது வினா, கேரளாவின் தலைநகரம் எது? கேரளாவின் தலைநகரம் எது? இவை தான் இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற வினாக்கள். இப்பொழுது நேர்கள் அடுத்த காட்சியுடன் இணைந்திருக்கலாம், கேட்டு பாருங்கள்.

0: வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை? வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமோ அதிருப்தி தான். இது நம்ம ஆட்சியிலும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா?
2: என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவி, கிராமத்துக்கு கிராமம் டிஷ்ஷான்டனா, தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்துன்றான், இன்டர்நெட்ன்றான், எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க. நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் ஜனங்க கியூல நின்னு வாங்குறாங்க. கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன்? எல்லாரும் செருப்பு போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க. மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கடந்த 15 வருஷமா பஞ்சம் பட்டினின்னு எவனா செத்தான்னு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க.
0: ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகை கடை கியூல எந்த விவசாயம் போய் நிக்கிறது இல்ல, எந்த கூலிக்காரனும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இல்ல, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனும் லஞ்சம் வாங்கணும் தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்கிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க. பஸ்லயும் ரயில்லையும் கசங்குறாங்க. மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணிக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. சத்துணவுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஐயா, நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தானே இருக்காங்க.
2: குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தம்பி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை 62.5% இருக்கு.
0: ஆனா கேரளால 100% இருக்கையா?
2: தொழில் ரீதியா 7வது இடத்துல இருந்தது, இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்கு.
0: வெங்கல பதக்கம் வாங்குறவனோட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இல்லைங்களாயா?
2: அட, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 39% இருந்து இன்னைக்கு 32% ஆயிருக்கு.
0: ஆனா இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் 3 ரூபாய் தானுங்கய்யா?
2: தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சிட்டு தான் பேசணும்.
0: ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட், இது IMF ரிப்போர்ட், இது அம்னஸ்டி இன்டர்நேஷனல், and this is Human Rights Commission, இது World Bank report. உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல, உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்ணிட்டாங்க.
2: அது உனக்கு தெரியாது தம்பி. உலக வங்கி நம்ம மாநிலத்தையே அவங்க கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி 1000 கண்டிஷன் போட்டாங்க.
0: அது என்னங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
2: அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.
0: மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நமக்கு உலக வங்கியில இருந்து வர வேண்டிய நிதியை அவங்க ஏன் கொடுக்கல?
2: தம்பி, அது 1000 ரிப்போர்ட், அனக்சர் ABCD-ன்னு 18 இருக்கு. 15 ரூபா செக்ரட்டரியேட்ல கட்டி சாவாசமா படிச்சு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லு. அடுத்த கேள்வி.
0: ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா?
2: இல்லப்பா, சாதாரண ஏழை விவசாய குடும்பம்.
0: உங்க சம்பளம் எவ்வளோங்க? இல்ல, உங்க சம்பளம் எவ்வளோன்னு?
2: பிடிப்பு போக ஒரு 18,000 வரும்.
0: அதாவது வருஷத்துக்கு சுமார் 2,00,000. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே 25 லட்சம் கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? குற்றவாளிங்க எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஞாபகம் இருக்குங்களா?

0: பார்த்த மாதிரி இருக்கு.
1: உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல?
0: எப்படி மறக்க முடியும், புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு.
1: சாதி இல்லாத சமுதாயம் அமைக்க,
0: சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, கலவின்னு அச்சா இருக்கு, லானால புள்ளி போடல மனப்பாடம் பா.
1: இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா?
0: வரலன்றியா?
1: சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போன்றீங்க, ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே.
0: தம்பி, என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா?
1: என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க.
2: தமிழ்நாடு பூரா எங்கேயும் பஸ் ஓடாம அங்கேயும் நிப்பாட்ட சொல்லுங்க. ஏத்திருவியலோ என்ன ஏத்து கொண்டுட்டா என் ஜாதிக்காரெல்லாம் விட்டுருவானோ? தமிழ்நாடே பத்தி அறிய.
1: ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்திட்டு டிராபிக் ஜாம் பண்றான், கேட்டா ஆளுங்கட்சி என்றான், டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கீழே படுத்துட்டு ஜாதி பேரை சொல்லி பயமுறுத்துறான். ஒரு போலீஸ் கமிஷனர் தன்னுடைய கடமையை செய்ய முடியல. அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சுது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. 300 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு, அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டு கூடாது, அப்படிதானே?
0: வேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது.
1: ஆதாரம் இருக்கு.
3: இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சுனாலும் சிக்கல் தான். அது என்ன பாதிக்கும்? நோ அரெஸ்ட், நோ டியர் கேஸ். கொஞ்ச நேரம் அவங்களே கத்திட்டு அடங்கிடுவாங்க. ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுனா எப்பவோ கொடுத்துருக்கேன்ல, அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ணும் தெரியுமா? ஒன்னு ரெண்டு கண்ணாடி உடஞ்சா பரவாயில்ல, நீ கொஞ்சம் சுமாரு.
1: இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்?

0: சொல்லுங்க.
1: என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்?
2: அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான்.
3: சொல்லியா
0: கொண்டுடுவேன் சொல்ற சின்சாமி.
3: என்னடா பேட்டி எடுக்கிறேன்? நிப்பாட்ற கேமரா.
4: அமர்ந்தீர்களே, அந்த காட்சி இடம்பெற்ற படம் திரைப்படம் முதல்வன் திரைப்படம். முதல்வன் திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, இந்திய சுதந்திர தினம் உணர்வு பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்தில் கொடியேற்றி இடம்பெறும் என்பது இரண்டாவது கேள்வி. கேரளாவின் தலைநகரம் எது? இவைதான் வினாக்கள். இப்போது விடைகளுடன் நேர்கள். வணக்கம்.
5: குமார்.
4: குமார் சொல்லுங்கள்.
5: சங்கர் நினைக்கிறேன், இயக்குனர் சங்கர். மற்றது ரெண்டாவது டெல்லி செங்கோட்டை, மூன்றாவது திருவனந்தபுரம்.
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்?
6: சிவாஜினி கதைக்கிறேன்.
4: சிவாஜினி சொல்லுங்கள்.
6: சங்கர், மற்றது செங்கோட்டை, மற்றது திருவனந்தபுரம்.
4: சரியான விடை சொல்லிடு. குமார் சொன்னது போல் சொல்லியிருக்கிறீங்கள். நன்றி. நன்றி சிவாஜி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
4: ரமேஷ் சொல்லுங்கள்.
7: இவன் வந்து இயக்குனர் சங்கர். அது இடம் வந்து செங்கோட்டை தான். ரேட் போட்டுப்பாங்க, நல்ல இடம் அது. மூன்றாவது வந்து மூன்றாவது கேள்வி திருவனந்தபுரம். ஆனால் அந்த ஒரு படத்தில் ஒரு காட்சி ஒரு வார்த்தை சொல்ல போறேங்க. சத்துணவு நான் மதியவனுக்காக தான் ஸ்கூலுக்கே போனேன்.
4: காமராஜர் தொடங்கி வச்சது அண்ணா தொடர்ந்து
7: நல்லா சுட சுட கோதுமை சோறு இல்ல சோளாரவா இல்லைன்னா கஞ்சி ஏதோ காலம் நல்லா இருக்கும். அதுக்கு போடுது காணப்படுவேன்.
4: ரமேஷ், இந்த செங்கோட்டையிலே என்ன வச்சு கொடியேற்றப்படுறது, அதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு?
7: அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அது அங்கிருந்தான் முதல் வச்சு அந்த தீர்மானம் போடப்பட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து எடுக்க அதாவது அந்த
4: சொல்லிடான காரணம் சொல்லுவீங்களே, என்ன காரணத்தால் அங்கு வைத்து வருடாந்தம் கொடியேற்றப்படுறது?
7: எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டை ரெட் கலர், அந்த கலர் தேசிய கொடியில ரெட் கலர், ஆரஞ்சு கலர். அது ஒன்றும் ரீசன் பேர். மற்றபடி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அந்த இதுதான், மற்ற பெருசாக ஒன்றும் தெரியல.
4: நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. தேவோமா
4: சொல்லுங்கள். தேவோ
8: இயக்குனர் சங்கர் முதல்வர். அடுத்தது செங்கோட்டை இல்லதான் ரெட் போட்டான் சொல்ற அந்த இடத்துல தான்
9: கொடியேற்றி கொண்டாடுறாங்க. மற்றது இயக்குனர் சங்கர், திருவனந்தபுரம்.
4: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்.
4: சொல்லுங்கள்.
10: இயக்குனர் வந்து சங்கர் கணேஷ், ரெண்டாவது செங்கோட்டை, மூன்றாவது திருவனந்தபுரம். செங்கோட்டை அது ரெட் என்னது, அது ஒரு மரூன் கலர் மாதிரி நாங்கள் டிவியில பாத்துறாங்க. அது சொல்லுவோம்.
4: ஓகே, சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் சார்.
4: சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
11: செங்கோட்டை சார், மற்ற திருவனந்தபுரம். என்ன ஒன்று கேள்வி கேட்டங்க, மறந்துட்டேன்.
4: சரி. ஆமாம், அந்த வினாக்களுக்கான விடைகளை தந்த நேர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். குமார் மற்றும் தேவகுமார், திலகவதி, அமிர்தராஜா மற்றும் ஸ்ரீகுமார் அவர்களுடன் சிவலிங்கம், சிவாஜினி, ரமேஷ் ஆகிய நேர்கள் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிகச்சரியான விடைகள் தான் அவை. பொதுவாக இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த மிகப்பெரிய செலவில் அந்த ஒரு பாடலே மிகப்பெரிய செலவில் இதுவரை அழகான ராட்சசியே என்ற அந்த பாடல் படமாக்கப்பட்டது. உலகத்தில் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் அந்தளவு, தமிழ் திரையுலகத்தில் அந்தளவு செலவு செய்ததில்லை என்று சொல்வார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான படங்களை தயாரிப்பவர் பொதுவாக இயக்குனர் சங்கர். இரண்டாவது, செங்கோட்டையில் தான் இந்திய சுதந்திர தினம் அதிகாரப்பூர்வமாக சிறப்பாக கொண்டாடப்படும். அதற்கு பெரிய காரணம் ஒன்றுமில்லை, ஒரு சிறிய காரணம் தான். 1947 ஆகஸ்ட் 15 தேதி சுதந்திர தினம் அடைந்த போது இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு சம்பிரதாயபூர்வமாக செங்கோட்டையில் வைத்து தான் அந்த கொடியை ஏற்றி வைத்தார். இந்திய கொடியை, தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அந்த நாளிலிருந்து வருடாந்தம் செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி வருகின்ற வைபவத்துடன் சுதந்திர தினம் கொண்டாடப்படும். அது ஒரு ஒரு சிறிய பாரிய ஒரு நுட்பமான காரணங்கள் என்று எதுவும் இல்லை. இதுதான் அந்த காரணம். மூன்றாவது, கேரளா பற்றி இதில் சொன்னார்கள். 100% கல்வி அறிவு இருக்கண்டு கேரளாவின் தலைநகரம் எது என்று கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு திருவனந்தபுரம் மிகச்சரியான விடையுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
12: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 416-700-2222 J.CA

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 6479 9757 6479 9757. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208 il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 4162-93-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: சிலைக்கு உயிர் கொடுத்து அகிலமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது CMR தமிழ் FM 101.3.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
8: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

நேரம் 7 மணி 4 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில். நேர்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.

நேர்கள் மா என்ற சொல்லில் நாங்கள் இந்த இன்றைய நாளிலே முதலாவது பாடலை கொண்டு வர இருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு வா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருக்கலாம்.

0: இன்றைய முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய முதல் பாடல் வா என்ற எழுத்திலிருந்து நாங்கள் வாராததேன் என்றொரு சொல்லு பல்லவியில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் வா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருக்குமாறு நேர்களை கேட்டிருந்தோம். அலையுங்கள் 5416 5930 3005 5 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் அழைத்து வா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் எத்தனை பாடல்கள் உங்கள் மனக்கண் முன் ஓடி வருகின்றன கூறுங்கள் பார்க்கலாம்.
1: இனிமை இளமை புதுமை என்றும் உங்களுடன் உங்கள் CMR தமிழ் FM.

0: 101.3 FM. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: தேர்வு முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் வா என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் பாடலுடன் இணைந்திருக்குமாறு கேட்டிருந்தோம். இப்போது நிகழ்ச்சியில் நேர்கள் வணக்கம்.
6: வணக்கம்
5: சொல்லுங்கள்.
6: மீரா படத்தில் பாடி வெத்தல
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். கரண் சொல்லுங்கள். வா வா அன்பே வா, ரிஷி திரைப்படம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யார்?
7: நான் வினோத் கேக்குறேன்.
5: வினோத் சொல்லுங்கள்.
7: வாழும் வரை போராடு.
5: வாழும் வரை போராடு.
7: வாழும் வரை போராடு வலியுண்டு.
5: சரி, பாடும் பாடும் பாடி. நன்றி.
7: பாடும்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
5: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: பா வா பக்கம் பா பக்கம் வர பக்கமா அந்த பா.
5: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன். பவான்.
5: பவான் வாருங்கள்.
9: இது வந்து பா நிலா நிலா அல்ல அந்த பாட்டு.
5: வா நிலா நிலா இல்ல. நிலா இல்ல. நன்றி. பட்டண பிரவேசம்.
9: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: வணக்கம் வாசன். மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க? பேர்
10: பிரம்ல இருந்து பிரேம் கேட்கிறேன்.
5: பிரேம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் சொல்லுங்கள்.
10: ஓகே. பாட்டு வந்து வா வா வசந்தமே சுகந்தரும்.
5: பிரேம் ஒரு இலக்கம் சொல்லுங்க.
10: அஞ்சு.
5: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: ஸ்ரீகுமார்.
5: ஸ்ரீகுமார் சொல்லுங்கள்.
11: எனக்கு ரெண்டு பாட்டு ஞாபகம் வருது.
5: ஒரு பாட்டு தான் சொல்லணும் ஸ்ரீகுமார். ஒன்று சொல்லுங்கள்.
11: ஓகே. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை ஊத்திங்கன்னு கேளுண்டா என்னோட பாட்டை.
5: சரி, வா மச்சான் வா. நன்றி ஸ்ரீகுமார். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் ரமேஷ்.
5: ரமேஷ் சொல்லுங்கள்.
12: நான் தான் முதல்ல வந்திருக்க வேண்டியது. நான் எச்டியில் கேட்டுட்டு வந்திருக்கேன் தப்பி போய்.
5: நீங்கள் எங்கட உருளை கேட்டால் உங்களுக்கு HD தான் ஞாபகம் வருது. என்ன
12: போய் போயிட்டேன். ஏன்னா சனிக்கிழமை அங்கதானே முதல்ல இருந்தது. ஓகே, இது வந்து சொல்லிட்டாங்களே, வா வா வாத்தியாரே வஞ்சி கோடி கட்டிப்பிடிங்கிற பாடம்.
5: வா வா வாத்தியாரே
12: முந்தானை முடிச்சிருந்தது
5: வஞ்சி கோடி. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: நிஷா
5: சொல்லுங்கள்.
13: வாராதிருப்பானோ வண்ண மேல கண்ணனவன்.
5: வாராதிருப்பானோ வண்ணம். நிஷாக்கும் பழைய பாடல்கள்லாம் அடுத்தபடி ஆயிட்டு. நன்றி சிஎம்ஆரோட இணைஞ்சு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம்.
5: வாருங்கள்.
14: வா வா
5: வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். என்ன பேர் சொல்றீங்க?
15: உடுப்பட்டியூர் ராஜா.
5: ராஜா சொல்லுங்க.
15: வாடியன் கப்பாக்கிழங்கு.
5: வாடியன் கப்பாக்கிழங்கு.
15: ஆமா ஆமா, நல்ல கிழங்கு.
5: மரவழி கிழங்கு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம். ராஜன் காய்கின்றேன்.
5: ராஜன் வணக்கம். வாங்க.
16: வா வா என்று சொல்ல மாட்டேன்.
5: வா வா என்று சொல்ல மாட்டேன். என்ன?
16: ஓமோ.
5: நன்றி ராஜன்.
16: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம். வணக்கம். குமார்.
5: குமார் சொல்லுங்கள்.
17: வானுந்த சோலையிலே.
5: வான் உயர்ந்த சோலையிலே. நன்றி
17: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் மதன் சொல்லுங்க பாடல் எப்படி? வா வா அன்பே வா அக்னி நட்சத்திரம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம். ஆனந்த்.
5: ஆனந்த் சொல்லுங்க. வா வா என் வீணையே சட்டம் அன்னைக்கிறேன். நன்றி
18: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
19: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம். பேசுங்கள். யார்?
19: கேதீஸ்வரன்.
5: கேதீஸ்வரன் சொல்லுங்கள்.
19: வேலைக்காரன் படத்துல இருந்து மனவான வா வா வா அன்பே வா.
5: வா வா வா அன்பே வா இல்ல, அது வா வா வா கண்ணாவா. வா வா வா கண்ணாவா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
20: வணக்கம். வாசன் எப்படி இருக்கிறீங்க?
5: ஓ நலம். வணக்கம். வாங்கோ. எழில்வேந்தன் சொல்லுங்க.
20: வா பொன்மயிலே.
5: எழில்வேந்தன் வா பொன்மயிலே. என்ன?
20: ஆமா.
5: ஏக்கத்தில் தவிக்கிறேன். நன்றி
20: நன்றி நன்றி.
5: ஆமா, நிகழ்ச்சியில் எத்தனையோ நேர்கள் இணைந்து பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இந்த பாடல் அடுத்த பாடல் என்பதை விளம்பர இடைவேளைகளின் பின் பார்ப்போம்.
21: பெண் மாநிலா சுமதி இந்த வெட்டிங் வருது இல்லே?
22: ஓமண்ணா அண்ணியும் வாரன்னு.
21: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
22: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான். பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா, அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
23: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
24: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
25: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிற்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
26: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
5: அது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி வாணிஜியராம் குரல்களில் தேவகுமார், விருப்பம் பாடலை தெரிவு செய்தவர் பிரேம்.

பக்கம் வர வெக்கமா என்ற ஒரு சொல் வந்தது. அதில் வருகின்ற மா என்ற சொல்லில் ஆரம்பமாக பாடல்களை கொண்டு வர வேண்டும். அது ஒரு ஓர் எழுத்தாக இருந்தாலும் மா என்பது ஒரு சொல்லுக்கு பொருத்தம். ஓர் எழுத்து பொருள் தரக்கூடிய ஒரு சொல். மா என்றால் பெரிது, குதிரை என்ற பல சொல் அர்த்தங்கள் இருக்கின்றது. என்ற வகையில் மா என்ற சொல்லில் ஆரம்பமாக பாடல்களுடன் இணைந்திருங்கள்.

0: minute without touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.
2: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM. என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிகேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: கேட்கல் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரமா என்ற எழுத்தில் ஆரம்பமாகும், சொல்லில் ஆரம்பமாகும் பாடலுடன் இணைந்திருக்குமாறு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். முதலாவது நேர் வணக்கம்.
8: வாசன் வணக்கம். நான் சிவன், எப்படி இருக்கிறீங்க?
7: ஓ, நலம் சிவன், நன்றி. நீங்கள் எப்படி?
8: நல்ல மகிழ்ச்சி. மாமர அணிலே மாமர அணிலே அவர்களை பார்த்தியான்னு சொல்லி ஒரு பாட்டு.
7: மாமர அணிலே மாமர அணிலே அவர்களை பார்த்தியா? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
8: நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் மாசி, நான் மதன் அழைக்கின்றேன்.
7: மதன் சொல்லுங்கள்.
9: மாசி மாதம் ஆளான பெண்ணு அட மாமன் எனக்குத்தானே,
7: மாசம் ஆளான பெண்ணு மாமன் எனக்குத்தானே. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ரமேஷ்.
7: ரமேஷ் சொல்லுங்கள்.
10: மாமா உன் பொண்ண கொடு.
7: மாமா உன் பொண்ண கொடு. ஆமா சொல்லிக் கொடு.
10: அது அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுங்க, அள்ளி கொடுக்குறா அள்ளி செஞ்சு கொடுக்குறேன்.
7: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் எழில்வேந்தன்.
7: எழில்வேந்தன் சொல்லுங்கள்.
11: மாம்பூவே சிறு மைனாவே.
7: மாம்பூவே சிறு மைனாவே. மாம்பூவே சிறு மைனாவே என் மச்சானின் பச்சை கிளி.
11: பாத்தீங்களா படம்? ஆமாம்.
7: சரி நன்றி
11: நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்தலாம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
12: வணக்கம்.
7: வணக்கம் ஜார்.
12: நான் வினோத் கேட்கிறேன்.
7: சொல்லுங்கள் வினோத்.
12: மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் மொண்டு போடவா?
7: மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் மொண்டு போடவா? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமே. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் குமார்.
7: குமார் சொல்லுங்கள்.
13: மாங்குயிலே பூங்குயிலே.
7: மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்டம். ஒரு இலக்கம் சொல்லுங்கள் குமார்.
13: 5 போட்டு பாவோம்.
7: இலக்கம் 5. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் மாதன். பவான்.
7: பவான் சொல்லுங்கள்.
14: மாடத்திலே கன்னி மாடத்திலே.
7: மாடத்திலே கன்னி மாடத்திலே மீண்டும் வீரா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம். தேவகுமார்.
7: தேவகுமார் சொல்லுங்கள்.
15: மாமா உன் பொண்ண கூடு.
7: மாமா உன் பொண்ண கூடு. ஆமா சொல்லிக் கூடு ஏற்கனவே ரமேஷ் தந்தார். நன்றி.
15: மானதேனே மானதேனே கட்டி.
7: சரி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம் பாசு. எஸ்டி குமார்.
7: எஸ்டி குமார் சொல்லுங்கள்.
16: மானே தேனே கட்டிப்புடி.
7: மானே தேனே கட்டிப்புடி.
16: மாமன் தோளை
7: கட்டிப்புடி. தேவகுமார் குழந்தர். தேவகுமார் குழந்தர் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல்?
17: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
18: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
17: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
18: ஏசியா கோல்ட் இங்க்
17: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
18: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
17: இட்டோபிகோ
18: 416-746-2742.
7: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
19: வணக்கம். திலகவதி
7: சொல்லுங்கள். திலகவதி,
19: மாலையில் யாரோடு பேசுவேன் இந்த பாடல் சத்யபிரியன் படத்தில்,
7: சத்திரியன் திரைப்படத்தில் மாலையில் யாரோ
19: அந்த பாடல், நல்ல பாடல்.
7: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
20: வணக்கம்
7: சொல்லுங்கள்.
20: அந்த பாட்டு இவ குழந்தைக்காக தெரியல, இந்த மாலையில் யாரோ மரதோடு பேச.
7: யார் பேசுறீங்கள் நீங்கள்? நன்றி.

0: ஐயமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிருதில்ல.
1: Can Smile Dentam, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

நேர்களில் கொண்டு வர வேண்டிய சொல், பாடல் கொண்டு வர வேண்டிய சொல் தா. தாவென்னா, தாவென்னா என்ற எழுத்தில் சொல்லில் ஆரம்பமாக, தா என்றால் கொடு என்று பொருள், தாவுதல் என்று பொருள் என்று பல பொருட்களை சொல்லலாம். அந்த தா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருக்கிறார்.

0: பள்ளிச்சூழல் தொழிலாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
0: 416-897-0919.

0: 93 CMA தமிழ் FM. சும்மா அதிரதில்ல
1: நிகழ்ச்சியில் நாங்கள் முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரன் பாடல்களுடன் தா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்களுடன் இணைந்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன்.
1: சொல்லுங்கள்.
2: தானா வந்த சந்தனமே தளவாத கந்த பாடல்.
1: தானா வந்த சந்தனமே. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
3: ரமேஷ்
1: சொல்லுங்கள்.
3: தாவணி போட்ட தீபாவளி.
1: தாவணி போட்ட தீபாவளி.
3: சண்டைக்கோழி படத்திலிருந்து.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம். நான் சுதன்.
1: சுதன் சொல்லுங்கள்.
4: ராஜ வாழ்க்கை நடனம் நீ ஒத்துக்கொண்ட பயணம் நீ தொடங்கும் போது முடியும் அது முடியும் போது தொடங்கும் தகிட ததுமி தகிட ததுமி தந்தான சலங்கியொலி.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வாசு. எஸ் டி குமார்.
1: எஸ் டி குமார் சொல்லுங்கள்.
5: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்றுமே சண்டை வந்ததில்லை அந்த பாடல்.
1: அந்த என்ன இடுவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கம்ம தொடங்கிடுச்சு. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் சண்டையே வந்ததில்லையா? அது பிழைத்தது என்ன? வரிகள் மறந்துட்டீங்க. அதான் பிழைத்தது. இல்லாட்டி அது அப்படி எழுபட்டு இருக்கு. நல்ல. நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் வாசன். நான் சிவன்.
1: சிவன் சொல்லுங்கள்.
6: தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடந்த அந்த பாட்டு.
1: தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடந்து போன இடம் சொல்ல. இலக்கம் சொல்லுங்க சுதன். சிவன் இலக்கம் இரண்டு. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் வாசன். நான் மதன் அழைக்கின்றேன்.
1: மதன் சொல்லுங்கள்.
7: பாண்டியா ஆட்டமும் ஆட காதலன் காதலிய தேட.
1: தாண்டிய ஆட்டமும் ஆட. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் சண்டையே வந்ததில்லை. நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.

0: குமார் சொல்லுங்கள்.
1: தாலாட்டு தேவானம்.
0: தாலாட்டு தேவானம் என்ன? தாலாட்டு தே வானம் கடல் மீன்களா? நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
1: ஓ, வினோத் கேக்குறேன்.
0: வினோத் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் நினைக்கிறீங்க.
1: தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை.
0: அன்னை தந்தையே அன்பின் இல்லை. என்ன, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வழியில்
0: சொல்லுங்கள்.
2: தாமரை கண்ணங்கள்.
0: தாமரை கண்ணங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். நரோமார்.
0: தேவகுமார்.
3: ஆமா. தாய்மாமன் கைகள் பட்டு சங்கமகன் சின்ன செட்டு தாலாட்டு நிறைக்க பாரடாந்த பாடம்.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. 12 பாடல்கள் வந்திருக்கின்றன. பார்ப்போம் இந்த பாடல் தெரிவாகிறது என்று.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன,
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Jeeva Jewelers.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: CMR தமிழ் FM 101.3. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: அது எஸ்டி குமார் கொண்டு வந்த பாடல். அந்த பாடலை தெரிவு செய்தவர் சிவன். இந்த பாடலை சிவாஜினியும் கொண்டு வந்திருந்தார்.

ஜாவென்னா என்ற சொல்லில் ஆரம்பமாகும் பாடல்கள் என்ன இருக்கலாம். ஜா என்ற சொல்லில் எழுத்தில் பாடல்களை நீங்கள் கொண்டு வரலாம். ஜாருமில்லை என்று ஒரு சொல்லு வந்தது, அதில் இருக்கக்கூடிய ஜா என்ற சொல்லில் தொடங்குகின்ற பாடலுடன் இணைந்திருக்கிறேன்.

0: வைக்கும் இசை ஆடி பாடி கொண்டாடி மகளிர் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள் உணவகங்கள் ஆடை கைவினைப் பொருட்கள் சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3
2: நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் ஜா என்ற எழுத்தில் இப்போது பாடலுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
3: வணக்கம் மாலை வணக்கம். நீதன் பேசுறேன்.
2: நீதன் மாலை வணக்கம். வாங்க. நலம். நன்றி.
3: கரக பாட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுவோம். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை,
2: யாருக்காக இது, யாருக்காக அது என்ன, எனக்கு பிடிச்ச பாடம் அப்படி அச்சோட்டா சொல்றீங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? சிவாஜினி சொல்லுங்கள்.
4: இந்த பாட்டு அவசர பாட்டு பரவாயில்ல.
2: யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ ஒன்று, யாரோ சொல்ல, யாரோ வந்த கனவு.
4: ஒன்று
2: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன்.
2: வணக்கம்
6: யாரோ யாரோடு யாரோ எவர் நெஞ்சினில் தான் யாரோ.
2: சுதன் யாரோ
6: யாரோடு யாரோ
2: யாரோடு யாரோ
6: எவர் நெஞ்சினில் எவர் நெஞ்சினில் தான் யாரோ.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் பாசன். மீண்டும் பிரேம்.
2: பிரேம் சொல்லுங்க. பிள்ளத்து கதைங்க பிரேம்.
7: ஹலோ
2: சொல்லுங்க பிரேம்.
7: ஜாரடி ஜாரடி நீ, ஜாரடி நீ மோகினி.
2: யாரடி மோகினி, ரகுவரன் நடித்த இறுதி படம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் மதன் சொல்லுங்கள்.
8: யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா. அந்த பாட்டு.
2: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்
9: வணக்கம். திலவதி அமுத்தராஜா பேசுறேன்.
2: திலவதி சொல்லுங்கள்.
9: தேவராகம் படத்துல யாகவா உனை அந்த பாடல் உண்டு. சில பாடல் நினைக்கிறேன், முழு வரியும் தெரியல. யாகவா உனை தேடி அந்த பாடல்.
2: நன்றி பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் பேசுங்கள். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்
10: வணக்கம்
2: வணக்கம்.
10: நான் சத்யா பேசுறேன்.
2: சத்யா சொல்லுங்கள். யாரோ யாரோடி உன்னோட புருஷன் என்ன? நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கு சத்யா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் ஜோஜினி சதைக்கிறேன்.
2: ஜோஜினி சொல்லுங்கள்.
5: யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது அந்த பாட்டு.
2: அதுதானே, எத்தனை பாட்டு இருக்கு என்ன? யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. பார்ப்போம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசன், நான் சிவன்.
2: சிவன் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? ஷாலினி சொல்லுங்கள். அதுதானே, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, என் மானம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். குமார் சொல்லுங்கள்.
12: யாரோ நீயும் நானும் யாரோ,
2: யாரோ நீயும் நானும் யாரோ என்ன பாத்தீங்களே, யாரோ இத்தனை பேர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வாசல், இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. என்ன
2: ஒரு பாட்டு சொல்லுங்க.
13: ஒன்றுதான் சொல்ல போறேன், இல்ல சொல்றேன், ரெண்டு
2: பேருக்கு ஞாபகம்.
13: யாரோ சொன்னாங்க என்னென்ன,
2: அதுதானே.
13: என்ன பண்றதுக்கு அதை வேற யாக்க சொல்லட்டும் இல்லைன்னு நான் சொல்லி விடுறேன்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம்
2: வணக்கம் சொல்லுங்கள்.
14: வணக்கம், நான் பவன் நினைக்கிறேன்.
2: என்ன பேர்?
14: பவன்.
2: பவன் சொல்லுங்கள். பவன்,
14: யாரோ சொன்னாங்க காலை வந்து முட்டு வந்து,
2: யாரோ சொன்னாங்க என்னண்டு. நன்றி பவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
15: நான் பாலா கலைக்கிறேன்.
2: பாலா சொல்லுங்கள்.
15: யாதும் ஊரே யாவரும் கேளு,
2: என்ன பாட்டு என்ன சும்மா கிழக்கி வட்டிகள் கடைசி நேரம். வணக்கம் வணக்கம்.
16: யாருக்கு யாதவம்
2: தந்துட்டீங்க பாட்டு இருக்க அப்படியா? இல்ல
16: இல்ல இல்ல இல்லை.
2: நீங்களும் யாருக்கு மதன் சொன்ன பாட்டு தான். யாருக்கு யார் சொந்தம்,
16: யாருக்கு யார் சொந்தம், யாரா சொன்னாங்க
2: உண்டுதான் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்கள். அவர் பாட்டோடு இருக்கிறார். ஆமாம், நிகழ்ச்சியில் நேர்களது நிகழ்ச்சிகள் பாடல்களை நாங்கள் தேர்வு செய்து கொண்டோம். இப்பொழுது ஒருவர் வந்து இலக்கம் சொல்லுங்கள். இலக்கம் போற மறந்துவிட்டேன். யாராவது ஒருவர் இணைந்து கொண்டு நாம் கேட்கும் ஏதாவது ஒரு இலக்கம் சொல்லலாம்.
17: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம்
2: வணக்கம் சொல்லுங்க. யார் பேசுறீங்க?
18: சிவாஜினி
2: சொல்லுங்க. சொல்லுங்க சிவாஜி. இல்ல இலக்கம் இலக்கம் சொல்லுங்கள். இலக்கம் வாய்ந்த ஒரு இலக்கம் சொல்லணும், நாங்கள் எந்த பாடல்னு சொல்லுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. இந்த பாடல் என்பது அடுத்து விளம்பரம்.
19: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
20: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
21: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
22: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
23: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
22: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
23: 416-489-2000 416-489-2000 GTA credit.